0: உற்பத்தியை அதிகமாக்குகிறார்கள். தேசத்துல ஜன தொகை பெருக பெருக உணவு உற்பத்தியும் பெருக வேண்டும் அல்லவா என்று பாடுபடுகிறார்கள். நாம் எதிலே பெருக வேண்டுமா? விசுவாசத்திலே பெருகுங்கள். நான் சொல்ல வேதம் சொல்கிறது, கொலோசியர் 2:7 அன்பிலே பெருகுங்கள். 1 Thessalonians 4:14 தியானியுங்கள். கிருபையிலே பெருகுங்கள். 2 Corinthians 4:15 நாம் அதிகமாக பெருக வேண்டுமே ஆனால் முதலாவது நம்முடைய கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனைகள் கவனியுங்கள், உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் தரிசனங்கள் எல்லாவற்றிலேயும் விசாலமாக்குங்கள். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த பொழுது எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டு நீ நடந்து தீஞ்சாதே சொல்றாரு. உனக்கு அந்த இடத்தை எல்லாம் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார் என்று ஆதியாகமம் 13:17 வாசிக்கக்கூடிய வனமாக வேதம் அமைந்திருக்கிறது. நம்முடைய சுதந்திரத்தின் எல்லைகளை விரிவாக்க பொறுப்பு நம்மிடத்தில் தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு வாஞ்சே இருக்கிறதோ அந்த அளவிற்கு கர்த்தர் உங்களை விரிவடையும் செய்வார். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கும். வனாந்திரத்தையும் லெபனானையும் தொடங்கி ஐபிராத்து நதி தொடக்கம் கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். உங்கள் முன் ஒருவரை எதிர்த்து நிற்பது இல்லை. உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் திகிலையும் விளக்கி மிதிப்பின் பூமி எல்லாம் வர பண்ணுவார் என்று உபாகமம் 11:24-25 சொல்லி ஒரு ப்ராமிஸ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். யோசுவாவுக்கு இதே காரியத்தை சொன்னார், உங்களுக்கு ஆலடி மீதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று. யோசுவா 1:3 எழுதுகிறார். அதாவது கொடுப்பேன் என்று அல்ல, அன்பானவர்களே கொடுப்பேன் என்று அல்ல, கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாரு, கொடுத்தேன் ஆல்ரெடி என்று திட்டவன் தெளிவுமாக சொல்லிவிட்டார். கூடாரத்தை விசாலமாக்க வேண்டியது நம்முடைய கடமை. சோம்பேறியாக இருந்தால் தரிசனம் இல்லாதவர்களாக இருந்தால் கர்த்தரால் ஒன்றுமே செய்ய முடியாது. கொடியாவில் உள்ள சபைகள் வளர்கின்ற வேகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? போதகர் பால் யங் யங்கி சோ சபை ஆரம்பித்த பொழுது எத்தனை பேர் இருந்தாங்க அங்க? 4 பேர் தான். 4 விசுவாசிகள் இருந்தார்கள். இப்போது 10 லட்சத்திற்கு அதிகமான விசுவாசிகள் இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் தன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கினார்கள். கொரியாவின் தேவன் நம் தேசத்தின் தேவனாகவே ஆமேன் இருக்கிறார். கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குவதற்கு நம்முடைய உள்ளத்திலே தேவன் தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் கொண்டு வருகின்றார். ஒரு குழந்தை இல்லையே என்று கவலைப்பட்ட ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் கடல் கடல் மணலை பார் என்று செய்தார். பூமியின் தூளை பார் என்று பார்க்க செய்தார். வானத்தின் நட்சத்திரங்கள் பார், அவைகளை எண்ண கூடுமானால் எண்ணு, உன்னுடைய சந்ததி அவைகளைப் போல இருக்கும் என்று சொல்லி அவரை பெருக போகின்ற ஒரு விரிவை அவருக்கு விளக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 15:5 இவ்வனமாக வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய கூடாரத்தை பெருக செய்ய வேண்டும் என்பதிலே கர்த்தர் ஆவலோடு இருக்கிறார். ஈசாக்கு விதை விதைகள் விதைத்தான். கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டளை இட்டார் என்பதை நாங்கள் ஆதியாகமம் 26:12 வாசிக்கின்றோம். நீங்கள் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே ஆனால் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், கோடா கோடியாக பெருக வேண்டும், என்பதுதான் ஆண்டவருடைய இயக்கமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய தரிசனம் பெரிதாக இருந்தால் பெரிய காரியங்களை கர்த்தர் திட்டமிட்டு பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்து முடிப்பார். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்கள் அடைவார்கள் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அல்லவா? அப்போஸ்தலருக்கு 2:17 தியானியுங்கள். உங்களுடைய கூடாரத்தின் தரிசனங்களை விரிவாக்கட்டும், நோக்கங்கள் விரிவாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையே பாடுபடும் பொழுது யோவான் சிறைச்சாலையிலே பாடுபடும் பொழுது பத்ம தீவிலே கூணி குறுகி கிடந்த பொழுது கர்த்தரோ அவருடைய ஆவிக்குரிய பரலோக காட்சியை அவனுக்கு காண்பித்தார். அவருடைய தரிசனம் எவ்வளவு விசாலமானது என்று வெளிப்படுத்தின 1:10 வாசிக்கின்றோம். உங்கள் அன்பின் எல்லைகளும் பெருகட்டும், சகல பரிசுத்தவான்களும் கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னது என்று உணர்ந்து இந்த அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால நிரப்பப்படவும் அவர் தமது மைமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றேன் என்று பேசியர் 3:18-19 வேதம் இவனமாக சொல்லுகின்றது. தேவ பலன் இருதயத்திலே விரிவாகட்டும். எங்க விரிவாகணுமா? இருதயத்திலே. உண்மையில் பலன் கொள்ளுகின்ற மனுஷன் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களாக இருப்பதின் காரணம் பாக்கியவான்கள் அவர்கள். அவர்கள் பலத்தின் மேல் வளம் அடைந்து சீயோனிலே தேவ சந்ததியிலே வந்து காணப்படுவார்கள் என்று சங்கீதக்காரன் எழுதிய புத்தகம் 84:5-7 வாசிக்கின்றோம். உங்களுடைய ஜெபத்தின் எல்லை விரிவாகட்டும், மரங்களின் எல்லை விரிவாகட்டும். 2 ஆவி வரங்களை கேட்டார் எலிசா. நீங்களும் கர்த்தரிடத்தில் கேளுங்கள், ஆவியின் வரங்களை என் மேல் ஊற்றி அருளும், உலமைகளை ஊற்றி அருளும், உமக்காக நான் எடுத்து பிரகாசிக்க விரும்புகின்றேன் என்று கதறி மன்றாடுங்கள். வாசத்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசத்தலத்தின் திரைகளை விரிவாகட்டும் என்று ஏசாயா 54:2 வாசிக்கின்றோம். நீ பெருகுவாய் என்று வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவர் பெருகும்படியான ரகசியங்களை சொல்லி கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார். நம்முடைய வாசத்தல திரைகள் விரியும் பொழுது நாம் நிச்சயமாகவே பெருகுவோம். ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி, கவனியுங்கள், ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி அவருடைய கணவர் மறித்த பொழுது கடன் பிரச்சனையினாலே வாடினாள். அவருடைய வாசத்தலத்தின் திரைகளை விரிவாக்க தீர்க்கதரிசியாகிய எலியா அவளை பார்த்து உன்னிடத்துல என்ன இருக்கிறது என்று ஒரு கேள்வி எழுப்பினார். அதற்கு அந்த தீர்க்கதரிசியின் மனைவி என்ன சொல்றார், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேற ஒன்றுமே இல்லை என்றால் என்பதை நாங்கள் 2:4-2 வாசிக்கின்றோம். ஒரே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது என்கிட்ட சொல்லிட்டா. அந்த குடத்தின் எண்ணெய் காலியான பாத்திரங்களிலே ஊற்ற பெருகி கொண்டே வந்தது. எத்தனை 1000 பாத்திரங்கள் இருந்தாலும் அவள் குடத்திலே இருந்த எண்ணெய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நிரம்பும்படியாக பெருகி கொண்டே இருந்தது. ஏத்தில உள்ள 100 கோடி மக்கள்களை கர்த்தர் நிரப்புவதற்கு வலிமை உள்ளவராகவே இருக்கிறார். ஒருமுறை 300 பேர்கள் இருந்த ஒரு சபையில ஒரு போதரிடத்துல கர்த்தர் பேசினார், உன் வாசஸ்தலத்தின் திரைகளை விரிவாகட்டும், நான் ஒரு பெரிய எழுப்புதலை உனக்கு கட்டளையிட போகின்றேன் என்றார். அந்த போதகர் அதை கேட்டது சந்தோஷப்பட்டார். 300 பேர்களை கொண்ட சபையை 1000 பேர்கள் கொண்டதாக விரிவாக்கி வைத்தார். ஆனால் என்ன நடந்தது, ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டு 5000 பேர் ரட்சிக்க முடியும்படியாக கர்த்தர் செய்தார். அவருடைய சபையில 1000 பேருக்கு தான் இடம் இருந்தது. மீதி பேர் வெளியே வந்து காத்திருந்து பார்த்து விட்டு திரும்பி போய்விட்டார்கள். கவனியுங்கள், ஒரு கூடாரத்துல இடம் இல்லாமல் போகும்போது ஆத்மாக்களை கொண்டு வந்து கொண்டு வருவது என்ன பிரயோஜனம்? ஆத்மாக்களை கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது அவர்களை வழிநடத்த ஞான கேட்க வேண்டும். விசுவாசமாகிய திரைகளை விரிவாக்க வேண்டும் அன்பானவர்களே. 3 நாட்கள் வனாந்தத்திலேயே பிரசங்கித்து விட்டு சீடர்களை பார்த்து நீங்கள் ஜனங்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்னாரா? சொல்லியா? சொன்னார். அவர்களுக்கு தங்கள் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையே செய்து ஒரு பெருக செய்கின்ற காரியம் என்கின்ற தரிசனம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது.
1: அதனால
0: 5 அப்பமும் 2 மீன்களையும் வாங்கி ஆசீர்வாதத்தை பெருக்க செய்தார். 5000 பேர்களுக்கு போஷித்து 12 கூடை நிறைய மீதியானதை எடுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே போஷித்தவர், மன்னாவை வனாந்தரத்திலே பொழிய செய்தவர், காடைகளை வந்து அவர்களுக்கு பாளையத்தில விழும்படியாக செய்தவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஒரு போதகர் தன்னுடைய 7 பிள்ளைகளை போஷிக்க முடியாதபடி அபிவிசுவாசத்தினாலே தொடர்ந்து போன பொழுது கர்த்தர் சொல்கிறார், 9 லட்சம் பேர்களுக்கு மேலாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3 வேளையும் 40 வருஷங்கள் போஷித்தேனே, நான் உன் பிள்ளைகளை பொருட்படுத்திக் கொள்ள மாட்டேனோ, நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று அவரை உணர்த்தினார். 3வதாக, உன்னுடைய கயிறுகள் நீளமாகட்டும், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொள்ள பெருக வேண்டும், உன் கயிறுகளை நீளமாக்கு என்பதை நாங்கள் Esaias 54:3-2 வாசிக்கிறோம் என்று நான் முன்னுமே சொன்னேன். என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா என்று அந்த பேதுருவை மட்டுமல்ல நம்மையும் பார்த்து உருக்கமாக கேட்கிறார். யோவான் 21:15 எபேசு சபை அன்பிலே குறைவு பட்ட பொழுது கூட நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு ஒரு குறைவு உண்டு என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 கர்த்தர் துக்கத்தோடு அதை சுட்டி காமித்தார். 4வது, முளைகளை உறுதிப்படுத்த வேண்டும், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படியாக உன் முளைகளை உறுதிப்படுத்து. Esaias 54:3 நீங்கள் விசாலமாகும் பொழுது அதற்கேற்ற தேவ பலனும் மன உறுதியும் தேவை. கிருபையில உங்களுடைய முளைகள் உறுதிப்படுத்தப்படட்டும், விசுவாசத்தில் உங்களுடைய முளைகள் உறுதிப்படட்டும், உவாசத்திலே உங்களுடைய முளைகள் உறுதிப்படட்டும், பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே உங்களுடைய முளைகள் உறுதிப்படுத்த நீங்கள் ஜெபியுங்கள். ஒரு கூடாரம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அதனுடைய முளைகள் உறுதியாக இல்லாவிட்டால் ஒரு பெரிய காற்று வீசும் பொழுது அந்த கூடாரம் காற்றிலே அடிபட்டு பிட்டிங்கப்பட்டு போய்விடும். புயல்களை தாங்கக்கூடியதாக முளைகள் ஆணிகளை கொண்டு மிக ஆழமாக அடித்து உறுதிப்படுத்த வேண்டும். வானாவிய உயரமான கட்டணத்தின் நிற்கின்ற ரகசியம் என்ன என்று கேட்டாலும் உறுதியான ஒரு அஸ்திவாரம் இருக்கிறது. உயர்ந்த மரங்கள் கனி கொடுப்பதின் ரகசியம் அதனுடைய உறுதியான வேர்களிலே இருக்கிறது. விளக்கு பிரகாசிக்கிறது என்றால் அதனுடைய திரி எண்ணெய்க்குள்ளே மூழ்கி இருப்பதுதான். அது போலவே நம் எங்களுடைய கூடாரம் உறுதி முளையின் பலத்திலே இருக்கிறது. மாத்திரமல்ல, வேத வசனத்தை நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து அச்சுவார உபதேசங்களிலே நீங்கள் உறுதிபட வேண்டும். ஆதி விசுவாசிகளை பாருங்கள், அவர்கள் அப்போஸ்தலனுடைய உபதேசத்திலும் மண்ணி ஒண்ணியத்திலும் அப்பம் துக்குதலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள் என்று தினந்தோறும் தேவ ஆலயத்திலேயும் வீடுகளிலும் இடைவிடாதபடி உபதேசம் பண்ணி இயேசு கிறிஸ்துவ என்ற சிந்தித்தார்கள் என்று அப்போஸ்தலர் 2:42 5:42 வாசிக்கிறோம். இயேசு சொன்னார், நான் என்னுடைய பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று யோவான் 15:10 வாசிக்கின்றோம். ஆம், தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருக வேண்டும். வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருக செய்வார் என்று. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய்கிடந்த பட்டணங்களிலே குடியேறுவார்கள் என்று எசாய 54:3 வாசித்தோம் என்று உங்களுக்கு நான் முதலிலே சொன்னேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்திலே வேண்டுதலையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மேற்கொண்ட வாக்கு தத்தத்தின்படி வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருக செய். அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரே, அவர் உங்கள் அதிசயங்களை காண பண்ணுவார் என்று மீகா 7:15 வாசிக்கின்றோம். அவரை உறுதியாக நம்பி தோற்றிப்பதிலே மாத்திரம் கவனமாக இருங்கள் என்றும், ஏற்ற சமயம் உங்களுக்கு பெருக்கம் செய்து அதில் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி என்னுடைய செய்தியை ஒரு சிறிய ஜோபத்தோடு முடிக்கின்றேன். அன்பு தெய்வமே, உண்மையான உம்முடைய அன்பிற்கு நாங்கள் என்ன காணிக்கையை செலுத்த வேண்டும்? இத்தனை நாட்களாக எங்களை நினைத்தருளி வழி நடத்தின அன்பிற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யாவேசை ஆசீர்வதித்து இது போன்று இன்று எங்களையும் வலதுபுறதும் இடதுபுறதும் நீர் பெருக செய்வீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் என்று சொல்வதோடு சங்கம வானொலியின் ஊடாக இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் சுவாமி இந்த நித்திய பிரச்சத்துக்குள்ளே இழுத்து வாருங்கள். அவனமாக நீங்கள் செய்கிறதற்காக தோசரம் தோசரம் தோசரம் நீரே அறவதற்கிறபடியினாலே உமக்கு நன்றி தோசரம் செலுத்துகிறோம். நீரே எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று தாழ்மையுடன் இந்த வடிவத்தில் நாங்கள் கெஞ்சி இயேசுவின் நாமத்தினால் அப்பா உமது பாதத்திலே ஜெபிக்கின்றோம் ஆமேன் என்று சொல்லி ஒரு சிறிய பாடலோடு எனக்கு இறங்குங்க கோச்சுக்காமே.
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் செய்து பாச ஞான பிரகாசம் கொழும்பு. ஆமேன்.

0: Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Sister Magala, Ningala next.
1: Praise the Lord, brother.
0: சத்தம் ஒன்றும் வரையலையா?
1: கேட்கலையா?
0: ஒன்றும் நீங்கள் ஞானப்பிரகாசம் ஐயா சொன்ன பிறகு வரையில ஒரு சத்தம்
1: அது
0: செண்டில வந்திருக்கிறீர்கள்,
1: ரஜினி வந்து காட்சி கொண்டபடியா
0: செண்டில வந்திருக்கிறீர்கள் ஐயா.
1: ஒவ்வொரு பேரும் திரும்பி வரும் பாஸ்.
0: நெக்ஸ்ட் ஆர் ஐயா,
1: ரஜினி
0: நெக்ஸ்ட் ஆர் ஐயா.
1: அது வந்து சைமன்
0: நெக்ஸ்ட் ஆர் ஐயா, அடுத்தது செய்தி
1: கோல் பண்ணணும். இப்படி சத்தம் கேட்க இல்லையா?
0: இல்ல, நீங்க பேசுறதுதான் கேக்குது, வேற ஒண்ணும் வரையில. மேகலா வாசனிக்கிறா,
1: மிஸ்டர் மேகலா இல்லையே? பேசுறது மேகலா, லைன்ல நிக்கிறீங்களா?
2: ஓம் பிரதர், நிக்கிறேன்.
1: ஓகே, ஒரு பாட்டு ஒன்று பாடிங்க சிஸ்டர், ஒரு பாட்டு ஒன்று பாடிங்க, அதாவது துதியுங்கள் வார.
2: ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. சர்வ வல்லவரே, இந்த வேலையை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம். நான் உங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள்ல தேவரீர் எங்கள் மத்தியில இடைப்படுகிறபடி நாளே ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மாத்திரம் ஆண்டவரே உயர்ந்தது, அது உயர்ந்த நாமமாய் இருக்கிறபடி நாளே உங்களுக்கு நன்றி தகப்பனே. இந்த காலை வேளையை உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். நீர் எங்களை வழி நடத்துவீராக, நீர் எங்களை காத்து கொள்ளுவீராக. ஹாலே லூயா, ஹாலே லூயா. சர்வ வல்லவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளைக்காய் நன்றி கத்தாவே. நீர் எங்களை வழி நடத்தும், காத்து கொள்ளும். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆ

0: இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு. ஹாலிலூயா ஹாலிலூயா ஹாலிலூயா. இந்த காலை வேலை மாலை வேலை முழுவதிலும் கர்த்தருடைய கரமங்களை வழி நடத்தினபடி நாளே ஸ்தோத்திரம். துதிகள் ஆராதனைகள் பாடல்கள் வசனங்கள் வார்த்தைகள் என்று எல்லாவற்றுக்கூடாக தேவரீர் என்ற நாள்ல எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடி நாளே அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். காலை வேலை முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறேன், மாலை வேலை முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறேன், மதிய வேலை முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரீர் ஆளுகை செய்வீராக. எங்கள் மத்தியில உலாவுகிற தேவனாய் இருக்கிற நீர் தாமே ஆண்டவர். எங்கள் அன்பின் கைத்தினால் கட்டி இழுத்து எங்களை வழிநடத்துகிற உன்னதமான தேவனப்பா, உன்னதமானவருடைய உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. நீ சொன்னீரே, உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று. அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள்ல இப்பொழுது எங்களை ஆளுகை செய்கிறவனாலே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துகிறவனாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரத்தை ஆண்டவரே துதியை எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்துல வைக்கிறோம். தேவரீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேலை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி. அமேன் அமேன் அமேன்
1: அமேன் அமேன். நன்றி சிஸ்டர் மேகலாவா, இதை துதித்து ஆராதித்தீர்கள். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் அடுத்து நான் பாஸ்டரிடம் வரவில்லை, பாஸ்டருக்கான எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி தேவ செய்து கொடுக்க, அதாவது வேத தியான பகுதியை நடக்க இருக்கிறார். அவரை நாங்கள் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சைமன். பிரைஸ் லார்ட். அவர் இன்னும் வரவில்லை. சரியா 6 மணிக்கு 6:00 6:00 செய்து சொன்னார். அவரை அழைத்திருந்தேன், அவர் கட் பண்ணுகிறார். காரணம் என்னவோ தெரியவில்லை, பார்ப்போம். மேகலா தொடர்ந்து ஒரு பாடல படிங்கம்மா, ஒரு பாடல.
0: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.

0: மலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே, எழும்பி வரும் புயல் தனிலே நீரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடிகளே. ஹாலிலூயா ஹாலிலூயா, நன்றி நன்றி நன்றி. இந்த காலைவேளை மாலைவேளை காயுமக்கு நன்றி தகப்பனே. ஹாலிலூயா ஹாலிலூயா ஹாலிலூயா, நன்றி நன்றி நன்றி. ஹாலிலூயா, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி.
1: நன்றி சிஸ்டர். பிரைஸ் லார்ட். திஸ் இஸ் சைமன் ஸ்டான்லி. பிரைஸ் லார்ட். சைமன் சார் இருக்கிறீங்களா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சைமன். அவர் அழைத்தேன், வருவதாக சொன்னார். காரணம், அதிகால வேளையிலே நான் ரெண்டு மூணு அவருக்கு கோல் கொடுத்தேன், அவர் வருவார் என்று விசுவாசிக்கிறேன். அவர் முதலே சொன்னான், 6 மணிக்கு ஐயா உங்களோட வேத பகுதி நடத்துங்கள் என்று. பிரைஸ் லார்ட் சைமன். அவர் வருவார், அவர் வருவார். ஆ, வந்துடுறார். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி. மைக்
2: Praise the
1: ஆன்
2: Lord.
1: பண்ணுங்க.
2: Okay.
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: Praise the Lord. Praise the Lord.
1: ஓகே, உங்களுடைய வேத பகுதியை இப்போ ஒப்பு கொடுக்க, உங்களுடைய வேத பகுதியை தொடருங்கள் பாஸ்டர்.
2: ஓகே. ஆண்டவரும் உலக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலியிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டவனாயிருக்கிறேன். கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த வானொலி மூலமாய் கடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. சமூக வலைதளங்களின் மூலமாய் கொண்டு வருகிறதை குறித்து நான் கர்த்தருக்குள் மகிழுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமே. இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்கள் என்று சொல்லுவதை விட கடைசி மணித்துளிகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவதுதான் அது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிறவைகள், தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறவைகள், தேவன் நம்மோடு கூட பேச வேண்டிய காரியங்களை கொஞ்சம் நாம் வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் கவனிக்க கத்த நமக்கு கிருப தருவாராக. கடந்த 2 வாரங்களாக நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்தில் உள்ள பெர்கமு என்கிற ஒரு சபையை குறித்து, அந்த சபைக்கு தேவன் தந்த ஆறுதலின் வார்த்தைகள், வாக்குத்தத்த அந்த வார்த்தைகளின் காரியங்களை, அதனுடைய பின்னணியத்தை நாம் பார்த்தோம். அநேகருக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருந்ததை குறித்து நான் கர்த்தருக்குள் மகிழுகிறேன். அநேகருக்கு அந்த வார்த்தை ஆமேன் ஆறுதலாகவும் அதே நேரத்தில் கண்களை தெளிவிக்கிறதுமா இருந்ததுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வேதாகமத்திலிருந்து ஒரு புதிய அனுபவங்களை, தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய சில விடயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஒரு தொடர்ந்து சில வாரங்கள் நாம் இதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம். கடைசி காலத்தில் வாழுகிற நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும், பிசாசினுடைய தந்திரங்கள், சத்ருவினுடைய ஆளுகைகள், அவனுடைய தந்திரமான சகல கிரியைகளை எப்படி ஒரு விசுவாசி மேற்கொள்வது, ஒரு சபை எப்படி அதை மேற்கொள்வது, எப்படி அதிலிருந்து நாம் ஜெயிப்பது என்பதும், சத்ருவினுடைய திட்டங்கள் என்ன, அவன் எப்படியெல்லாம் செயல்படுத்துகிறான் என்பதை குறித்த ஒரு தெளிவான கண்ணோட்டத்திற்குள் இந்த நாளிலே நான் வர விரும்புகிறேன். அதனால் பெர்கமு சபையில் சொல்லப்பட்ட காரியங்களை நான் கடந்த வாரத்தோடு அந்த ஆசீர்வாதத்தின் பாதி பகுதியோடு நான் நிறுத்தி சில காரியங்களை நான் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த பெர்கமு சபையை குறித்து ஆண்டவர் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது சாத்தானுடைய சிங்காசனங்கள் இருக்கிற இடத்தில் நீ குடிகொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் இந்த சபையை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, சாத்தானுடைய சிங்காசனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப சத்துரு என்றால் யார்? அந்த சத்துரு என்பவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய ஆளுகைகள், அவனுடைய திட்டங்கள் தேவ ஜனத்துக்கு விரோதமாக, ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக, ஒரு தனிப்பட்ட நபருக்கு விரோதமாக எப்படி செயல்படுகிறான், எப்படி அது செயல்படுகிறது என்பதை குறித்து ஒரு தெளிவான பார்வையின் கண்ணோட்டமாய் நான் அதை பேச விரும்புகிறேன். அதனால அந்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு சில காரியங்களை பேச விரும்புகிறேன். உங்களுக்கும் அந்த காரியங்களை நான் மகேந்திரன் பிரதருக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். அவர் அதை ஸ்கிரீன்ல கொண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அதுல வேத பாடம் என்று சொல்லி ஒரு தலைப்புல ஒரு ஸ்கிரீன் அனுப்பி கொடுத்திருக்கிறேன். அந்த வேத பாடம் என்று சொல்ல வருகிற அந்த அந்த சப்ஜெக்ட்ல ஆவியின் ஆளுகைகள், ஆவிகளின் ஆளுகைகள், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்தில் ஒரு சபை இருக்கிறது, சாத்தானுடைய சிங்காசனங்கள் சூழ்ந்திருக்கிற, அவனுடைய வல்லமைகள் ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்கிற இடத்தில் தேவ ஜனம் இருக்கிறது, தேவ சபை இருக்கிறது என்பதை இந்த பெர்கமு சபை நமக்கு காட்டி கொடுக்கிறது. நன்றாய் கவனிக்க வேண்டும். அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஒரு சில காரியங்களை வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். என்ன கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், என்ன காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் என்பதைத்தான் நாம் படிக்க இருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து அந்த வெளிப்படுத்தின விசேஷம் அந்த 2 அதிகாரத்திலிருந்து அந்த காரியத்தை படித்துவிட்டு கடந்து வர கர்த்தர் கிருபை செய்வார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:12-13 நான் வாசிக்கிறேன், கேட்கலாம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பாய் என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமலும் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த சபையை புகழுகிறார். சபையை குறித்த ஒரு புகழ்ச்சி, இந்த பெர்கமு சபையை குறித்த ஒரு புகழ்ச்சியை அவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையில் அவர் 2 முறை அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, சாத்தானுடைய சிங்காசனம். கர்த்தருடைய நாமத்திற்கு உண்டாவதாக, சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடம், இந்த 2 வார்த்தைகள் இந்த பயன்படுத்தப்படுகிறது. இந்த 2 இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம், நாம் இருக்கிற இடங்களில் எல்லாம் இந்த சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? இந்த உலகம் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அப்ப இந்த கிளாரிட்டிய வேதாகமம் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறது என்றால், என்னோடு கூட சேர்ந்து திருப்பங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துக்கு நேராய் திருப்பப்படும் பொழுது, அங்கே பிசாசானவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அவன் ஒரு காரியத்தை பேசுகிறான். அவனே தன்னுடைய வாயினால் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில நேரங்களிலே பிசாசு உண்மையை பேசுவான், சில நேரங்களிலே உண்மையை பேசுவான். பிசாசு இயேசு கிறிஸ்துவிட்ட பேசும் பொழுது அவன் உண்மையை பேசுறான். அவனுடைய வாயிலிருந்து வந்த அந்த உண்மையான வார்த்தைகளை லூக்கா 4 அதிகாரத்தில் தெளிவாக லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக இந்த பிசாசானவன் வருகிறான், இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக வருகிறான். அப்பொழுது 5 வசனத்தில் சொல்லுகிறது, அப்பொழுது பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போனான், கொண்டு போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் 1 நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களை, நல்லா கவனிக்கணும், உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களை 1 நிமிஷத்தில் காண்பித்தான். அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னால, நான் அவ்வளவெல்லாம் வேண்டாம், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால, 20 வருஷங்களுக்கு முன்னால இந்த வசனத்தை நம்புறதுக்கு நமக்கு கஷ்டமா இருந்திருக்கும். ஒரு நிமிஷத்துல உலகத்தினுடைய ராஜ்யத்தை நம்மளால பார்க்க முடியுமா? ஆனால் இன்றைய நாளில், 2026 இன்றைய நாளில் ஒரு நிமிஷத்துல ஒட்டுமொத்த உலகத்தின் ராஜ்யத்தை பார்க்க முடியும்னு முடியும். நம்ம கையில் இருக்கிற மொபைல், சமூக வலைதளம், இன்டர்நெட், சகல ஒரு நிமிஷம் ஜாஸ்தி, அதுக்குள்ளவே ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ராஜ்யத்தையும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்குது. அப்போ உலகத்தினுடைய ராஜ்யங்களை பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவுக்கு காட்டுகிறான். அவன் சொல்லுகிறான், இவைகள் எல்லாவற்றில் மேலுள்ள அதிகாரம், நல்லவனிங்க, இந்த உலக ராஜ்யங்கள் கிங்டம் இருக்குல்ல, இந்த பூமியினுடைய கிங்டம், இந்த பூமியில் ஆண்டு கொண்டிருக்கிற சகல ராஜ்யங்களுடைய அதிகாரம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்றான். யார் சொல்றா? பிசாசு. யாரிடத்தில் சொல்லுகிறான்? இயேசு கிறிஸ்துவின் இடத்தில். அப்ப பாருங்க, இந்த உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களும் அதிகாரங்களும் அதிகமாய் குடிகொண்டு இருக்கிற இடத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த வசனம் அப்படித்தான் நமக்கு காட்டி கொடுக்கிறது. பாருங்கள், சகல எல்லாவற்றையும், அந்த பூமியில் இருக்கிற ராஜ்யத்தின் எல்லாவற்றிலும் மேலுள்ள அதிகாரத்தையும், ரெண்டாவது சொல்லுகிறான், இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தினுடைய மகிமையையும் உமக்கு தருவேன்கிறான். ராஜ்யத்தினுடைய அதிகாரம் எங்கிட்ட இருக்குது, இந்த உலகத்தினுடைய சகல மகிமையும் எங்கிட்ட இருக்குங்கிறான். அதனாலதான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்னு ஆண்டவர் சொன்னார். அதனாலதான் பிசாசு சில நேரத்துல உலகத்தினுடைய பொருட்களால் தேவ ஜனத்தை வீழ்த்துவதற்கு அவன் உலகத்தை தான் கையில் எடுக்கிறான். ஒரு சபையை வீழ்த்த உலகத்தின் காரியங்களை அவன் எடுக்கிறான். உலகத்தின் அதிகாரத்தை பயன்படுத்துகிறான். உலகத்தினுடைய மகிமையை பயன்படுத்துகிறான். உலகத்தில் இருக்கிற அந்த மகிமைக்கு அநேகர் விழுந்து போனார்கள். உலகத்தில் இருக்கிற அதிகாரத்திற்கு இன்னைக்கு அநேகர் துடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதிகாரத்துக்காக என்ன வேணாலும் செய்வதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்னைக்கு அந்த அதிகாரம் வேணும், பதவி வேண்டும் என்று சொல்லி. இது யாரிடத்துல இருக்கு? அவனே சொல்றான், எல்லாம் எங்கிட்ட இருக்குது, நான் தருகிறேன். அடுத்த சொல்றான், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவன் சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துடைய, இயேசு கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் நடந்த அந்த உரையாடல், கான்வர்சேஷன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, நீங்க தான் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, நீங்க தான் எனக்கு கொஞ்ச காலத்துக்கு இது எனக்கு இருக்கட்டும், இந்த பூமியினுடைய ராஜ்யத்தினும் அதிகாரமும் அதனுடைய மகிமை எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா டெம்பரவரியா கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு. அது அவனே அவன் வாயில ஒப்புக்கொள்றான். அதுதான் இன்னைக்கு நமக்கு வேண்டிய ஒரு பாடம். அதனாலதான் நாம உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கும் உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கும் உலகத்தினுடைய சிங்காசனமாய் சொல்லப்படுகிற சகல ஆளுகைகள், அதிகாரங்கள், அந்த மகிமைகளுக்கு நாம் விலகி நிற்கணும், விலகி நிற்கணும். அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, எனக்கு யாரெல்லாம் இஷ்டமா இருக்கிறாங்களோ எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். அப்போ ஒரே ஒன்று காரியம், உலகமும் உலகத்தினுடைய ஆசைகளும் உலகத்தினுடைய எல்லா விதமான மாம்ச இச்சைகள், பெருமைகள், உலகத்தில் காணப்படுகிற அந்த மகிமை என்று சொல்லப்படுகிற உலகத்தினுடைய சகல ஆசாபாசங்களையும், அந்த நாகரிகம் என்று சொல்லுகிறார், ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்க அல்லவா, ஃபேஷன் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, இப்போ இதெல்லாம் இந்த காலத்தில் இதுதான் ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்க அல்லவா, இந்த ஃபேஸ்புக்கு எடுத்துக்கிறாங்க, அதை ட்விட்டர் எடுத்துக்கிறாங்க, அது மாத்திரமல்ல வந்து இன்னும் டிக்டாக் எடுத்துக்கிறாங்க, ரீல்ஸ் பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க, எவ்வளவெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ, அசுத்தங்களை கொடுக்க முடியுமோ, அந்த அசுத்தங்கள் நிறைந்து கிடக்கிற அந்த உலகத்துக்குள் மனிதனை தள்ளி, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறானே, பிசாசுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா அவன் நம்மை உலகம் என்கிற அந்த அசுத்தத்துக்குள் தள்ளி, ஆபாசத்துக்குள் தள்ளி நம்மை கரைப்படுத்தி விடுவான், கரைப்படுத்தி விடுவான். இதை யார் சொல்லுகிறார்? அவனே சொல்லுகிறான், எனக்கு இஷ்டமானவனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன், உலகத்தை கொடுப்பேன், அள்ளி கொடுப்பேன், உலகத்தினுடைய மகிமை வேணுமா? வா எங்கிட்ட வா, பைபிள் படிக்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது, ஆண்டவரை பத்தி பேசக்கூடாது, பரிசுத்தத்தை பத்தி பேசக்கூடாது. இதெல்லாம் பிசாசு எனக்கு பிடிக்காத காரியம். அதிகாரம் வேணுமா? யாரை அடிக்கலாம், யாரை கொல்லலாம், உனக்கு இந்த சீட் வேணுமா, எனக்கு இந்த போஸ்ட் வேணுமா, உனக்கு வா நான் கொடுக்குறேன், மகிமையை கொடுக்குறேன், உலகத்தினுடைய மகிமையை கொடுக்குறேன், அனுபவி. அப்போ அந்த சத்துவினுடைய சிங்காசனம், அவனுடைய ஆளுகை, அவன் குடிகொண்டிருக்கிற, அவன் முழு வல்லமையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இடத்துல தேவன் ஒரு கூட்டத்தை பிரித்தெடுத்து அதை வைத்து, என்னுடைய ஜனம் உனக்குள் வராது, உன் உலகத்துக்குள் வராது, உன் உலகத்தின் அதிகாரத்துக்குள் வராது, உலகத்தின் மகிமைக்குள் வராது, பரிசுத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜனத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற கூட்டமாகத்தான் உங்களையும் என்னையும் சபையையும் கர்த்தர் உலகத்தில் வைத்திருக்கிறார். எப்படி ஒரு தாமரை இலை தண்ணியில் இருந்தாலும் அந்த தண்ணீர் அதை ஆளுகை செய்ய ஒட்டாதபடி அது இருக்கிறதோ, அதுபோல இந்த உலகத்தில் நாம் இருந்தாலும் உலகத்தின் இச்சைகள், உலகத்தினுடைய அசுத்தங்கள், உலகத்தினுடைய ஆளுகைகள் நம்மை கரைப்படுத்தாதபடி காத்து கொள்வதற்கு தான் இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அப்ப இது மிகப்பெரிய ஒரு யுத்தம் தானே. விசாசம் என்ன பண்றான்னா, ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் உலகத்துக்குள்ள இழுத்து காட்டுறேன். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துக்குள் இருக்கிற ஒரு ஒவ்வொருத்தனையும் நான் எனக்காக இழுத்துக் கொள்ளுகிறேன். ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த பெர்கமோ சபை. இந்த போராட்டத்துல நிக்க வேண்டிய சபை விழுந்துருச்சு. இந்த பெர்கமோ சபை, உலகத்துல நிக்க வேண்டிய சபை விழுந்துருச்சு. அவன் பார்த்தான் எந்தெந்த சபைய, எந்தெந்த ஜனத்தை, எந்தெந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் இந்த உலகத்தின் அதிகாரங்களுக்குள்ளும் உலகத்தின் ஆளுகைக்குள்ளும் விழத்தள்ள வேண்டும் என்பதற்கு அவன் சரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு அவன் செயல்படுகிறான். நமக்கு தான் வசனம் தெளிவாக தெரியறதில்லை, வசனத்தினுடைய கிளாரிட்டி நமக்கு கிடைப்பதில்லை. அதனால தான் இந்த வானொலி நிகழ்ச்சி மூலமாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உலகத்தை ஜெயிக்கிற ஒரு காரியம். யோவான் 16:33 பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 16:33 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை பாருங்கள், ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 16:33 சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உலகத்தை ஜெயித்தேன்னா உலகத்தில் இருக்கிற அதிகாரங்களையும், உலகத்தில் இருக்கிற சத்துருடைய சகல மகிமைகள், உலகம் கொடுக்கிற மகிமை, உலகம் கொடுக்கிற அதிகாரத்தை நான் முழுமையாய் ஜெயித்தேன்கிறார். ஜெயித்தேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிற நீங்களும் நானும் இந்த வசனத்துக்கு சொந்தக்காரங்களா மாறணும். ஆனா இந்த பெர்கமோ சபை என்ன ஆச்சுன்னா, விழுந்துருச்சு, விழுந்துருச்சு. அப்ப அந்த விழுந்து போன அந்த சபைய ஆண்டவர் திரும்பவும் தம்மிடத்துல எடுத்துக்கொள்வதற்கு தான் என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஒரு மறைவான மன்னா, ஒரு வெண்மையான கல் உனக்கு கொடுத்து, ஒரு நாமத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், வெளியே வா, மனம் திரும்பி வா, வெளியே வந்துரு என்றுதான் ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் காலையில் ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த உலகம் தான் இன்னும் உலகம் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்றோம். இன்னைக்கு சபைக்குள் உலகம் வந்துருச்சு, அதுதான் ரொம்ப வேதனையான காரியம். சபைக்குள் உலகம், உலகத்தினுடைய கிரியைகள் சபைக்குள் வந்ததுனால நடந்தது என்னன்னா, ஆவியான சபையிலிருந்து வெளியேறிட்டார். அதனாலதான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்கிறார். வாசற்படியில் எபேசு சபையில அவர் 7 குத்து விளக்குகளின் மத்தி உலாவுகிறார். அப்படின்னா சபையின் நடுவில் உலாவுகிறார். எபேசு சபையின் காலத்தில் அவர் சபையில் உலாவுகிறார். சபை அவ்வளவு பரிசுத்தமா இருந்தது. ஆனால் இந்த பெர்கமோவின் காலத்துல ஆண்டவரை வெளியேற்றுறாங்க. எங்களுக்கு உலகம், உலகத்தின் உபதேசம் எங்களுக்கு வேணும், உலகத்தினுடைய எங்களுக்கு அந்த எல்லாம் எங்களுக்கு வேணும், நாங்க டாட்டு போட்டுக்குவோம், உலகத்துல என்ன ட்ரெண்ட் வருதோ அது எங்க கிட்ட பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மாறி ஆண்டவருடைய பிள்ளையா உலக பிள்ளையான்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம பிள்ளைகளை கேட்டால் சொல்லுவாங்க, நீ வேணா அப்படி இருமா, நான் அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தை நான் ஜெயித்தேன், இந்த உலகத்தில் உபத்திரவம் வரும், உபத்திரவத்தை ஜெயிக்கணும், சபை ஜெயிக்கணும். போராடுறீங்களா? பரிசுத்தத்துக்காக நான் உண்மையா நிக்கணும்னு போராடுறீங்களா? அந்த போராட்டம் இருக்கும், ஆனால் நீங்கள் ஜெயிப்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஜெயிக்க வைப்பார். நம்முடைய ஆண்டவர் ஜெயித்தவர். நான் இப்படி சொல்லட்டுமா? நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். ஒரு சர்டிபிகேட், நான் ஜெயித்தவர். அதனால என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள், எனக்காக நிற்கிறவர்கள் ஜெயித்தவர்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த உலகத்தை ஜெயிக்கும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். 1 யோவான் 5:4 சொல்லப்படுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னு சொல்றார். அப்படி தேவனால் பிறந்திருந்தால் நீங்கள் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அப்படியானால் இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது என்பதைத்தான் ஒரு 5 விதமான ஆவிகளின் வல்லமைகள் எப்படி கிரியை செய்கிறது என்பதை நாம் படிக்க போகிறோம். தேவ ஜனத்துக்கு விரோதமாக, ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு விரோதமாக பிசாசு எப்படி செயல்படுகிறான், வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் இவைகளை பார்க்க போகிறோம். பொதுவாக பிசாசானவன் நேரடியாக வந்து அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் தேவ ஜனத்தை என்ன செய்ய தொடமாட்டான். அதனால் அவன் இந்த உலகத்தினுடைய ஒரு மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்து, அதன் ஏற்கனவே சொல்றான் பாருங்க, இந்த இந்த ராஜ்யத்தினுடைய சகல அதிகாரமும் மகிமையும் எங்கிட்ட இருக்குன்னு பிசாசு சொன்னான் பாத்தீங்களா. இப்ப அவன் என்ன பண்றான்னா, ஒரு மனிதனுக்கு அதை கொடுக்கிறான், அதிகாரத்தை கொடுக்கிறான், அந்த மகிமையை அவனை கொடுத்து தேவ ஜனத்தை என்ன பண்ணு, பரிசுத்தம் உள்ள ஜனம் என்று இந்த சபை உலகத்துல இருக்கிறது, அந்த பரிசுத்த ஜனத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை ஆராதிக்க விடாதபடி, தேவனை தேட விடாதபடி அவர்களை கடுமையாய் ஒடுக்கு என்பதைத்தான் அவன் தன்னுடைய ஆட்கள் மூலமாக, தன்னுடைய ஏஜென்ட் என்று சொல்லப்படுகிற அந்நபர்கள் மூலமாக பிசாசு தேசத்தில் கிரியை செய்கிறான். அப்படி வேதாகமத்தில் எங்கெங்கே கிரியை செய்தான் என்பதை குறித்த ஒரு 5 விதமான ஆவிகள். இந்த ஆவியின் ஆளுகைகளினால் அவன் தேவ ஜனத்தை கரைப்படுத்தி, தேவ ஜனத்தை காயப்படுத்தி, எழும்ப முடியாதபடி முடங்க பண்ணுகிற காரியத்தை செய்கிறபடினால நாம் எப்படி இந்த ஆவியின் ஆளுகைகள் கிரியை செய்தது, இந்த ஆவியின் ஆளுகையை எப்படி ஆண்டவர் ஜெயித்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அப்போ வேத வசனத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு யுத்தம் செய்ய வேண்டுமானால், ஒரு பிசாசை எதிர்த்து நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நமக்கு ரூட் எதுன்னா பைபிள் தான், வேதம் தான். இந்த வேதம் தான் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது, காட்டி கொடுக்கிறது. அந்த முதல்ல நாம் நிறுத்திக்கலாம் பிரதர், முதல் அதிலே நிறுத்திக்கும். 5 விதமான ஆவிகள் சொல்லப்பட்டிருக்கல, அதிலேயே நம்ம நிறுத்தி அதை படிப்போம். அதிலிருந்து சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு பிற்பாடு அடுத்த இதுக்கு நம்ம போய்க்கலாம். இதுல இருந்து நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்க்கிற காரியம் என்னவென்று கேட்டால், மோசேயின் நாட்களில் பார்வோனின் ஆவி. மோசேயின் நாட்களில் பார்வோனின் ஆவி. யாத்ராகமம் புஸ்தகத்தில் இந்த பார்வோனின் ஆவியை குறித்து தெளிவாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நன்றாக கவனிக்கணும். இந்த மோசேயின் நாட்களில் பார்வோனின் ஆவி. பார்வோன் என்கிற ஒரு ராஜா, அந்த பார்வோன் என்கிற அந்த ராஜாவை மையப்படுத்தி, அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து, அவனுக்கு சகல வல்லமைகளையும் மகிமையையும் பிசாசானவன் கொடுத்து, அந்த எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய வேண்டும், ஒடுக்க வேண்டும். இந்த ஜனங்களை பிசாசு என்ன விரும்புகிறானோ அந்த விருப்பத்தை இந்த பார்வோன் செய்ய வேண்டும். தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய வாக்கு தத்தத்தை, தேவனுடைய பிரதான திட்டத்தை உடைக்க வேண்டும் என்பது பிசாசுனுடைய தந்திரமான காரியம். நல்ல கவனிங்க, தந்திரமான காரியம். இதை உடைப்பதற்கு அவன் பார்வோனை பயன்படுத்தி தேவ ஜனத்தை துன்பப்படுத்துகிறான். எப்படி இந்த பார்வோனின் ஆவி வேலை செய்தது? எப்படி இந்த பார்வோனின் ஆவி தேவ ஜனத்துக்கு விரோதமாய் வேலை செய்கிறது என்றும், இந்த ஆவியை கர்த்தர் எப்படி ஜெயித்தார் என்பதை தான் பாடமாக நாம் படிக்க போகிறோம். சத்துருவினுடைய சிங்காசனங்கள், சத்துரு குடிகொண்டு இருக்கிற இடத்துல தேவன் தம்முடைய ஜனத்தை வைத்து கர்த்தர் யார் என்பதை காட்டி கொடுப்பதற்குத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒவ்வொரு தேசத்திலையும் உங்களை வச்சிருக்கிறதுக்கு காரணம். அப்போ நம்ம யார் என்பதை நம்ம என்ன நிரூபிக்க வேண்டிய ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் என்பதை நாம மறந்து விடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மயமுண்டாவதாக. அந்த ஆவிகளினுடைய அந்த வல்லமையை பார்ப்பதற்கு முன்னால நாம் சில காரியங்களை பார்க்கணும். நான் அந்த ஸ்கிரீன்ல நீங்க போட்டிருக்கீங்க பாருங்க, அந்த ஸ்கிரீன்ல முதல் நான் அனுப்பின அந்த வேத ஆவிகளின் ஆளுகைகள்ங்கிறத மாத்திரம் நம்ம வச்சிட்டோம்னா நான் எடுக்க பாடம் எடுக்கப்படும் பொழுது உங்களுக்கு வசனத்தை பார்க்கறதுக்கு எளிதாக இருக்கும். இல்லை என்றால் நமக்கு கன்ஃபியூஸ் வரும். நாம் நடத்தி கொண்டிருப்பது ஒன்று, இப்போ நீங்க காட்டி கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்பது. மூணாவது ஸ்கிரீனுக்கு நீங்க மூணாவது அந்த இமேஜுக்கு போயிட்டீங்க. அதனால நான் திரும்பவும் சொல்றேன், நீங்கள் அந்த முதல் இமேஜுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மகேந்திரன் பிரதர், அந்த முதல் இமேஜை நீங்க ஸ்கிரீன்ல நீங்கள் போட்டால் மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். ஆவிகளின் ஆளுகைகள் என்கிற அந்த ஸ்கிரீன், அந்த அந்த பகுதியை நீங்கள் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கிரீன்ல டெலிகாஸ்ட் பண்ணா மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மோசேயின் நாட்களில் பார்வோனின் ஆவி, இரண்டாவது எலியாவின் நாட்களில் எசபேலின் ஆவி. எசபேல், மகேந்திரன் பிரதர் கேக்குதுங்களா? ஓகே, அந்த ஸ்கிரீன்ல அதை கொண்டு வந்துடுறீங்களா? ஆவிகளின் ஆளுகைகள்ங்கிறத என்கிற ஒரு ஆவி கிரியை செய்தது. அப்போ மூன்றாவது எஸ்தருனுடைய நாட்களில் ஆமானின் ஆவி தேவ ஜனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்தது. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த காலகட்டத்தில் பாபிலோனிய ஆவி தேவ ஜனத்துக்கு விரோதமாய் பலமாய் கிரியை செய்தது. பாபிலோனிய ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாட்களில்

தேவையான நபர்களை வைத்து துன்பப்படுத்துவதையே அவன் உபத்திரவப்படுத்துவதையே குறிக்கோளாக வைத்தான். அப்போ அவன் எந்தெந்த ஆவிகளை எல்லாம் பயன்படுத்தி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவன் தேவ ஜனத்துக்கு விரோதமாக செயல்பட்டானோ அந்த யுத்தத்தை கர்த்தரே நடத்தி அந்த ஆவிகளை கர்த்தர் உடைத்தார், முறியடித்தார். அந்த ஆவிகளின் வல்லமைகள் தோற்று போனது. ஆண்டவர் ஜெயம் எடுத்தார். அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன? எப்படி நாம் அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ஜெயிக்க வேண்டும்? வேதாகமத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஆவியின் ஆளுகை தேவ ஜனங்கள் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேலர் மத்தியில் கிரியை செய்ததை நாம் பார்க்க முடியும். பைபிள் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஆவியின் ஆளுகைகள் செயல்பட்டதை தேவ ஜனம் என்று அழைக்கப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில கிரியை செய்ததை நம்ம பைபிள பார்க்கலாம். அவைகளில் சிலவற்றை நாம் பொறுக்கி எடுத்து இந்த நாட்களில் இந்த ஐந்து விதமான ஆவிகளின் வல்லமைகளை நாம் கொஞ்சம் செலக்ட் பண்ணி பார்க்க போறோம். அதனுடைய தாக்குதல்கள் எப்படி இருந்தது, அவன் எந்த முறையில் தாக்குதலை கொண்டு வருகிறான் என்பதை குறித்து, இந்த தாக்குதலின் மத்தியில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றும், அந்த ஆவிகள் என்ன செய்தன என்பதையும், நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும், இனி வரும் நாட்கள் இந்த இனி வரும் நாட்கள் ஒரு புது ஜென்ரேஷன் இருக்குல்ல, ஒரு புதிய தலைமுறை உருவாகி இருக்கு பாருங்க, இனி வருகிற நாட்களில் எதிர்கொள்வதற்கு தேவ பலனை எப்படி பெற்றுக்கொள்வது, இந்த தேவ பலனை பெற்றுக்கொண்டு தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு எப்படி எங்களுக்கு எதிராக இருக்கிற சவால்களை நாங்கள் ஜெயிப்பது என்பதை நாமும் கற்றுக்கொண்டு நமக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிற ஒரு தலைமுறையை அதற்கு நேராக கொண்டு வந்து நிறுத்துவதும் நம்மேல் விழுந்த ஒரு கடமை, நம்மேல் விழுந்த ஒரு கடமை. அதனால் நாம் இன்னும் தீவிரமாய் செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிசாசு தொடுகிறான், தனிப்பட்ட வாழ்க்கையை தொட்டு பார்க்கிறான், அசைத்து பார்க்கிறான். இன்னும் நீ பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறாயா? இன்னும் நீ உன்னுடைய உத்தமத்தில் நிற்க விரும்புகிறாயா? யோபுவினுடைய மனைவி கேட்டது போல, இன்னுமா, இன்னும் நிக்க பார்க்கிறியா? தனிப்பட்ட வாழ்வில் பாவத்தை கொண்டு வந்து அழிக்க நினைக்கிறான். இரண்டாவது, நம்முடைய குடும்ப வாழ்வை உடைக்க நினைக்கிறான். அநேக குடும்பங்கள் இன்னைக்கு பிரிந்து நிக்குது, அநேக குடும்பங்கள் டைவர்ஸ்ல நிக்குது, அநேக குடும்பங்கள் டைவர்ஸ் போகாமையே அவர்கள் டைவர்ஸ்ல வாழ்ந்து கொண்டு அந்த எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக பேர் உண்டு. கள்ள உறவுகள், கள்ள தொடர்புகள், பிள்ளைகள் திருமணத்துக்கு முன்பாகவே உறவுகள், தவறான காரியங்கள், தங்களுக்கு வேண்டிய துணையை தாங்களே தேவனுடைய திட்டம் இல்லாமல், பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேரே போக ஆரம்பித்து விட்டார்கள். பல தேசங்களில் நாம் அதை பார்க்கிறோம். குடும்ப வாழ்வை அவன் எப்படி சிதைப்பது என்பதை தெளிவாக செய்கிறான். தனிப்பட்ட வாழ்க்கை உடைப்பதில் அவன் தெளிவாக கிரியை செய்கிறான். இதெல்லாம் நம்ம படிக்க போறோம், பாடமாக படிக்க போறோம். மூன்றாவது, நம்முடைய குழு வாழ்வில், குழு ஒரு டீம் ஒர்க், ஒரு குழுவாக ஒரு டீமாக நாம் செயல்படும் பொழுது அந்த குழுவை எப்படி உடைப்பது, அந்த குழுவை எப்படி சிதைப்பது, அந்த டீமுக்குள்ள எப்படி ஒரு பிரிவினையை கொண்டு வர்றது, அந்த குழுவை எப்படி தேவ திட்டத்திலிருந்து விலக்குவது என்பதற்கு அவன் தந்திரமான காரியங்களை செய்கிறான். தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்வில் ஒரு குழுவாக இணைந்து செயல்படும் பொழுது அந்த குழுவுக்குள்ளாக எவ்வளவு தந்திரமாய் காரியங்களை செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு கடைசி நாட்களில், நான் சொன்ன பார்த்தீங்களா ஆரம்பத்தில், அந்த கடைசி மணித்துளிகளில் வாழுகிறதுனால அவன் எப்படி இந்த பெர்கமோ சபையை வீழ்த்தி ஜெயம் எடுத்துட்டோமோ அதே போல நாமும் தேவ சபையை வீழ்த்தி விட வேண்டும். இந்த 2026 வருஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இருக்கக்கூடிய சபையை, தேவ ஜனத்தை வீழ்த்தி விடுவதற்கு அவன் ஆயத்தமாய் இருக்கிறபடியினால்தான் ஆண்டவர் வசனங்களை நமக்கு காட்டி கொடுத்து ஆண்டவர் அவனுடைய அந்தரங்கமான கிரியைகளையும் காட்டி கொடுக்கிறார். நான்காவதாக, தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு, குழு வாழ்வு. நான்காவதாக, தேசத்தை, ஒரு தேசம் தேவனு பக்கம் திரும்புவதற்கு அவன் விடுவதில்லை. ஒரு தேசத்தை முழுமையாக அவன் சூறையாடுகிறான், விக்கிரக வல்லமைகளினால் சூறையாடுகிறான்,
வேசித்தனத்தினால்

0: சூறையாடுகிறான், போதை கலாச்சாரத்தினால் சூறையாடுகிறான். தேவனுடைய கோபத்தை கொண்டு வருவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ தேசத்தை அவன் சூறையாடுகிறான். இந்த தனிப்பட்ட வாழ்வில் ஒரு உயிர் மீட்சி, குடும்ப வாழ்வில் ஒரு உயிர் மீட்சி, இந்த குழுவினுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சி, ஒட்டுமொத்த தேசத்திலும் ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வருவதற்கு இந்த வேத பாடம் மிக மிக மிக பிரயோஜனம் உள்ளதாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த ஆவிகளின் ஆளுகைகளை குறித்து நம்ம படிக்க போகிறோம். முதலாவதாக பார்வோனின் ஆவியை குறித்து படிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நாம் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. என்னவென்று கேட்டால், அதில் தான் தேவனின் வாக்குத்தத்தம் என்கிற ஒரு தலைப்பை, ஒரு இமேஜை நான் அனுப்பியிருக்கிறேன். தேவனின் வாக்குத்தத்தம், ஆமா, லெஸ்லி ஐயா அவங்க அதை கொண்டு வருவாங்க. தேவனின் வாக்குத்தத்தம், இந்த பிசாசினுடைய தந்திரங்களை நாம் வேதத்தில் பார்ப்பதற்கு முன்னால என் மேல கத்தர் என்ன வாக்குத்தத்தை வச்சிருக்கிறார், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியில் கத்தர் என்ன வாக்குத்தத்தை வச்சிருக்கிறார், அதை நம்ம டிக்ளேர் பண்ணி ஜெயிக்கணும். டிக்ளேர் பண்ணி, அறிக்கை பண்ணி, நாம் அதை என்ன பண்ணணும், நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். எப்படி ஒரு கம்பெனி இருக்கிறது என்றால், அந்த கம்பெனிக்கு குவாலிட்டி பாலிசி என்று வச்சிருப்பாங்க, தர கொள்கை என்று வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு விஷன் வச்சிருப்பாங்க. அந்த கம்பெனிக்குள் போனாலே அவனுடைய விஷன் வச்சிருப்பான், அவனுடைய குவாலிட்டி பாலிசின்னு வச்சிருப்பான். அதே போல தேவ ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம், இந்த பூமிக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், இந்த பூமிக்கின் கத்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல இந்த உலகம், பூமி, இந்த பூமிக்கு கத்தர் இரண்டு விதமான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இரண்டு விதமான வாக்கு தத்தத்துல முதலாவது ஒன்றுதான் ஆபகூக் 2:14. ஆபகூக் 2:15 சொல்லப்படுகிறது, பூமி கத்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த பூமி, ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த உருவாக்கின இந்த பூமி என்னுடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும். பாருங்க 2:14 அழகா சொல்ற, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல, எப்படி சமுத்திரம் ஜலத்தினால நிறைஞ்சிருக்கிறதோ அதுபோல இந்த பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும். இது தேவனுடைய உன்னத திட்டம். பிசாசனுடைய திட்டம் என்ன, இந்த உலகத்தை என்னுடைய மகிமையினால் வச்சிருக்கிறேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு உலகத்தின் மகிமையை கொடுத்து நான் வச்சிருப்பேங்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்க வேண்டும் சொல்றாரு. அப்போ உலகத்தின் மகிமையா கர்த்தரின் மகிமையா, எதற்காக நாம் இந்த பூமியில வாழ்றோம், எனக்கு எதற்கு நல்ல ஒரு தாய் தகப்பனை கொடுத்திருக்கிறார், எதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு திருச்சபையை கொடுத்திருக்கிறார், எதற்கு எனக்கு இந்த கையில் வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், கர்த்தருடைய மகிமையினால் இந்த பூமி நிரப்பப்படுவதற்கு என்னுடைய ரோல் என்ன. அதுதான் இந்த சங்கமம் வானொலி செய்கிறது. எப்படி ஆகிலும் இந்த பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதற்கு இவர்கள் குழுவாக தனிப்பட்ட விதத்தில் இணைந்து இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நான் அவர்களை வாழ்த்துகிறேன். நோக்கம் அதுதான். ஆண்டவர் சொல்றார், இந்த பூமி என் மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும். பிசாசு சொல்றான், நான் என்னுடைய மகிமையை நான் கொண்டு பிரஸ்தாபப்படுத்த விரும்புகிறேன். அப்ப இந்த இன்றைக்கு தேவ ஜனம் என்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனம், பரிசுத்தம் கூட்டம் என்று சொல்லுகிற தேவ ஜனம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உலகத்தின் மகிமைக்கா உன்னதரின் மகிமைக்கா? உலகத்தின் மகிமையா உன்னதரின் மகிமையா? ஒரு சவால் தான் இன்றைக்கு காலையில் உங்கள் மத்தியிலே கர்த்தர் வைக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தின் மகிமைக்காக வாழ்றோமா, உன்னதரின் மகிமையை நிலைநாட்ட நாம் வாழ்கிறோமா? எனக்கு எதுக்கு கிருபை, எனக்கு எதுக்கு வரங்கள், எனக்கு எதுக்கு அந்த வேதம், எனக்கு எதுக்கு பரிசுத்தாவியானவர், எனக்கு எதுக்கு சர்வ வல்ல வல்லவரின் சத்தியத்தின் நாளிகைகள் கொடுக்கப்படுகிறது என்றால், இந்த பூமியிலே தேவனுடைய மகிமையை அறிகிற, தேவ மகிமையை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதற்கு எனக்கு கொடுத்திருக்கிற பலத்தை, ஞானத்தை, சகலத்தையும் நான் அவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துவேன் என்று யாரெல்லாம் அறிக்கை செய்து வைராக்கியமாய் நிற்கிறார்களோ அவர்களை வைத்துத்தான் அவர் ஒரு புதிய ராஜ்யத்தை கட்டிக்கொண்டிருக்கிறார். இரண்டாவது, இந்த பூமிக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், மத்தேயு 16:18 எல்லாருக்கும் அதிகமாய் தெரிந்த ஒரு வசனம், 16:18 கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் தெளிவாக அந்த வார்த்தையை சொல்லுகிறார். 16:18 சொல்லுகிறது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இதுதான் இந்த ரெண்டு காரியங்கள் தான் இந்த பூமிக்கென்று செப்பரேட்டாக கொடுக்கப்பட்ட பிரதானமான வாக்கு தத்தம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த பூமியில என் சபையை கட்டுவேன், அந்த சபை வளர்ந்து நிற்கும், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஆனால் இன்றைக்கு பெருகமும் சபையோடு கூட இணைத்து பார்த்தால், பாதாளத்தின் வாசல்கள் என்று சொல்லப்படுகிற சத்ருவினுடைய சிங்காசனங்கள் சபைக்குள் புகுந்து விட்டது, சபைக்குள் வந்து விட்டது. அப்ப தெளிவா கர்த்தர் சொல்றாரு, இது என்னுடைய ஜனம், சபை கர்த்தருடைய சபை, இந்த பூமி கர்த்தருடையது, பூமி அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது. அந்த தேவனுடைய மகிமையை அறிகிற அறிவினால் இந்த பூமியை நிரப்ப வேண்டிய ஒரு உன்னதமான பொறுப்பை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அதனாலதான் யுத்தக்களம், இது ஒரு யுத்தக்களம். உலகத்தின் மகிமையா, உன்னதரின் மகிமையா என்பது ஒரு யுத்தக்களம். இந்த ரெண்டையும் நாம் ரெண்டு கரங்களில் வைத்து நாம் பார்க்கணும், எதை நம்ம செலக்ட் பண்றோம். இன்னைக்கு அநேகம் பேர் செலக்ட் பண்ணினது எல்லாம் உலகத்தின் மகிமை. என்ன சொல்றாங்க, இந்த உலகமே நமக்கு அனுபவிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுங்க, அந்த உலகம் நம்ம அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால அனுபவிப்போம், அனுபவி ராஜா எல்லாத்தையும் அனுபவி அப்படிங்கிறான் உலகம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னதரின் மகிமைன்னு ஒண்ணு இருக்கு தம்பி, அந்த மகிமையின் அறிவினால், கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் இந்த பூமியை நிரப்பு. அதுக்கு யாரை வச்சிருக்கிறார்? சபையை வச்சிருக்கிறார், தேவஜனத்தை தான் வச்சிருக்கிறார். நம்ம தான் அதை செய்யணும். அப்ப ஒரு யுத்தக்களம். அப்ப பிசாசு பயன்படுத்துகிறான், என்னப்படுத்த, ஆவிகளின் வல்லமைகளை பயன்படுத்தி தேவ சபையை நொறுக்கி உன்னதரின் மகிமையை பூமியில் நிரப்பப்படுவதற்கு தடையாக அவன் மாறி நிற்கிறான். அப்ப இந்த பூமியில தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்துவத்தை நம்ம பார்த்தோம், பூமிக்குரிய வாக்கு தத்துவம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சரியா 5 நிமிடங்கள் இருக்கிறது, நான் முடிக்க வேண்டும். அப்போ தேவ ஜனத்திற்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் என்ன, எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்கு. இந்த பூமிக்கு ஓகே, எனக்கு என்ன பாஸ்டர் இருக்கு, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? வேகமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 13:16 சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மேலாவது ஆதியாகமம் 13:16. ஆமென். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்க, நான் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பெருக பண்ணுகிற ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், என்னை பெருக பண்ணுகிறார். என்னை எதற்கு பெருக பண்ணுகிறார்? கர்த்தருடைய மகிமையை, இந்த மகிமையினால், மகிமையை அறிகிற அறிவினால் இந்த பூமி நிரப்பப்படுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பெருக்கத்தை கொடுக்க விரும்புகிறார். அதனாலதான் தெளிவா சொல்ல 13:16 சொல்லப்பட்டது பாருங்க, அழக கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன், ஒருவன் பூமியை தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும். இது தேவனுடைய வாக்கு தத்தம், தேவ ஜனத்துக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இந்த பூமியின் தூளை என்ன கூடுமானால் என்னன்னு சொன்னா, அப்ப இந்த பூமி முழுவதும் எப்படி இந்த மண் நிரப்பப்பட்டிருக்கிறதோ அதை போல தேவ ஜனத்தினால் இந்த பூமி நிரப்பப்பட வேண்டும் என்பது எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், ப்ராமிஸ். எனக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ். அதே 15 ஆதியாகமம் 15:5 சொல்லப்படுகிறது, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும், வானத்தின் நட்சத்திரத்தை போல என் ஜனத்தை இந்த பூமியில வைப்பேன் என்பது தேவனுடைய திட்டம், வாக்கு தத்தம். எனக்கு என்ன பெருக பண்ணுவது மாத்திரமல்ல, என்ன நட்சத்திரங்களை போல, வானத்தின் நட்சத்திரங்களை போல கத்த சொல்றாரு, என் சந்ததி நான் பெருக்க பண்ணுவேன், உன் சந்ததி பெருகும். ஆண்டவருக்கு ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு சந்ததி, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியை இந்த பூமியில வைக்கணும்னு நினைச்சா இந்த வசனத்தை அப்படியே பிசாசு எடுத்துட்டான். எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு இஷ்டமானவனுக்கு எல்லாம் உலகத்தை கொடுத்து நான் என்ன பண்றேன், எனக்கு தேவையான ஒரு ஒரு குரூப்பை நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு ஃபார்ம் பண்ணிட்டான். மூணாவது இந்த ஜனத்துக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன சொல்லப்படுகிறது, ஆதியாகமம் 22:17, கடற்கரை மணலை போல. அந்த வார்த்தையை பாருங்க, 22:17 என்ன சொல்லுகிறது என்றால், தெளிவாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 22:17 என்ன சொல்லுகிறது என்றால், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப்படுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இங்க சொல்ல கடற்கரை மணலை போல உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பார்கள். அப்போ கத்தரினை எனக்கு வச்சுக்க, சத்துருவின் வாசல்களை நான் சுதந்திரிக்க வேண்டும் அப்படின்னா ஒரு யுத்த களம், ஒரு வார்ஃபேர் எனக்கு இருக்கு. கத்தர நாமத்திற்கு மேண்டாவதாக. அதனாலதான் புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் 6:13 மையப்படுத்தி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் அதையோடு சொல்லி நான் இந்த பகுதியை நான் முடிக்க விரும்புகிறேன். ஏன்னால் தொடர்ந்து நம்ம ஒரு பாடமாய் படிக்க இருக்கிறோம். அடுத்த வாரத்தில் எப்படி பார்வோனின் ஆவி தேவ ஜனத்தை திட்டமிட்டு வஞ்சித்தது என்பதை நாம் படிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆவியின் வல்லமைகளை குறித்து படித்து அதற்கு தேவன் எப்படி யாரை பயன்படுத்தி எப்படி ஜெயித்தார் என்று நாம் பார்க்கப்படும் பொழுது, இந்த வார்த்தையை கேட்கிறவர்களும் இதை சமூக வழிதளத்தில் காணொளி மூலமாய் பார்க்கிறவர்களும் பிசாசின் பிடியில் சிக்கப்பட்டிருந்தால் இந்த வல்ல இந்த சத்தத்தை கேட்க கேட்கவே அவர்கள் விடுதலையாக்கப்படுவது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இந்த என்னோட மகிமையை அறிகிற அறிவினால் இந்த பூமி நிரப்பப்படுவதற்கு நான் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்த விரும்புகிறேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொண்டு அதன் சபையை கட்டுவேன் சொன்னார். அந்த வார்த்தையை என் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றப் போகிறார் என்கிற உணர்வை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிறார். எபிரேயர் 6:13 இப்படியாக சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின போது, இவ்வளவு நேரம் அந்த வாக்கு தத்தத்தை பார்த்த பாத்தீங்களா, இந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணின போது, ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே ஆணையிட்டார். இது வந்து கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்க இந்த பிளஸ்ஸிங்ஸ், பிதாவினால் ஆணையிட்டு கொடுக்கப்பட்டு சீல் வைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆணை, என் ஜனத்தை பெருக பண்ணுவேன், என் ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பேன், என் ஜனத்தை நான் உயர்த்துவேன், என் ஜனத்தை பிரித்தெடுத்து எனக்கென்று நான் வைப்பேன் என்பதை ஆணையிட்டு கொடுத்திருக்கிற, சீல் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்க மேலையும் என் மேலும் ஒரு சீல் இருக்குது, தப்பிக்கவே முடியாது, சீல் இருக்கு. கர்த்தர் உங்களை என்ன சீல் பண்ணிக்கிறார், முத்திரையிட்டு இருக்கிறார். எனக்கு வாக்கு தத்தங்கள் முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன், நான் வெற்றியாளன், சத்துரு என்னை ஜெயிக்க முடியாது, அவன் ஆளுகைகள் என் குடும்பத்தை ஜெயிக்க முடியாது, என் பிள்ளைகளை ஜெயிக்க முடியாது என்கிற உணர்வை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நேரம் கடந்து விட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மேல் வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நாம் மறந்து விட வேண்டாம். இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த பூமியின் மேல் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தை மறந்துவிட வேண்டாம். இவைகளை உடைத்து தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி கொள்வதற்கு ஒருவன் போராடி கொண்டிருக்கிறான். அவனை அடையாளம் கண்டுகொண்டு அவனை ஜெயிப்பதற்கு இந்த சங்கமம் வானொலி மூலமாக, இந்த யூடியூப் வலைதளத்தின் மூலமாக ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தை கதை செய்ய போகிறார். கண்களை மூடி நாம ஜெபிப்போமா? ஒரு விசை கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, எங்களை தெளிவான பாதையில் நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் யார் என்பதையும், எங்கள் மேல் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்பதையும், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமிக்கு தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்பதையும், முதலாவதாக அதை நாங்கள் அழகாக தெரிந்து கொண்டு, எங்கள் மேல் வைத்திருக்கிற பொறுப்பை நாங்கள் உணர்ந்து, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் எங்கள் குழு வாழ்க்கையிலும் எங்கள் தேசத்திலும் உயிர் மீட்சியை கொண்டு வருவதற்கு எங்களையே நீர் பயன்படுத்த திட்டமிட்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மோசேயின் நாட்களில் எழும்பின பார்வோனின் ஆவியையும், ஆண்டவரே, எஸ்தரின் நாட்களில் எழும்பின ஆமானின் ஆவியையும், எலியாவின் நாட்களில் எழும்பின ஏசபேலின் ஆவியையும், தானியேலின் நாட்களில் எழும்பின பாபிலோனிய ஆவியையும், இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் எழும்பின ஏரோதின் ஆவியையும் எப்படி ஜெயமெடுத்தீர் என்பதை வேதத்தின் கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்த்து, நாங்களும் இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாக, இந்த பூமியை மகிமையினால், மகிமையை அறிகிற அறிவினால் நிரப்புவதற்கு எங்களை தியாகமாய் கொடுக்கிற ஒரு கூட்டமாய் எழும்பி நிற்பதற்கு அர்ப்பணிக்கிற ஒரு காரியம் நடக்க கத்துக்கிறது தருவீரா? இந்த வல்ல கரத்துல தருகிறேன். அன்று இந்த ஊழியத்தை, கனமான ஊழியத்தை எடுத்து செய்கிற ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பத்தையும், அவர் செய்கிற எல்லா விதமான கிரியைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமையாவற்றும் நீரே எடுத்துக்கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.
1: நன்றி. அருமையான ஒரு வெளிப்பாடு. இதுவரை நான் கேட்காத ஒரு வெளிப்பாடு, இதுவரை வேதாந்தத்தில் அறியாத ஒரு வெளிப்பாடு. அருமையான பொக்கிஷத்தை தந்தீங்க. மிக மிக ஆசிரமாக பார்த்த இதை நாங்கள் திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி பார்க்கும் பொழுதுதான் இன்னும் ஆசிரமாவே கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியரும் கத்த ஆசிரியப்பாரு. அடுத்த செவ்வாய்க்கிழமை உங்களை சந்திக்கும் பார்த்த கத்த உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசிரியப்பாருங்க. ஆமே ஆமே
0: ஆமே.
1: இதுவரை நேரம் வேத பகுதியை நடத்து சைமன் ஸ்டான்லி இந்தியா தொடர்ந்து நாங்கள் பாச அண்டன் தாசன் அழைக்க போறோம்.
2: கடைசி காலத்துல நடக்கிற காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலத்தில் நடக்கிற காரியங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருந்தாலும், ஆனால் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஜெயிக்க வைக்கிற தேவன், உம்முடைய நீர் கற்றுத்தந்த ஜபத்தின்படி உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக, உம்மை போல எங்கள் ஒவ்வொருவரை மாற்றி இந்த ஜெயமுள்ள ஒரு வாழ்வை, உமக்கு பிரியமான வாழ்வை, உம்முடைய ராஜ்யத்தில வாழுகிற வாழ்வை, இன்று உலகத்தில மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்திலே வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனையும் ஜீவனும் என்பதை அறிந்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த நித்திய வாழ்வில வந்து சேர்வார்களாக. ஒன்றான மெய்த்தவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது மத்தேயு 24:21 பார்க்கும் பொழுது, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவதியாகுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இன்னும் வருகிற காலங்களில இதை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கடைசி நாட்களில உபத்திரவங்கள் அதிகரித்து கொண்டு செல்லும். ஆண்டவர் கூறிய அத்தனை காரியங்களும் இந்த காலங்களில நடைபெற்று கொண்டு வருகிறது. மத்தேயு 24:22 வசனத்திலையும், அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். இவ்வளவு மக்கள் இந்த கடைசி காலங்களிலே ரட்சிக்கப்படுகிறார்களோ அந்த உபத்திரவத்தின் அளவும் குறைக்கப்படும். இதற்காகத்தான் இயேசு அன்புள்ளவராக இரக்கமுள்ளவராக மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தான். அதே அதே அதே மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று இயேசு மாதிரியாக அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பிரசங்கித்தார். இன்று அப்படியாக அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு ஊழியர்களும் இன்றைக்கு நாங்கள் கூட இந்த கடைசி காலத்தில் வாழுகிற நாங்கள் கூட மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்பது இயேசு கிறிஸ்துடைய விருப்பமாக இருக்கிறது. இதற்காகத்தான் இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். இயேசு தான் ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜாக வரப்போகிறார். பைபிள் தான் ஜட்ஜ்மெண்ட் புக்காக வரப்போகிறது. நீங்கள் இயேசுவை இந்த காலங்களில அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றான மெய்த்தவனை அறிந்து கொள்ளவன். இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் தான் இந்த உலகத்தின் மெய்யான தேவன். மதங்கள் இதை உருவாக்கவில்லை. மதங்கள் மனித பிசாசின் ஆவிகளுக்கூடாக மனிதன் மூலமாக தவறான கொள்கைகளை இன்றைக்கு மதங்கள் என்ற வழியில அழைத்து நடத்தி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த மெய்யான தேவன் தான் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன். சூரியனை, சந்திரனை, மிருகங்களை, பறவைகளை, ஆறாவது நாளில மனிதனை சிருஷ்டி
3: மண்ணில் இருந்து
2: இதை தேவனுக்கு பிரியமாக ஆண்டு கொள்ளும்படியாக இந்த முதல் மனிதனை ஆதாம் ஏவாளை படைத்தார். ஆதாம் ஏவாள் தவறு பாவம் செய்ததன் நிமித்தம் பாருங்கள் அந்த அதிகாரத்தை பிசாசிடத்தில் கொடுத்து விட்டார்கள். இதன் மூலமாக மீண்டும் இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிரவேசித்து எங்களுக்கு மீண்டும் அந்த அதிகாரத்தையும் திறவுகோலையும் எங்களிடத்துல தந்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், 70 தடவைக்கு மேலாக மன்னிக்கிற தேவன். இந்த மன்னிக்க கூடிய நாட்களில ஒவ்வொரு மதத்தில் உள்ள மக்களையும் அழைக்கிறார். எங்களுடைய இறுதிய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தல மூன்றாம் அதிகாரம் 20 வசனத்தில் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவர் என்னுடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய இறுதிய கதவை திறந்தால் நான் அவனோடு கூட வாசம் பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன். பாருங்கள், இயேசு மடித்து உயிர்த்தெழுந்து அந்த இம்மா சீடர்கள் அவரை வருந்தி அழைத்தார்கள். அவர் அப்புறம் போறவர் போல காணப்பட்டார். இப்படியாக இயேசு வருந்தி அழைத்தப்பட்டதன் நிமித்தம் இயேசு அவர்களோடு போய் அவர்களுடைய கண்களை திறந்தார். தான் தான் இயேசு என்று காண்பித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படியாக ஒவ்வொரு ரட்சிக்கப்படுகிற மனிதனிடத்திலேயும் இயேசு இடைப்படுவார். நீங்கள் உள்ளான இருதயத்தில் இருந்து அவரை தேட வேண்டும். ஆவி ஆத்துமாவில தேட வேண்டும். இந்த சரீர பிரகாரமாகத்தான் இந்த மதங்கள் எல்லாம் சரீர பிரகாரமாக தேவனை தங்களுடைய மனித கைவேலையிலான தெய்வங்களை தேடுகின்றன. இப்படியாக இந்த மெய்யான தேவனை இப்படியாக தேட முடியாது. அவர் எங்களுடைய தேவன், உயிர் உள்ளவர் கர்த்தர், எங்களுடைய மெய்யான தேவன் ஆவியாயிருக்கிறார், அன்பாக இருக்கிறார். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், ஒருவரும் கண்டிராதவரும், ஒருவரும் காணக்கூடாதவருமாக இருக்கிறார். ஆவியாயிருக்கிற தேவனை எங்களுடைய ஆவியினால எங்களுடைய ஆத்துமா கண்களுக்கூடாகத்தான் அவரை உணர முடியும். பாருங்கள், இயேசு கற்று தந்த பொழுது அவரை அந்த மெய்யான தேவனை நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தான் தொழுது கொள்ள வேண்டும். பாருங்கள், சரீர பிரகாரமாக அறியாத காலங்களில பலர் இப்படியாக இந்த சிலை வழிபாடுகள் தவறான வழக்கங்களை செய்து வந்தார்கள். ஆனால் இயேசு, எங்களுடைய இயேசு உயிருள்ளவர், மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் பிதாவின் வலது பாரசத்தில், இன்றைக்கு எங்களுடைய தேவனுடைய வலது பாரசத்தில் இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த அந்த இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் அழைக்கிறார், தன்னிடத்தில் வரும்படியாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். பாருங்கள், இயேசுவோடு வாழுகிற வாழ்வு, இந்த உலகத்தில் பாடுகள் இருக்கிறது, இந்த பாடுகளை சகித்து வாழ வேண்டும். என்ன பாடுகள் வந்தாலும் பாருங்கள், சவுல் தேவ இயேசுவுக்கு விரோதமாக அவன் வாழ்ந்தான். தேவ ஜனங்களை கட்டி இழுத்து கொண்டு போய் துன்பப்படுத்துகிறவனாக அவன் வாழ்ந்தான். பாருங்கள், இயேசு அவனோடு இடைப்பட்டார். இயேசு அவனுக்கு காண்பித்தார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்றார். மூன்று நாள் பார்வை இல்லாமல் இருந்து பாருங்கள், தேவன் அவனை பிரித்தெடுத்து, சவுலாக இருந்த ஒரு தேவ ஜனத்துக்கு விரோதமாக இருந்த ஓ அந்த மனிதனை, தேவனுக்கு பிரியமான மனிதனாக அவன் பாடுகளை சகித்தான். ஒவ்வொரு பாடுகளிலேயும் அவனுடைய அவன் செய்த ஊழியத்தை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், ஒவ்வொரு பாடுகளையும் சந்தோஷமாக ஏற்றுக் கொண்டான். ஏனென்றால் நாங்கள் வாழப்போற இடம் ஒரு மகிமையுள்ள இடம், ஒரு கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ஒரு ராஜ்யத்தில், நித்திய நித்தியமாக 1000 வருட ஆட்சியில இந்த உலகத்தில் வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை அவன் உணர்ந்து கொண்டான். இயேசு இடைப்பட்டதன் மூலமாக, அவருடைய தரிசனத்தின் மூலமாக, இந்த வாழ்வு ஒரு மாயையான வாழ்வு. இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு 80 லிருந்து 100 வருடங்கள் தான் வாழ முடியும். அதற்கு பின்பு அவருக்காக இந்த உலகத்தில் நாங்கள் பாடுகள் பாடும் பொழுது, அந்த பாடு எங்களை மகிமையில, தேவனோடு வாழுகிற மகிமையில, ராக்காலம் இல்லாத ராஜ்யம், கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, இப்படியான ஒரு ராஜ்யத்தில் நாங்கள் நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு. அதனால் இந்த காலங்களில், இந்த கடைசி காலங்களில் நாடுகள் மக்கள் எல்லாம் ரெண்டு பகுதியாகத்தான் பிரிந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு பக்கம் இயேசுவை நம்புகிற கூட்டமாக இருக்கிறது, அந்த ஒன்றான மெய்த்தேவனை நம்புகிற கூட்டமாக வருகிறது. மறுபக்கத்தில் பிசாசை நம்புகிற கூட்டம், தவறான கூட்டமாக ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. ஆனால் இயேசு எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் வசனத்தில் சொல்லும் பொழுது, தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராக அவர் ஒவ்வொரு இந்து மகன் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த முகமதியை நம்புகிற மனிதர்கள் அந்த இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக புத்த மதம் என்ற ஒரு மதத்தின் கீழ் வாழுகிற ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எல்லாரையும் படைத்தவர் அந்த ஒன்றான மெய்த்தேவன். அவர் படைக்கும் பொழுது இந்த மனுக்குலம் அனைத்து மத பாவத்தில சாபத்தில் வாழுகிற அத்தனை மக்களையும், ஆதியாகமம் 1:26 தம்ம நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் படைப்போமாக. பாருங்கள், அந்த ஆவியானவர் தேவனுடைய படைப்பின் போது நீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் இயேசுவும் தேவனும் கூட இருந்து படைத்தார்கள். நீங்கள் நீதிமொழிகளிலையும் பார்க்கும் பொழுது, அவர் வானத்தை வட்டமிடுகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். இயேசு இருந்தார் படைப்பின் பொழுது, தேவன் இருந்தார் படைப்பின் பொழுது, பரிசுத்த ஆவியானார் அசைவாடி கொண்டிருந்தார். நமது தேவனும் இயேசுவும் சொல்கிறார்கள், நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும் மனுக்குலத்தை படைப்போமாக. பாருங்கள், ஏஞ்சல்ஸை படைக்கும் பொழுது ஏஞ்சல்ஸை தேவனுடைய சாயல் அல்ல, அவர்களை ஆவியாக படைத்தார், அந்த ஏஞ்சல்ஸாக படைத்தார். அந்த ஏஞ்சல்ஸ்கள் தேவனுக்கு விரோதமாக செயற்பட்ட மூன்றில் ஒரு பங்கு தூதர்கள் இன்றைக்கு பிசாசுகளாக தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், மிக்காவேல் தேவனுடைய கடைசி கால யுத்தத்தில் போர் செய்கிற பிரதான ஏஞ்சல்ஸ் ஆக அவன் செயற்பட இருக்கிறான். கேப்ரியேல் மெசேஞ்சர்ஸை கொண்டு போகிற ஏஞ்சல்ஸ் ஆக இருக்கிறான். பாருங்கள், தானியேல் 21 நாள் ஜபிக்கும் பொழுது அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டது என்ற செய்தியை தானியேலுக்கு எடுத்து கொண்டு போனவர் தான் கேப்ரியேல் ஏஞ்சல். 3வது ஏஞ்சல் தேவனோடு துதிக்க வேண்டி துதிக்கிறதற்காக தேவனால் உருவாக்கப்பட்ட ஏஞ்சல்ஸ் தான் இந்த லூசிபரஸ். அவன் விழுந்து போன தேவனுக்கு விரோதமாக எழும்பி நாங்கள் ஏசாயா 14வது அதிகாரத்திலேயும் எசேக்கியேல் 28வது அதிகாரத்திலேயும் நான் தேவனை போல என்னுடைய அதிகாரத்தை உயர்த்துவேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில மேட்டிமை கொண்டு தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டதன் நிமித்தம் அவன் விழுந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விழுந்து போன தூதர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பலவிதமான ஆவிகளுக்கூடாக, பாருங்கள், லூசிபரஸ் ஆதாம் ஏவாளை வஞ்சித்தவன், இப்படியாக முதல் பிள்ளைகளை காயின் ஆவேலை கொல்ல காரணமாக இருந்தது.
3: 24 மணி நேரம் ஒளிபரப்பாகும் தமிழ்
2: கிறிஸ்தவன், பாருங்கள், ஜோவா இப்போது இப்படியான காரியங்களை மனுக்குலத்தின் மேலே செய்து மனுக்குலத்தை ஒரு தீமையான வழியில நரகத்தை கெழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். அதனாலே எங்களுடைய தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. பாருங்கள், ஆபிராம் தான் அவர்களுடைய இந்து குடும்பத்தில இருந்து, ஒரு மத வழிபாடு உள்ள ஒரு குடும்பத்தில இருந்து, ஐடல் வர்ஷிப், ஒரு விக்கிற வழிபாடுல இருக்கிற மகனை தேவன் பிரித்தெடுக்கிறார். ஆபிரகாமை பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறார். ஆபிராமை பிரித்தெடுத்து, ஆபிரகாம் அவனுடைய இந்து குடும்பத்திலே அவனுக்கு வைக்கப்பட்ட பெயர் ஆபிரகாம். தேவன் அவனை பிரித்தெடுத்து அவனுடைய பெயரை ஆபிரகாமாய் மாற்றி பாருங்கள் ஈசாக்கு பிறக்கிறான். இந்த ஆபிராம் என்ற பெயரில் இருக்கும் பொழுது அவனுடைய மனைவி அந்த ஆகாரா இருக்கிறாள். ஆகார் அந்த ஆபிராம் வீட்டில வேலை செய்த மகளாக இருக்கிறாள். இப்படியாக ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த பிள்ளை தான் இஸ்மாவேல். இஸ்மாவேல் இன்றைக்கு முஸ்லிம் ஜாதியாக 12 பிரபுக்களை தேவன் ஆபிரகாமின் நிமித்தன் அந்த ஜாதி அந்த அவன் துஷ்டனாக இருந்தாலும் அவனுடைய சந்ததியையும் ஆசீர்வதித்தார். ஆனால் தேவனுக்கு பிரியமான சந்ததி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இயேசு, டேவிட் மூலமாக இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறபடி இயேசு நமக்காக சாபமாகி நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டவர். ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கூடாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூடாக இஸ்ரவேல் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறது. பாருங்கள், இந்த இஸ்லாம் சந்ததியில அவர்களுடைய தேவன் அவர்கள் 700 ஆண்டுகளுக்கு பின்பு அவர்கள் அந்த இஸ்லாம் மதத்தை ஸ்தாபித்தார்கள். கிறிஸ்த இயேசு பிறந்து சரித்திரபூர்வமாக 1வது ஆண்டில இருந்து 33.5 வருடங்கள் இயேசு இந்த உலகத்தில வாழ்ந்து சரித்திரத்தை 2 பிரித்தார். கிறிஸ்துவுக்கு முன்னாக, கிறிஸ்துவுக்கு பின்னாக. கிறிஸ்துவுக்கு பின்னாக 33.5 வயசுல இயேசு இந்த உலகத்தில மரித்தார். கிறிஸ்துவுக்கு முன்னான காலங்களை நீங்கள் கூகுள்ல போய் தேடி பார்த்தீர்களாக இருந்தால், ஆதாம் ஏவாள் பிறந்த ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன்னாக 4004 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு, ஆதாமும் ஏவாளும் இந்த உலகத்துல தேவன் இந்த அவர்களை படைத்தார். இப்படியாக 700 ஆண்டுகளுக்கு பின்பு தான் இந்த இஸ்லாமிய மத வழிபாடுகள் தொடங்கினது. பாருங்கள், முகமது ஊடாக இன்றைக்கும் பாருங்கள், அந்த அவர்கள் எங்களுடைய தேவனை அவர்கள் தங்களுடைய தேவனாயும் அவர்கள் அந்த இஸ்லாமிய புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய இயேசுவை இயேசு கிறிஸ்தவர்களுக்கான் சொந்தமானவர்கள், அவருடைய ஆபிரகாம் ஈசாக்கு தேவனுக்கு பிரியமான சந்ததி, அந்த சந்ததியில தான் இயேசு பிறந்தார். இயேசு இயேசு கிறிஸ்து பைபிளில் உள்ள இயேசு, அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு, இந்த இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தான் இயேசுவை நாங்கள் எங்களுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகித்தார். அந்த அபிஷேகம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வந்திருக்கிறது. ஆபிரகாமின் சந்த இயேசுவு கூடாக எங்களுக்கு வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூடாக ஆபிரகாமின் சந்ததியாக அந்த அபிஷேகத்தை பெற்ற நாங்களாக போனகெயின் கிறிஸ்டியனாக எங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வந்திருக்கிறது. எங்களையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளாக, மகனாக, மகளாக அழைத்து அந்த ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தின் மூலமாக எங்களுக்கு அதை தந்திருக்கிறார். இஸ்ரவேல் சந்ததியினர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஈசா ஆபிரகாமுக்கு கூடாக, ஈசாக்கு கூடாக, யாக்கோபு ஈசாக்கு கூடாக தேவன் அந்த இடத்து இயேசு அந்த உலகத்தை அந்த இடத்துல வாழ்ந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராட்சியம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்து அவர்களுடைய தேவனை கூடாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் இந்த அபிஷேகத்தை இன்னும் பெறவில்லை. இந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இன்னும் இரட்சகராக, பல மக்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் வேதாகமன் சொல்லுகிறது, குரு ஆண்டவர் புற ஜாதியாரைத்தான் அதிகம் நேசிக்கிறார். புற ஜாதியார்களின் எண்ணிக்கை, அபிஷேகம் பெற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த கடைசி காலத்தில் புறஜாதிகாரர்கள் எண்ணிக்கை, அபிஷேகம் பெற்றவர்கள் எண்ணிக்கை ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த காலங்களில் அதிகரிக்கப்படும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த முகமதியர் இஸ்மவேலை வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது ஒரு துஷ்டனாக, ஆனால் அவனுடைய சந்ததியையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அந்த சந்ததியில நாங்கள் ஆராதிக்கிற அந்த மெய்யான தேவனை அவர்களும் தங்களுடைய தேவன் என்று அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தேவன் அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தான் சொந்தமானவை பாருங்கள். ஆனால் இன்று அவர்கள் செய்கிற அந்த தேவனுக்கு அந்த மெய்யான தேவனை தங்களுடைய தேவனாக எடுத்துக்கொண்டு அந்த தேவனுக்கு அவர்கள் பலி செலுத்துகிறார்கள். பாருங்கள், ஒவ்வொரு கலால் மீட்டும் கலால் உணவு ஒரு மிருகங்களை கொல்லும் பொழுது அந்த தேவனுக்கு தங்களுடைய தேவனை உருவாக்கின அந்த முகமதினால உருவாக்கப்பட்ட தேவனுக்கு அவர்கள் பலி செலுத்துகிறார்கள். இப்படியான தேவன் புதிய ஏற்பாட்டில நாங்கள் இயேசு பலிக்கடாவாக அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த இப்பொழுது நாங்கள் அந்த தேவனுக்கு பலி செலுத்துவதில்லை. ஏனென்றால் இயேசு அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக எங்களுக்காக பலியாகி விட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் பாவம் செய்யும் பொழுது பலி செலுத்தப்பட வேண்டும். ஆனால் இன்று அந்த முகமதியர் தாங்கள் எங்களுடைய தேவன் தான், தங்களுடைய தேவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் பலி செலுத்துகிறார்கள். ஒவ்வொரு மிருகங்களும் அடிக்கப்படும் பொழுது, ஒவ்வொருவரும் தங்களுடைய கடவுளுக்காக சூசைட் பண்ணும் பொழுது கூட அந்த சூசைட் பண்ணுகிற மனிதன் அவனுக்கு பலியாக போகிறான். தவறான உபதேசங்களுக்கூடாக அவன் மரித்து போவதை, இது தேவன் விரும்பாத ஒரு காரியம். இது பிசாசுக்கு கூடாக அவர்கள் தங்களுடைய தேவனை ஒரு பிசாசாக கருதி பிசாசுக்கு தான் அவர்கள் பலி செலுத்துகிறார்கள். இப்படியாக அவர்கள் அந்த பிளாக் ஸ்டோனை கொஞ்சுவது, இப்படியான ஒரு ஒரு விக்கிற வழிபாடுகளோடு இடைப்பட்ட மதம் தான் ஒரு முகமதியருடைய முகமாக இருக்கிறது. இயேசுவை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் இயேசு தங்களுடையவர் என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த இயேசுவின் ஆவி இல்லாதவர்களாக, பரிசுத்த ஆவி இல்லாமல் அவர்கள் அந்த இயேசுவை தங்களுடைய புத்தகத்தில் முகம் அவர் எங்களுடைய இயேசுவை, எங்களுடைய உயிருள்ள இயேசுவை, அவருடைய ராஜ்யத்தில் தான் நாங்கள் வாழப்போகிறோம். தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய கொள்கைகளை சொல்லும் பொழுது இயேசு ஒவ்வொரு அவர்கள் மூன்று கடவுள்கள் என்று சொல்லி தவறான கொள்கைகளை பரப்பி கொண்டே இருக்கிறார்களோ? இல்லை, தேவனிலேயும் தவறான கொள்கைகள், இயேசுவிலேயும் தவறான கொள்கைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசு எங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வர இருக்கிறார். அவர்களுடைய புஸ்தகத்தில் இயேசு மரிக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை, எப்படி என்ற ஒரு ஒரு கேள்வியை கேட்டு அவர்களுடைய மதங்கள் உள்ள மக்கள் எல்லாருக்கும் ஒரு தவறான கொள்கைகளை அந்த அப்பாவி முகமதிய ஜனங்களுக்கு அவர்கள் சொல்லி கொடுத்து அவர்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, அதான் ஆவிகளின் துரைத்தன ஆவிகள். எபேசியர் 6:12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் நாங்கள் ஜெயிக்க வேண்டுமாக இருந்தால் ரட்சணையும் என்னும் தலை சிராயையும், நீதி என்னும் மார்க்கவசத்தையும், சத்தியம் என்னும் அறக்கட்சியையும், சமாதானம் என்னும் பாதரட்சியையும், ஆவியின் பட்டயத்தையும், விசுவாசம் என்னும் கேடயத்தையும் நாங்கள் பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். இது அவர்களிடத்துல அவர்களுடைய புஸ்தகங்களிலே அவர்கள் இயேசுவை பற்றி அறிகிற அறிவை தங்களுடைய புஸ்தகத்தில் மட்டும்தான் அறிய வேண்டும். ஆவி இல்லாத, பரிசுத்தாவி இல்லாத இயேசுவை தான் அவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு தவறான ஆவி இல்லாதவன். வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. இதற்காகத்தான் யோவான் 3:3 ஒரு ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மறுபடியும் பிறக்க வேண்டும். நாங்கள் பாவத்தில் ஆதாம் ஏவாளின் வயிற்றில ஒரு பாவியாக பிறக்கிறோம். ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி நாங்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறோம். நாங்கள் எல்லாரும் தான், நாங்களோ இயேசுவை தவிர, இயேசு மட்டும்தான் பரிசுத்த ஆவியினால கற்பந்தரித்து இயேசுவாக வந்து 100% பரிசுத்த மனிதனாக அவர் வாழ்ந்தார். தேவனாக இருந்தும் அந்த தேவனுக்குரிய பவரை அவர் இந்த உலகத்தில் மரிக்கிறது தான் அவருடைய மிஷனாக இருக்கிறது. அவர் சீடர்களுக்கு சொல்லும் பொழுது, நான் இப்பொழுது 12 லேகியோனுக்கு அதிகமான லேகியோன்கள் வந்து அவரை காப்பாற்றி இருக்கலாம், ஆனால் அவர் மரிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தார். மனிதனை மீட்க வேண்டும். இந்த பாவத்தில் வாழுகிற மனிதன், இந்த பிசாசின் பிடியில வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இயேசு இந்த உலகத்தில் மனு உரு எடுத்து வந்து எங்களை மீட்டுக் கொண்டார். அவருடைய ஆவியை தந்து, அந்த அபிஷேகத்தை தந்து, இந்த நுகங்களை, பிசாசை எதிர்க்கிற நுகங்களை முறிக்கிற அபிஷேகம்தான் தேவனுடைய அபிஷேகமாயிருக்கிறது. எங்களுடைய தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. போனகெயினாக நீங்கள் மாறும் பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறீர்கள். இந்த பரிசுத்த ஆவி இந்த தீமையான ஆவிகளை விட பவர்ஃபுல்லான ஆவிதான் அந்த பரிசுத்த ஆவியானவர். பாருங்கள், நாங்கள் பாவத்தில் வாழும் பொழுது எத்தனையோ விதமான ஆவிகள் அந்த மதங்களுக்குள்ள, அந்த சரீர பிரகாரமான மாம்ச சிந்தையில வாழுபவர்களுக்கு, நாங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படித்தான் வாழ்ந்தோம். பாருங்கள், பாவங்களுக்கு ஊடாக பொய் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் வீசுவது, பொல்லாத ஆவிகள். இந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளும் எங்களுக்கு தோற்சை தரும், இந்த தீமையான தோற்சை தரும். அது கற்பந்தரிக்கிறது எங்களுடைய தோற்சில. அதன் பின்பாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அந்த பாவத்தை செய்து எங்களுக்கு மரணம் நேரிடுகிறது. ஆனால் நாங்கள் மறுபடியும் பிறந்த பொழுது எங்களுக்கு பாவம் செய்யக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து இருந்து எங்களை கட்டுப்படுத்துகிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும், பாவம் பொல்லாதது, பாவத்தில் நீங்கள் பாவத்தில் தொடர்ந்து இருப்பீர்களாக இருந்தால் அது இறுதியாக நரகத்தில் வாழுகிற வாழ்வு, அக்கினியும் கந்த அமெரிகிற வாழ்வு, நித்திய இட்டேர்னல் நிந்தையில வாழ்வீர்கள். நீங்கள் இந்த பாவத்தை வெறுத்து இயேசுவிடத்தில் வரும் பொழுது இயேசு உங்களை அந்த பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை தருகிற தெய்வமாக இருக்கிறார். குடிப்பழக்கமா, சிமோக்கிங் பழக்கமா, இப்படியான எந்த ஒரு கூடாத பழக்கத்தை நீங்கள் விட்டு விட முடியும். சினிமா சீரியல் அடிமைப்பட்டிருக்கிறீர்களா? இப்படி குடும்பத்தில் குடித்து இந்த குடும்பத்தில் பாவ காரியங்களுக்கூடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து அவர் இந்த வேதாகமத்தை அன்னு தினமும் தியானிக்க, அவருடைய அவருக்கு பிரியமாக வாழ எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, ஒரு நித்திய வாழ்வு. இந்த 180 வருட வாழ்வோடு எங்களுடைய வாழ்வு முடிவதில்லை. இம்மைக்கு பின்பு மறுமையில் இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை நீங்கள் ஒருவரும் இழந்து விடக்கூடாது. மதங்களை நம்பி பாருங்கள், ஆபிரகாமை தேவன் பிரித்தெடுக்கும் பொழுது ஒரு மத வழிபாடுள்ள குடும்பத்திலே இந்த ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். இப்படியாக ஆகார் பாருங்கள், ஆகார் வேலைக்கார பெண்ணே, அவர்கள் மாம்ச சித்தத்தின்படி ஆபிராம் அந்த ஆகாரோடு உறவு கொண்ட பொழுதுதான் இஸ்மேல் பிறந்தார். அது மாம்சத்தின்படி பிறந்த சந்ததியாக இருக்கிறது. இன்றைக்கும் இந்த மதங்களில் வாழுகிறவர்கள் எல்லாரும் மாம்ச சித்தத்தின்படிதான் வாழுகிறார்கள். ஆபிரகாம் அந்த வேலைக்கார பெண்ணோடு இணைந்து பிறந்த பிள்ளைதான் அந்த இஸ்மவேலாக இருக்கு. அது மாம்சத்தின் சித்தத்தின்படி பிறந்த பிள்ளை, வாக்கு தத்தத்தின்படி பிறந்த பிள்ளைதான் அவருடைய ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாமாக மாற்றி அந்த தன்னுடைய சாராயாய் மாற்றி அதுதான் வாக்கு தத்துவத்தின் பிள்ளை. அது அவ அந்த சந்ததியில வந்தவதான் இயேசு. அந்த சந்ததியில தான் நாங்களும் மறுபடியும் பிறந்த அந்த பரலோக பிரஜைகளாக, பரலோக சிட்டிசன்ஷிப்பை பரிசுத்த ஆவியானவருக்கூடாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஒரு முஸ்லீம் சந்ததியில இஸ்மவேல் சந்ததிக்கூடாக அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்காகத்தான் அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த மறுபடியும் பிறந்த வாழ்வை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அவர்கள் இன்னைக்கு முகமதியர்கள் அந்த புதிய ஏற்பாட்டை அவர்கள் வெறுத்து விடுவார்கள். இயேசு தங்களுடைய தங்கள் ப்ரொஃபெட் என்று சொல்லிக் கொள்வார்கள். அவர் இயேசு தந்த பரிசுத்த ஆவியை வெறுத்து விடுவார்கள். அவர் இயேசு தந்த புத்தகத்துல இயேசு செய்த அத்தனை காரியங்களையும் அவர்கள் படிக்க விடாதபடி தடுத்து விடுவார்கள். இதுதான் பிசாசு செய்கிறது. தலையில ஒன்றான மெய்த்தேவனையும் ஒரு தவறான மனிதனாக சித்திகரித்து, மெய்யான தேவனோடு ஒப்பிடுகிறவராக சந்தித்து, ஆனால் அந்த அவர்கள் ஆராதிக்கிற அந்த மெய்யான தேவனுக்கு பலி செலுத்துகிறவர்களாக, கலால் பூட்டுக்கூடாக, தற்கொலைகளுக்கூடாக அவர்கள் பலி செலுத்தி அந்த மெய்யான தேவனிலிருந்து பிளவுபட்டு போகிறார்கள். மெய்யான தேவன் அதை அறிவ இருக்கிறார். இயேசுவை கூட அந்த இயேசுல இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை விட்டு, அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததை விட்டு விட்டு, அவர்கள் சிலுவையை அவர்கள் நிராகரித்து விட்டு, வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது சிலுவையை பற்றிய உபதேசம் எங்களுக்கு பலன் தருகிறது, தேவ பலனாக இருக்கிறது, உலகத்துக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. எங்களை அவர் பிரித்தெடுத்து அவருடைய ஞானத்தை தந்து எங்களை அவர் வழி நடத்துகிறார். இப்படியாக இந்த கடைசி காலத்தில் நாங்கள் இயேசுவை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். மெய்யான ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் என்பதை இந்த உலகத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்ற அனுபவத்தை நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும், நீங்கள் உங்களுடைய கூகுளில் போய் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது, எந்த சபையில் போய் இந்த பரிசுத்த ஆவியை பெந்தகோஸ்த சபைகளில் போனீர்களாக இருந்தால் இலகுவாக வேதாகமத்தை வேதாகமத்தை தொடர்ந்து யோவான் புத்தகத்தை படியுங்கள். 3 அதிகாரத்தில் ஒரு மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், தேவனால பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். எங்களோட இடைப்படுகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியானவர். நான் ஒரு பாடலை பாடி எங்களை அவர் ஒரு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வாசம் செய்கிறார். தேவனாக இருக்கிறார், இயேசுவாக இருக்கிறார். 3 நிலைமைகளில தேவன் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் வரும்பொழுது இயேசுவாக, இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறார்கள் பரலோகத்தில் இருக்கும் பொழுது. இந்த உலகத்தில் இயேசு மரிப்பதற்காக அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாதவராக இந்த உலகத்தில் வந்து 100% பரிசுத்த மனிதனாக வாழ்ந்து உயிரை கொடுத்து இன்றைக்கு பிதாவோட வலது பாசத்தில் இருக்கிறார். முதலிலும் பிதாவும் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாக இருந்தார்கள். இன்று பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்துவிட்டு இயேசுவும் பிதாவினுடைய எங்களுடைய ஒன்றான அமைத்தவனுடைய வலது பார்சத்தில் இருந்து இன்றைக்கு நாங்கள் ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்திற்கு ஆமென்றும் ஆமீன் என்றும் பதில் தருகிறார். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவர். அந்த இந்து மகனுடைய பாவத்தை நான் சுமந்து விட்டேன். அந்த முகமது நபியனுடைய மகன் என்னை ஏற்றுக் கொள்ளும் பொழுது அவனுடைய பாவங்களை நான் சுமந்து விட்டேன். புத்த மதத்தில் வாழுகிற மக்களுக்கு அவர் இயேசு பரிந்து செல்லும் பொழுது அந்த மக்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக் கொள்ளும் பொழுது அந்த புத்த மகன் நான் அவனுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து விட்டேன். இப்படித்தான் ஒவ்வொரு மதங்களில வாழுகிற மனிதர்களையும் இயேசு பரிந்து பக்கத்துல இருந்து தேவன் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இந்து மகன், முஸ்லிம் மகன், ஒவ்வொரு பாவம் செய்த மகனையும் தேவன் இயேசு கிறிஸ்து ஊடாக பார்க்கிறார். இவனுடைய பாவத்தை இயேசு சுமந்து விட்டார். இதுதான் இயேசு இடத்திலே இருந்து கிடைக்கிற ரட்சிப்பாக இருக்கிறது. கிருபையும் இரக்கத்தை கொண்டு எங்களை ரட்சித்தார். அவர் எங்களுக்குள்ள வாசித்திருக்கிறார். தேவன் எங்கு வாச அவருடைய அட்ரஸ் எங்கள் ஒவ்வொருவருடைய அபிஷேகம் என்ன பெற்ற ஒவ்வொருடைய வீடும் நாங்கள் தான் அவருடைய விலாசமாக இருக்கிறோம். போல் ஜங்கச்சு என்ற சவுத் கொரியன் பாஸ்டர் சொல்லுகிறார், நான் அவர் என்ன இனக்குள் இருக்கிறார் அந்த தேவன் பாருங்கள். அனனியால் சப்ரால் பாவம் செய்த பொழுது பேதுரு சொல்லுகிறான், தேவனுக்கு விரோதமாக பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நீ பாவம் பொய் சொல்லி இருக்கிறாய் என்று சொல்லி அவர்கள் விழுந்து இறந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் ஒரே வல்லமை உள்ளவராக இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் எங்களை தொட்டார், எங்களை தெரிந்து கொண்டார். பரலோக 1 பேதுரு 1:12 படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பி எங்களை அபிஷேகித்திருக்கிறார். பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் வாழப்போகிற இடம் பரலோகம் என்பதற்காக அந்த பரிசுத்த ஆவியினால முத்திரையை பெற்றிருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் இந்த அந்திகிறிஸ்துவின் முத்திரையை நீங்கள் எதிர்த்து விட வேண்டும். இயேசுவுக்காக மரித்தால் கூட அவருடைய பலிபீடத்துக்களை நாங்கள் போய் எங்களை அவர் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

இருள் உன்னை சூழாதே, தேவஒளி உன்னை வழி நடத்தும். இயேசு பிறக்கும் பொழுது இருளில் வாழும் மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த ஒளிதான் இயேசு. இருளில வாழுகிறீர்களா, பாவத்தில வாழுகிறீர்களா, கவலையில கண்ணீர்ல துக்கத்தில வாழுகிறீர்களா? உங்கள் எல்லாருக்கும் இயேசு வேண்டும். எங்களிடத்துல வந்து எங்களுடைய இருளை அகற்றினார். அதே இயேசு உங்களை இந்த கடைசி காலத்துல அழைக்கிறார். அழிகிறதை நீ இழந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய். தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயா? ஆமென். நேசரென்றும் என்னோடு இருப்பார், நம்பாமல் இருப்பேனோ? நான் நம்பாமல் இருப்பேனோ? இந்த உலகத்தை நம்பி, மதங்களை நம்பி நீங்க தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால், இயேசுவிடத்தில் வரும்பொழுது இயேசு சொல்லுகிறார், அழிகிறதை, அழிந்து போகிற உடல், அழிந்து போகிற பொருட்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அழிந்து போகும். எங்களுடைய இயேசு எங்களை எப்பொழுதும் கைவிட மாட்டார். நித்திய நித்தியமாக வாழுகிற, வாழும் வரைக்கும், வாழும் வரைக்கும் எங்களை அவர் அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவரை நீங்கள் நம்பாமல் இருக்கவே முடியாது. அவரை ருசித்தீர்களாக இருந்தால், சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்படியான ஒரு நல்ல தேவன் தான் எங்களுடைய தேவன், இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன். கடன் நீ வாங்காயே, கடன் நீ கொடுத்திடுவாய். கிறிஸ்தவன் கடன்

பொன்னான பைகளில போட மாட்டார். உங்களுடைய பணங்கள் ஒவ்வொன்றும் உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்களேன், பாவத்தில் வாழுகிற மனிதனுக்கு தான் சிகரெட் பிடிக்கிறதுக்கு இப்படியான பாவ பழக்கங்களுக்கு கூடாக ஸ்மோக்கிங் பண்றது, போதை வஸ்து பாவிக்கிறது, நஷ்டத்தில கவலையில கண்ணீர்ல துக்கத்துல வாழுகிறான். இயேசு இடத்துல வரும் பொழுது அத்தனை தீய பழக்கங்களும் அகன்று தேவன் உங்களுடைய பணத்தை செய்கிறார், குடும்பத்துல சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இப்படியான ஒரு இரக்கம் உள்ள தேவன், அதற்காகத்தான் தன்னுடைய உயிரை ஜீவ அப்பமாக எங்களுக்கு தந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தை எங்களுக்கு எங்களை எங்களுடைய பாவத்தை கழுவி விட்டிருக்கிறார். ஜீவ அப்பம் நானே ஆமென் என்

0: இருப்பேனும். இந்த உலகத்தின் சொந்தக்காரர் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். இது மதங்களுக்கு மதங்களுடைய சொந்தம் அல்ல. இந்த மெய்யான தேவன் இந்த உலகத்தை உருவாக்கின தேவன் தான் இந்த சொந்தக்காரர். பாருங்கள், அவர் வேதாகமத்தில் சொல்லுகிறார், எல்லா ஆத்துமாக்களும் நீங்கள் மதத்தில் வாழலாம், எதில வாழ்ந்தாலும் எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். அவர் தருகிற சுவாசத்தில் தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. கடலும் கலங்கி தெளியலாம், மனக்கவலையும் ஒரு நாள் கலையலாம். உன் பலவீனத்தில் என் பலம் விளங்கும், என் கிருபை உனக்கு போதுமல்லோ. அவருடைய வார்த்தையை படிய படிக்க உங்களுக்கு பலன் கிடைக்கும். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறவர் தான் இயேசு. நான் உன்னை அழைக்கும் இயேசு வல்லோ. ஆமென். உயிரோடு இருக்கும் இயேசுவை நான் நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஆமாண்டவரே, இப்படியான உயிருள்ள இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் ஒரு பொழுதும் மறந்து விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள், பின்வாங்கி போகாதீர்கள். அதோடு அந்த மத வாழ்வு, சாப வாழ்வு, ஒரு ஊழியான சேற்றில வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்விலே இருந்து எங்களை பிரித்தெடுத்தார். ஊழியான சேற்றிலே, அந்த பாவ உலகத்தில பிசாசின் பிடியில இருந்து எங்களை விடுவித்தார். அவருடைய ஆவியின் அபிஷேகத்தினால கர்த்தரே, ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை, குடும்பத்துல விடுதலை, உங்களுடைய சமூகத்தில இருந்து விடுதலை. இயேசு பரம கானான் தேசத்துக்கு எங்களை அழைத்து செல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல அடிமைத்தனத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பாலம் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றாரோ, அந்த தேவன் மேக ஸ்தம்பத்தோடு அக்னி ஸ்தம்பமாக அழைத்து தந்தவர் எங்களை பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வார்களாக. கிருபையும் இரக்கமும் உள்ள அன்பு தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடு கூடேறும் ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில் இயேசுவை அறிந்து கொள்ள கிருபை செய்யும். துதி கன மகிமை உண்டான மெய்த்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், அருமையான வெளிப்பாடு. அநேக காரியங்களை வேதாமத்திலிருந்து தந்தீர்கள், கற்றுக்கொண்டோம். மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையேற்ற செய்யும் சகல காரியங்களையும், ஆவிக்குரிய காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். God bless you மகேந்திரன் ஐயா, God bless you நேயர்களே, ஆமேன்.
1: நான் முடிவு ஜெபத்தில் இருக்க சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஜினி.
2: பிரைஸ் தி லார்ட்
1: பிரதர் மகேந்திரன். க்ளோசிங் ப்ரேயர் ப்ளீஸ்.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you, thank you, thank you Lord. Father Lord, we thank you for the many blessings Lord. That came today, Lord, to many listeners, Lord, that have been touched, saved, delivered, Lord, from the messages, from all the worship that had been going on, Lord, from beginning to the end, oh God. So we thank you for that. This is nothing but the work of the Holy Spirit, that nothing but the power of the living God coming, emanating through the words that have been spoken, Lord Jesus, through your Spirit, Lord, through the servant's lips, Lord, and also, Lord, all the handmaidens that have been coming and worshiping and praising you, Lord. So we thank you for each and every one of them, Sister Karuna, Sister Grace, and Sister Mary Tangalingam, who came.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஜெபமே என் வாழ்வு, சுவிசேஷமே என் பாரம். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 9:4 கர்த்தர் தன் தூதனுக்கு, நீ எருசலேம் நகரம் எங்கும் சென்று அங்குள்ள அக்கிரமங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று கட்டளையிட்டார். இதோ இன்று நம் தேசத்தின் அக்கிரமங்களுக்காய் கண்ணீர் விட்டு கதறுகிற மக்களின் மேல் கர்த்தர் அடையாளமிட விரும்புகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் மக்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் இந்த நாட்டுக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளே, நம் தேசத்தின் எதிர்காலம் அரசியல்வாதிகள் கையில் இல்லை, விஞ்ஞானிகள் கையிலும் இல்லை, ஜெபிக்கும் ஜெப வீரர்களின் கைகளில் தான் உண்டு. என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் இருக்கட்டும் என்ற என் ஏக்கத்தை இந்த கேசட்டில் பாடலாய் பாடியுள்ளேன். நமது தேசத்திற்காக ஜெபிக்க உங்களை இன்று அர்ப்பணிப்பீர்களா? இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்முடைய கிருபையால் இந்த உன்னத ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. இந்த பாடல்களை கேட்கிற அனைவரும் உம்முடைய இதய துடிப்பை உணர்வார்களாக, உம்முடைய பரிபூர்ண சித்தம் செய்கிறவர்களாக மாறுவார்களாக. ஜெபமும் சுவிசேஷ பாரமும் அதிகமாய் அவர்களை அழுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

0: என்னங்க எல்லாம் சோகமா இருக்கீங்க?
1: அட என்னங்க, எல்லாம் முடங்கி போயிருக்கு. சாதி சனம் எல்லாமே வழித்தராம ரொம்ப தவிச்சிட்டு இருக்குங்க.
0: அட ஒரு அடியை போடுங்க, விசுவாசமா ஒரு பாட்டை பாடுவோம்.

நீங்கள் வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் இயேசு உங்களுக்கு இரட்டிப்பாய் தந்திடுவார். ஒருவேளை கண்ணீரினால் விதைத்துக் கொண்டிருக்கிற அனுபவம் இருந்தால் உங்கள் கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் அவர் நிச்சயமாய் பதில் தருவார். கண்ணீரின் விதைகள் எல்லாம் விளைச்சலாய் மாறும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இரண்டு பேராக இருந்தாலும் சரி, மூன்று பேராக இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தில் கூடும்போதே அவர் வருகிறார். அப்படித்தான் வேதம் சொல்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், ஜெபியுங்கள், ஆலயத்திற்கு செல்வதை விட்டுவிடாதிருங்கள், குடும்பத்திலும் ஜெபியுங்கள், எல்லா இடங்களிலும் அவர் நாமத்தில் கூடுங்கள், ஜெபியுங்கள். ஆராதிப்பதும் ஒரு வகையான ஜபம்தான். ஆராதனை செய்வது யுத்த ஜபம் செய்வதற்கு சமம். துதிகளின் மத்தியில் அவர் வாசமாயிருப்பார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா அவர் பிரசன்னம். அவர் நம் மத்தியில் வந்தால் எல்லாமே நடக்கும். என்ன? அற்புதம், அதிசயம், சுகம், விடுதலை, வியாதி மாயமாய் மறைந்து போகும். மாயமாயினா மிராக்குலஸ்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, மிராக்குலஸ்லினா அப்படியே சடனா இருக்கும், அப்படியே இல்லாமல் போயிடும், அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடும். ஆம், அவர் வரும்போது எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். அவர் பிரசன்னம் எப்ப வரும்? அவர் நாமத்தில் நாம் கூடும்போது அவர் பிரசன்னம், அவரை துதிக்கும் போது அவர் பிரசன்னம் வருவார். விடுதலை. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15, மத்தேயு 24

புதிய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வியாதிக்கு மருந்து உண்டு, மருந்து தரும் மருத்துவரும் உண்டு. கண்ணீர் கவலைக்கு மருந்து உண்டா? மாமருந்தாம் இயேசு இருக்கையில் எனக்கு கண்ணீர் எதற்கு?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-0583.

81823. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மலாக்கியா 3:10 இவ்வண்ணம் சொல்லுகிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மீது பொங்கி வழியும்படி ஆசீரை பொழிவோம். இந்த வாக்குறுதியை விசுவசித்து பாடுவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வேண்டிய கலையக இலக்கம் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 2899978123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 5148198494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8663500821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 4169175826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இஷ்டப்படியே நடந்தேன். ஐயோ, முன் நாட்கள் முழுவதிலும் தேவனுடைய ஒத்தாசை தேடவில்லை. இப்பொழுதோ என்னை நடத்துமே. உல்லாசம் நாடினே, திகில் நேரத்திலும் கூட வீம்புதான் நான் கொண்டேன். அன்பாக என்னை மன்னித்தருளும்.

சாயந்தரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: 1 சாமுவேல் 29 அதிகாரம். பெலிஸ்தர் தங்கள் சேனைகளை எல்லாம் ஆப்பெக்கிலே கூடிவர செய்தார்கள். இஸ்ரவேலர் இஸ்ரேலில் இருக்கிற துறவண்டையிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் 100,000 சேர்வைகளோடே போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் ஆகீசோடே பின்தண்டிலே போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள், இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள். ஆகீஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனாயிருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா? இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றான். அதனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபமாகி அவனை பார்த்து, இந்த மனுஷன் நீர் குறித்த தன் இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும். யுத்தத்தில் இவன் நமக்கு சத்ருவாயிராதபடிக்கு இவன் நம்மோட கூட யுத்தத்திற்கு வரவேண்டியதில்லை. இவன் எதினாலே தன் ஆண்டவனோட ஒப்புரவாவான்? இந்த மனுஷருடைய தலைகளினால் அல்லவா? சவுல் கொன்றது 1,000, தாவீது கொன்றது 10,000 என்று இந்த தாவீதை குறித்து அல்லவோ ஆடிப்பாடி சொன்னார்கள் என்றார்கள். அப்போது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோட போக்கும் வரத்துமாய் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. ஆகையால் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் உன்மேல் தாங்கள் அடையாதபடிக்கு இப்போது சமாதானத்தோட திரும்பி போய்விடு என்றான். தாவீது ஆகீசை நோக்கி, ஏன், நான் செய்தது என்ன? நான் வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களோட யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் உமது அடியனிடத்தில் கண்டுபிடித்தது என்ன என்றான். ஆகீஸ் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, அதை அறிவேன், நீ தேவனுடைய தூதனைப் போல என் பார்வைக்கு பிரியமானவன். ஆனாலும் இவன் எங்களோட கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தரின் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள். இப்போதும் நீ நாளை அதிகாலையில் உன்னோட வந்த உன் ஆண்டவனுடைய வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு விடியற் காலத்திலே வெளிச்சமாகிற போது புறப்பட்டு போ என்றான். அப்படியே தாவீது அதிகாலையில் தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே பெலிஸ்தரின் தேசத்துக்கு திரும்பி போக புறப்பட்டான். 1 சாமுவேல் 30 தாவீதும் அவன் மனுஷரும் 3 நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்கள் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினாவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமார குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசம் ஆனதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது அகிமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றன்றைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்னியினால் சுட்டரித்து போட்டோம் என்றான். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்துக்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான இந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடிப்பாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறிய அடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தின் இடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். அப்பொழுது தாவீதோட நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும், அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளையுடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை, அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். சரி பங்காக பங்கிடுவீர்களாக என்றான். அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான். தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளில் தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். யார் யாருக்கு அனுப்பினான் என்றால், பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும் தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும் யாத்தீரில் இருக்கிறவர்களுக்கும் ஆராவேரில் இருக்கிறவர்களுக்கும் சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும் எஸ்தே மோகாவில் இருக்கிறவர்களுக்கும் ராக்காலில் இருக்கிறவர்களுக்கும் எராமியேலியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் கேனியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் ஒர்மாவில் இருக்கிறவர்களுக்கும் குராசானில் இருக்கிறவர்களுக்கும் ஆற்றாகில் இருக்கிறவர்களுக்கும் எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும் தாவீதும் அவன் மனுஷரும் நடமாடின எல்லா
1: எரேமியா 5 அதிகாரம். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும்,
0: சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்றாலும் பொய்யாணையிடுகிறார்களே. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். அப்பொழுது நான், இவர்கள் நீசராமே, இவர்கள் மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறார்கள் என்றும், நான் பெரியோர்களிடத்தில் போய் அவர்களோட பேசுவேன், அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ ஏகமாய் நுகத்தடியை முறித்து கட்டுகளை அறுத்து போட்டார்கள். ஆகையால் காட்டிலிருந்து வரும் சிங்கம் அவர்களை கொல்லும், வனாந்தரத்தில் உள்ள ஓநாய்கள் அவர்களை பீறும், சிவிங்கி அவர்கள் பட்டணங்களின் மேல் நோக்கமாயிருக்கும், அவைகளிலிருந்து புறப்படுகிறவன் எவனும் பீறப்படுவான். அவர்கள் மீறுதல்கள் பெருகி அவர்கள் சீர்கேடுகள் அதிகரித்தது. இவைகளை நான் உனக்கு மன்னிப்பது எப்படி? உன் பிள்ளைகள் என்னை விட்டுவிட்டு தெய்வம் அல்லாதவைகள் பேரில் ஆணையிடுகிறார்கள். நான் திருப்தியாக்கின அவர்கள் விபசாரம் பண்ணி வேசி வீட்டிலே கூட்டம் கூடுகிறார்கள். அவர்கள் கொளுத்த குதிரைகளைப் போல காலமே எழும்பி அவனவன் தன் தன் அயலானுடைய பெண் ஜாதியின் பின்னாலே கணக்கிறான். இவைகளை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் மதில்கள் மேலேறி அழித்து போடுங்கள், ஆனாலும் சர்வ சங்காரம் செய்யாதிருங்கள். அதன் கொத்தளங்களை இடித்து போடுங்கள், அவைகள் கர்த்தருடையவைகள் அல்ல. இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதா வம்சத்தாரும் எனக்கு விரோதமாய் மிகுதியும் துரோகம் பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அப்படிப்பட்டவர் அல்லவென்றும், பொல்லாப்பு நம்மேல் வராது, நாம் பட்டயத்தை ஆகிலும் பஞ்சத்தை ஆகிலும் காண்பதில்லை என்றும், தீர்க்கதரிசிகள் காற்றாய் போவார்கள், திருவாக்கு அவர்களில் இல்லை, அவர்களுக்கே அப்படி ஆக கடவதென்றும் அவர்கள் சொல்லி கர்த்தரை மறுதளித்தார்கள். ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால், இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ தூரத்திலிருந்து நான் உங்கள் மேல் ஒரு ஜாதியை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பலத்த ஜாதி, அது பூர்வ காலத்து ஜாதி, அவர்கள் நீ அறியாத பாஷையை பேசும் ஜாதி. அவர்கள் பேசுகிறது இன்னதென்று உனக்கு விளங்காது. திறந்த பிரேத குழிகளைப் போல் அவர்கள் அம்பரா தூணிகள் இருக்கும். அவர்கள் அனைவரும் பராக்கிரமசாலிகள். அவர்கள் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் சாப்பிட வேண்டிய உன் விளைச்சலையும் உன் அப்பத்தையும் சாப்பிட்டு, உன் ஆள்களையும் உன் மாடுகளையும் பட்டித்து, உன் திராட்சைப்பழங்களையும் உன் அத்திப்பழங்களையும் சாப்பிட்டு, நீ நம்பின உன்னுடைய அரணான பட்டணங்களை பட்டயத்தாலே வெறுமையாக்குவார்கள். ஆகிலும் நான் அந்நாட்களிலும் உங்களை சர்வ சங்கம் செய்யாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இவைகளை எல்லாம் எது நிமித்தம் செய்தார் என்று நீங்கள் கேட்டால், அப்பொழுது நீ அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை விட்டு உங்களுடைய தேசத்திலே அந்நிய தேவர்களை சேவித்தது போல உங்களுடையதல்லாத தேசத்திலே அந்நியர்களை சேவிப்பீர்கள் என்று சொல்வாயாக. நீங்கள் யாக்கோபின் வீட்டிலே அறிவித்து யூதாவிலே சொல்லி கூற வேண்டியது என்னவென்றால், கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே, கேளுங்கள், எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாத படிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாத படிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ? இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து, அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது. குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல பதுங்கி, மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல் அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. ஆதலால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்கள் ஆகிறார்கள், கொழுத்து சளுப்பு பண்ணுகிறார்கள், துன்மார்க்கனுடைய செயல்களை கண்டிக்காமல் விடுகிறார்கள், திக்கற்றவனுடைய வழக்கை விசாரியாமல் தாங்கள் மாத்திரம் வாழுகிறார்கள், எளியவர்களின் நியாயத்தை தீரார்கள். இவைகளை விசாரியாதிருப்பேனோ, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்மா நீதியை சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாயிருக்கிறது.
1: மத்தேயு 16 அதிகாரம். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனமாகிற போது செவ்வானம் இட்டு இருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விவசார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். அவருடைய சீஷர்கள் அக்கறை சேர்ந்த போது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியா இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில். Recording stops. Recording in progress.

0: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவனுடைய கிருபையை நம்புங்கள். ஆரம்ப வசனமாக 2 தீமோத்தேயு 2:1 பார்ப்போம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தர் மிகவும் சிறப்பான ஒன்றை கொடுத்திருக்கிறார். அது அவருடைய கிருபை. கிருபை என்பது சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் தேவன் உங்களுக்காகவும் உங்களுக்குள்ளும் செயல்படும் அவருடைய உதவியாகும். இதற்கு எஸ்தர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. எஸ்தர் புத்தகத்தில் தன் ஜனங்கள் ஆபத்தில் இருந்தபோது அவள் தேவனை நம்பி தைரியமாக ராஜாவிடம் சென்று அவர்களுக்காக பேசினார். தேவனுடைய கிருபையினால் ராஜா அவருடைய வேண்டுகோளை கேட்டார். அவருடைய ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே கிருபை என்று உங்களுக்குள்ளும் செயல்படுகிறது. அது உங்களுக்கு நன்றாக படிக்கவும் செயல்படவும் சரியான முடிவுகளை எடுக்கவும் வெற்றி பெறவும் உதவுகிறது. எனவே தைரியமாக இருங்கள், தேவனுடைய கிருபையை நம்புங்கள். அது உங்களை பலப்படுத்தி உங்கள் படிப்பிலும் உங்கள் உடல் நலத்திலும் உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் பிரகாசிக்க செய்யும். ஹல்லேலூயா. இதற்கொத்த இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, என்னுள் செயல்படும் உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி. அது என்னை ஒவ்வொரு நாளும் தயவு, ஆசீர்வாதம், வெற்றி, ஜெயம் ஆகியவற்றில் நடத்துகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, சுராஜாவே. அப்பா, இன்றைய நாளிலும் நீங்கள் இந்த கேட்க தந்த வசனத்துக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜா. இந்த புதிய நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த புதிய கிழமைக்குள் எங்களை அடியெடுத்து வைக்க தந்த உங்கள் சுத்த கிருபைக்காக நன்றி. அப்பா, உங்கள் கிருபை பெரியது. உங்கள் கிருபையால் நிலை நிற்கிறோம். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் என் கிருபை உனக்கு போதும் என்று நீங்கள் எங்களை ஆற்றி தேற்றுகிறீர்கள் ராஜா. இன்றைய நாளிலும் அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவர்களையும் ஆசீர்வதிங்க, உங்கள் கிருபையால் தாங்குங்க. என் அன்பு ராஜாவே, அவர்கள் குறைகள் எல்லாம் உங்கள் கிருபையால் நிறைவாக்குங்க. தேவைகளை சந்திங்க ராஜா. அவர்கள் அழைப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக உங்கள் கிருபையை மட்டும் ஏந்தி கொண்டு என் இயேசு ராஜாவே, உங்கள் அப்பா இந்த இரட்சிப்பின் வாழ்க்கையை முழுமை பெறவும், கடைசி பரியந்தம் இரட்சிப்பில் நிலைத்திருக்கவும் என் இயேசு ராஜாவே, எங்களுக்கு கிருபை பாராட்டுவதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள். நன்றி அப்பா. மீண்டுமா இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி எல்லா துதிகன மகிமையும் இயேசு ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். சி யூ டுமாரோ. குட் மார்னிங். With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 13th of July 2026, and the topic for today is Trust the Grace of God. The opening scripture is taken from 2 Timothy 2:1. You therefore, my son, be strong in the grace that is in Christ Jesus. Hallelujah. As God's child, the Lord has given you something very special. That is His grace. Grace is God's help working in you and for you, even when things seem difficult. I repeat it. Grace is God's help working in you and for you, even when things seem difficult. A good example is Esther. We read in the book of Esther, when her people were in danger, she entrusted God and bravely went before the king to speak for them. Because of God's help, the king listened to her and her people were saved. Hallelujah.
1: That same grace is working in you today. It helps you to study, to make good choices and succeed. So be confident. Trust God's grace. It will strengthen you and help you shine in your studies, in your work and every affairs of your life and in your body. Hallelujah. Let's look into another scripture from 2 Corinthians 9 verse 8. And God is able to make all grace abound toward you, that ye always having all sufficiency in all things may abound to every good work. Hallelujah. Please repeat after me. Thank you, loving Father, for your grace that's at work in me. It causes me to walk in favor, blessing, success, and victory every day. Hallelujah. Let's pray. Father God, in the name of Jesus, we thank you for the word that you have given us today, Lord. You have said in your word, your grace is sufficient for us. Even in this new day, my Lord, in this new week, bless everyone who are listening with your new grace every day. Guide them, protect them, and keep them under your wings. Make us strong in everything that we do, and be bold for you, because we know that your grace is sufficient for us. Hallelujah. God bless you all. See you tomorrow.
2: Recording stopped. Recording in progress.
3: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 46 அதிகாரம் 10 வசனம். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்கிறார் கர்த்தர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் தம் ஆலோசனைகளை நிறைவேற பண்ணி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் தங்களின் எதிர்கால வாழ்விற்காக பல திட்டங்களை ஒழுங்குபடுத்தியும் பல தேவைகளுக்காக காரியங்கள் வெற்றியாய் முடியும்படிக்காக சில ஆலோசனைகளை திட்டம் பண்ணியும் அநேகருடைய ஆலோசனைகளை கேட்டும் அவைகளின்படி உங்களுக்கு சித்தமானவைகளை செய்யும்படிக்கு தீவிரமாய் செயல்பட்டு கொண்டும் சிலரோ தீவிரமாய் செயல்பட்டதில் இழப்புகளும் நஷ்டங்களும் தடைகளும் காணப்பட்டதை நிமித்தம் எல்லாவற்றையும் கைவிட்டு கலங்கி போய் காணப்படுகிறவர்களும் சிலரின் ஆலோசனைகள் சிலருக்கு பகையாகவும் போனவர்களின் கவனத்திற்கு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19 அதிகாரம் 21 வசனத்தில், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று. ஆகவே இன்றைக்கு உங்களின் எந்த காரியத்திற்கு நல்ல முடிவை பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அவற்றில் கர்த்தரின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பீர்களானால் அவர் தம் ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள், அவர் தம் செயல்கள் வல்லமை உடையவைகள். கர்த்தரின் நாமத்தில் ஒன்று ஆலோசனை கர்த்தர் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் காரியங்களின் காலதாமதங்களை மாற்றுகின்றார், தடைகளை விலக்குகின்றார். அவர் தமது சித்தத்தின்படி செய்து ஆச்சரியமாய் நடத்தி தம்முடைய ஆலோசனைகளை உறுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தமது ஆலோசனையின்படி எப்படி தம் சித்தத்தை நிறைவேற்றி ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே கிதியோனை குறித்து பார்ப்போமானால், கிதியோனுக்கு விரோதமாக மீதியானியர் வருகின்றனர். அவர்களிடம் இருப்பதோ பெரிய படைகள், ஆனால் கிதியோனிடமோ 300 பேருதான். இந்நிலையில் கிதியோன் பயந்தவனாய் பலனற்றவனாய் தேவ சமூகத்தை நாடுகின்றான். அங்கே கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டு மீதியானியரை வெல்வதற்கு சில ஆலோசனைகளை கொடுக்கின்றார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7:16-17 வசனங்களை வாசிக்கையில், அங்கே 300 பேரை 3 படையாக வகுத்து ஒவ்வொன்றின் கைகளிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் தீவெட்டிகளையும் கொடுக்கும்படியும், கிதியோன் பாளையத்தில் அருகில் சென்று எக்காலத்தை ஊதியும் பானைகளை உடைத்தும் தீவெட்டிகளை உயர்த்தியும் செய்வதை போல அவனோடு இருந்தவர்களும் செய்து கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று ஆர்ப்பரித்தனர். அதை கேட்ட பகைவர்கள் அனைவரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஜெயத்தை கிதியோன் பெறும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் மீதியானியரை போன்று பகைகள் எழும்பி உங்களை பயப்படுத்தியும் கலக்கமடைய செய்தும் இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தரின் பட்டயம் உங்களுக்கு எதிராக சத்துருவின் செயல்களை முறியடிக்கின்றது. கர்த்தரின் சத்தம் பகைகளை ஓடச் செய்கின்றது. எவைகளிலெல்லாம் பயந்தீர்களோ இன்றைக்கு அவைகளில் ஜெயம் எடுக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம் அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27 நம் வாசிக்கையில், அங்கே பவுலை குறித்து பார்ப்போமானால், சிறைக்காவலில் வைக்கப்பட்டிருந்த பவுலையும் அவரோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரும் கப்பலில் அழைத்து செல்லப்படுகின்றனர். கப்பல் பிரயாணத்தில் காற்றும் மழையும் அதிகமாயிருந்ததினால் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாய் பயந்து போய் உண்ண உணவின்றியும் உறக்கமின்றியும் வருத்தப்பட்டிருந்த போது கர்த்தர் பவுலிடம், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது உறுதி என்று சொல்லி சில ஆலோசனைகளை கூறுகின்றார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27:33 பவுல் அனைவரையும் போஜனம் பண்ணும்படிக்கு கேட்டுக்கொள்கிறார். 34 பார்க்கின்றோம், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும் என்று கூறுகிறதே. 43-44 நீந்தத்தக்கவர்கள் நீந்தியும் மற்றவர்கள் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை சேர்ந்தனர் என்று வாசிக்கின்றோம். கர்த்தரின் ஆலோசனைப்படி அவர்கள் போஜனம் பண்ணினபடியினால் நீந்துவதற்கு பலன் உண்டாயிற்று. அனைவரும் தப்பி பிழைத்தனர் என்பதை அறிய முடிகின்றது. இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கூட நீங்கள் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்று இருக்கலாம். போராட்டங்களும் வியாதிகளும் பற்றாக்குறைகளும் தடைகளும் மாறி மாறி எதிர்காற்றை போன்றும் பெருமழையை போன்றும் வீசிக்கொண்டும் இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து செல்லவும் கர்த்தரின் திட்டங்களை நிறைவேற்றவும் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அனுதினமும் வார்த்தை என்கிற போஜனத்தை புசிக்கும்படியும் விசுவாசிக்கும்படியும் அதன்படி நடக்கும்படியும் விரும்புகின்றார். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆகவே இன்றைக்கு கர்த்தரின் ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கையில் இடைப்படுகின்றது. ஆச்சரியமாய் உங்களை நடத்தி அவர் தம்முடைய வல்லமையினால் மகிமையானவைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ரோமர் 8:28. பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நாமும் அதிகமாக தேவனையும் வார்த்தைகளையும் நேசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் எல்லாம் மாறி போய்விடுகிறது. அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நன்மையை மாத்திரமே செய்வார். பாடுகள் மாதிரி தோன்றும், பிரச்சனைகள் மாதிரி தோன்றும், ஆனால் முடிவில் உங்களுக்கு ஒரு பெரிய மகத்தான வெளிச்சம் இருக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆரம்பம் போராட்டமாக இருந்தது, முடிவில் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை. ராஜாவாகினார். யோபுனுடைய வாழ்க்கை இடைப்பட்ட காலம் போராட்டமாக இருந்தது, முடிவில் இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது இருக்கிற அழுகை, கண்ணீர், வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நன்மையினால் நிரப்புவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
5: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் 14ஆம் தேதி 7வது மாதம் 26வது ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் அருமையான நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்லுவோம். ஆண்டவருடைய வார்த்தையை இந்த நாட்களை தியானிக்கிற வேளையிலே அங்கே வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தினுடைய வார்த்தையை தியானிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, ஏன் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் குமாரனாய் இருப்பான் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் இந்த வேத தியானத்திலே பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, ஜெயத்தை குறித்து இந்த நாட்களை நம்மோடு இந்த நாட்களை பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களே அங்கே கல்வாரியிலே சகல துறைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் முறிந்து வெற்றி சிறந்தவர் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவரை குறித்து இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் அவர் ஜெய கிறிஸ்துவா இந்த நாட்களே எங்கள் மத்தியிலே இந்த நாட்களை இருக்கிறபடினால் நாங்கள் இந்த நாட்களை அவருடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்ட நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரிக்கிறவன், அலேலுயா, சுதந்திரித்து கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவனின் குமாரனாயிருப்பான் என்று சொல்லி அங்கே வேத வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெயம் எடுக்கிறது என்பதுன்னு சொன்னால் ஒரு லேசான காரியம் அல்ல. இந்த நாட்களிலே அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு போராட்டத்தின் மத்தியிலே அந்த போராட்டத்திற்கு பின்பாகத்தான் நாங்கள் அந்த ஜெயத்தை இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்றால் ஒரு வாலிபன் இந்த நாட்களிலே பாடசாலையிலே பாடங்களை கற்கிற வேளையிலே அவன் அங்கே அதிக கவனத்தோடு இந்த நாட்களிலே கற்றுக்கொண்டதற்கு பின்பாகத்தான் அந்த பாடத்தில் இந்த நாட்களை நல்ல மார்க்கை எடுத்து ஜெயம் பெற்று இந்த நாட்களிலே அவன் சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் அந்த ஜெயத்தை நாங்கள் எப்படியாக இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே அங்கே 57வது வசனத்தை இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெயத்தை நாங்கள் எப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்த்தான் இந்த நாட்களில் இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 21வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவனின் குமாரனாயிருப்பான். அப்படியானால் அந்த ஜெயத்தை யார் நமக்கு இந்த நாட்களை பெற்றுத்தருகிறான் சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஜெயத்தை நமக்கு இந்த நாட்களை பெற்றுத்தருகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தை ஊடாக காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த அதிகாரத்திலே பாருங்கள், அதாவது வெளி கொரிந்தியர்களே பாருங்கள், இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே, மரணத்தின் கூர் பாவத்தின் பெலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்கிறோம். ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆண்டவருக்காக இந்த நாட்களிலே கர்த்தருக்காக நாங்கள் இந்த படுகிற பிரயாசம் இந்த நாட்களிலே பாருங்கள் விருதாவாக இந்த நாட்களிலே இருக்கிறது என்று அறியாதபடி இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவருடைய கிரிகையிலே எப்பொழுதும் பெருகிறவளாய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். ஆண்டோடைய கிருபை நமக்குள்ளே பெருகிக் கொண்டே இருக்குமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கை தான். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே பாருங்கள் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் துன்பங்கள் இந்த நாட்களிலே வந்ததுதான். அவரே இந்த நாட்களிலே ஜனங்கள் பேசினார்கள், அவரே இந்த நாட்களிலே திட்டினார்கள், அவரை சபித்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருந்தாலும் ஆனால் அவர் ஒரே ஒரு காரியத்தை இந்த நாட்களில் எதிர்நோக்கி இருந்தார், என்னவென்றால் ஜெயத்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷ குலத்தை இந்த பூமியிலிருந்து விடுவிக்கும்படியாக அந்த ஜெயத்தை இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் ஜெயத்தை இந்த நாட்களிலே அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த நாட்களிலே ஜெயம் பெறுகிறவளாய், ஜெயம் கொள்ளுகிறவளாய், ஜெயத்தை இந்த நாட்களிலே நாடி ஓடுகிறவளாய் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். இந்த வாக்கு தத்தம், இந்த வேத வார்த்தை இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஓடுகிற ஓட்டம் விருதாவாக இருக்காதபடி ஜெயத்தை பெறுகிறவர்களாக நாங்கள் ஓடுவோமா இருந்தால் அங்கே கர்த்தர் நமக்கு அந்த ஜெயத்தை பெற்றுத்தருவார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஜெயத்தை பெறுங்கள், ஓடுங்கள்.
2: Recording stopped.

Hello? Hello? Hello?

0: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 14ஆம் தேதி, 7ஆம் மாதம், 14ஆம் தேதி, ஜூலை மாதம், 14ஆம் தேதி, ஆடி மாதம், 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7:59. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஒளியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் அபிஷேக ஆராதனைக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியர்கள் ஆயத்தமாகிறார்கள். ஊழியர் பசனஹோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார்கள். அதற்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான வசனம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சங்கீதம் 122:7 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே இந்த வசனங்களுக்கூடாக அந்த நாளை வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாக புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் சாமுவேல் 28, எரேமியா 4, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் மத்தேயு 15 அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கத்தக்கதாக கேளுங்கள், வாசியுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே அந்த வசனங்களுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். வேளையில் நாங்கள் அபிஷேக ஆராதனை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையிலும் இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஜெனட் அவர்களும் ஆயத்தமாகி ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். ஜெப வேளைக்காக இந்த வேளையில் நாங்கள் அபிஷேக ஆராதனையுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகல் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து வழி நடத்துவார். அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். அவர் இந்த வேளையிலும் கத்தரண்டை ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழி நடத்துவார். அவரை ஒப்படைப்போம். பிரைசலோடம்மா, உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. God bless you. Amen.
1: Amen. Hallelujah. இந்த வேளையிலே கூட நாங்க செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இரக்கத்தில் ஐசனுள்ள தெய்வமே, இந்த நாளில் உம்முடைய கரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் எங்கள் மத்தியிலே வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் ஊழியங்களிலே, எங்கள் சபைகளிலே, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே சந்ததி சந்ததிகளிலே ஆண்டவரே அப்பா, எங்கள் ஊழியங்களிலே ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு தரும். இன்றைக்கு கட்ட வேண்டிய பில்லுகளை கட்ட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தேவனே அப்பா ராஜா, நிலுவையாய் நிற்கிற எல்லா பில்லுகளையும் ஆண்டவரே சமுத்திரத்துல இயேசு நாமத்தினால் தள்ளப்படுகிறதா அப்பனே. ஆண்டவராகிய தேவனே அப்பா ராஜா, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தகப்பரே தீமைக்குட்படாதபடி தீமையில் இருந்து எங்களை விடுவித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. தகப்பினியமுக்கு சோத்திரம் ஐயா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். ஹாலேலூயா. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய போயங்களும் தனாதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய போயங்களும் தனாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் எங்கள் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் எங்கள் ஆதாரமே. ஆண்டவராகிய தேவனே, நீரே எங்களுடைய அடைக்கலம், நீரே எங்களுக்கு கூட்டியப்பா, நீரே எங்களுக்கு அரண் தகப்பனே. அப்பா பிதாவே, உம்முடைய ரத்தத்தினால் எங்களை சுற்றி வேலி போடுகிறோம் அப்பா. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே ராஜா, ஆண்டவரே, நீர் எங்களை வேலி எடுத்து காப்பாற்றுகிறீரப்பா ராஜா. எங்கள் சம்பத் இந்த தேசத்திலே பெருகிறது ஐயா, எங்கள் ஊழியங்கள் பெருக்கம் அடைகிறது, திருச்சபையிலே ஜனங்கள் உம்முடைய ஆத்மாக்கள் பெருக்கம் அடைகிறார்கள் ஆண்டவரே, பிள்ளைகள் பெருக்கம் அடைகிறார்கள், வாலிபர்கள் பெருக்கம் அடைகிறார்கள் அப்பா. நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக்கம் அடைகிறோம். எங்கள் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்புகிறதப்பா. கைட்டு செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதங்களை கட்டளிடுகிறேன். கற்பத்தின் கனிகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் சொல்லி ஆண்டவரே அறிக்கையிடுகிறோம். தகப்பனே, நீரே எங்களுடைய அடைக்கலம், நீரே நாங்கள் நம்பி இருக்கிறவர், நீர் எங்கள் தேவன் அப்பா ராஜா. ஆண்டவரே, அந்நிய தேவர்களுக்கு ஆண்டவர் தேவர்களுக்கு முன்பாக நாங்கள் கையெடுத்தது இல்லையப்பா ராஜா. ஆண்டவரே, நீரே எங்கள் இருதயத்தில் இருக்கிறீர், நீரே எங்கள் தேவன் அப்பா ராஜா. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம், உண்மை விசுவாசிக்கிறோம், உண்மை நம்புகிறோம், உண்மையில அன்பு கூறுகிறோம் தகப்பனே. ஆறு இக்கட்டுகளுக்கு விளக்கினவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதும் சொன்னவரே அப்பா, தேவரீர் எங்களுக்காக பிணப்படுவீராக, வேறு யார் எங்களுக்காக பிணப்படுவார்கள் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவராகிய தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே தேவனே, நீரே எங்களை அடைக்கலம் என்று ஆண்டவரே உமக்கு நாங்கள் சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின்படி சொல்லாவிட்டால் எங்களுக்கு விடியற்கால வெளிச்சம் இல்லையென்னு சொன்னீரையா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்து சொல்லுகிறோம் ஐயா, இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணப்படும் சொல்லி உடைய வேதவாசனம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு சூத்திரம், இருதயத்திலே விசுவாசிக்கிறோம். வி லவ் யூ ஆண்டவரே. ஹாலேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஹாலேலூயா. கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்பே, இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார், இந்த வனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன், மரணா பரியந்தன் நம்மை நடத்திடுவார், அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுந்த நாதாரமே. ஹாலேலூயா. எங்கள் தேவனால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, நீர் இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்களிலே ஐயா ஆண்டவரே எத்தனையோ விதமான அற்புதங்களை செய்தீரப்பா. நீர் சத்தியமும் கிருபையும் உள்ளவராய் வந்தீரப்பா ஆண்டவரே. சத்தியம் ஜனங்களை சந்தித்ததப்பா, கிருபை அவர்களை மேற்கொண்டதப்பா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. மனாந்திரமான வாழ்க்கையிலே ஐயா நீரூற்றாய் வந்தவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒவ்வொன்றும் வெக்கப்பட்டு போகவில்லையப்பா, அவைகள் பிரகாசம் அடைந்தன தகப்பனே. அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, வாழ்வின் சூழ்நிலைகள் ஐயா, வாழ்வின் காரியங்கள் அப்பா ராஜா, எங்களை மோதுகின்ற வேளையிலெல்லாம் தேவரீர் எங்கள் கரங்களை பிடித்து, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே கலங்காதே நானும் தேவன் சொல்லுகிற தேவனப்பா ராஜா. என் தகப்பனியமுக்கு சூத்திரம், நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹாலேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பலகவும் பெருகவும் பண்ணின தகப்பன் நீங்க தான் அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, அவனுடைய கற்பம் செத்து போயிருந்த வேளையிலும், அவனுடைய மனைவியினுடைய ஆண்டவரைய சாராளுடைய கற்பம் செத்து போயிருந்ததையும் ஆண்டவரே எண்ணாமல் நீர் ஆண்டவரே வாக்கு தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர் என்று எண்ணி ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்தி ஆண்டவரே விசுவாசத்தில் வல்லவனான ஐயா, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம், நீர் செய்ய போற நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவராகிய தேவனே உமக்கு சோத்திரம். அதிக பாரங்கள் சுமத்தாமல் இருப்பது எங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு நலம் என்று கண்டது என்று சொல்லி இப்படி வார்த்தை சொல்லப்படுகிறது ராஜா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பார்த்த தருவேன்னு சொன்ன வாக்கு தத்தம் அப்பா. உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சட்டம் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நியமம் ஆண்டவரே தேவனே அப்பா. உங்களுடைய வார்த்தைகளின்படி ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களை பலக பண்ணுகிறீர், எங்களை பெருக்கமாக்குறதாக பிறப்பா. நிறைய எங்களை எங்களுடைய ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை, எங்களுடைய ஊழியங்கள் ஆண்டவரே தேவன், எங்களோடு கூட இருக்கிற அன்பானவருடைய கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவரப்பா. உங்களுடைய காருண்யம் எங்கள் பிள்ளைகளை பெரியவர்களாக மாற்றும் ஐயா ராஜா. வலதுபுறம் திரும்பும் போது, இடதுபுறம் திரும்பும் போது, இதுதான் வழி, இதுதான் வழி என்பதை என் ஆவியானவர் சொல்லிக் கொடுமப்பா. என் தகப்பினியமுக்கு சூத்திரம், என் அப்பாவேயமுக்கு சூத்திரம், அன்பான தகப்பினியமுக்கு சூத்திரம் அப்பா ராஜா. ஹாலேலூயா.

மாதிருவன் மரணபரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதிதேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுங்கள் ஆதாரமே. அநாதிதேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் ஐயா. அந்த மரியாதை போல தகப்பனே, ஆண்டவரே தேவனே, நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு கூட எங்கள் கண்ணீர்களே ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம் ஐயா. ராஜா, உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே எங்களை கண்ணீரால் நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவிதாவே, உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி தெரிவிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், எங்கள் ஊழியங்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், எங்கள் தேசத்தின் ஜனங்களையும் அங்கே ஆண்டவரே அங்கே இருக்கின்ற ஆண்டவரே எங்கள் ஜனங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் சகோதரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தகப்பனே உமக்கு சூத்திரம். எப்படி எங்களை தெரிந்து கொண்டீரோ அதே போல எங்கள் சகோதரங்களை நீங்க தெரிந்து கொள்ளும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கும்படி கேட்கிறோம் அப்பா. ஜெபத்திலே எவையெல்லாம் கேட்கிறீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசிங்களை சொல் தேவனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே பொருளாதார பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்கும் அப்பா. பில்லுகள் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஆண்டவரே. அப்பா, அந்தந்த நேரங்களில் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை செய்ய அவருடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நிறுவனவரே அதிசயங்களை காண செய்கிற தேவன் ஐயா. ராஜா ஆண்டவரே, இந்த ரெண்டு மீன்களையும் எடுத்து 5000 பேரை போசித்து மீதம் எடுக்க வைத்தீரையா ஆண்டவரே. ஜோனத்தானம் அவனுடைய ஆயுத தாரியம் ஆண்டவரே. அப்பா பிலஸ்தருடைய ஆண்டவரே தேவனே, ஆண்டவரே தேவனே. அப்பா ராஜா, பாசறைக்கு போகின்ற வேளையிலே ஆண்டவரே, அப்பா தகப்பனே அவர்களிடம் மட்டும்தான் ஆண்டவரே தேவனே ஆயுதம் இருந்தது. அதை கொண்டு ஆண்டவரே தேவனே அந்த பிலஸ்தர்களை முறியடித்தார்கள் அப்பா. ஆண்டவரே, கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகிலும் ஆண்டவரே நீர் ரட்சிப்பதுக்கு தடை இல்லையப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, அப்பா ஆண்டவரே, பானையிலே கொஞ்சம் மாத்தான் இருந்தது அப்பா ராஜா. ஆண்டவராகி தேவனே தகப்பனே ராஜா, ஆண்டவரே கலசத்திலே கொஞ்சம் எண்ணதான் இருந்தது அப்பா ராஜா. அந்த கொஞ்சத்தை கொண்டு ஆண்டவரே பெரிதாய ஆசீர்வத்த தகப்பன அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும் ஐயா. கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை மகிமை நிறவாக்குறதற்காக சூத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் நிமித்த நீர் தரித்திரானீரே, அதற்காக சூத்திரம் ஐயா. ஆண்டவரே, இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம் சகல காரியங்களிலும் விடுதலையாக்குற நாமம். இயேசு இயேசு இயேசு இயேசு, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த அலங்கார ஆண்டவரே வாசலுக்கு ஆண்டவரே, அப்பா ஒரு முடவன் ஆண்டவரே தகப்பனே ராஜா. ஆண்டவரே தேவனே, அப்பா நிற்கதியாய் நின்ற வேளையிலே ஐயா ராஜா, ஆண்டவரே உதவியற்ற வேளையிலே, நடக்க முடியாத சூழ்நிலையிலே ஐயா, ஆண்டவரே பேதுருவும் ஆண்டவர் ஜோவானும் வந்து எங்களிடத்துல ஆண்டவரே காசும் பணமும் இல்லை, ஆனாலும் இயேசுங்கிற நாமம் உண்டு என்று சொன்னார்கள் அப்பா. இயேசுங்கிற நாமத்தினால் ஆண்டவரே தேவனே, எங்கள் ஜனங்களை நாங்கள் விடுதலையா பண்ணுகிறோம். இயேசுங்கிற நாமத்தை நம்முடைய இலங்கை தேசத்திலே நாங்கள் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரே உச்சரிக்கிறோம். வட மாகாணத்துல இயேசு, கீழ் மாகாணத்துல இயேசு, மேல் மாகாணத்துல இயேசு, மத்திய மாகாணத்துல இயேசு, ஆண்டவராகிய தேவனே அப்பா ராஜா, எல்லா இடங்களிலும் இயேசு இயேசு இயேசு இயேசு விசுவாசத்தோடு எல்லா இடங்களிலும் நடந்து திரிகிறோம் ஐயா. இயேசு ரத்தத்தை எடுத்து இலங்கை தேசம் முழுவதும் இயேசு இயேசு என்று சொல்லி ஆண்டவரை தெளிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஊழியத்திலே இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம், எங்கள் திருச்சபைகளிலே நடந்து திரிந்து இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு கதிரைகளிலும் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஸ்காப்ரோ பகுதிகளிலே இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம், பெஸ்ட் பகுதிகளிலே இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம், இந்த கனடா தேசம் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம், யூரோப் தேசங்களிலே ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் விடுவிக்கின்ற நாமம், இயேசுவின் நாமம் விண்ணப்பங்களை கேட்கின்ற நாமம், இயேசுவின் நாமங்களை உயர்த்துகிற நாமம், இயேசு என்கிற நாமங்களை பெருக்கமாக்குற நாமம், இயேசு என்கிற நாமங்கள் தலையை உயர்த்துகிற நாமம், இயேசு என்கிற நாமம் நம்மை ஆசீர்வதிக்கிற நாமம். இயேசு இயேசு இயேசு இயேசு.

இயேசு ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா ராஜா. ஹல்லேலூயா தகப்பனே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூயது வன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூயது வன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார், உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன், மரணபரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நடைக்கலமே, அவன் நித்திய புயங்கள் ஆதாரமே. ஆண்டவரே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன் சொன்ன தேவனே. அப்பா, பூட்டிய கதவுக்கு மத்தியில சீசர்கள் ஆண்டவரே பயந்து ஒடுங்கி போயிருந்த சூழ்நிலையில ஐயா அடைக்கப்பட்ட ஆண்டவரே வீட்டுக்குள்ளே வந்து சமாதானம் சமாதானம் என்று சொல்லி ஆண்டவரே ஆண்டவரே உடைய சீசர்களை ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா ஆறுதல் கொடுத்தீரப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஐயா பூட்டப்பட்ட கதவுகள் ஆண்டவரே அடைக்கப்பட்ட வாசல்கள் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா துக்கம் நிறைந்த இடங்கள் அப்பா ராஜா வேதனை நிறைந்த இடங்களிலே ஐயா அப்படியே சமாதானத்தை கட்டவிழ்க்கும் படி செபிக்கிறோம் கத்தாவே. சமாதானம் சமாதானம் சமாதானம் ஐயா. ஆண்டவரே நீர் பிறக்கும் பொழுது தூதர்கள் பாடினார்கள் ஐயா ஆண்டவரே, பூமியிலே சமாதானமும் ஜனங்கள் மத்தியிலே பிரியமும் உண்டாவதாக என்று ஆண்டவரே, சபைகளிலே சமாதானம் உண்டாவதாக ஆண்டவரே, குடும்பங்கள் மத்தியிலே சமாதானம் உண்டாவதாக, உம்முடைய பிரிய உம்முடைய பிள்ளைகள் மேல் உண்டாவதாக ராஜா. தகப்பினையும் துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே பாவத்தின் சம்பளம் மரணம் அப்பா. ஆண்டவராகிய தேவனே, எந்தெந்த வீடுகளிலே வாலிப பிள்ளைகள் பாவத்தோடு இருக்கிறார்களோ திசை மாறி இருக்கிறார்களோ அவங்களை திருப்பி கொண்டு வாருமப்பா. எசப்பா அம்மா கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. ஆண்டவரே தேவனே வாலிப பிள்ளைகளை மீண்டும் கொள்ளும் ஐயா. ஆண்டவரே முக்க சூத்திரன் தாய் தகப்பனுக்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை மடத்தில் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் ஐயா. ஆண்டவரே முக்க சூத்திரம் ஐயா. மனுஷர்களுடைய பார்வையில அடைக்கப்பட்டதா இருக்கலாம், ஆனா நீர் ஆண்டவரே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் கூட்ட மாட்டான்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா. வாழ்வு கொடுக்க வந்த தேவனையா ஆண்டவரே. அப்பா பிதாவே தகப்பனே, யோவான் 10 சொல்லப்படுகிறது அப்பா ஆண்டவரே, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான்னு சொல்லி இருக்கிறீர் ஐயா. என்னுடைய ஆடுகளின் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லி இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே நான் என்னுடைய ஆடுகளுக்காக வாழ்வு கொடுக்கவும் அவர்கள் பரிபூர்ணமடையும் வந்த கந்தர் சொல்லி இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் ஐயா. இயேசு நமக்காக சாபமாயி நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை நீங்களாக்கி மீண்டும் கொண்டீரப்பா ராஜா. சாபம் இல்லையப்பா, சாபம் இல்லையப்பா ராஜா. சாபத்தை சிலுவையிலே ஆண்டவரே பரிகரித்த தேவனையா, சத்ருவானனுடைய ஆண்டவரே தீமையான யோசனைகளை பரிகரித்த தேவனப்பா ஆண்டவரே. தேவனே தகப்பனே சோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அம்மை ஆராதிக்கிறோம். அன்பான தேவனே அம்மை ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா. அம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா தகப்பனே. ஹாலேலூயா.

செய்யும். அடுத்த பாடல பாடுகின்ற முறையிலே எனக்கு இந்த சாட்சி, அடிக்கடி இந்த சாட்சி நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சின்ன மகள் 4 மாசத்திலே அங்கே அவ ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறவர்களே சிகிச்சிலே ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணப்பட்டிருந்தது. அங்கே எந்தவித சத்தமும் இல்லை, அப்படியே மயக்க நிலையில இருந்தாள் 4 மாசத்திலே. அப்பொழுது பெரிய பெரிய மிஷினை கொண்டு வந்தெல்லாம் அவளை எடுக்கிறார்கள், எக்ஸ்ரே எடுக்கிறார்கள், ஸ்கேன் பண்ணுகிறார்கள். அப்பொழுது நான் அந்த இடத்துல இருக்கிறேன். என்னுடைய சரீரம் குளிர்ந்து போனது, மரணத்துக்குள்ளே போய் வந்தது எனக்கு அப்பொழுது உணர்ந்தேன். ஹலிலூயா, ஒவ்வொரு தாய்மார்களுக்காக நாங்கள் செபிக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. ஹலிலூயா. அப்பொழுது பாருங்கள், அந்த சிக்கிட்ஸ் அந்த ரூமில போயிருந்து கண்ணாடியை பார்த்து நானே சொன்னேன், அப்படிதான் ஊழியத்துக்கு வந்த புதுசு 93 ஆண்டு அந்த வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை 94 கடைசியில. அப்பொழுது நான் அந்த கண்ணாடியில பார்த்து ஒருவரும் இல்லை. ஹலிலூயா. தாவிது அங்கே சிக்லாக்கிலே கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு சொல்லப்படுது. அவனுடைய மனைவிகள், அவனுடைய பொருட்கள் எல்லாம், அவனோடு கூட இருந்தவர்களுடைய எல்லா பொருட்கள் எல்லாம் அங்கே அவர்கள் சிக்லாக்கிலே அந்த எதிரிகள் அவர் அங்கே சூறையாடி கொண்டு போன வேளையிலே அவனோடு கூட இருந்தவர்கள் அவர்களும் தாவிதும் தங்களுடைய பிலன் இல்லாமல் பூ மட்டும் அழுதார்கள் சொல்லப்படுகிறது. அதுக்கு பிற்பாடு அந்த கூட இருக்கிற மனுஷர்கள் இவன் தான் இவ்வளவு பிரச்சனையு சொல்லி இவன் மேல் கல்லறிய முயற்சி செய்கின்ற வழியிலே தாவிது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஹலிலூயா. அதே போல அந்த கண்ணாடியிலே நானே பார்த்து, நகோமி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ வாழ பிறந்தவள், உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஹலிலூயா. மெர்சிக்கு ஒரு ஒரு காரியமும் தவறாய் நடக்காண்டவர் விடமாட்டார், உன்னுடைய ஊழியம் ஸ்திரப்படும். ஹலிலூயா. இப்படி என்று சொல்லி நானே எனக்குள்ளே செபித்து இந்த பாடலை நான் பாடத் தொடங்கினேன். கத்தர் அற்புத விதமாக 10 நாளிலே அற்புதமான சுகத்தை கொடுத்தார். ஹலிலூயா. எப்பொழுதும் கத்தரை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு கத்தர் எப்பொழுதுமே நமக்கு ஆதரவாயிருக்கிறார். ஹலிலூயா.

0: ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, அப்பா ராஜா, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஆண்டவரே தேவனே, எத்தனையோ விதமான காரியங்களில் அற்புதங்களை செய்த அதே ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவரே வியாதி படுக்கையிலோ, ஆண்டவரே வாலிபர்களுடைய காரியங்களிலோ ஆண்டவரே தாய் தகப்பன்மார் வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்களாக இருந்தால் தேவரீர் அவர்களுக்கு நீங்க உதவி செய்யும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன், அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள், எனக்குட்டாத அறிந்திடலாக எத்தனையோ பதில் அளித்தார். ஹாலேலூயா. ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா ராஜா. தகப்பனே, பொருளாதார பிரச்சனைகளா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளுடைய பிரச்சனைகளா இருக்கலாம், ஊழிய பாதைகளா இருக்கலாம், தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு பாதைகளிலும் நீங்க தான் ஐயா ராஜா அற்புதங்களை காண செய்யும்படி செவிக்கிறீங்க கத்தாவே. உம்முடைய ரக்கத்தின் கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாய் தகப்பன்மாரையும் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. பிள்ளைகள் மேல் வாழ்வு வரும்படி செவிக்கிறேன், பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும்படி செவிக்கிறேன், பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க விடமா செவிக்கிறீங்க கத்தாவே. உம்முடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் சாட்சிகளோடு சாட்சியை நீங்கள் முடிக்கவில்லை. அந்த சகோதரி மேர்சி இப்பொழுது தன்னுடைய வாலிப பிள்ளையாக வளர்ந்து தன்னுடைய ஓன் பிசினஸ் நடத்துகிறார். அதற்காக கத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியமும் செய்து கொண்டு ஓன் பிசினஸாக நடத்துகிறார். அதில் தாயாரும் தகப்பனாரும் உதவி செய்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துகிறார். கத்திற்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் அன்று தெரிந்தெடுத்த அந்த மகள் ஊழியங்களை செய்யவும் அதே வேளையிலே தாயாருக்கு உதவியாகவும் வழி நடத்துகிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர்கள் தெரிந்த பாத்திரங்களை அவர் கைவிட மாட்டார். நிச்சயமாக ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துகிறார். அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தருடைய கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் வழி நடத்துகிறார். அதற்காக நன்றி செலுத்தி நாளை நாளிலே இதே வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன். பிளஸ் யூ எவ்ரிபடி. பிளஸ் யூ, பிளஸ் யூ.
1: ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரங்களுடன் தேவ ஊழியர் பஸ்து நகோமி லோகர் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து சாட்சிகளோடு, பாடல்களோடு, துதிகளோடு, வேத வசனங்களோடு வழி நடத்தினார் கத்தர். தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாரா. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் நாள் 14ஆம் தேதி 7ஆம் மாதம் 14ஆம் தேதி ஆடி மாதம் 14ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8:28. இன்றைய நாளுக்கான வசனம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சங்கீதம் 122:7 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்திரதாமே இந்த வசனத்துக்கூடாக எங்களை வழி நடத்துகிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 28, ரேமியா 4, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து மத்தேயு 15ஆவது அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலையை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே வேளையிலே இன்றைய நாளைய நாளுக்கானவற்றை நாங்கள் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. அத்தோடு ஜீவமன்னா நற்சிந்தனை வாக்கு தத்தம் தேவனிடம் ஒரு நிமிடம் இவற்றை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். கேளுங்கள் ஒவ்வொரு நாளும். அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மறு உழைப்பிலே கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருந்தார்கள், போய்விட்டார்கள் என்ற ஒரு வேலையாக இருக்கிறது. காலை வேளையில் எங்களுடன் பாசர் அந்தன் ராசனயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அதே வேளையிலே மாலை வேளையிலே சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக்கொண்டு நாங்கள் இந்த வேலையிலும் ஜப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கைக்காக, இந்தியாவுக்காக, அயல் நாடாக இந்தியாவுக்காக, இஸ்ரேல் நாட்டுக்காக, யுத்த பூமிகளுக்காக, அமெரிக்கா நாடு, ஈரான் நாடு, உக்ரைன் நாடு, அதே வேளையிலே ரஷ்யா, இவற்றுக்காக ஜபிப்போம். எங்களோட வாயிலிருந்து அவர்களை ஆசீர்வதிப்போம். ஏனென்றால் அவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆசீர்வதிப்பதே அன்றி சபையாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அவர்களை ஆசீர்வதிப்போம். கர்த்தரண்டை திரும்ப வேண்டும். அவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஆனால் மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதனாலே நாங்கள் அவர்களையும் ஆசீர்வதிப்போம். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரையும், அயல் வீட்டுக்காரர், எல்லா நாட்டுக்காரர்களும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிப்போம். இந்த வேளையிலும் நாடுகளையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வு வாழ, அதே வேளையிலே உண்ண உணவையும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடத்தையும் கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறார். அவற்றை எதிர்த்து நிற்பவர்களுக்கு அதன் மறுபக்கத்தையும் கர்த்தர் காட்டுகிறார். ஆமேன். அந்த வேளை கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழிய சௌரி ஜானத்திடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. பிரைஸ் லோட்டம்மா,
0: பிரைஸ் லோட்டம்.
1: ஆமே, இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்தினம்மா. காட் பிளஸ் யூ.
0: சங்கமா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசியனா குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேயத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்திய நாளிலே கர்த்தர் நாமை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எல்ரோகியாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 33:13 சொல்லப்படுகிறது, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே அவர் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பலோத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கின்றது என்று சொல்லி, அவருடைய இமைகள் அவைகள் எல்லாம் சோதித்து அறிகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இதிலே தாவீதின் நம்பிக்கை என்ன என்பது எங்களுக்கு தெரிகிறது. அதாவது சிங்காசனத்திலிருந்து தேவன் இங்கு என்ன நடக்கிறது என்று அவர் அறிவார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறவர். அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி பார்க்கிறது. நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய காரியங்களை செம்மையாய் நீதியாய் செய்யும் போது அவருடைய முகம் எங்களுக்கு செம்மையாய் தெரியும். அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவர். நாங்களும் நீதியாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆதாமும் ஏவாளும் முதல் மனுஷன் ஏதேன் தோட்டத்தை விட்டு ஏன் துரத்தப்பட்டார் என்றால் அவர்கள் கீழ்ப்படியாமையினால் திரத்தப்பட்டார். அந்த கீழ்ப்படியாமையில் இருந்து எங்கள் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து எங்களுக்கு இப்பொழுது அங்கு அவருக்கும் எங்களுக்கும் நடுவாய் நின்ற அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்து இப்பொழுது அவருடைய முகம் எங்களுக்கு தெரிகிறது. எங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்றோ ஒரு நாள் நியாய தீர்ப்பும் வர இருக்கிறது என்பதை நாங்கள் நினைவு கூற வேண்டியவர்களாய் நாங்கள் இந்த நாட்களில் இருக்கிறோம். நீதிமொழிகள் 20:12 சொல்லப்படுகிறது, கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவை ரெண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் கரித்திரன் ஆவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருத்தி ஆவாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த காண்கிற கர்த்தர் நம்மை காண்கிற தேவன், நாங்கள் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? அவரை நாங்கள் பார்க்க வேண்டும், அவரை நாங்கள் நேசிக்க வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகாலையிலே அவரை நாங்கள் தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 8:17 அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவரை கண்டடைகிற நேரம் என்ற ஒன்று இருக்கிறது. பகலில் குளிர்ச்சியான நேரம் ஆகி அந்த அதிகால வேளையிலே அவர் எங்களை பார்க்கிற தேவனாய், தனிப்பட்ட வீதியிலே பார்க்கிறதாய், பாளையம் பாளையமாய், வீடு வீடாய் எங்களை காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் ஏசாயா சொல்லுகிறார் 26:9, என் ஆத்துமாய் இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எங்கள் ஆத்துமா என்னத்தை வாஞ்சிக்கிறது? எங்கள் ஆத்துமா அங்கு ஆவியினால் நிரப்பப்பட வேண்டிய நேரம் ஒன்று இருக்கிறது. மனித குலத்துக்கு அது அதிகால வேலையாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் சங்கீதம் 143:8 அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், உமை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இந்த அதிகாலை தேடும் போது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய வழிகள் எங்களுக்கு காண்பிக்கப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அங்கு பாருங்கள், கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிவீர் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே எங்கள் தேவன் எல்லாவற்றையும் கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் பதில் தருகிற தேவனாயும் இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவனாயும் இருக்கிறார். ஏனென்றால் மனிதர்கள் மறக்கலாம், தேவன் எப்பொழுதும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த எண்ணம் எங்களுக்குள்ளே இருந்தால் நாங்கள் பாவத்துக்கோ அல்லது கீழ்ப்படியாமைக்கோ நாங்கள் இடம் கொடுக்கா அதபடி நாங்கள் காத்து கொள்ளப்படுவோம். ஆகவே கர்த்தரை நோக்கி நாங்களும் பார்ப்போம். இந்த வேளையிலே ஜெபத்தோடு கூட நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எங்கள் தேசத்திலே எங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு விடுதலையும் வெற்றியும் வர வேண்டும் என்று சொல்லி, அதாவது இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதிக டொங்கு காய்ச்சலினால் அதிக பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள், மரணத்துக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற மருத்துவர்கள், தாதிமார்கள், அங்கே இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பேற்க வேண்டும். எங்கள் தேசத்தின் பாவ தோஷ அக்கிரமங்களை எல்லாம் தேவன் மன்னிக்க வேண்டும், கழுவ வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும், ஒரு விசை இறங்கும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, சீடமாக இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். அந்த இலங்கை தேசத்தை கண்ணோக்கி பார்க்கிறவர், ஒவ்வொரு தேசங்களையும் பார்ப்பது போல இலங்கை தேசத்தை நீர் பார்க்கிற தேவன், இரக்கம் உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன். ஆண்டவரே, அந்த மக்கள் செய்கிற பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் உம்மை விட்டு விட்டால் விட்டு விட்டு பல மக்கள் வாழுகிறார்கள். தீமைகள் வரும் பொழுது சத்துரு அந்த தேசத்தில நோய்களுக்கூடாக யுத்தங்களுக்கூடாக பல ஆண்டுகளாக அந்த மரணத்தை கொண்டு வந்திருக்கிறான். இவ்வளவு வேதனை உள்ள ஒரு தேசமாக அந்த தேசம் அதிக காலங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு விசை இறங்கும்படியாக அந்த தேசம் அழிந்து விடாதபடி எப்படி நினைவே தேசத்தை நீர் பாதுகாத்தீரோ, அந்த அழிவில இருந்து 40 அழிவில இருந்து பாதுகாத்தது போல அந்த தேசத்தில் உள்ள மக்கள் உம்மிடத்துல மனம் திரும்ப ஒரு விசை உதவி செய்வீராக. அந்த அழிவை மன்னித்தீரே, அவ்வளவு மக்களும் நினைவே தேசத்தில பாதுகாக்கப்பட்டது போல இந்த தெங்கு காய்ச்சல்களில் இருந்து, இந்த நோய்களில இருந்து, இந்த குடி பழக்கங்கள், போதை வழக்கு, பழக்கங்களினால மனிதர்கள் வீணாக மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெங்கு காய்ச்சல்களால அன்றவரே நீர் மக்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். உம்முடைய அறிவில்லாமல் ஒரு தேசம் சேமத்தை காண வேண்டுமாக இருந்தால் அந்த மக்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி மெய்யான தேவனிடத்தில் வர வேண்டும் என்பது உம்முடைய வேதாகமத்தின் கட்டளையாக இருக்கிறது. ஆண்டவரே, அவர்கள் அறிவில்லாமல் இப்படியான சங்காரத்துக்குள்ள அழிவுக்குள்ள நரகத்துக்குள்ள இழுத்து செல்லப்படுகிறார்கள். அந்த தேசத்திலே செயற்படுகிற அந்த துறைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வல்லமையின் ஆவிகள், இது எங்களுடைய மெய்யான தேவனுக்கு விரோதமாக செயற்படுற ஆவிகள் கட்டப்படுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், உம்முடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸை அந்த தேசத்தின் மேலே அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் இரக்கமுள்ளவர் அல்லவா? அந்த தேசத்துல இருக்கிற அழிவு மனிதன் துன்மார்க்கன் தன்னுடைய பாவத்துல சாவது உமக்கு பிரியமில்லை அல்லவா? அந்த மக்களை நீர்தானே படைத்தீர், ஒரு விசை இறங்கும்படியாக, அந்த தேச மக்கள் மனம் திரும்பும்படியாக, அங்கு ஊழியம் செய்யற ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாக ஏதாவது குற்றக்குறைகள் பாவங்கள் இருந்தால் ரட்சிக்கப்பட்டவர்கள் மனம் திரும்பி அந்த தேசத்தின் மேல யோனாவை போல அவர்கள் அந்த தேசத்துல உம்முடைய சத்தியத்தை சொல்ல, உம்முடைய சத்தியம் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்படியாக இந்த மக்கள் சங்காரமாகாதபடி, விசாச அந்த தேசத்துல கிரிகை செய்யாதபடி உம்முடைய பிரசன்னத்தை வேண்டி நிற்கிறோம், உம்முடைய ஏஞ்சல்ஸை வேண்டி நிற்கிறோம். நீர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். யேசுவா, யெகோவா, யூ ஆர் தி மெர்சிஃபுல் காட். யூ ஆர் மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் அந்த தேசத்துக்கு அனுப்பும்படியாக, அவர்களை மனம் திரும்ப பண்ணும்படியாக. ஒவ்வொரு இலங்கை தேசம் விசேடமாக இந்த காலத்துல உண்மை அறிகிற அறிவை அடையத்தக்கதாக அந்த இலங்கை தேசத்தில் இருந்து புலம்பெயர்ந்த மக்களாக நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, ஒரு இரக்கத்தை காண்பியும், உம்முடைய கிருபையை காண்பியும். அந்த தேசத்துல வாழுகிற அந்த மக்கள், ஒவ்வொரு மக்களும் இயேசுவை அறிகிற அறிவை கொண்டு பீராக. இந்து மக்களாக இருந்தாலும், முஸ்லிம் மக்களாக இருந்தாலும், சிங்கள மக்களாக இருந்தாலும், நீர் ஒருவரே அந்த மக்களை படைத்தவர். ஆனால் அவர்கள் அந்த மதங்களை தேடிக்கொண்டார்கள், சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள் மதத்துக்கூடாக, இப்படியான பாவங்களுக்கூடாக, சாபத்துக்கூடாக, இயற்கை மரணங்களுக்கூடாக. அனைவரே, ஒவ்வொரு காலத்திலையும் அவர்கள் செய்கிற தவறுகளுக்கூடாக, பாவங்களுக்கூடாக, சாபங்களுக்கூடாக, ஒவ்வொரு காலங்களிலேயும் ஒரு இழப்பை அழிவை சந்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அழியாதபடிக்கு அவர்களுடைய அறியாமையின் வாழ்வை இயேசுவை அறிகிற அறிவாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் அந்த தேசத்தின் மேல இன்னும் இருப்பதாக. இந்த வெளிநாடுகளில் இருந்து ஒவ்வொரு முறையும் அவர்கள் உதவியை அந்த தேசம் பெற்றுக் கொண்டது. கிறிஸ்தவ நாடுகளில் இருந்து அந்த தேச மக்களும் அப்படி உதவி தருகிற தேசங்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். ஆண்டவரே, அந்த தேசமும் மனம் திரும்பி தங்களுடைய அதனுடைய விக்கிர ஆராதனைகள், இப்படியான பாவ சாபங்களை விட்டு அந்த மெய்யான தேவனிடத்தில் வருவார்களாக. ஒரு இரக்கத்தை காண்பிக்கிறதற்காக நன்றி. அந்த தேச மக்களை மீண்டுமாக உம்முடைய பிள்ளைகளாக, எங்களை எப்படி நாங்கள் எங்களை அந்த ஊழியான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக, உண்மை அறிவதற்காக. அதே போல அந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்கள் மேலும் இரக்க காண்பிக்கும்படியாக, நீர்தான் அவர்களையும் படைத்தீர், அவர்களையும் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற ரீட்டா குடும்பத்தை நீர் காண்கிற தேவன், அவர்களோடு கூட இருக்கிற தேவன், தொடர்ந்து அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனோடு மகளோடு கரம் பிடித்து வழி நடத்துகிற கிருபைக்காக மக்கள் இந்த கோட்டையினால தொடர்ந்து மூடி பாதுகாத்து கொள்ள முடிய உம்முடைய அதிசயங்களை அற்புதங்களை அந்த குடும்பம் பெற்றுக் கொள்ள தொடர்ந்து நின்ற கொட்டையினால பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காரருடைய ஊழியத்தை காண்கிற தேவன், ஆண்டவரே அவர்களுக்கு இன்னும் அதிகமாக உற்சாகத்தை கொடுத்து, வெளியாட்களோ குறைவு அறுவடையோ மிகுதி, அந்த ஒவ்வொரு ஊழியக்காரரை நீர் நேசிக்கிறவராக இருக்கிறீர். அவருடைய அழகான பாதங்கள் அந்த ஊழியத்துக்கு போகும் பொழுது நீர் எவ்வளவும் சந்தோஷப்படுகிறீர். ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும், நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து அந்த நித்திய ஜீவ பயணத்தில ஒவ்வொருவரும் தொடர்ந்து வருவார்களாக. கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேருவார்களாக. உம்மோடு வாழுகிற வாழ்வை கொடுப்பீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இலங்கை தேசத்தையும் மக்களையும் ஆசீர்வதித்து, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம்.
3: நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்.
2: ஆமேன். God bless you sister. God bless you everybody.
3: ஆமேன். ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ
4: பிரைஸ் லார்ட்.
3: எல்லா மக்களும் எங்கள் இலங்கை தேச மக்களுக்குள்ளே இன்றைக்கு ஒரு தேவ பயம் இறங்க வேண்டும். தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய மக்களாய் மாற்றப்பட வேணும் என்று சொல்லி எங்கள் இலங்கை தேசத்திலே அதிகமாய் மரணத்துக்கு உட்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்க பரிந்து பேசுங்க.
4: ஆமாண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தாவே, இந்த நாளை தந்ததுக்காக என் தகப்பனே உமக்கு நன்றி. ஆண்டவரே தேவனே, இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் இம்மட்டுமாக வழி நடத்தி ஜீவனை தந்து எங்களை மீட்டு பாதுகாக்கிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவரே தகப்பனே, கர்த்தாவே, இந்த நிமிடம் வரை எங்களை எந்த குறைவுமின்றி பாதுகாத்து வருகிறீங்கள் ஐயா. அப்பா, நோய் நொடியின்றி காத்து வருகிறீங்கள் ஐயா. அப்பா, சிறு சிறு நோயானாலும் என் தகப்பனே நீங்களே பரிகாரியாகிய கர்த்தராக இருந்து என் தகப்பனே எங்களை நீங்கள் மீட்டு எங்கள் வேதனைகளை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சமாதானத்தின் ஊடாக எங்களை வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவரே தேவனே, கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவர். உம்மை நம்பி ஓடி வருகிறோம் ஆண்டவர். எங்கள் இருதயங்களின் நெருக்கங்கள், எண்ணங்கள், எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவாக்க போகிற தயவிற்காக ஐயா உமக்கு கோடி நன்றி. ஆண்டவர் தேவனே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ அப்பா கவலைகள், கண்ணீர்கள், அப்பா, எல்லார் மத்தியிலும் என் தகப்பனே கர்த்தாவே எங்களை மீட்டு கொண்டிருக்கிறீங்களே, ஜீவனை தந்திருக்கிறீங்களே தகப்பனே கர்த்தாவே. அப்பா, இந்த சங்கம வானொலியின் ஊடாக எங்களை நடத்தி கொண்டு வருகிறீங்களே ஆண்டவர் தகப்பனே. மற்றவர்களுக்காக, மற்ற ஜனங்களுக்காக என் தேவனே எங்களை ஆக்க ஆண்டவரே கர்த்தாவே ஜெபிக்க கிருபை தந்திருக்கிறீங்களையா உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவர் தேவனே கர்த்தாவே, இந்த ஜெபங்கள் எந்தெந்த தேசங்களில், எந்தெந்த மூலைகளில், எந்தெந்த பிள்ளைகளின் காதுகளில் கேட்கிறதோ என் தகப்பனே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிந்து தொழுது கொள்கிற பிள்ளைகளாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க. ஆண்டவர், உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை என்று அவர்கள் ஒவ்வொருவரும் உணரும் படியான உணர்வை அப்பா தகப்பனே ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. ஆண்டவர் தகப்பனே, இந்த சங்கம வானொலியும் கூட தகப்பனே ரட்சிக்கப்படும்படியாக தகப்பனே இந்த சங்கம வானொலி குடியிருக்கிறது, இந்த ஜெப குழு அமைந்திருக்கிறது. ஆண்டவர் தேவனே, இது யாவரும் அறிவார்கள். ஆண்டவர் தகப்பனே, இந்த ஜெபங்களின் மூலமாக தகப்பன் ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவர் தேவனே, உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா கூட இருப்பவரே ஒவ்வொருவரின் இருதயங்களை தொட்டு ஆண்டவரே, காதுகளில் இந்த ஜெபங்கள் கேட்டு ஆண்டவரே, ஒவ்வொருவரும் மேரெடுத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அப்பா ஒவ்வொருவரும் அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக மாற்றப்படட்டும். ஆண்டவரே தேவனே, இன்றைய நாளிலும் என் தகப்பனே இலங்கைக்காக வருகிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய அன்பின் பிள்ளைகள் ஆண்டவரே தேவனே. நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. சத்ருவானவன் அப்பா சந்தோஷப்பட்டு போகாத அவனின் பிடியில் அகப்பட்டு தவிக்கிற இந்த பிள்ளைகள் மத்தியில ஏந்தவன் இந்த சத்ருவானவன் சந்தோஷப்பட்டு போகாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர் தேவனே கர்த்தாவே. அப்பா தகப்பனே, அப்பா மரண ஓலங்கள் ஆண்டவரே அந்த இடங்களில் ஆண்டவரே, மரண ஓலங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த இடத்தை ஆண்டவரே நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே. அந்த இடத்தில் இருக்கிற மக்களுக்கு தேவ பயம், உம்முடைய பயம் உண்டாகட்டும் ஆண்டவரே தகப்பனே. உமக்கு பயப்படுகிற பயப்படுதலை அந்த இடத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே தேவனே. அந்த நாடு ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, ரட்சிப்புக்கு உள்ளாகட்டும் ஆண்டவரே தேவனே. அங்கிருக்கிற மக்கள் யாவரும் தகப்பனே வர்ஜிப்புக்குள்ளானால் என் தேவனே அந்த இடத்தில் இருக்கிற சாபங்கள் நீங்கி போய்விடும் என்று அப்பா நாங்கள் அறிகிறோம் ஆண்டவர். தேவனே அந்த மக்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட அந்த இடங்கள் ரட்சிக்கப்பட உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றை மகிமைப்படும்படியாக என் தேவனே அந்த இடத்தில் இருக்கிற மக்களை நீங்கள் ரட்சிங்க ஆண்டவர். அப்பா இங்கு சென்றாலும் எங்கு பார்த்தாலும் அப்பா தேவ பயம் இல்லை, உம்முடைய பயம் இல்லை ஆண்டவரே, உமக்கு பயப்படுதல் இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளின் மத்தியிலும் ஆண்டவரே துணிகரம் அப்பா எத்தனையோ எத்தனையோ காரியங்களை செய்கிற துணிகரங்கள் அப்பா இருக்கிறது ஆண்டவரே. சத்ருபானவன் பிடியில் அகப்பட்டு தவித்துக் கொண்டு தகப்பனே இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மக்களை நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே. அந்த இடத்திலே ஒரு சமாதானம், அந்த இடத்திலே ஒரு அமைதி, அந்த இடத்திலே ஒரு ஆறுதலை கொடுத்து அந்த இடத்திலே நீங்களே இருந்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே, எந்த பிள்ளைகளும் வீண் போகாதபடி அப்பா உம்முடைய வருகையின் போது நான் அறியேன் மகளே மகனே என்று நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லாதபடி எங்களுக்கும் கூட சொல்லாதபடி நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா பயத்தோடு நடுக்கத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே உலக ஆசைகளினால் உலக சிற்றின்பங்களினால் ஏன் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா மறந்து அப்பா மாண்டு கொண்டு போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே அப்பா உம்மை மறந்து போகிறார்கள் ஆண்டவரே, மாண்டு கூட போகிறார்கள் ஆண்டவரே. அப்பா இப்படியான காரியங்களில் ஒவ்வொரு பிள்ளைகளும் போகாதபடி ஏன் தேவனே உமக்குரிய பிள்ளைகளாக உம்முடைய உமக்கு அப்பா எங்களுக்கு அப்பா பரலோக ராஜ்யம் இருக்கிறது, பரலோக ராஜ்யத்தில் இடம் வேணும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே அவர்கள் அப்பா உம்மை நோக்கி கூப்பிட பரலோக ராஜ்யத்துக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஜபிக்க அப்பா உபவாசம் இருக்க ஏந்தவனே ஒவ்வொருவருக்கு ஞானத்தை கொடுத்து ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள்ள வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. முக்கியமாக இந்த இலங்கையில் இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. இன்றைய நாளிலும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இந்த இடத்திலே ஜெபிக்க இடங்களை தந்திருக்கிற தயவிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் சகோதரியின் குடும்பங்களை நீங்கள் அப்பா நீங்கள் பாதுகாத்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. எப்போதும் அவர்களோடு கூட இருந்து அவர்களும் அவர்கள் பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து எல்லா தேவைகளையும் சந்தித்து எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே இந்த சங்கம வானொலி எந்த சத்ருவானவன் கிரிகளின் இதை தொடாதபடி எந்த ஒரு சத்ருவானவனும் இதை கெடுத்து போடாதபடி என் தகப்பனே இந்த சங்கம வானொலி மீண்டும் மீண்டுமாக ஒலிக்கவும் அப்பா இந்த இடத்திலே வந்து மற்ற ஜனங்கள் மற்ற அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரரும் வந்து ஜெபிக்கும்படியான கிருபையை கொடுங்காண்டவரே, ஞானத்தை கொடுங்காண்டவரே. வர முடியாமல் இருக்கிற சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அவர்களும் என்னென்ன தடைகள் தடங்களோ தெரியவில்லை ஆண்டவரே, நீர் அறிவீர் ஆண்டவரே. அவர்களும் திரும்பவுமாக இந்த இடங்களில் வந்து ஜெபிக்காண்டவரே, நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்காண்டவரே. அதே போல இப்போதும் ஆண்டவரே உம்மை நாடி தேடி ஓடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து என்னென்ன தேவைகள் என்னென்ன ஏக்கங்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அவர்களின் எண்ணங்கள் ஏக்கங்களை அப்பா நீங்கள் நிறைவேற்றி நீங்கள் நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே என்னையும் என் மகளை உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. எங்களோடும் கூட இருந்து எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே நீங்கள் எங்களை நீங்கள் நடத்தி பாதுகாக்க போற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா கனமும் துதியும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி வினோ. கத்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லா திருமண காரியத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
4: ஆமேன் ஆமேன் ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். நாங்க நிர்மலா அமெரிக்கா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பிரதர்.
5: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட். நீங்கள் திருச்சபைகள்லே இந்திய நாட்கள்லே தேவனுடைய இப்பட, அதாவது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க, இப்படிப்பட்ட வியாதிகள் யுத்தங்கள்லே ஒரு அற்புதங்கள் அதிசயம் நடக்க தேவன் தான் இருக்கிறேன் என்று எல்லாருக்கும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிருபைய இந்த நாட்கள்லே தேவன் அனுப்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தும்
5: சிஸ்டர் என்னதோட சொல்லுங்க.
3: திருச்சபைகள்ல தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேணும் என்று சொல்லி, அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க வேணும், தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: ஸ்தோத்ராண்டவரே, எங்களை அட்டோடு அன்போடு கூட நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, அருமையான ஜப வேலைக்காய் உமக்கு நாந்தைகளை எடுக்கிற பாவை கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். உமருக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்துல ஒருத்தரும் இல்லப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இம்மட்டமா எங்களை ஒவ்வொருவரும் ஆண்டவரை காத்து வழி நடத்தும் உம்முடைய சமூகத்தை தேட கர்த்தர் உதவி செய்த தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம்ப்பா. இங்க நல்லவர் வல்லவர் மாறாத தெய்வமா இருந்து இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா நீர் அநேக ஆண்ட அற்புதங்களை செய்கிற தேவனா இருந்து ஆண்டவரே விடுதலை சமாதான சந்தோஷத்தை தருகிற தேவனா இருந்து வழி நடத்துகிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஆலங்களையும் கர்த்தாவின் சமூகத்துல கொண்டு வருகிறோம் தேவருடைய நாமம் ஆண்டவரே, அங்க மகிமை படைய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் சிபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இதோ ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே உம்மை தேடி வருகிறதான இந்த சூழ்நிலையில உம்மிடத்திலே ஆண்டவரே எதாகிலும் எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று வருகிறதான இவ்வளவுல அப்பா உம்மை தேடி ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒரு ஒரு தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி வருகிறதான இந்த சூழ்நிலையில தேவன் நீர் ஆண்டவரே மனம் இறங்கி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய ஜபங்களை எல்லாம் ஏற்று இந்த பிள்ளைகளின் எண்ணங்களில் இயக்கங்களில் இருக்கிற காரியங்களை அறிந்து கர்த்தராகிய தேவன் அந்த இடத்தில் ஆண்டவரே விடுதலையை கட்டளையிட்டு வழிநடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம், ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு வழிநடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இந்த உலகத்தில் ஏற்படுகிறதான ஏற்பட்ட காரியமா இருந்தாலும் ஆண்டவரே நீர் அதை ஆண்டவரை விடுவிக்க வல்லவரா இருக்கிறீர். இந்த வேளையிலும் ஆண்டவரே நோயோடும் ஆண்டவரே வியாதியோடும் ஆண்டவரே பலவீனத்தோடு வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய கரம் ஆண்டவரே இந்த வேளையில தொற்று ஆண்டவரே ஓ அற்புதத்தினாலும் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். ஒவ்வொரு ஆலயங்களிலே ஆண்டவரே அப்பாற்படியாக ஆண்டவரே பலவீனத்திற்காகவும் நோய்க்காகவும் ஆண்டவரே வருகிறதான ஏதாவதிலும் ஆண்டவரை எதிர்பார்த்து வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய எதிர்பார்ப்பை எல்லாம் அறிந்து தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான காரியங்களை இந்த நாளிலே தந்து ஆண்டவரே அப்பா அநேக ஜனங்கள் புறஜாதிகள் மத்தியில இன்றும் தேவனாகி கர்த்தர் ஜீவிக்கிறார், இன்றும் ஆண்டவரே அவர் அற்புதம் செய்ய வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே ஆச்சரியத்தை ஏற்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆண்டவர் அநேக ஜனங்கள் ஆண்டவரும் பக்கமாய் வர ஆண்டவர் அப்பா தடைகள் இருக்கிறபடியால் அந்த தடைகளை உழைத்திருக்க என் தேவன் இந்த நாளில் ஆண்டவர் இந்த அற்புதத்தின் மூலமாய் ஆண்டவர் முடிய நாமம் ஆண்டவரை அநேக இடங்களில் பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சிருக்கிறோம். உம்முடைய நாமம் எங்கும் ஆண்டவரே அது பரவலா எல்லா ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவர் நடக்கிறபடியால் அப்படியா எல்லா ஜனங்களும் அதை பற்றி பேசி ஆண்டவர் அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே நீர் ஆலயத்தில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்த ஆண்டவரே விடுதலை சமாதானம் சந்தோஷம் ஆண்டவரே நிறைவாய் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கிறதான காரியங்களை அறிந்த ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் இந்த நாளில் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா அவர்களுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே அநேக ஜனங்கள் இதை காணும் பொழுது ஆண்டவரே ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமம் விளங்கவும் உம்முடைய நாமம் மேன்மையடையவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். அப்படியா இந்த நாட்களிலே நீ செய்து ஆண்டவரே வழிநடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தராகி தேவன் நீ இரக்கமும் மனம் உருக்கமும் நீடி சாந்தம் உள்ளது போல ஆண்டவரா இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்தம். இந்த வேளையில ஆண்டவரை ஜெபித்த தேவமாக இனி ஆசீர்வதிங்க, அவருடையத்தை ஆசீர்வதிங்க. அவர் ஆண்டவரை எடுத்து சொல்லுகிறதான ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரை தேவனுடைய ஆண்டவரை மகிமை விளங்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். அநேக ஆத்மாக்களை தாங்க கர்த்தனுடைய ஊழியத்துக்கென்று ஆண்டவரை அர்ப்பணித்துக்க இந்த மகனுக்கு நீர் துணையா இருந்து வழிநடத்தும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். அப்படியாய் காத்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். யாரெல்லாம் ஆண்டவர் என்னென்ன கோரிக்கைகளுக்கும் காரியங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறாரோ அந்த பிள்ளைகளுடைய காரியங்களே எல்லாம் என் தேவன் கேட்டு இந்த நாட்களிலே ஆண்டவரே அவர்கள் அவர்களுக்கு நல்ல பதிலை தந்து வழிநடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியே நீ செய்யப்போவதற்காய் உனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் கொடுக்க தகுந்த அருமையான செப வேளையா ஆண்டவர நடத்துகிறதான ஆண்டவர சங்கம ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான தாசன் ஆண்டவர சகோதர ஆண்டவர லிஸ்லி சகோதரரும் சமூகத்தில் கொண்டு வருகிற மகனுக்கு நல்ல ஆண்டவர ஆயுளும் நல்ல பலத்தையும் நல்ல சுகத்தையும் கட்டளையிட்டு வழி நடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். உம்முடைய ஊழியத்தை செய்கிறதான இந்த மகனுக்கு ஆண்டவர பல இடங்களில் எதிர்ப்பு வரலாம், ஆனால் தேவன் முன்னின்று எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். இவருக்காக தந்திருக்கிறதான மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவன் பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். இந்த பிள்ளைகள் செய்கிறதான கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேளையும் கர்த்தர் நீர் பல மடங்கு ஆண்டவரே இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். அப்படியே தேவன் செய்ய போவதற்காயும் கோடான கோடி ஸ்தோத்திரம். நர்மையான செப வேளை ஆண்டவரை தொகுத்து வருகிறதான ஜானட் மகளையும் ஆண்டவர அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் ஆண்டவரும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் தான் கர்த்தர்காக ஆண்டவர ஏதாகும் செய்ய வேண்டும் என்று ஓடுகிறதான அந்த பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவர தேவனுடைய கரம் இருந்து இந்த பிள்ளைகளினுடைய தேவைகளை சந்தித்து இந்த பிள்ளைகளை நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தராக தேவன் ஈழேற்றி வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறேன். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவர ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற வெளியேற பெற்ற நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்,
3: ஆமென். சோத்திரம் நன்றி பிரதர். கத்தர் உங்களோடு கூட இருந்து கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையும் பிரியாசங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்று கொண்டு நீங்கள் யுத்த தேசங்களுக்காக அந்த தேசங்கள்ல இருக்கிற அநேக பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றியமைக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: ஹாலேலூயா, ஸ்தோத்ரம்பா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ர ராஜா, துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. மட்டுமா எங்களை பாதுகாத்த எபின்னேசரே, உமக்கு கொடான கோடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீர் கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக கூட பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலே கூட ஒரு மனதோடு நாங்கள் கூடி அப்பா தேசங்களுக்காகவும் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கின்ற வேளையிலே எங்களுக்கு நல்ல ஜெப ஆவிய விண்ணப்பத்தின் ஆவிய வேண்டுதலின் ஆவியினாலே எங்களை நிரப்பி கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா இந்த நாளிலே யுத்த தேசங்களுக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த இந்திய தேசங்களின் மீது அப்பா உமது ஆசீர்வாத கரம் அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த தேசங்களிடையே அப்பா ஒரு சமாதான சந்தோஷம் உண்டாயிருக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீ சமாதானத்தின் தேவர், இந்த தேசங்களுக்கு அப்பா நீ சமாதானத்தை கட்டளிடுவீராக தகப்பனே. விசேஷமா இந்த தேசங்களை ஆளுகை செய்கிற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. அவர்களுக்கு அவர்களுக்கு இந்த யுத்தம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இல்லாதபடிக்கு சமாதானத்தோடு போகலாம் என்ற காரியத்தின்படி அவர்கள் வர கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. யுத்தங்களை தடுத்து நிறுத்துகிற தேவன் நீர். ஈட்டியை முழுதித்து வில்லை உடைக்கிற தேவனா இருக்கிறீர். அப்படியாக இந்த தேசங்களில் இருக்கிறதானே எந்த பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் நிர்விலக்கி போட்டு சமாதானத்தின் தேவன். அந்த மக்களிடையே எல்லா யுத்த தேசங்களிடையே ஒரு சமாதானத்தை நீர் கட்டளிடுங்கப்பா. மக்களுக்கும் ஒரு அமைதியான வாழ்வு வாழ தேவன் தாமே உதவி செய்யுங்க. யுத்தத்தினாலே அநேக ஆண்டவரே அங்க மரித்திருக்கிறாங்க ராஜா. அதே போல அநேக இடங்கள் எல்லாம் இடிபாடுகளுக்குள்ளே கடந்து சென்று இருக்கிறது. வேண்டாத துன்பங்கள் எத்தனையோ குடும்பங்களிலே ஆண்டவரே கணவனையும் மனைவியும் பிள்ளைகளை இழந்து தவிக்கிற பிள்ளைகள் பா அநேகரா இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லாத இருக்கிறதப்பா. அவர்களுக்கு கர்த்தர் தாமே நீரே நல்ல தேவனா இருந்து சமாதானத்தை கட்டளிடும்படியாக கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அவர்களை. கர்த்தாவே இனி ஒருபோதும் அந்த தேச தலைவர்களுக்கு இந்த யுத்த எண்ணம் வராதபடிக்கு கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. அப்படியாக இந்த தேசங்களிலே வாடி கொண்டிருக்கிறதான எல்லா மக்களுக்கும் ஒரு விமோச்சனத்தை கொடுத்து கர்த்தர் நீர் அவர்களை கரம் பிடித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அவர்களுக்கு சமாதானத்தை தந்து கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை அந்த யுத்த தேசங்களிலே செய்து எல்லா பிரச்சனைகளையும் விலக்கி போட்டு அது அவர்கள் இந்த இடத்துல ஒரு மாற்றத்தை தேவன் தாமே நீர் கொண்டு வரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தேவன். அப்படியே அந்த யுத்த தேசங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் விலக்கி போட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு விசை கூடப்பா சங்கமம் ஊடகத்தை முது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் தேவரையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன், மகனையும் மகளையும் தேவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஜெபித்த யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறப்பா. எல்லோரையுமாய் பாதுகாத்து வழி நடத்துங்க. துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன்.
3: ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
6: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: ஆமேன். ஆமேன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்கள் ஐந்து கண்டத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த நாட்களிலே அவர்களுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு உருவாக கர்த்தாமே அதன் வழிகள் பாதைகள் மனுஷர்கள் எல்லாரையும் சீர்படுத்தி குணப்படுத்தி நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
7: அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவையும் தேவனையும் பொறுப்படங்களப்பா இந்த வேண்டுகோளை, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, பூமியுள்ள அனைத்து மக்களையும் உருவாக்கின தேவனே அப்பா, பொறுப்படங்களப்பா இந்த வேண்டுகோளை. என்னுடைய நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு தேவனே பிதா உம்மை நோக்கி ஜபம் பண்ணும் பொழுது அந்த தேசத்துக்கு தேவனே சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்க சொல் ராஜா. தேவனே கிருப செய்யுங்க அப்பா பிதாவே. இந்த மக்கள் அனைத்து மக்களும் அப்பா பிதாவே, இந்த பூமியில் அனைத்து மக்களும் என் தேவனே, பாரத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி பார்க்க கிருப செய்யுங்க அப்பா பிதா. கிருப செய்யுங்க ஆவியானவரே என் தேவனே, உடைய மரக்கண்களை திறவுங்கள் ஆவியானவரே என் தேவனே பிதா. தேசமே தேசமே தேசமே கர்த்தருடைய வார்த்தையை கேளு என்று சொன்னீங்களே ராஜாவே. தேசம் அப்பா பிதாவே கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டுப்படாவிட்டால் கர்த்தருடைய முயற்சி எல்லாம் சொன்னீங்க என் தேவனே. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்படிய தேவனே கிருப செய்யுங்க ஆவியானவனே, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கிருப செய்யுங்க அப்பா. கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்க அப்பா பிதா. இந்த எல்லா பிதாவும் மாம்ச கிரிகள் பிசாசின் கிரிகள் தேவனே, உலக கிரிகள் தேவனே, இந்த தேசத்து மக்கள் அனைத்து அனைவரையும் விட்டு வெளியேறுவதாக தேவனே. இந்த அனைத்து மக்களையும் வஞ்சிக்கிற பொல்லாத ஆவியில் பால மண்டலங்கள் இந்த கிரிய சேர பொல்லாத ஆவியுடைய சேனைகள் இயேசு கிறிஸ்துடைய வல்லமுள்ள நாமத்தாலே நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக, தேசங்களை விட்டு வெளியேறுவதாக என் தேவன். ஓ நன்றி ராஜாவே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை ஒவ்வொரு தேச எல்லைகளிலே தெளிக்கிறேன்ப்பா பிதாவே. ஒவ்வொரு தேச எல்லைகளிலே உம்முடைய அக்கினி மதில் சூழ்ந்து கொள்வதாக என் தேவனே. தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே. தேசம் எல்லை எங்கும் உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்படுது, கிருப செய்யுங்கப்பா. அறுப்பு மீதி வேலை ஆட்களோ சொற்பம் என்று சொன்னீங்க என் தேவனே, அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்புங்கள் ஐயா என் தேவனே பிதாவே, கிருப செய்யுங்கப்பா. அன்று எசாயா கேட்டான் யார் என்னுடைய காரியமாய் போவார் என்று சொல்லி கேட்ட பொழுது எசாயா சொன்னான் என்னை அனுப்பும் என்று தேவனே பிதாவே. அப்படியாக தேவனே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாக உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக கிருப செய்யுங்கப்பா பிதாவே. சிறப்பின்

கிறிஸ்துவன் மேலும் விழுந்த கடமை என் தேவனே, தேவனே விட மனக்கங்களை திரவுங்கள் அப்பா, அபிதாபி கிருப செய்யுங்கப்பா தேவனே, உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா தேவனே, உம்முடைய அக்கினியை போடுங்கப்பா இயேசு ராஜாவே, ஆவியிலே அனல் உள்ளவளாய் மாற்றுங்க பரிசுத்த ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோஸ்திரம் ஐயா. இந்த நாட்கள்லே தேவனே, கடைசி நாட்கள்லே நீங்க சொன்னீங்கப்பா, கண்ணியை போல் தேவனே பிசாவுடைய கிரிகள் வரும், ஆனால் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு ராஜாவே தேவனே, விழித்திருந்து தேவனே தேசங்களுக்காக, மக்களுக்காக, யுத்தங்களுக்காக தேவனே பிதாவே ஜெபிக்க தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே, சபைக்க கிருப செய்யுங்கப்பா என் தேவனே, ஒவ்வொரு தேசங்களும் உள்ள சபைகளுக்கு ஒருமனத்தினாவி ஐக்கியத்தினாவி அன்பினாவிய குடும்பப்பா பிதாவே, அந்த சபைகள் மூலமா இந்த தேசங்களை ரட்சியுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, சபைகளில் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா என் தேவனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவே, நீங்க செய்ய நேற்ற காரியம் ஒன்றுமே தடைப்படாது என் தேவனே, நீங்க சொல்லாக நீங்கள் கட்டளை நிற்கும் என் தேவனே, இந்த கடைசி நாட்கள்லே தேவனே பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை எழுப்புங்களப்பா இந்த பூமி எங்கும் அப்பா பிதாவே, தீர்க்க தரிசிகளை எழுப்புங்கள் ஐயா தேவனே, தேசம் எங்கும் அப்பா பிதாவே, தீர்க்க தரிசன ஆவியினாலே நிரப்புங்கப்பா ஒரு பிள்ளைகளையும் அப்பா பிதாவே, வரப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்கள் ஆவியானவரே என் தேவனே, ஓ நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா பிதாவே, தேவனே தேச தலைவர்கள் அதிகாரிகளை ரட்சியுங்கப்பா தேவனே, அவருடைய மாம்ச கிரிகள் பிசாசின் கிரிகள் உலக கிரிகள் அவர்களை விட்டு வெளியேறுவதாக, கல்லான இருதயத்தை எடுத்து தேவனே ஒவ்வொரு தேச தலைவர்களுக்கும் சதியான இருதயத்தை கொடுங்கப்பா தேவனே, உடல் உள்ள இருதயத்தை கொடுங்க ஆவியானவரே, ஞானம் உள்ள இருதயத்தை கொடுங்கப்பா பிதாவே, தேவனே இந்த மக்களை மட்டும் ரட்சியுங்களப்பா, ஒவ்வொரு தேச தலைவர்கள் மீது உடைய ஆவியை ஊற்றுங்க, அக்னியை போடுங்கப்பா இயேசு ராஜா தேவனே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகுமன்னு சொன்ன தேவனே, ஒவ்வொரு தேசத்திலும் உள்ள தலைவர்களை நீங்கள் ரட்சியுங்க, மீட்டுக் கொள்ளுங்கப்பா, தேசங்களை ஆள தேவனே, உண்மையாய் உத்தமமாய் தேசங்களை ஆள தேவனே, உம்முடைய ஞானம் அறிவு தெளிந்த புத்தி கொடுங்க, ஆலோசனை கொடுங்கப்பா பிதாவே, ஆலோசனை இல்லாமல் தேவனே விழுந்து போற ஒவ்வொரு தேசங்களை நீங்க பாக்குறீங்களப்பா பிதாவே, தீர்க்க தரிசனம் இல்லாம தேவனே சீர்கட்டு போறதவனே ஒவ்வொரு தேசங்களையும் பாக்குறீங்களப்பா பிதாவே, ஓ நன்றி என் தேவனே சோஸ்திரம் ஐயா தேவனே, இந்த தேசம் அக்கினிக்கு இரையாக தேவனே இருக்கிறது தேவனே, இந்த மக்களை அறிய உணர கிருப செய்யுங்கப்பா பிதாவே, வெள்ளத்திலானே அழித்தீங்களப்பா நோவாவுடைய நாட்கள்லே, இப்பொழுது அக்கினிக்கு இரையா இருக்கு என்று சொன்னீங்களே தேவனே, அதை அறிந்து உணர்ந்த தேவனே பிதாவே, தேவனே இந்த தேசங்கள் தேவனே பாதுகாக்கப்படுதவனே, இந்த மக்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா பிதாவே, சுவிசேஷம் அப்பா பிதாவே, பூமியின் கடைசி எல்லவரையும் ஐயா அறிவிக்கப்படுதவனே, கிருப செய்யுங்கப்பா, ஓ நன்றி என் தேவனே சோசம், நன்றி அப்பா பிதாவே, அப்படியாக தேவனே உம்முடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த மக்களை நீங்கள் ரட்சிக்க போவதற்காய் நன்றி அப்பா, ஜபத்தை கேட்டுதவனே பதில் கொடுக்கிறதவனே நன்றி அப்பா என் தேவனே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, ஓ நன்றி என் தேவனே சோஸ்திரம் ஐயா, மனிதர் கட்டுகிற பாபேல் கோபுரங்கள் எல்லாம் இடிந்து விடுவதாக, ஆவியானவரே கிருப செய்யுங்கப்பா, எல்லா எரிக்கோ மதுகள் தாழ்க்கப்படுவதாக, ஓ விடுதலை செய்யுங்கப்பா, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, தேசத்தின் கட்டுகள் நுகத்தடிகளுடைய அபிஷேகத்தாலே முறிக்கப்படுவதாக, தேவனே ரட்சியுங்கப்பா, யுத்தம் நடக்கிற ஒவ்வொரு தேசங்களையும் புறப்படும் அப்பா பிதாவே, மீண்டும் ரட்சியுங்களப்பா பிதாவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, நீங்கள் யுத்தம் செய்யுங்க, நீங்கள் நீதி செய்யுங்க, நீங்கள் வழக்காடுங்கப்பா ஒவ்வொரு தேசங்களுக்காக, ஒவ்வொரு தேச தலைவர்கள் மக்களுக்காக நீங்கள் வழக்காடுங்களப்பா பிதாவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, ஜபத்தை கேப்பவரே நன்றி அப்பா, பாதல்கள் தந்தவரே நன்றி அப்பா, நன்றி அந்தவனே சோசனம், தொடர்ந்து அந்தவனே இந்த ஊழியத்தை செய்கிற லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்கப்பா, அந்த ஊழியத்தின் மூலமாய் கடந்து போற வார்த்தைகளை ஆசீர்வதியுங்க, மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவருடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா தேவனே, இந்த ஊழியத்தை விரிவாக்குங்க, எல்லையை பெரிதாக்குங்கப்பா பிதாவே, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா இந்த ஊழியத்தின் மூலமாக, ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, அதே போல் ஜெனசிஸ் பொறுப்படும் அப்பா தேவனே, கணவனை பொறுப்படும், பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா பிதாவே, அந்த பிரிப்புடைய தேவனே அந்த பிள்ளைகள் தப்பா தீர்க்காசனம் சொன்னது போலப்பா நாலு பிள்ளைகளும், அதுபோல் தேவனே சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவனே இந்த ஊழியக்காரி
ஊழியக்காருடைய பிள்ளைகள் எல்லாம் தீர்க்க

0: சிகளாய் மாறுவார்களாக. தீர்க்கதரிசன ஆவியினாலே உள்ள நிரப்புங்க அப்பா பிதாவே. ஒவ்வொரு யார் யார் உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்கிறாளோ தீர்க்கதரிசன ஆவியினாலே நிரப்புங்க அப்பா பிதாவே. வரப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்கள் அப்பா பிதாவே. தேசங்களை குறித்து தேவனே தீர்க்கதரிசன விளக்கத்தக்கதாக தீர்க்கதரிசன ஆவியினாலே நிரப்புங்க அப்பா ஒவ்வொருவரையும். நன்றி என் தேவனே சோசனப்பா. நன்றி ராஜாவி. எசாயா 60 சொன்னது போலப்பா ராஜாக்கள் தேவனே உம்முடைய பிள்ளைகளை தேடி வருவார்கள் சொன்னீங்களப்பா பிதாவி. உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய மகிமை உதிக்குமன் சொன்னீங்கப்பா. ஓ அதுக்காய் நன்றி ராஜாவே. நன்றி என் தேவனே சோசனப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவர். தேவனே இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதாவி. தேவனே என்னென்ன தேவைகளோடு வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு இருக்கிறாளோ நோய் வியாதியோடு இருக்கிறாளோ தேவனே உம்முடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்க. தேவ வேண்டுதல் பருகுடுங்களப்பா இயேசு ராஜாவின். தேவனே இந்த குடும்பங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. எல்லா தீங்குகள் சோதனைகள் ஆபத்துக்கள் நோய் வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுங்கப்பா பிதாவே. கிறிஸ்துவின் நிருபங்களாய் மாற்றுங்க என் தேவனே பிதாவே. நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. தேவனே எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் யாவே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன்
1: ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு சோத்திரன். நன்றி நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்
0: ஆமீன் ஆமீன். உங்கள் அனைவரோடும் கூட இருந்தது அவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன்.
1: நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எங்கள் தேசத்திலே 9 25 மாவட்டத்தில் வாழுகிற ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் அங்கு மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே இந்த நாட்களில் அவர்களை பலப்படுத்தி நடத்த வேண்டும். இந்தியாவுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே கூட இருந்து நடத்தப்பட வேணும் என்று.
2: அன்பான பரலோக பிதாவே, தந்தையப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, பிதாவியப்பா, இம்மட்டி நேரம் அப்பா தாழ்வடை பயணத்தோடு கூட இருந்து என்னை பாதுகாத்து நீங்க அழைத்து வந்திருக்காய். நன்றியப்பா. தந்தையப்பா ஒரு விஷயப்பா, என் ஒவ்வொரு உச்சந்தையிலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் அப்பா என் அவயங்களும் ஒவ்வொன்றும் செய்த எல்லா பிள்ளைகளையும் ஒரு விஷயம் மன்னித்து கழுவி சுத்திகரித்து அப்பா என்னை சுத்திகரிங்கப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தை திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தந்தையப்பா. பிதாவியப்பா இலங்கை தேசத்தை அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா. இலங்கை தேசத்திலே ஆண்டவரையப்பா நீங்கள் பொறுப்படுங்க, காத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரையப்பா இருக்கின்ற அமைச்சருக்கு எதிராக மகப்பிரையப்பா எழுப்புகின்ற கொல்லவர் யாவிகள் அப்பா, முரட்டாட்டத்தின் ஆவிகள், உள்ளப்பத்தின் ஆவிகள், எரிச்சல் ஆவிகள், இயேசு நாமத்தினாலேப்பா எல்லாம் முறியடிக்கட்டுக்குமப்பா. ஆண்டவரே எல்லாவற்றையும் முறியடித்தி போடுகிறேனப்பா. ஆண்டவரே உள்ளப்பத்தின் ஆவிகள் நாட்டிலேப்பா பிளவுகளை உண்டு பண்ணுகின்ற ஆவிகள்லாம் இயேசு நாமத்தினாலேயப்பா எல்லாவற்றையும் முறியடித்து போடுகிறேன்னப்பா. தந்தையப்பா நீங்கள் எல்லாம் தகப்பனே நீடிய இந்த தேசத்திலேப்பா நீடிய சமாதானத்தை கொடுங்கப்பா. குளப்புற பொல்லாத மனிதர்களை விலக்கி போடுங்கப்பா. உள்ளப்பத்து நாதிகளை விலக்கி போடுங்க தந்தையப்பா. ஆண்டவரே தேசத்திலேப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா தகப்பனே ஒவ்வொரு நாளும் அப்பா இரண்டு குழந்தைகள் அது மாநில பிள்ளைகளை குறிவைத்துக் கொண்டிருக்கின்ற தகப்பனே இந்த சத்துருவாயம் அப்பா இயேசுவின் நாமத்தில் கடிந்து செவிக்கிறனப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. பிதாவே நீங்கள் தேசத்தை பொறுப்படுங்கப்பா. தேசத்துல நீடிய சமாதானத்தோடையும் அப்பா தகப்பனே எந்த குழப்பங்களும் பெறாதபடிக்கு அப்பா நீங்கள் சமாதானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறனப்பா. நீங்கள் பொறுப்படுங்கப்பா. ஆண்டவரே இந்திய தேசத்தை அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கட்டுகிறனப்பா. இந்திய தேசத்திலே இருக்கிற அமைச்சருக்கு எதிராக அப்பா குள்ளப்பத்தின் ஆவிகள், முரட்டாட்டத்தின் ஆவிகள், எரிச்சல் ஆவிகள் அப்பா ஆண்டவரே அப்பா அந்த அமைச்சரை பதவியிலிருந்து விலக்கி போடுவதற்காக செய்கின்ற எல்லா திட்டங்களையும் அப்பா இயேசுவின் நாமத்தினால முறியடித்து போடுகிறான் ஆண்டவரே அப்பா. தந்தையே நீங்கள் தான்ப்பா தகப்பனே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என்ன திட்டங்கள் எடுத்தாலும் அப்பா நீங்கள் கூட இருந்து எல்லாத்தையும் அப்பா நீங்கள் கூட இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறனப்பா. எல்லாவற்றையும் முறியடித்து போடுங்கப்பா. சமாதானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே அங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடும் நீங்கள் இடைப்படும்படியா ஜெபிக்கிறனப்பா. பொல்லாத நினைவுகளோடு இருக்கிறவர்களை விலக்கி கொடுங்க என் தந்தையப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே இந்திய தேசத்திலே ஒரு வாலிபன் இறந்தால் அப்பா தகப்பனே அப்பா இலங்கையிலே அப்பா போட்டி போட்டப்பா பிள்ளைகள் இன்றைக்கு அப்பா இறந்து கொண்டிருக்கிறார்கள் தந்தையப்பா. இந்த இறப்பின் செய்தியை அப்பா அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பாலிகர்களுக்கு எதிராக அப்பா எழுப்புகின்ற எல்லா சத்துருக்களும் இயேசுவின் நாமத்தில் முறியடித்து போடுகிறேன் தந்தையே அப்பா. ஆண்டவரே எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இரண்டு தேசத்தை நீங்கள் பொறுப்படுங்க காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க அப்பா. தகப்பனை அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்
1: ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமென். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே இன்றைய நாளிலே கர்த்தாவே எங்கள் இலங்கை தேசத்திலே மரணங்கள் கர்த்தாவே, சாவுகள் கர்த்தாவே, புலம்பல்கள் கர்த்தாவே, அழுகைகள் கர்த்தாவே, அப்படியாய் இருக்கிறவங்க தேசத்தை ஒரு கணம் ஒரு விச கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே இந்த மரணத்தில் இருந்து ஆண்டவரே மரணப்பிடியிலிருந்து அப்பா உபதரையும் விடுதலையாக்குங்கப்பா. அதால வழிக்கு போக விடாதேங்கப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. கற்பிணி தாய்மார்கள், சிறு பிள்ளைகள், வாலிப ஜோதிகள், இளம் குடும்பங்கள், முதியோர்கள் ஆண்டவரே இவர்களை நீர் கண்ணோக்கி பாருமையா. இந்த ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே வியாதியின் ஆதிக்க அதிகார வல்லமைகளை முறியடிக்கிறோம் ஆண்டவரே. அவைகளை எல்லாம் வெளியேறி போவதாக ஆண்டவரே. குடும்பங்களை விட்டு ஆண்டவரே, பிள்ளைகளை விட்டு ஆண்டவரே, வியாதிக்காரரை விட்டு வெளியேறி சொல்லுகிறோம். என் தகப்பனே நீங்கள் உதவி செய்யுங்க ஆவியானவரே. எங்கள் தேசம் மீட்கப்படட்டும் ஐயா. என் தேசம் விக்கிராதனினாலும் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு பிரியமில்லாத காரியத்தினாலும் நிறைந்திருக்கிறது கர்த்தாவே. அதிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி விடுவித்து கர்த்தாவே அவர்களை ஆண்டவரே சமாதானமாய் இருக்க செய்வீராக ஆண்டவரே கர்த்தாவே. உம்முடைய அமைதியின் ஆறுதலை கர்த்தாவே உம் மண்டையிலே நிக்கக்கூடியவர்களாய் ஓபதரே மாற்றும் சபைகள் மக்கள் ஜனங்கள் உற்சாகமா ஜெபிக்கக்கூடியதாய் துதிக்கக்கூடியதாய் அவர்களுக்கு ஒரு நல்ல இரக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்மாலே எல்லாம் ஆகுவங்கள் தேசத்தை முற்றிலும் உம்முடைய ரத்தத்தினா மூடுகிறோம். வான மண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்த தேசத்தின் குடிகளை ஒப்பிவிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த யூரோப்பியனுக்காய் ஜெபிக்கிறோம். என் தேவனே கனடா தேசங்களுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேசங்கள் நோர்வே தேசங்கள், இந்தியன் தேசங்கள் ஆண்டவரே, ஏசியன் தேசங்கள், ஐந்து கண்டங்கள், ஆப்பிரிக்கா தேசங்கள், ஏகோலா ஆண்டவரே, இப்படிப்பட்ட வியாதியினால் ஆண்டவரே மக்கள் துடிதுடிக்கிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள், கண்ணீர்கள் ஆண்டவரே புலம்பல்களாய் இருக்கிறார்களே கர்த்தாவே. இவர்களுக்காய் நீ ஆண்டவரே ஆண்டவரே இவர்களை மன்னித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஆண்டவரே சங்கமவானொழிலே சியனா மனைவி பிள்ளைகள் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வீடுகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஜெபிக்க வர முடியாம இருந்த பிள்ளைகளே நீ நினைத்தல்லும் ஐயா சாந்தி. குடும்பங்களை நினைத்தல்லும் ஐயா வா நினைத்தல்லும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடும் ஆண்டவரே. இருக்கிற தடைகளை நீக்கி விடும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே.
3: ஆமாம். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தொகுத்து வழங்கிய சௌரி ஜனத்தவர்களையும் அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஜபித்த ஒவ்வொருவரையும் அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: sorry, hindi doctor. Appointment na naman ka. Malagot.
1: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

Parece que está bien, Oliver de Perilane.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எல்லாவற்றிலும் நிலைக்கும் போது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு பார்த்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவமானத்தோடு நிந்தையோடு நடந்தபோது யாரும் இல்லாத வேளையில் ஆண்டவரே தேவனுடைய கரம் எங்களை தாங்கினது, எங்களை வழி நடத்தினது. நீ மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்.

ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒன்றாக கூட்டிக் கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை போற்றவும் எங்களுக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய சலாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கும் வேளையில் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதித்து அவரை துதிப்போம். அவரை துதிக்கும் பொழுது அவரை போல் யாருமே இல்லை என்று நாங்கள் கண்டு கொள்வோம். அவர்தான் உண்மையான தெய்வம். எல்லாருமாய் சேர்ந்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா.

விழுந்து அவரை ஆராதிக்க ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களுக்கு அவருடைய கிருபைகளை ஊற்றுவாராக. அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கிற வேளை இந்த நேரத்தில் நாம் தேவனுக்கு நம்முடைய கையை உயர்த்தி கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது திறக்கப்படாத கதவுகளை ஆண்டவர் திறந்து தருவார். வெற்றியை அவர் எங்களுக்கு கொடுப்பார். உண்மையுள்ள தெய்வம் அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அன்றைக்கு எசேக்கியேலை பயன்படுத்தி உலர்ந்த எலும்புகளை உயிர் வரச் செய்தார். உன் வாழ்க்கையும் உலர்ந்து போயிருக்கிறதா? என் இயேசுவின் ஆவி உனக்குள் பிரவேசிக்கட்டும். நரம்பாகிய தேவ சிந்தை உனக்குள் உருவாகட்டும். வசனமாகிய சதையும் தோலாகிய பரிசுத்தமும் உன்னை மூடுவதாக. என் தேவனுக்காய் எழும்பி பிரகாசி, உனக்காய் ஜெபிக்கிறேன்.

0: எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே, தாவீது, சாலமன், மிரியாம், தெபோரால் போன்ற தேவ பக்தர்களெல்லாம் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணினதை வேதத்திலே காண்கிறோம். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு இருந்த மக்களும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், கர்த்தரை போற்றி பாடுங்கள்.
1: சங்கீத இரண்டு ஊழியர்கள் இணையவில்லை. சகோதரி மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா அவர் இணைய முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். அவருடைய உறவினர்கள் துக்க வீட்டுக்கு சண்டை காரணமாக இணைய முடியவில்லை. அதே வேளையிலே பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் கூட இணைய முடியவில்லை. அவர் டாக்டர் அப்பாயின்மெண்ட். அதனாலே நாங்கள் இந்த வேளையிலும் பாடலில் இணைந்திருந்தோம். இந்த வேளையிலும் நாங்கள் வேத பாட நிகழ்ச்சியிலே கடந்து செல்வோம். எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷரின் மாணவர்கள் இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம்
2: சார்பிலும்
1: என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரிசலோட்டையா, பிரிசலோட்டையா, உங்களோட மைக்கை ஆன் பண்ணுங்க.
3: இறக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, காலை தோறும் உங்களுடைய கிருபை இந்த நாட்களே புதிதாக இருக்கிறது என்று பிரகாரம் இந்த நாட்களிலே இன்றைய நாள் பூராக உங்களுடைய கிருபை இந்த நாட்களிலே எங்களை நடத்தி வாரதுக்காக உங்களை துதிக்கிறேன் ராஜா. தோப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த இடத்துல எடுக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உங்கள் நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்தும்படியாக செபிக்கிறேன் ஐயா. வேதம் சொல்லுகிறது, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உங்களுடைய வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்தி வைத்துக்கிறீங்கள் என்று அருமையான கத்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னுடைய வார்த்தைகள் இல்லை, இந்த வார்த்தைகள் உங்களுடைய வார்த்தைகளாக இருக்கிறபடினால் உங்களுடைய வார்த்தைகளை இந்த நாட்களிலே நீங்கள் தானே இந்த நாட்களை மகிமைப்படுத்தும்படியாக அடியனை மறைத்து கொள்ளும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டு வரை என்னுடைய உதடுகளிலே உங்களுடைய வார்த்தைகளை போடுங்கப்பா கத்தாவே. நீங்கள் பேச வேணுமையா, ஜனங்கள் கேட்க வேணுமையா? ஆண்டவரே கத்தாவே, உம்முடைய கருத்துக்களே அடியனை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே, ஆமீன். கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் இந்த நாட்களிலே எப்படி சாதிப்பது என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைய நாட்களிலே நாலாவது பகுதியாக இந்த நாட்களை பாருங்கள். அந்த தேவனை தொழுது கொள்ளுவதற்கு அதே வேளையில் இந்த நாட்களை பாருங்கள், முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால் ஜெபம் அந்த இடத்திலே சேர்ந்து வருகிறதை அங்கே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது கத்துடைய பிள்ளைகள். அதைத்தான் நேற்றைய நாட்களை நான் ஒரு ரெண்டு வசனங்களை இந்த நாட்களை சொல்லி முடித்தேன். ஆண்டவருடைய முகத்தை இந்த நாட்களிலே தரிசிக்க நாங்கள் நாட வேண்டும் என்றுதான் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவருக்கு இந்த நாட்களை ஆராதனை செய்து அவருடைய துதிக்கு பின்பாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய முகத்தை தரிசிப்பதற்காக நாங்கள் இந்த நாட்களில் ஜீவ விண்ணப்பங்களை இந்த நாட்களை ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களை கொண்டு வருவோம். துதிக்கிற வேளையிலே நம்முடைய கட்டுக்கள் எல்லாம் அவளும் ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் துதிக்கிற வேளையிலே நமக்கு ஒரு விடுதலையை தருகிறார். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே இரண்டாவது ஸ்டெப்ஸ் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு ஆதாரமாக நேற்றைய நாட்களில் இந்த நாட்களில் ஒரு சில காரியங்களை பார்த்தோம். இன்றைய நாட்களில் இன்னொரு திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே 27வது வசனத்தை இந்த நாட்களில் வாசிக்கின்றேன். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாய சேனலின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியனுக்கு மனத்தைரியம் கிடைத்தது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி தாவீது இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். மர்ம பிள்ளைகளே, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே எப்படி என்றால் இந்த பகுதியிலே இந்த நாட்களிலே தேவனுடைய ஆலயத்தை குறித்து இந்த நாட்களிலே இந்த இடத்திலே சொல்லப்படுது. அதே வேளையிலே இந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்துல அவருடைய ஜெபத்தை பாருங்கள். ஆண்டவரே, நீர் எப்படித்தான் இருந்தாலும் இப்போது உமது அடியனின் வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை நீர் ஆசீர்வதித்தரலும் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியனின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இன்றைய நாட்களிலே பாருங்கள், இவருடைய விண்ணப்பம் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தாவீது தேவனுக்கு பிரியமானவர், அவருடைய இருதயத்துக்கு உகந்தவர் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதன்படியே தாவீது தேவனுக்கு ஒரு வீட்டை, ஆண்டவருக்கு ஒரு கூடாரத்தை கட்டுவோம், ஒரு ஆலயத்தை கட்டுவோம் என்று சொல்லி தீர்மானித்த வேளையிலே ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய மகன் தான் இந்த நாட்களே அதை கட்டுவான், ஏன்னா உன்னுடைய நீ யுத்தங்களுக்கு போய் உன்னுடைய கைகள் எல்லாம் ரத்தம் கரைந்து போய் இந்த நாட்களே இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களே சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களே அந்த காரியத்தை சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு பின்பாக தேவன் இந்த நாட்களே அந்த காரியத்துக்கு ஏற்ற விதமாக தாவீது சகலவிதமான பனிமூட்டுகள், சகலவிதமான காரியங்களையும், லேபனானும் இன்னும் அநேக இடங்களிலேயும் இருந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே மரங்கள் மூட்டுகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்த நாட்களே ஆயத்தப்படுத்தி இந்த நாட்களே வைக்கிறதை பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு பிரியமான காரியம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கிற மனுஷன் இந்த நாட்களே தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களே நடக்கிறான். எப்படி என்று சொன்னா பாருங்க, ஆண்டவர் இந்த நாட்களே அவர்கிட்ட சொல்ல இல்லையே எனக்கு ஒரு காரியத்தை செய்யன்னு சொல்லி, ஆனால் அவருடைய இருதயத்திலே இந்த நாட்களே ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய செயல்பாடுகளை குறித்து இந்த நாட்களே ஒரு தாகம், ஒரு ஏக்கம், இந்த நாட்களே எவ்வளவோ காரியத்தை எனக்கு செய்திருக்கிறார், என்னை கொண்டு அந்த பெலிசியனுடைய பெலிசியன் இந்த நாட்களை விழுத்தினார், என்னை கொண்டு இப்படியான காரியத்தை செய்திருக்கிறார், இப்படியான பலத்த காரியங்களை என்னுடைய கரத்தின் மூலமாய் அவருடைய கரம் கூட என்னை நடத்தினதுக்கு நான் அவருக்கு ஈடாக அந்த நாட்களை என்ன காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களை அவர் தீர்மானிக்கிறார் என்று கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலதான் இந்த விண்ணப்பத்தை இந்த நாட்களை எடுக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற பாருங்கள், 26வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்க, 26 வி பகுதியிலே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக, உமது அடியேனாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. இப்ப பாருங்க, நம்முடைய ஜெபத்திலே கூட நாங்கள் இந்த நாட்களை ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே, அதே வேளையிலே உம்முடைய அடியேனாகிய நம்முடைய பேரை போடும் மந்திரத்திலே அந்த உம்முடைய அடியேனாகிய உம்முடைய வீடு உமக்கு முன்பாக நிர்ணயிக்க வேண்டும். அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களே கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வீடு நிலைநிற்குமா இருந்தால் கர்த்தர் சகல காரியங்களையும் செய்து முடிப்பார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். எந்த விதமான பிரச்சனைகளோ எந்த விதமான காரியங்களும் இல்லாதபடி சுமூகமாக அவர் விளக்க வேண்டியதை விளக்கி, அங்கே தடுக்க வேண்டியதை தடுத்து இந்த நாட்கள் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், அவர் இங்கே இந்த காரியத்தை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இங்கே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதனாலதான் பாருங்கள், தாவீதுடைய விண்ணப்பத்தை பாருங்கள், அந்த நாட்களே அவருக்கு முன்பாக அந்த வீடு நிலைக்க வேண்டுமா என்று சொல்லி சொல்லுகிறார். அதுக்கு முன்பாக பாருங்கள், வேதம் சொல்லுகிறது இங்கே 25வது வசனத்திலே, இப்போது தேவனாகிய கர்த்தாவே நீர் உமது அடியேனும் அடியனையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றன்றைக்கு நிலவரப்படுத்தி தேவரில் சொன்னபடி செய்தரலும் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறது. இப்ப பாருங்கள், நமக்கு தேவன் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை தருகிறாருமே என கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த வாக்கு தத்தங்கள் நீங்கள் பாருங்க, நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக ஆண்டவர் நம்மோடு இந்த நாட்களை பேசுகிற வேளையில் இந்த நாட்கள் அந்த வார்த்தைகள், இந்த நாட்களை பாருங்கள், அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு வாக்கு தத்தங்களாக இந்த நாட்களை வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பாருங்கள், அங்கே நீங்கள் ஆண்டவருடைய நாமத்திலான ஞானஸ்தானத்தை பெறுகிறீர்கள். ஞானஸ்தானத்தை பெறுகிற வேளையிலே அங்கே ஒரு வாக்கு தத்த வார்த்தையை கொடுக்கிறார்கள். அந்த வார்த்தை இந்த நாட்களில் எப்பொழுதும் அந்த வார்த்தை உங்களுக்கு இந்த நாட்களில் நினைவாக இருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. அதைத்தான் இங்கே தாவீது ராஜா இந்த நாட்களை பாருங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடத்தில் இந்த நாட்களை நினைப்பூட்டுறார். தேவனுக்கு தெரியாதா? தேவனுக்கு தெரியும். ஆனாலும் தாவீது அந்த காரியத்தை கேட்கிறாரோ கேட்கவில்லையோ என்பதற்காகத்தான் அங்கே இந்த நாட்களே அவர் இந்த நாட்கள் அந்த இடத்திலே பார்க்கும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களை வாங்கியா இருக்கிறான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இங்க சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கு அதில் இருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்க செய்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது எதை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களே பாருங்கள், விருத்த சேதனம் இல்லாத ஜனங்கள் இந்த நாட்களே அங்கே தாவீதோடு போருக்கு வருகிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கணும் சொன்னால், அற்புதமாக தேவன் அந்த இடத்திலே போரை செய்து இந்த நாட்களை என்ன செய்கிறார், அவருடைய நாமத்தை அந்த இடத்திலே மகிமைப்படுத்துவதை பார்க்கும். இதுதான் ஆண்டவுடைய பியூட்டி என்று சொல்லி பார்க்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக எதிர்ப்புகள், அநேக காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கலாம் ஊழியத்தின் நிமித்தம். ஆனால் அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஒரு காரியத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அந்த வேளையில தான் தேவனுடைய பலத்த கரம் நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியத்தை இந்த நாட்களை செய்யும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு சிறு பையனா இருந்த தாவீது எந்த வல்லமையை வைத்து இந்த நாட்களை கோலியாத்தை விழுத்தினார். அவனுடைய சகோதரர்கள் பாருங்கள், அவர்கள் எல்லாம் ஒரு போர்லே பயிற்சி பெற்ற அத பெரிய போர் வீரர்கள், எத்தனையோ போர்களை கண்டவர்கள், எத்தனையோ போருக்குள்ளே நின்று போராடினவர். அப்படிப்பட்ட தாவீதுக்கு இந்த நாட்களில் எல்லாம் அந்த அனுபவம் கூட இந்த நாட்களில் இல்லை. தாவீது காடுகளிலே காட்டிலே ஆட்டை மேய்த்து கொண்டு திரிஞ்ச தாவீது ஒரு சிங்கத்தையும் கரடியும் இந்த நாட்களே அந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களில் எதிர்பாராத விதமாக வந்த வழியில் அதை கொண்டு விட்டார். கத்தர் தேவனுடைய பலத்தினாலே பரிசுத்தாவியுடைய பலத்தினாலே பலத்தினாலே கொண்டு விட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தாவீது இந்த நாட்களை வெளிக்கிட்டு போற வழியில சௌரவன் சொல்றாங்க, நீ போகாதேப்பா, நீ நில்லு, நீ கோலியாத் அவன் பயங்கரமான, அவன் எத்தனையோ யுத்தங்களை கண்டவன், அவனுடைய அவனுக்கு கிட்ட போகவே இந்த நாட்களை உன்னாலே முடியாத இந்த நாட்கள், ஏனென்றால் அவன் ஒரு பெரிய ராட்சதன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த அழகை பாருங்கள். அந்த சந்தர்ப்பத்திலே தான் ஒரு காரியம் நடக்கிறது என்னவென்றால், ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே தாவிதோடு இருந்தது நிமித்தம் தாவிது கோலியாத்தை எதிர்த்து நின்றான். ஒரே கல்லினால் இந்த நாட்களை அடித்து விட்டது மட்டுமல்ல, அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை இந்த நாட்களை கொய்யுறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளை, தலையை வெட்டுகிறான். அந்த பட்டயம் இந்த நாட்களை பாருங்கள் கடைசியாக எங்க வருகிறோம்னு சொல்லி சொன்னால், அங்கே ஆசாரியர்கள் இடத்துல இந்த நாட்களை அங்கே வந்து அடைகிறதை பார்க்கும். அதுக்கு பின்பாக சவுல் தாவீதை திரத்துகிற வேளையிலே தாவீது இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே காடுகளிலும் மலைகளிலும் மலைந்து திரிகிற வேளையிலே அங்கே சிறார் அங்க சமூகத்து அப்பங்களை இந்த நாட்களே அவர்களிடத்திலே பெற்று இந்த நாட்களை அந்த அப்பங்களை புசிக்கிற வேளையிலே அதுக்கு பின்பாக அந்த பட்டயத்தை இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுகிறதை பார்க்கும். அந்த பட்டயம் ஒரு பயங்கரமான பாரமும் தூக்க முடியாத பட்டயமா இருக்கிறது. ஆனால் தாவீது அந்த பட்டயத்தை இந்த நாட்களை வைத்துக் கொண்டிருக்கிறதே இங்கு காண்கிறோம். அருமையான கத்தொழுவில் ஏன் நான் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், இந்த காரியம் எல்லாம் நம்முடைய பலத்தினாலும் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, கத்தருடைய ஆவியானவராலே அந்த காரியங்கள் ஆகிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கும். அதனாலதான் அவர் இந்த விண்ணப்பங்களை தேவனுடைய சமூகத்திலே வைத்து இந்த விண்ணப்பத்தின் மூலமாய் ஆண்டவரே நீர் செய்யும் ஐயா, அது மட்டுமல்ல கடைசியாக அந்த நாட்கள்

கூப்பிட்டிருந்தா அங்கே கூட கலண்டர் தெரியாத மாதிரி இந்த நாக்க நடனம் ஆடுகிற வேலையிலே அங்கே சவுலனுடைய மகளாகிய மீகாள் அந்த இடத்துல பார்த்து சிரிக்கிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன காரியம் நடந்தது? அவருடைய கற்பம் அங்கே அடைக்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இந்த நாட்கள், ஏனென்றால் தன்னை மறந்து இந்த நாட்களிலே தேவனை ஆராதிக்கிற மனுஷன், இன்றைக்கு நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டுமா இருந்தால் முதலாவது நாங்கள் எங்களை மறந்து விட வேண்டும். எந்த இடத்திலே நாங்கள் இருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க கூடாது. ஆனால் ஜபிக்கிற வேளையிலே எனக்கு ஒரு விடுதலை வரும் என்ற நம்பிக்கை இந்த நாட்களே நமக்கு இருக்க வேண்டும். ஜபத்தின் மூலமாய் ஆராதனையின் மூலமாய் இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை இந்த நாட்களை நாங்கள் இருப்போமா இருந்தால், நாங்கள் ஆராதிக்க தொடங்குற வேளையிலே அப்படியே சங்கிலிகள் அறுந்து கொண்டு போகும், கட்டுகள் அவளும் நுகங்கள் இருளுகள் எல்லாம் இந்த நாட்களை நீங்கி கொண்டு போகிறதை நாங்கள் நம்முடைய மனதிலே இருதயத்திலே உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் அறிவான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதனாலேதான் சங்கீதக்காரராகிய தாவீது இந்த நாட்களே இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட காரியத்தை தேவனிடத்திலே சொல்லி இந்த நாட்களே ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களை கேட்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் தேவன் அந்த ஜெபங்களை கேட்டு அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய வீட்டையும் அவருடைய காரியம் எல்லாவற்றையும் இந்த நாட்களே ஆசீர்வதித்தார்னு சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். பின்னாடி காலத்திலே தாவீதுடைய வாழ்க்கையிலே யுத்தம் இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சமாதானத்தோடு இந்த நாட்கள் இருக்கும்படியாக தேவன் அந்த கிருபையை செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் இங்கே இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே இந்த 2 சாமுவேல் 7 அதிகாரத்தில் பார்ப்பலா இருந்தால் அங்கே தாவீது இந்த நாட்களிலே தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன விதமாக அந்த காரியத்தை அந்த ஆசரிப்பு கூட அதை செய்ய வேண்டும், இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த நாட்கள் என்ன செய்கிறார், அப்படியான மரங்களையும் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து இந்த நாட்களிலே சேமித்து இந்த நாட்கள் இந்த காரியங்களை செய்து வைக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு சோதனை சோதரி. பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இரண்டாவதாக அந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் தானியலின் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியலுடைய காரியத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் தானியல் எப்படிப்பட்ட மனுஷன் இந்த நாட்களை பாருங்கள். பாருங்கள் அந்த தானியலை கொண்டு போய் இந்த நாட்களே அதாவது வேறு பாசை கதைக்கிற அந்த இடத்துல இந்த நாட்களை விடுறாங்க, பாபிலோன்ல கொண்டு போய் விடுறாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த இடத்திலே கூட இந்த நாட்களை தானியல் இருந்தாலும் ஆனால் பாருங்கள் தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களை நடந்து கொள்ளுகிற மனுஷனாக இந்த நாட்களை இருக்கிறார் என்பதை தான் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. தானியல் 9 அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, அவங்க சொல்லுகிறார் பாருங்கள் தானியல், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. பாருங்கள் இதைத்தான் நான் சொல்லுகிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனுடைய முகத்தை தரிசித்தார்கள். அன்றே பாருங்க, இன்றைக்கு நாங்கள் நம்முடைய காரியத்தில் நாங்கள் பார்க்கிறவர்களே நாங்கள் எதை செய்கிறோம் என்றால் நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரோடு நாங்கள் போயிருந்தோம், ஆண்டவரோடு கதைத்தோம், ஆண்டவரோடு அந்த அதிலே கையெழுத்து வச்சோம், இதை வச்சோம், இந்த நாட்களிலே அப்படி செய்தோம் இப்படி செய்தோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பரலோகத்திலே போனோம், மேசையில இருந்தோம், அப்படி ஆண்டவரோடு இருந்து பேசிக்கொண்டிருந்தோம், அப்படி செய்தோம் சொல்லி இந்த நாட்களில் ஒரு பொய்யை காரியத்தை இந்த நாட்களை சொல்லி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்க தானியலுடைய காரியத்தை பாருங்க, இவர் இன்றைக்கு இருக்கிற ஆக்கள்லாம் சிம்பிளாக சொல்லிட்டு போறாங்க. ரெண்டாவது இவர் அங்க இப்ப நான் சில இடங்களை பாக்குற வழியிலே பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னா அந்த பாஸ்டருக்கு இந்த நாங்களும் பெரிய ஒரு மரியாதை. ரெண்டாவது பரலோகத்துக்கு போயிட்டு வந்தார் அப்போ ஒரு சொல்லுவாங்க, எங்கட பாஸ்டர் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படி என்று சொல்லி சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னால் பாமர மக்களுக்கு சில காரியங்கள் இந்த நாட்களை விளங்குவது இல்லையா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அங்கே வேதத்துல சொல்லப்படுது பரலோகத்துக்கு ஏறினவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர ஏறினவரும் உறங்குவரும் வேறு ஒருவரும் இல்லை, அத்தை சொல்லப்படுது. இங்க பாருங்கள், நான் உபவாசம் பண்ணி இந்த பாரியத்தை பாருங்கள், ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்திருந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆ ஆண்டவரே உம்மிலே அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகள் உம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம், உம்முடைய நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிறவுகளோடும் எங்கள் பிதாக்களோடு தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசி தீர்க்க தரிசி ஆகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு செபி கொடாமல் போகணும்னு பாருங்க. தானியல் ஆரையா, தானியல் வந்து இந்த நாட்கள்லே தேவன் பேசுகிற மனுஷன், இந்த நாட்கள்லே தேவனாலே அழைக்கப்பட்ட மனுஷன் அருமையான கத்துட்டு பிள்ளைகளே அப்படி இருந்து சொல்லுகிறார். இந்த நாட்கள்லே உம்முடைய தீர்க்கதரிசிகள் பேசி இந்த நாட்கள்லே அங்கே உம்மோடு ஊழியங்களுக்கு காரியங்களுக்கு

0: உதவி கொடுக்காமல் போனோம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களிலே உள்ளதை உள்ளதுபடியாக இந்த நாட்களிலே சொல்லி இந்த நாட்களிலே அங்கே விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோலிக பிள்ளைகள், இப்படியாக இந்த 19வது வசனம் வரைக்கும் இந்த நாட்களிலே அங்கே பார்க்கிற வழியில பாவ மன்னிப்பு கேட்டு இந்த நாட்களிலே கத்தாவை நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு மன்னியுங்கள் என்றெல்லாம் இந்த நாட்களை சொல்லிவிட்டு இந்த நாட்களை பாருங்கள். அங்கே இந்த நாட்களை அவர் சொல்லுகிறார், எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கிலும் சம்பவித்து சம்பவியாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினதனால் அவர் எங்களுக்கு, அதாவது எங்கள் நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாய் சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அன்பான கத்துடையவர்களே, இப்படியான காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களே பேசிவிட்டு இந்த நாட்களே அங்கு சொல்லப்படுகிறது பாருங்கள். 19வது வசனத்திலே சொல்லப்படுவது பாருங்கள், 18-19 வாசிக்கின்றேன். என் தேவனாகிய உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை, அதாவது உம்முடைய கண்களை திறந்து எங்களை இந்த நாட்களே பாலிடங்களையும் எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரித்திருக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதி, அதாவது நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும் என்பவனே உம்முடைய, அதாவது உம்முடைய நித்தமாக அதை இந்த நாட்களை தாமதியாமல் செய்யும் உம்முடைய நகரத்திற்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமத்துக்கும் அங்கு நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனங்களுடைய இஸ்ரவேலுடைய பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது பாருங்கள், முதல் தரிசனத்தை நான் கண்டேன். அங்கே நான் கண்ட புருஷனாகிய கப்ரியேல் வேகமாக பறந்து வந்து அந்திப்பலி நேரமான வேளையிலே என்னை தொட்டார். அவர் என்னை தெளிவுண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படிக்கு இப்போது நான் புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவித்தேன். இப்போது சொல்லுகிற வார்த்தையை நீ இந்த நாட்களை கவனித்து கேள், தரிசனத்தை அறிந்து கொள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், அந்த அறிக்கை செய்து பாருங்கள். தானியல் அந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, தானியல் இந்த நாட்களிலே பாருங்கள் தனக்கு மட்டும் அறிக்கை செய்யவில்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்காகவும் இந்த நாட்களில் எல்லாரும் பாவிகள், அந்த பாவிகளை மன்னிங்க ஆண்டவரே, நான் பாவம் செய்தது மட்டுமல்ல ஆண்டவரே, என்னுடைய ஜனங்கள் ஆண்டவரே கத்தாவே, உங்களாலே அழைக்கப்பட்ட ஜனங்கள் பாவம் செய்தார்கள் ஆண்டவரே, தயவுசெய்தவர்களுக்காக மன்னியுங்களப்பா என்று சொல்லி இந்த நாட்களே தீர்க்கதரிசி ஆகிய தானியல் இந்த நாட்கள் என்ன செய்கிறார், ஜெபம் பண்ணுகிறார். அருமையான கத்தோடைய, அந்த ஜெபத்தை அவர் இந்த நாட்கள் அந்த விண்ணப்பங்களை இந்த நாட்களே தேவனுடைய சமூகத்திலே அங்கே சமர்ப்பிக்க முன்பாகவே என்ன நடக்கின்றா, உடனே அங்கே என்ன நடக்கணும், ஆந்திப்பள்ளி நேரத்திலே கேப்ரியல் தூதன் இந்த நாட்களை பறந்து வருகிறார், வந்து சொல்லுகிறார் இந்த நாட்களில் மிகவும் பிரியமானவனே, அதெல்லாம் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லி, ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது சொன்னால், ஆண்டவரிடத்திலே எப்படியாக வேண்ட வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து நாங்கள் ஆராதிச்சு அவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அது எப்படியாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய பாருங்க, அந்த நாட்களை நாங்கள் ஜெபத்தை எடுக்கிற வேலையிலே ஒரு சில வேலையிலே பாருங்கள் எப்படியாக அந்த நாட்களை ஜெபம் எடுக்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், சற்று கவனிச்சு பாருங்க, அந்த ஜெபத்திலே அந்த நாட்களை பார்க்கிற வேலையிலே ஒரு சாரம் இல்லாதபடி இந்த நாட்களே ஏதோ அந்த நாட்களை ஆண்டவரே அதை செய்யும் இதை செய்யும் சொல்லி அவரை கொமாண்ட் பண்ணுற மாதிரி இந்த நாட்களே இருக்கிறோம். ஆனா நாங்கள் இந்த நாட்களை பாவ அறிக்கை செய்து அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோமா? முதலாவது அருமையான கத்துடைய பிள்ளைகளே, என்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி இந்த நாட்களிலே செய்யும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. பாருங்கள், லேசாய தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதாவது ஆண்டவரே புத்தக சுருளிலே எழுதப்பட்டபடி உம்முடைய சித்தத்தின்படி இந்த நாட்களிலே நான் இந்த காரியத்தை செய்கிறேன் சொல்லி இந்த நாட்களிலே அங்கே யாரை அனுப்புவேன் என்ற வேலையிலே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் அது என்ன காரியம் என்றால் உம்முடைய சித்தம், த வில் ஆஃப் காட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, What is the will of God? What is the meaning of will of God? அதாவது தேவன் எதை விரும்புகிறார் என்பதைத்தான் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய சித்தத்தின்படி இந்த நாட்களே போய் இந்த நாட்களே இதான் ஊழியம் இதான் அப்படி என்று நாங்கள் செய்வது தவறான காரியம் அறிமான கத்துடைய பிள்ளைகளே. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் இந்த நாட்களே அதை திரத்துங்கள் இதை திரத்துங்கள். கடைசியாக வந்து ஆண்டவரே உடைய நாமத்தினாலே நான் பிசாசை திரத்தினேன், ஆண்டவரே உடைய நாமத்தினாலே இந்த நாட்களை நான் சுயசம் சொன்னேன், ஆண்டவரே உடைய நாமத்தினாலே இந்த நாட்களை நான் அந்த காரியத்தை செய்தேன், ஆண்டவரே ஆண்டவரே உடைய நாமத்தினாலே 25 பேருக்கு இந்த நாட்களை நான் கை வச்சு ஜெபிச்ச வழியில் சோம்பட்டான்னு சொல்லுகிற வழியிலே ஆண்டவர் சொல்லி அறிஞ்ச வாப்பா உன்ன அறியேன், நீ அது செய்த உண்டன் பேரு காத்தா, ஏன்னா உண்ட பேர் பெருசா வரவனும் உண்ட பேர் இந்த நாட்களை நாலு சனங்கள் பாக்குற வழியில இவர் ஒரு வல்லமுள்ள ஊழியக்கார் இவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி இந்த நாட்களை நாலு பேர் சொல்ல வேண்டும் சொல்லி இந்த நாட்களை நீ என்ன செய்யற அந்த காரியத்துக்காண்டு செய்தாய் ஒழிய என்னுடைய விருப்பத்தின்படி நீ ஒன்னும் செய்யவில்லை அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதனாலதான் ஆண்டவரே சொல்லி கொடுக்கிறார், ஆண்டவரா இயேசுக்கு சொல்லுகிறார் பிதாவுடைய சித்தம். அது ஜெபம் பண்ணுகிற வழியில பாருங்க, ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவை என்று சொல்லி சொல்லிக் கொடுக்கிறார். பரமண்டலங்களிலே உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதா? அப்படியானால் தேவனுடைய சித்தம் தேவனுடைய திட்டங்கள் இந்த பூமியில நிறைவேறவனுமா இருந்தால் முதலாவது அவருடைய சித்தம் என்பதை அறிந்து கொள்ளவன் என்ன என்பதை. இன்றைக்கு தேவனுடைய சித்தம் என்பது இன்றைக்கு நாங்கள் அறிகிறதில்லை, நாங்கள் செய்யற தவறதான் அருமையான கத்துடையவர்களே. ஆண்டவுடைய சித்தம் நாங்கள் அறிகிறதில்லை, உடனே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவர் எனக்கு இந்த நாட்களை பாருங்கள் அதாவது நாட்கள் இந்த காரியத்தை தந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் என்னோடு பேசினார் அப்படி செய்தார் இப்படி செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்கள் ஒரு காரியத்தை நாங்கள் இந்த நாட்களிலே தொடங்குகிறோம் அருமையான கத்துடையவர்கள். அவ்வாறு இன்றைக்கு உலகம் அப்படியான சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதனாலதான் நான் கேட்கிறேன் இந்த நாட்களை பாருங்கள், அன்றைக்கு வாழ்ந்த எலியாக்கள் எங்கே, இன்றைக்கு எலிசாக்கள் எங்கே, தானியல்கள் எங்கே அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதே வேளையிலே பாருங்கள் இன்றைக்கு வாழ்ந்த அன்றைக்கு வாழ்ந்த மோசே எங்கே அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அபிஷேகம் பெற்ற மனுஷர்களாக பார்க்கிற வேளையிலே மோசே எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை பெற்ற மனுஷர், எலியா எலிசா தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி பாருங்கள் எப்படியாக அபிஷேகம் பெற்றவர், எலிசா தீர்க்கதரிசியை பாருங்கள் ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றிருந்தார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. தானியலுக்குள்ளே ஒரு விசுவசித்த ஆவி இருந்தது, காலேப்புக்குள்ளே இந்த நாட்களை பாருங்கள் ஒரு விசுவசித்த ஆவி இருந்தது அருமையான கத்துடையவர்களே. யோசேப்புக்குள்ளே எப்படிப்பட்ட ஆவி நாட்கள் இருந்த அருமையான கத்துடையவர்களே. கத்தருடைய ஊழியத்தை அமைதியாக செய்து விட்டு இந்த நாட்களை அப்படியே இந்த நாட்களை கடந்து போய்விட்டார். அவர்கள் இந்த நாட்களை சொல்லவில்லை ஆண்டவருடைய சமூகத்திலே போயிருந்து இந்த நாட்களை நான் அதை கேட்டேன் ஆண்டவர் தந்தார் இந்த நாட்களை ஆண்டவரோடு இருந்து நான் டீ குடிச்சேன் ஆண்டவரோடு காரியத்தை செய்தேன் சொல்லி இந்த நாட்களை அவர்கள் எல்லாம் இந்த வேதத்திலே சொல்லவில்லை, எந்த இடத்திலும் அந்த காரியம் இல்லை. ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் வருகிறவர்களில் தான் நாங்கள் என்ன சொல்லுகிறோம், ஆண்டவரோடு நாங்கள் சேர்ந்து சாப்பிட்டோம் ஆண்டவரோடு சேர்ந்து அப்படியே இருந்தோம் காரியத்தை செய்தோம்னு சொல்லி ஒரு பொய்யான காரியத்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு சிலர் இந்த நாட்களை பாருங்கள் மிகவும் பணத்தை வைத்துக் கொண்டு இந்த நாட்களை என்ன செய்ய முடியும் என்று சொல்லி சொன்னால் அவள் என்ன செய்யறான் சொல்லி சொன்னால் அந்த பணத்தின் மூலமா இந்த நாட்கள் ஒரு தகுந்த பணத்துக்கு அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்டணும் என்றதுக்காண்டி பெரிய ஜெட்டை ஒன்றாங்க, ஒரு ஃபிளைட்டை ஒன்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அல்லது ஏதோ காணிய ஒன்றாங்க வேண்டிய இந்த நாட்கள்ல ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்ய வேணும், இந்தியாவில் ஊழியம் செய்ய வேணும், இன்னும் வேற இடத்துல ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு தரிசனம் தந்தவர் சொல்லி அந்த இடங்கள்ல போய் தங்களோட பணத்தை போட்டு இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு இடத்தை கட்டி காரியங்களை செய்து ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அருமையான கத்துடையவர்களே. முதலாவது தேவனிடத்தில் அந்த காரியங்களை கேட்டாங்க, இதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கவும். பவுலடியனுடைய காரியத்தை பாருங்கள் எப்படியாக ஊழியத்தை செய்தார், சுவிசேஷத்தை பிரசங்கித்து தேவனுடைய சபையை இந்த நாட்களை உருவாக்கினார். அது தேவன் அவருக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடும் தரிசனமாகும். ஆண்டவரே பேசுகிறார் வேதத்தில் சொல்லப்படுறது, இந்த இடத்துல நீ போ இந்த இடத்துல காரியம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. இன்றைக்கு இவர்கள் அப்படி அல்ல, தங்களுடைய சித்தத்தின்படி அந்த ஊழியங்களை செய்கிற வழியிலே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த நாட்களை என்ன செய்ய மாட்டா பண பிரச்சனை வரும், அல்ல ஏதாவது காரியம் வருகிற வழி அந்த ஊழியத்தை அப்படியே டக்குன்னு விட்டுருவாங்க. இன்னைக்கு அநேக பொய்களை சொல்றாங்க. ஒரு முறை அருமையான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய தேசத்தில் இலங்கை தேசத்தில் ஒரு ஊழியம் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருந்தது. அந்த இடத்துல ஒரு அதாவது அந்த நாட்களை பாருங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பாருங்கள் அவர் சொன்னார்கள் அந்த சில்ட்ரன்ஸ் ஹோம் மாதிரி ஒன்றை கட்டி இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், எக்கச்சக்கமான பணத்தை போட்டு கட்டினார்கள். கட்டி இந்த நாட்கள் என்ன செய்தார் சொல்லி சொன்னால் சில்ட்ரன்ஸை பராமரிக்க வேண்டும் சொல்லி இந்த நாட்களில் இருந்து மனசு அதாவது ஆலயத்தில் வந்திருக்கிற விசுவாசிகள் இடத்திலே போய் ஊழியக்காரிடத்துல போய் அந்த பணத்தை போடு அந்த காரியத்தை போடு ஏன்டா சில்ட்ரன்ஸ் நாங்கள் காரியத்தை செய்கிறோம்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லி செயற்பட்டார். கடைசியாக என்ன நடந்த பாருங்கள், அந்த இடத்துல வந்து அவர்கள் பகிரங்கமா மேடையில சொல்லுவார்கள் அந்த நாட்களில் 200 பிள்ளைகள் இருக்கு 300 பிள்ளைகள்னு சொல்லி. ஆனால் பாருங்கள் அந்த இடத்துல வந்து இலங்கை தேசத்தில் அடிக்க அந்த காரியத்தை கேட்டால் அவங்க சொல்றாங்க 5 பிள்ளைகள் தான் இருக்காம அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஏன்னா இங்கே அவர்களுக்கு தெரியாது, இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது. அவள் என்ன செய்கிறாள், ஓ இவ்வளவு பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னா கட்டாயம் காசை கொடுக்க வேண்டும்னு சொல்லி இந்த நாட்கள் நினைக்கிறார். ஆனா இவர்கள் இந்த நாட்கள் அனுதினமும் போக்கும் வரத்தும் இப்படியான காரியங்கள் இந்த நாட்கள் செய்து கொள்ளுகிறார். ஏனென்றால் அது தேவனுடைய சித்தம் என்று சொல்லுகிறாரும் என கத்தலை. தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் அந்த சில்ட்ரன்ஸ் ஹோமை கட்டுவதற்கு உனக்கு அந்த திட்டத்தை தந்திருந்தால் அந்த சில்ட்ரன்ஸ் ஹோமிலே வருவதற்கு ஆக்களை இந்த நாட்கள் பிள்ளைகளையோ அந்த ஆக்களை இந்த நாட்களை அந்த இடத்திலே தேவன் அதிலே தருவார் என்பதைத்தான் அறிந்திருக்க வேண்டும். கடைசியாக அந்த நாட்களை என்ன பாருங்க, அந்த நாட்களே முடிவிலே அந்த இடம் பராமரிப்பு இல்லாதபடி இந்த நாட்களே இன்றைக்கு அரசாங்கம் அந்த இடத்தை அந்த அந்த பில்டிங்கை எடுப்பதற்காக அந்த நாட்களே அங்கே தயார் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். வருமான கர்த்தர் பிள்ளைகளே அது எடுத்து விட்டார்களோ இன்னும் தெரியாது, சில ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த காரியம் இந்த நாட்களை நடந்தது. வருமான கர்த்தர் பிள்ளைகள் ஆனா இவர்கள் என்ன செய்யறோம், வியாபார நோக்கத்தில் இந்த நாட்களை காரியங்களை செய்து கொண்டு போகிறார். என்னோட பாமர மக்கள் சில வேளைகளை மன ஜனங்கள் இந்த நாட்களை யோசிக்கிறதில்லை. என்ன காரியம் அங்கே நடக்கிறது, எப்படியாக நடக்கிறது என்பதை கூட இந்த நாட்களை அறிந்து கொள்வதில்லை. ஏதோ உண்மை உண்மை உண்மை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லு. இன்றைக்கு அதுதான் இந்த ஜனங்களுடைய ஜனங்களை ஏமாற்றுவது காரணமாக இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள் அதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, ஆண்டவுடைய சமூகத்தில் இந்த நாட்களை நாங்கள் துதிக்க வேண்டும், துதித்ததற்கு பின்பாக அவருடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை கேட்க விண்ணப்பம் வைக்க வேண்டும். விண்ணப்பம் வைக்கிற வேளையிலே தேவன் அந்த சில காரியங்களை செய்ய முடியுமா செய்ய முடியாதா என்பதை இந்த நாட்களிலே பார்க்கக்கூடிய. இப்ப பாருங்கள் இங்கே தானியேலுக்கு சொல்லப்படுகிற காரியம், நீ பிரியமானவன் என்று சொல்லப்படுவது. நீ மிகவும் பிரியமானவன், சாதாரணம் அல்ல, மிகவும் பிரியமானவன். தாவீதை குறித்து சொல்லப்படுவது என் இதயத்துக்கு உகந்தவர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலதான் தாவீதுடைய காரியத்தை நாங்கள் இந்த நாட்களை வாசித்த வேளையிலே 2 சாமுவேல் 7:27 அங்கே தேவன் அந்த தேவனுடைய கிரியைகளை இந்த நாட்களை தாவீதுக்கு அந்த காரியத்தை அளிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே தானியேலில் சொல்லப்படுகிறது மிகவும் பிரியமானபடியினால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை நாங்கள் இந்த நாட்களே கவனமாக இந்த நாட்களை கேட்க வேண்டும். அப்ப தானியருடைய ஜபம் அப்படியாக இருக்கிறது, தன்னை சுத்திகரிக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய ஜனங்களை இந்த நாட்களை சுத்திகரிக்கிறார், அறிக்கை செய்யறார். ஐயா பாவ அறிக்கை செய்துதான் இந்த நாட்களே தேவடத்திலே இந்த நாட்களே அங்கே அங்கே முழங்கால் படியிட்டு காரியங்களை ஆராதிச்சு காரியங்களை செய்கிற வேளையிலே அங்கே தூதர் தேவ தூதர் இந்த நாட்களே வந்து அவருக்கு ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப பாருங்கள் இந்த நாட்களே அருமை பிள்ளைகளை இந்த நாட்களை பாருங்கள் அந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள் அந்த இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய புறப்பை குறித்தும் ஆண்டவர் எப்பொழுது வருவார், ஆண்டவர் எப்படி சங்கரிக்கப்படுவார், அதற்கு பின்பாக என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை குறித்தும் இந்த நாட்களில் ஒரு பெரிய மகத்துவமான ஒரு வெளிப்பாட்டை இந்த நாட்களில் அங்கே வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். தானியேலின் புத்தகத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த தானியேலின் புத்தகத்தையும் வெளிப்படுத்தல் புத்தகத்தையும் சேர்த்து இந்த நாட்களை வாசித்து பார்ப்பதா இருந்தால் அநேக ஆவிக்குரிய காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இப்ப பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள் அந்த 62 வாரங்கள் இப்படியாக சில காரியங்களை குறித்து இந்த நாட்கள் சொல்லப்படுது. எப்பொழுது அவர் சங்கரிக்கப்படுவார், அவர் அங்கே அவர் சிலுவ மரணத்தில் இந்த நாட்கள் அங்கே என்ன செய்வார், அதே போல யுத்தங்கள் காரியங்கள் எப்பொழுது வரும், இந்த நாட்கள் இப்படியாக அந்தி கிறிஸ்துடைய அதாவது இனி வரப்போகிற காரியம் அந்தி கிறிஸ்துடைய காரியத்தை குறித்தும் இந்த நாட்கள் அங்கே சொல்லப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இதுதான் இந்த நாட்களில் தேவன் கொடுக்கிற ஒரு உண்மையான வெளிப்பாடும் உண்மையான காரியமாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அதை விட்டு விட்டு இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், ஆண்டவர் அங்க சொன்னார் இந்த நாட்களை அப்படி செய் இப்படி செய்யன்னு சொல்லி இந்த நாட்களில் ஜனங்களை போட்டு ஏமாத்திக்கணும். உலக காரியத்தை தான் பேசுறாங்க. இன்றைய பார்க்கிற வழியில பாருங்கள் அதை கட்டுவோம் இதை கட்டுவோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு சொல்லி இந்த நாட்களை அங்க சொல்லிக் கொண்டிருக்கிறதை ஒழிய ஆனால் கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய காரியம் என்ன நடக்கும்னு சொல்லி இன்றைக்கு யார் இந்த நாட்களை இந்த வெளிப்பாடுகளை கொடுக்குறாங்க. ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவதற்கு தயார்படுத்த வேண்டும், எப்படியாக தயார்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களே அங்கே பேசிக் கொள்வதில்லை. இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆனா இன்று வரைக்கும் இந்த நாட்களே என்னத்தை பேசிக் கொள்ளுகிறோம், இந்த நாட்களே சபைகளிலே பிளஸ்ஸிங்கை குறித்து பேசிக் கொள்ளுகிறோம். ஆசீர்வாதம் நீ கொடு, கொடுக்கிறவளே உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லி இந்த நாட்களே ஜனங்களை ஒரு ஏமாற்றி ஜனங்களை ஒரு காரியத்துக்குள்ள இந்த நாட்கள் நடத்தி வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஜனங்கள் இந்த வேளையிலே விழிப்புணர்வு உள்ளவர்களா இந்த நாட்களை இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் மூன்றாவதாக இந்த நாட்களை பாருங்கள் வேதம் சொல்லுகிறது திருப்பிக் கொள்ளுங்கள் இன்னொரு கூட இந்த நாட்களே யாக்கோபின் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது யாக்கோபில் யாக்கோபினுடைய புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியா சொல்லுவது யாக்கோபு 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் 17:18 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். சொல்லப்படுகிறது எலியா என்பவன் நம்மை போல் பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இப்ப பாருங்கள் என்ன காரியம், ஜெபம் எப்படி இருக்கிறது, கருத்தாய் ஜெபம் பண்ணுறது, சும்மா ஏனோ தானோ என்று ஜெபம் பண்றது, கருத்தாய் ஜெபம் பண்றதையா, கருத்தாய் ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். இப்ப பாருங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் அது அந்த ஜெபம் கருத்தாய் ஜெபம் பண்ண பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடையவர்களே, அப்ப அந்த கருத்தாய் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அப்பொழுது 3 வருஷமும் 6 மாசமும் அந்த நாட்கள் என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், பூமியின் மேல் மழையே பெய்யவில்லையா? மறுபடியும் ஜெபம் பண்ணான், அப்பொழுது வானம் மழையை இந்த நாட்களை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், இன்றைய நாட்களிலே கூட இந்த நாட்களே கத்தர் இந்த நாட்களே நம்மோடு இந்த நாட்களே பேசிக்கொண்டே இந்த நாட்களே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்முடைய ஜெபங்கள் இந்த நாட்களே தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பார்வையில் இந்த நாட்களே கருத்தாக இந்த நாட்களே இருக்க வேண்டும் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய திட்டம் என்னது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் அறிவோமா இருந்தால், நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கூட கருத்தாய் ஜெபம் பண்ணாதான் அது தேவனுடைய திட்டமும் தேவனுடைய காரியத்துக்குள்ள இந்த நாட்கள் அடங்குறதை பார்க்கிறோம். பாருங்கள், இங்க வேதம் சொல்லுகிறது, தப்பி போன மார்க்கத்தின் பாவியை திருப்புகிறவன் ஒருவன் ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை இந்த நாட்களை மூடுகிறோம் என்று அறிவான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களை தேவனை விட்டு பின்மாற்றமாய் போன ஒரு மனுஷனை இந்த நாட்களே மறுபடியுமாய் தேவனிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு சுகமான காரியம் இல்ல, ரொம்ப கஷ்டமான காரியம். அருமையான கத்துடைய, அதான் ரொம்ப கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்டவனை கொண்டு வந்த நாட்களை சேர்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அந்த ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சிக்கிறது மட்டுமல்ல, திரளான பாவங்களை இந்த நாட்களை என்ன செய்கிறதாம், இந்த நாட்களே மூடப்படுகிறான் அறிய கடவான் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். எந்த இடத்திலே பாருங்க, இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தம் கடினமான காரியங்கள் இந்த நாட்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆண்டோட சித்தம் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் வேதத்திலே பார்ப்பலாம் இருந்தால் அதெல்லாம் கடினமான காரியமாக அந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த காரியத்தில் கை வைக்க மாட்டோம். இன்றைக்கு என்ன செய்வோம், நாங்கள் ரசிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம், ஆனால் இந்த நாட்களை சுகமான காரியத்தை இந்த நாட்களை செய்து முடிப்போம். இது ரொம்ப கஷ்டம் ஐயா, இந்த பாதையில நாங்கள் போயிடாது. என்னோட கரடுமுருடான பாதை இந்த நாட்களை அறிமான கத்துடைய பிள்ளைகள். இன்றைய பாருங்க, அந்த நாட்கள்ல நாங்கள் ஆலயத்தில் இருக்கிற வேளையிலே அப்புறம் என்ன செய்வார்னு சொல்லிச்சுனா, இரத்த சாட்சியை மறைக்கிறார்கள் கை வைத்துன்னு சொன்னா எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் வந்துடுவாங்களே ஐயா. அதுவும் தேசத்திலேருந்து வேறு வேறு இடங்கள்லேருந்து ஜனங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுற வேளையிலே அங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், ரத்த சாட்சியை மறிக்கிறாள் கையை வைத்துக்கணும்னு சொன்னால் உடனே கையை வைத்துக்கொண்டு முன்னுக்கு வந்துடுவாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனால் இன்றைக்கு அப்படி சொன்னவங்க இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை விட்டு அந்த நாட்களை போயிட்டாங்க. ஏன் நான் சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னால், ஒரு இமோஷன், இமோஷனில் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடாது, இமோஷனில் இந்த நாட்களை ஜெபம் பண்ணக்கூடாது, இமோஷனில் அந்த காரியத்தை நாங்கள் செய்வோமா இருந்தால் அந்த நாட்களை நாங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே நாங்கள் நிலைநிற்க முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஊழியத்தில் இந்த நாட்களிலே எப்படியாக நிலைநிற்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்துடைய, அப்ப கத்தர் தொடுகிற ஒரு காரியங்கள், ஒருவன் அழைக்கிற காரியங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அது ஒரு வித்தியாசமான அழைப்பாக அந்த நாட்களை இருக்கும். இப்ப பாருங்கள், தேவனுடைய அழைப்பு வித்தியாசம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே ஆரோனை போல இந்த நாட்களில் அழைக்கப்பட்டவன் சொல்லுவோம். ஏன் அப்படியாக சொல்லப்படுவன் சொன்னால், ஆரோனை தேவன் எப்படியாக அழைத்தார், அருமையான கத்துடைய பிள்ளைகளை, மோசேயை தேவன் எப்படியாக அழைத்தார், அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டுமே ஒளிய இந்த நாட்களில் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுக்கு விருப்பம், ஆண்டவருக்கு விருப்பம், ஆண்டவருடைய சித்தம் இந்த நாட்கள் எப்படியா இருக்கிறது. அதே போல பௌலடிகளும் இந்த நாட்களை சொல்லியிருக்கிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஆனால் எல்லாரும் பரலோர் ராஜ்யத்துக்குள்ளே போவார்கள் என்பதா என்பதுதான் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக அந்த நாட்களே இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறது வேற விஷயம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போறது வேற விஷயமாக இந்த நாட்கள் இருக்கு. அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறது நாட்களை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுற ஆலயத்துக்கு வாரதுக்கு இது இந்த நாட்களை, இந்த பூமியில இருக்கிற நாட்களை நடக்கிற பகுதியாக இந்த நாட்களை இருக்கிறது. ஆனாலும் கடைசி முடிவிலே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே யார் பிரவேசிப்பார்னு சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக அந்த நாட்களை சொல்லு, எப்படியாக அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களே பிரவேசிக்க முடியும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை அங்கே செய்கிறவன் தான் நாட்களே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களை அங்கே சொல் செய்வான் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். சங்கீதம் 15 எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான். முதலாவது பாருங்க எப்படி இருக்க வேண்டும், உத்தமனாய் நடந்து. முதலாவது பாருங்க எப்படியா இருக்க வேண்டும், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து, இரண்டாவது நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தையே பேசுகிறவன் தானே. பாருங்கள், இது 3 காரியம் சொல்லப்படுது. முதலாவது உத்தமம் இருக்க வேண்டும், நீதி இருக்க வேண்டும், மனதார சத்தியம் பேச வேண்டும். அது மட்டுமல்ல, அவன் தன் நாவினால் புறங்கூறாமல் மற்றவர்களை குறித்த நாட்களை புறங்கூறக்கூடாது, தோழனுக்கு தீங்கு செய்யாமல் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமல் இருக்கிறோம். நாங்க மற்றவனை குறிச்சு சொன்னா அந்த நாட்கள் என்ன செய்வோம், ஓம்பிரதர் கட்டாயம் அவர் செய்திருப்பார், அவரை பார்க்கவே தெரியுது அவர் இப்படியான காரியம் செய்வார்னு சொல்லி எர்மியா கத்துடுவார்கள். அப்படியாக அந்த நாட்களை புறங்கூறி கொண்டு திரிகிறோம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவனும் கத்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். இன்னைக்கு யாரையா கத்தவருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறார்? இன்னைக்கு ஆண்டவருக்கு பயந்திருக்கிற ஒரு மனுஷன் இந்த நாட்களை, அதாவது அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குற காரியம் இந்த நாட்களை இல்லையா? அருமையான கத்துடவில்லை ரொம்ப கவனமாக இருக்க வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆணையிட்டு ஆணையிட்டதுனால தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறவன் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். இது ரொம்ப முக்கியமான காரியம். வட்டிக்கு கொடுக்கிற காரியம் இன்றைக்கு இந்த நாட்களில் சர்வசாதாரண மருமையான கத்துடைய பிள்ளைகளை. குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அப்ப தேவனுடைய சமூகத்திலே அவருடைய கூடாரத்திலே தங்குகிறவன் இந்த காரியங்கள் இந்த நாட்களில் அவனுக்கு இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய அழைப்பாக இந்த நாட்களில் இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தான்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே வேதத்திலே அந்த அழைக்கப்பட்டவர் நாங்கள் எப்படியாக நடக்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் வேதத்திலே காரியங்களை ஆராய்ந்து இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை செயல்கிற வழியிலே தான் அங்கே தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களை பாருங்கள். இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாய் அவருடைய பர்வதத்தில் இந்த நாட்களை வாசம் பண்ணுகிறவர்களாய் இந்த நாட்களை இருப்போம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அரும பிள்ளைகளே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவானுக்குள்ள சுவிசேஷத்திலே பாருங்கள், என் பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் ஆயத்தப்படுத்துகிறேன். இப்ப ஏன் அந்த அநேக வாசஸ்தலங்கள்? அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நமக்கு தேவையில்லையே அநேக வாசஸ்தலங்கள். இப்ப யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நான் கவனிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் இந்த நாட்களை நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்களுக்கு ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாட்களை நம்மால முடிஞ்ச அளவு ஊழியத்தை செய்து காரியங்களை செய்து நாங்கள் மறிச்ச உடனே இந்த நாட்களை நியாய தீர்ப்பு வருது. நியாய தீர்ப்பின்படி இந்த நாட்களை நாங்கள் என்ன ஆண்டவரே ரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டனா பரலோகத்துக்குள்ளே போயிடுவோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். இப்படி ஒரு காரியம் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனா பாருங்கள், நாங்கள் அங்கே வேதம் சொல்றது அநேக வாசஸ்தலங்கள் இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், எல்லாரும் அந்த இடத்திலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே தேவனுடைய சமூகத்துக்குள்ளே இந்த நாட்களை போக முடியாது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் பரிசுத்தர் ஐயா, அவர் சாதாரண ஏசாய தீர்க்கதரிசி சொல்லுகிறார் இந்த நாட்கள். அங்கே ஆண்டவரை சுற்றி பாருங்கள், கேருபீன்கள் சேருவீன்கள் கண்களை மூடி சேனைகளின் தேவனாகிய கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லி அது அந்த பாருங்கள், அந்த கேருப்புகளை இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், கண்களை துறக்க முடியாது, அந்த பரிசுத்தத்தை பார்க்க முடியாதபடி கண்களை மூடிக்கொண்டு இந்த நாட்களை செயல்படுகிறார்கள். அப்படியானால் நாங்கள் எம்மாத்திரம் ஐயா, ரொம்ப கவனமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களை நாங்கள் அங்கே அந்த தேவோட பர்வதத்துக்குள்ளே தேவோட சமூகத்துக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் போக வேண்டுமா இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 15 சொல்லப்பட்ட பிரகாரம் தேவனுடைய காரியங்களை வேதத்தில் ஆராய்ந்து, ஆண்டவரே நான் இந்த காரியம் செய்கிறது சரியா, ஆண்டவரே பிள்ளையா எனக்கு கற்றுத்தாரணும்னு சொல்லி கேட்கிற வேளையிலே ஆண்டவர் நாட்களிலே நம்மை நடத்துவார். அருமை எனக்கு கத்துடைய அவர் வலதுகரத்தை பிடித்து, மகனே இங்க வாப்பா நான் உனக்கு கற்றுத்தான், இப்படி இப்படியான காரியத்தை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கே இந்த நாட்களை பாருங்கள், அங்க பறந்தெறிஞ்சு ஊழியத்தை செய்து இங்க பறந்தெறிஞ்சு ஊழியத்தை செய்து இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்யறோம்? அங்கே வா ஃப்ளைட்டில் போய் அப்படி ஒன்றாங்க செய்கிறோம், நான் பெரிய ஒரு ஊழியக்காரன்னு சொல்லி நெச்சிக்கொண்டு இந்த நாட்களில் இருக்கிற மாதிரி மாதிரி கத்துடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. இந்த நாட்களிலே முதலாவது நாங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருந்தால் தேவனுடைய அந்த அழைப்பின் நோக்கத்தை அறிந்திருக்க வேண்டும். அதே வேளையிலே இந்த நாட்களில் எப்படி வாழ வேண்டும் சொல்லி அப்போ சில 1:8 சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியான உங்கள் மேல் வருகிற வேளையிலே யூதேய அரசிலும் சமாரியாவிலும் உலகம் எங்கிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கள். முதலாவது இருக்கிற இடத்துல நாங்கள் சாட்சியா இருக்க வேண்டும், நம்முடைய சாட்சியை பார்க்க வேண்டும். அந்த ஜனங்கள் நம்மை குறித்து இந்த நாட்களிலே சொல்ல வேண்டும், இந்த மனுஷன் இப்படிப்பட்ட மனுஷன், இப்படியான காரியத்தை செய்கிற மனுஷனாக இந்த நாட்களில் இருக்கிறான்னு சொல்லி இந்த நாட்களிலே சாட்சி சொல்ல வேண்டும். இதுதான் இந்த நாட்களிலே தேவனுக்கு பிரியமா இருக்கிற காரியம் ஐயா. அதை விட்டு விட்டு இந்த நாட்களிலே 1000 பேரை சோமாக்கினேன், 200 பேரை சோமாக்கினேன், அப்படியான காரியங்கள் செய்கிற இந்த நாட்களிலே அங்கே அது தேவனுக்கு பிரியமானு சொல்லி அங்க சொல்லப்படவில்லை. யாருமே கத்து அதை ஆண்டவரே சொல்லுகிறார், என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே ஒரு பிரயோசனம் இல்லை, நான் அறிய என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். அப்படியானால் நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுக்கு பிரியமான காரியம் அவருடைய சித்தம் செய்கிறோம்னா முதலாவது அவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே கொண்டு வருகிற வேளையிலே எதற்காக அந்த இடத்திலே கொண்டு வருகிறான்னு சொன்னால் அவர்கள் வந்து இந்த நாட்களில் அவருடைய நாமத்தை ஆராதிக்க வேண்டும் என்று அவருக்குள்ளே இந்த நாட்களில் ஒரு விருப்பம் இருந்த நிமித்தம் இந்த நாட்களில் என்ன நடக்கணும் சொல்லி சொன்னால் உடனே அவர் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே அந்த இடத்திலே ஆராதிக்கிறது காரியத்தை செய்கிறது மட்டுமல்ல மோச இடத்திலே வெளிப்படுத்துகிறார், என்னென்ன பிரகாரம் இப்படியாக செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்ப முதலாவது தேவனை ஆராதிக்க வேண்டும், இரண்டாவதாக அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களை ஜபங்களை ஏறெடுக்க வேண்டும். கருத்தாக எரியாத்திகள் செய்த மாதிரி கருத்தான ஜபங்களை இந்த நாட்களை ஈரெடுத்து இந்த நாட்களை தேவனோடு இந்த நாட்களை காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரமேறி இந்த நாட்களை பாருங்கள், பரத்துக்கேறி சென்ற பின்பு அப்போஸ்தலர்கள் இந்த நாட்களை இடைவிடாத இந்த நாட்களை என்ன செய்தார்களாம், ஜபித்துக் கொண்டார்களாம், ஜபித்துக் கொண்டிருந்தார்களாம் என்று சொல்லப்படுகிறது. ஆதி அப்போஸ்தலர்கள் கூடி தேவனை தொழுது கொள்ளும் போது ஜபித்தல் பாருங்கள் அதன் முக்கியமாக பகுதியாக இந்த நாட்கள் இருந்ததை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் இந்த ஆதி அப்போஸ்தலர்கள் இந்த நாட்களை தேவனை அங்கே அவர்கள் சபையாய் கூடி இந்த நாட்களை ஜபித்த வழியிலே எப்படியாக ஜபித்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், நாங்கள் வாசிப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இந்த நாட்களே இரண்டாம் அதிகாரத்தில் இந்த நாட்களை நான் வாசிப்போம் இருந்தால் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கை இரண்டாம் அதிகாரத்திலே 42 வசனம் இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிடிக்கிறதிலும் ஜபத்திலும் உறுதியா இருந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த காரியத்தை நிமித்தம் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலரால் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த நாட்கள் செய்யப்பட்டது. அப்ப பாருங்கள், அப்ப தேவனுடைய பிரியம் தேவனுக்கு அங்கே சித்தமாக இருந்த நிமித்தம் தான் அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே பேதருடைய வார்த்தையை கேட்டு இந்த நாட்கள்ல 3000 பேர் கிட்டத்தட்ட இறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பேதர் ஒரு பெரிய காரியத்தை செய்யவில்லை, அவர் கர்த்தருடைய திட்டத்தை கர்த்தருடைய சித்தத்தை அறிந்த நாட்களில் பேதுரு செயல்படுகிற வேளையிலே தேவன் பேதுருவை கொண்டு இந்த நாட்களில் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், இதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இப்ப பேதுரு பாருங்க, எங்கேயாவது சொல்லியிருக்கா பேதுரு வந்த நாட்கள் நான் 25 பேரை சோமாக்கினான், நான் பிரசங்கம் பண்ணி இந்த நாட்கள் இவ்வளவு பேர் இந்த நாட்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா? ஒரு காரியம் இந்த நாட்களை சொல்லவில்லை. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கூட இந்த நாட்களை வந்து 5000 பேருக்கு அப்பத்தை பங்கிட்டு கொடுத்தேன், தண்ணீரை ரசமாக்கினு சொல்லவில்லை. ஆனால் அவர் செய்த அற்புதங்களை இன்றைக்கு நாங்கள் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம் எளிய, அதை அவர் ரிப்பீட் பண்ணவில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதே மாதிரி தான் பேதுரு இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய திட்டத்தை இந்த நாட்களை செய்கிறார் என கத்துடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், தேவனாலே அழைக்கப்பட்டு தேவனுடைய சித்தம் தேவனுடைய திட்டத்தை இந்த நாட்களை பேதுரு செய்கிற வேளையிலே இந்த நாட்களை பாருங்கள், எல்லாருக்கும் அங்கே பயம் உண்டாயிட்டுதான் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். பிரியமாக இருக்கிறதா, கர்த்தர் இந்த ஊழியத்தை அங்கீகரிக்கிறாரா என்பதை இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதனாலே பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுவது, இவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. ஜெபம் பண்ணினது மட்டுமல்ல, இந்த நாட்களை தேவனை ஆராதித்து ஜெபம் பண்ணி துதித்து இந்த நாட்களே அவருடைய நாமத்தினாலே காரியங்களை இந்த நாட்களே செய்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போஸ்தல நடவடிக்கையிலே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுவது பாருங்கள், அப்போஸ்தல 20 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 36 வசனத்திலே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இவைகள் எல்லாம் இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்களோடு கூட ஜெபம் பண்ணினான்னு சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஒருவனுடைய வெள்ளியாயிலும் பொன்னாயிலும் வஸ்திரத்தையாயிலும் நான் இச்சிக்கவில்லை. அருமையான கர்த்தர், இப்பொழுது சகோதரர்களே நீங்கள் பக்தி ரீதி அடைந்தவர்களால் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளே உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் என்னவனு சொல்லி சொன்னா பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே சீசர்களுக்கிலே கலகம் வந்த வழியிலே பவுல் சீசர்களை தன்னிடத்திலே வரவழைத்து வினாவி மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போய் அந்த காரியத்தை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே பாருங்களேன் 31 வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர்கள் எல்லாரும் அங்கே மிகவும் அழுது என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாக துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனை கூப்பிட்டார், அவனை கூட போனார் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இப்படியான சம்பவம் என்று சொல்லி சொன்னால், தேவனுக்கு பிரியமாக அந்த நாட்களில் அழைக்கப்பட்ட மனுஷனாக அந்த பவுலடிகள் இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தை செய்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளை, இதே பவுலும் சீலாவும் தான் அங்கே ஆராதித்தரன் சொல்லப்படுகிறது. ஆராதிக்கிற வேளையிலே தேவன் கட்டுக்களை உடைத்து நுகங்களை உடைத்து நாட்களை அவர்களை விடுதலை செய்கிறது மட்டுமல்ல, அந்த சிறையிலே இருந்த சிறைச்சாலைக்காரர்கள் வந்து இருக்கிறார்கள், ஆண்டவர் மாறே ரட்சிக்கிறதற்கு என்ன வழி என்று சொல்லப்படும். இதுதான் தேவனுடைய சித்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றவர்கள் வந்து நம்மிடத்துல கேட்கணும், பிரதர் இந்த நாட்களிலே ஆண்டவரை அறிகிறதற்கு வழியை காண்பீங்க என்று கேட்கிற வேளையிலே நாங்கள் அதற்கு தெளிவான வழியை இந்த நாட்களே அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் தேவனுடைய சித்தமே ஒழிய இந்த நாட்களிலே வேறு காரியம் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிற வேளையிலே எல்லாம் தலைகளா இந்த நாட்களை போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு யார் தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு யார் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார்கள், தேவனுக்கு பிரியமா நடக்கிறார் என்று இன்றைக்கு தெரியாதபடி இந்த நாட்களில் ஒரே குழப்பம் ஒரே காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறத எங்க பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தர், 1 தெசலோனிக்கே 5 அதிகாரம் அங்கே வேதம் சொல்லுவது எடுத்துக்கொள்ளும் என்னோடு கூட இந்த நாட்களில் 1 தெசலோனிக்கே 5 அதிகாரத்திலே அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் 1 தெசலோனிக்கே 5 அதிகாரத்திலே 17வது வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் வாசிப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால், இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இதைத்தான் பார்க்க வேணும். வில் ஆஃப் காட் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்க, இங்கே சொல்லப்படுகிற காரியம் தெசலோனிக்கு சபை கழுதுகிற வழியிலே இங்கே என்ன காரியம் சொல்லட்டும், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். முதலாவதாக அப்ப கிறிஸ்தவன் எப்படியாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவன் இந்த நாட்களில் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மனுஷன், ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவன். இரண்டாவதாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவனாய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக எல்லாவற்றிற்கும் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், ஸ்தோத்திரம் சொல்லுகிறவனாய் இந்த நாட்களில். அப்ப பாருங்கள், ஜெபம் பண்ண வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, ஆவியை அவித்து போடாதபடி இந்த நாட்களை அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் 21வது சொல்லுவது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் சில தீர்க்க தரிசனங்கள் எப்படியாக இருக்கிறது என்பதை அங்கே அதன் அற்பமாக எண்ண வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களே சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், ஆவி அவித்து போடக்கூடாது, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். இப்படியான காரியத்தை இந்த நாட்கள் செய்யும்படியாகத்தான் சொல்லப்படும். அப்ப ஆண்டவராலே அழைக்கப்பட்ட மனுஷர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே சந்தோஷமா இருக்க வேண்டுமா இருந்தால் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், துதிக்கணும். ஐயா, வீட்டுல பிரச்சனை இருக்குதான், சில இடங்களில் பிரச்சனை இருக்குதான், நீ பாருங்க இந்த நாட்கள் நீ துதிக்காம இருந்தேன் சொல்லி சொன்னால் இந்த நாட்கள் என்ன நடக்கும் சொன்னால் இந்த பிரச்சனையை குறித்தே யோசிச்சு கொண்டிருப்பேன். இன்னைக்கு இந்த கொரோனா டைம் வந்தவள்ள ஜனங்கள் இந்த நாட்கள் என்ன செய்தாங்க, யோசிச்சு யோசி, ஐயோ இந்த காரியம் எனக்கு வேலை போயிட்டு அது போயிட்டு இது போயிட்டு சும்மா போங்க ஐயா, வேலை போனாலும் இந்த நாட்களை கத்தர்னுக்கு ஒரு வேலையை தருவேன். என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், நான் இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்த பிறகு அந்த நாட்களை பாருங்கள், சரியான ஒரு நெருக்கமான சூழ்நிலை, நான் யோசித்த நாட்களை என்ன செய்வது, ஒன்றுமே செய்ய முடியாது போல் இந்த நாட்களை இருக்கிறது.
1: ஆர்ப்பரித்து பாடுங்கள்
0: சொல்லி நான் யோ மணி கொண்டு இந்த நாட்களை இருந்தேன். ஆனால் இந்த நாட்களில் அந்த காரியங்கள் என்னுடைய கடன்கள் இதுல எல்லாம் இந்த நாட்களை ஓட்டோமேட்டிக்காக இந்த நாட்களை என்ன செய்யுது, அது அடைக்கப்பட்டதை பார்க்கணும். எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வேலை செய்த அந்த கம்பெனி இந்த நாட்களே எனக்கு ஒரு தொகை பணத்தை தந்த நாட்கள் அந்த காரியத்தை இந்த நாட்களை செய்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதுக்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வேலையிலேயே ஆண்டவர் இந்த நாட்களே அங்கே பாருங்கள் ஒரு அருமையான ஒரு வேலையை தந்தார். அப்ப பாருங்கள் இந்த நாட்கள் அந்த வேலைக்கு அந்த கம்பெனிக்காரன் கூப்பிடுறாங்க. அப்ப நான் கேட்கறேன், நீங்க யாரையா என்ன எனக்காக கூப்பிடுங்க, ப்ளீஸ் ஒருக்கா வந்துட்டு போங்க சொல்லுகிற வேலையில் நான் போன இடத்துல அவர் சொன்னார்கள், ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்கு, நீங்க வந்து செய்வீர்களான்னு சொல்லி. அப்ப எனக்கு வீட்டுக்கு கிட்ட தானே 100 மீட்டர் 200 மீட்டர் தான், சரி ஓகேன்னு சொல்லி இந்த நாட்களை போய் இந்த நாட்களை செய்து கொண்டிருந்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனா பாருங்க அந்த நாட்கள் அதுக்கு பின்பாக வேறொரு கம்பெனி இந்த நாட்களை கூப்பிட்டு இந்த நாட்களில் இந்த என்னோட வாரீங்களா அந்த இடத்துல வேலை செய்யறீங்களான்னு கேட்கிற வழியிலே நான் அந்த அந்த அந்த கம்பெனியில சொல்லிவிட்டு இந்த நாட்களை வந்து இந்த கம்பெனியில வந்து வேலைக்கு சேர்ந்தேன். அப்ப பாருங்கள், வேலை எல்லாம் இந்த நாட்களை எந்தெந்த இடத்துல ஆண்டவர் எப்பப்போ வேலையை தரவணுமோ அந்த காரியத்தை செய்து கொள்ளும். இது கர்த்தருடைய காரியம். ஏனென்றால் காரணம் என்ன, ஆண்டவரை ஆராதிக்கிறோம் ஐயா, ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற வேளையிலே அங்கே தேவன் இந்த காரியங்களை தானாக இந்த நாட்களை வாய்க்க பண்ணி தருகிறார். அப்ப எப்பொழுதும் இந்த வேதம் சொல்லுறபடி தெசலோனிக்கே சொல்லப்பட்டபடி சந்தோஷமா இந்த நாட்களை இருக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களை அந்த காரியத்தை செய்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப சந்தோஷமா இருந்து இடைவிடாதபடி நாங்கள் ஜோம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்மை போஷிக்கிறார். அருமையான கர்த்தருடைய இன்றைய பாருங்க, இந்த ஜெர்மனி தேசத்திலே நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவோட மோசமாக இல்லை, இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட் ஹனோவர் ஹம்பர்க் பக்கம் போனீங்கன்னு சொன்னால் அங்கே அவர் அந்த அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பார்க்குற வழியில் கூட பெக்கர்ஸ் அதாவது ஒரு நேர பண சாப்பாட்டுக்கு வழி இல்லாதபடி இந்த நாட்களில் அப்படியே இருக்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, எக்கச்சக்கமான பிச்சைக்காரர்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனால் இன்றைய பாருங்கள், இந்த தேசத்திலே நம்மை ராஜாவாக தேவன் வச்சுக்கிறார், ஏனென்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ராஜாதி ராஜன் என்பதை இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய அவருடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற வழியிலே தேவன் தன்னுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி இந்த காரியத்தை செய்ய சொல்லி, இந்த நாட்களிலே தேவன் நமக்கு இந்த காரியங்களை செய்கிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிற அருமையான கர்த்தருடைய. அதனால் கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சோதனை, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே துதியுங்கள், இந்த நாட்களிலே ஆராதியுங்கள், இந்த நாட்களே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இப்படியாக நீங்கள் செய்கிறதா இந்த நாட்களே தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. அந்த வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களே நீங்கள் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவன் இந்த நாட்களிலே உங்களுடைய இருதயத்திலே உங்களோடு பேசுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சில சில காரியங்களை தேவன் நாட்களில் உங்களுக்குரிய காரியங்கள் உங்களுக்கு பேசுவார் நாட்களில். அப்படியாக ஆண்டவர் பேசுகிற வழியிலே ஆண்டவுடைய பாத தண்டையிலே இருந்த நாட்கள் அந்த காரியத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்கள், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுகிற வழியிலே அதற்குரிய பாதைகளை அதற்குரிய காரியங்களை இந்த நாட்களை தேவன் நாட்களிலே திறந்து தருவார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இத்தகைய ஜெபங்கள் இத்தகைய காரியங்கள் இந்த நாட்களே தங்களுக்காக இந்த நாட்களே வேண்டிக் கொள்வதாக இருக்கலாம். பாருங்கள், அங்கே வேதம் சொல்ற அப்போஸ்தலர் 4 நான் வாசிக்கும்படியா நான் வாங்கிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 4 இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4 நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே 24 நான் வாசித்து முடிக்கும்படியா வாங்கிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் யாவற்றையும் உண்டாக்கின தேவன் தேவரீர், புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாவாக காரியங்களை சிந்திப்பான் ஏன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாக அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாக பூமியில் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரே நம்முடைய தாசன் ஆகிய தாவீதின் வாக்கிலே உரைத்தீரே என்று சொல்லி நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தர்களே, அந்தபடியே உம்மது கரம் உம்முடைய ஆலோசனையை அங்கே முன்குறிவித்து வைத்து யாவும் செய்யும்படிக்கு ஏரோதுவும் பொஞ்சிய பிலாத்துவும் புரஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுது கர்த்தாவே அவர்கள் அவர்களை இந்த நாட்களிலே பயமுறுத்துதல்களை தேவரில் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படிக்கு உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை தைரியத்தோடு முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும் என்றான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அவர்கள் இந்த வசனத்தை சொல்லுகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், அவர்கள் ஜெபம் பண்ணும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அங்கே அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே இந்த நாட்களில் நிரப்பப்பட்டு அங்கே தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள் சொல்லி நாட்களில் சொல்லப்படுகிறது. பாருங்க, அப்ப விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்து அங்கே ஒருவனுக்காயிலும் தனக்குள்ளான ஒன்றையும் அங்கே தனக்கா தன்னுடையதென்று சொல்லவில்லை என்பதை வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் கூடி ஜெபம் பண்ணுகிறவர்கள், அப்ப கூடி ஜெபம் பண்ணுறதா ஆராதித்து ஜெபம் பண்ணுவார்கள், சும்மா டக்குன்னு ஜெபம் பண்றவர்கள். அப்ப ஆராதித்து ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அந்த துதிக்கிற வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் இந்த நாட்களில் இறங்கும். அதற்கு பின்பாக அந்த ஜெபம் பண்ணுகிற வேளையில அந்த ஜெபத்தினுடைய தொனி இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே தூவ கலசமாக அந்த நாட்களை செல்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே கிறிஸ்துவுக்குள்ள அன்பான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கிற காரியம் இந்த நாட்களில் என்னவென்றால், நாங்கள் துதிக்க வேண்டும். அந்த துதிக்கிற வேளையிலே 2வது பகுதி இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபங்களையும் ஏறெடுக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய திட்டமாக இந்த நாட்களே இருக்கு. அதைத்தான் இந்த நாட்களே இன்றைய நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இந்த நாட்களே இருக்கிறதா என கர்த்தருடைய பிள்ளைகளே சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவர்கள் இந்த நாட்கள் அல்லது அவர்கள் மற்றவர்களுக்கு இந்த நாட்களே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அவர்களே இந்த நாட்களே ஏறெடுக்கும் இந்த நாட்களே மன்றாட்டு ஜபங்களாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த நாட்களே பாருங்கள், எல்லா வேளைகளிலும் கிறிஸ்தவர்களின் ஜெபத்திலே தேவனுக்கு இந்த நாட்களே நன்றி கூற இடம் வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அங்கு வேதம் சொல்லுகிறது, பாடுவதை போல ஜெபத்திலும் இந்த நாட்களே தெரிந்த மொழிகளில் அல்லது இந்த நாட்களே ஆவியிலே நிறந்து அந்நிய பாஷையில் இந்த நாட்களே ஜெபம் செய்யலாம். அது எப்பொழுது என்று சொன்னால், உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் இந்த நாட்களே இப்படியான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இப்ப பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த ஜெபத்தின் மூலமா இந்த நாட்களே பலன் கிடைக்கும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுடைய நாமத்தை ஆராதிக்க வேண்டும். அப்படி சமூகத்திலே ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கிறதோடு நிறுத்திவிடக்கூடாது. ஆராதித்து விட்டு ஜெபங்களை நாங்கள் ஈரெடுக்கிற வேளையிலே கர்த்தர் அந்த இடத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு திருப்பத்தையும், நம்மோடு சேர்ந்து இருக்கிறவர்கள் நம்முடைய சுற்றத்தார் சூழலுக்குள்ளே இந்த நாட்களில் ஒரு திருப்பத்தையும் கர்த்தர் கொண்டு வருவார் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் இந்த காரியத்தை சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே இந்த நான்காவது பகுதியை இந்த நாட்களில் எடுத்து வரும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே தொழுக வேண்டும், அதாவது ஜெபிய உம்முடைய சமூகத்திலே ஆராதிக்க வேண்டும். அதே வேளையிலே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே ஆராதனையோடு கூட அந்த நாட்களில் ஜெபங்களை ஏறெடுக்கிற வேளையிலே அநேக வெளிப்பாடுகளை நீ தருகிற தேவனாய் இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல ஆண்டவரே, கர்த்தாவே வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே, அங்கே தானியேல் அங்கே அறிக்கை செய்து இந்த நாட்களிலே அங்கே ஜெபங்களை ஏறெடுத்த வேளையிலே அந்த வேளையிலே கேப்ரியல் தூதன் வந்து அந்த
1: அவர் இரக்கத்தை பாடுங்கள், அவர் மேலே
0: என்ன காரியம் நடந்தது, உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது, நீ மிகவும் பிரியமானவர் என்று சொல்லி இந்த நாட்களிலே அழைக்கப்படுகிறத இங்கே காணக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவரே இந்த நாளும் இந்த சங்கமலைய தளத்தினூடாக இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபத்திலும் அங்கே ஆண்டவரை ஆராதிக்கிறதிலும் உறுதியாக இந்த நாட்களை இங்கே தரித்திருங்கள். கடைசி காலமாக இருக்கிறபடினால் அப்பொழுது தேவன் இந்த நாட்களிலே தன்னுடைய தூதர்களை அனுப்பி இந்த நாட்களிலே அங்கே உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன காரியத்தை வெளிப்படுத்த பண்ணுவோ அதை இந்த நாட்களிலே தேவன் வெளிப்படுத்துவார். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நன்றி ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
2: ஆமேன், ஆமீன். அருமையான வார்த்தைகளை கூட வழி நடத்தினீர்கள். கத்திரதாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கத்துடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட வசதியை ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே இந்த வேத பாடத்தை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளைய நாளில் இதே வழியிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். வழிநடத்தினார் கத்திரதாமே. அந்த வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்தவரை பரிசுத்தாவியானவர்தாமே வழி நடத்துவார். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கத்திரதாமே ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேரம் மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம், அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமே அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. அந்த ஜபங்கள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட முன்னதாக ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த வகையிலே கத்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும்
3: ஒப்படைப்போம்.
2: பிரிசலோடம்மா.
4: அப்பா, நீங்க ஜீவனுள்ள தேவன், ஜீவாதிபதி, உயிரோடு எழுந்து உயிரோடு இருந்து அந்த சராசரங்கள் எல்லாம் ஆளுகிற எங்கள் அருப்பெரும் சோதியை உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜனே, கத்தாதி கத்தாவை, தேவாதி தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இன்றைக்கின் தாங்க நிற்பதே உங்களோட சுத்த கிருபை, உங்களோட கிருபதானங்களை தாங்குறது, உங்களோட கிருபதானங்களை நடத்துறது, உங்களோட கிருபதானங்களுக்கு எல்லாமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நீங்கள் உங்களை பிள்ளைகளை மறக்காது நினைத்தல்றதுக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை உள்ளங்கையில் விரைந்து வைத்திருக்கிறதுக்காக அவளுடைய சிரசன் மண்ணு மயிரை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிற அந்த அன்புக்காக, அந்த அக்கறைக்காக, அந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை காத்தாயும் மாணவரே மேலும் காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆறு மறந்தாலும் நான் உன்னை மறவேன், ஆறு கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் என்று வாக்கு தந்தவரே, எங்களை விட்டு விலகாதபடியும் கைவிடாதபடியும் எங்களுக்கு வேலைப்பக்க நெல் ஆயிருந்து உங்களோட நீதியின் விலக்கிறதுனால் எங்களை வழிநடத்துகிற அந்த பெரிய கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கமம் ஒளியலில் நாங்கள் இணைந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல் ஒப்படைக்கு எங்களுக்கு தந்த இந்த பெரிய அழைப்புக்காக சலாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. நாங்கள் ஒன்றுமில்லை ஐயா, நாங்கள் ஒன்றுமில்லை. நாங்கள் அப்பெருந்தூசியம் உங்களுடைய அன்பு இருக்காவிட்டால் நாங்கள் பூவை போல உதிர்ந்து புல்லை போல காய்ந்து போயிருப்போம். இன்றைக்கு உங்களுடைய அன்பும் கிருபையும் தான இறக்கமும் தான் எங்களை தாங்கி எங்களை நிற்கத்தக்கதாக கால் ஊன்றி உங்களுக்கு நிற்கத்தக்கதாக வழிநடத்தி கொண்டு வார அந்த அற்புத வழிநடத்தலுக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த நேரத்தில் ஐயா நாங்கள் விசேஷமாக இந்த சங்கமம் ஒலியலையில் இணைந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க காண்கிறீங்க. தூரத்துக்கும் சமயத்துக்கும் ஆயிருக்கிறது இவனே எல்லாரையும் நீங்க காண்கிறோம். உறங்காமல் தூங்காமல் ஒளித்தவனந்த ஒன்று கருத்து பருத்து பருந்து பேசிக் கொண்டிருக்கிறேங்க இயேசுவே. ஒவ்வொருடைய அபியாத்ம சேரன் சிந்தனை செய்ய பேச்சோன்றையும் எங்களோடு கடைசி மட்டும் கூட இருக்கு வாக்கு தந்த பெருசு தாவியானவரே இடகட்டி கொள்ளுங்க ராஜா, இடகட்டுங்கோ. ஆராய்ந்து பாருங்கோ, வேதனை தரக்கூடிய காரியங்கள் எங்கள்ல என்ன இருந்தாலும் உணர்த்தி எங்களை வழிநடத்த உங்களால் முடியும். உங்கள் ஒருவரால் தான் உணர்த்த முடியும். ஆண்டவரே மனசர் பேச்சை கேட்பார்கள், செய்கை பார்ப்பார்கள், உலகத்தான் பார்க்கும் ஐயா. ஆனால் நீங்கள் ஒருவர் தான் எங்களோட சிந்தனைகளை பார்க்குறீங்க. இந்த கோளர் மாறுபாடுமான உலகத்தில் வாழுகிறோம். இந்த சிந்தனைகள் உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் சிந்தித்து யாரையும் நாங்கள் நியாயம் தீர்த்து விடாதபடி கர்த்தாவியானவரே உங்களோட பிள்ளைகளை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் இடகட்டி வழிநடத்தி பரிசுத்த பாதையில் வழிநடத்த வேணும். வழிநடத்த வல்லவர் நீங்கள் ஒருவர் தான் ஐயா. ஒரு இயேசுவை நீங்க சொன்னீங்கள், ஒருவருமே நல்லவர்களும் இல்லை பரிசுத்தரும் இல்லை என்று. உங்களை தவிர ஒருவருமே நல்லவரும் இல்லை பரிசுத்தரும் இல்லை ஐயா. ஆனால் பரிசுத்தத்தை விரும்பி நாடி நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். எங்களை பரிசுத்த படத்துங்க உங்களை அழைக்கும் பொழுது ஆண்டவரே உங்களோட வருகையில் ஆண்டவரே உங்களோடு நாங்கள் இத்தினத்தையுமாய் வாழத்தக்கதாக அந்த பெரிய சலாக்கியத்தை ஆசீர்வாத தந்தங்களை வழிநடத்த வேணும். வழிநடத்த வல்லவர் உங்களை ஆகப்படுகிறோம். நீதிபர ஐயா, நீதிபர, நீதிபரர் நீங்கள் தான். நீதி உள்ள நியாயாதிபதி, மனுஷருடைய நீதியெல்லாம் கந்த சீலைக்கு சமனையா. நாங்கள் மனுஷராகும் நீதி உள்ள நியாயாதிபதியாகவும் உங்களோட பார்வையில் உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக ஒருவர் நடக்கத்தக்கதாக ஆண்டவரே கூட கிருபியை ஊட்டி இந்த உலக ஆசபாச இச்சுகள் அடிமையாய் போய்விடாதபடி பொண்ணுக்கும் வள்ளிக்கும் அந்தஸ்துக்கும் முதலிடம் கொடுக்கிறவர்களா இல்லை உங்களுக்கு முதலிடம் கொடுத்து நடக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் உங்களை நேசிக்க பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆண்டவரை இடகட்டி வழிநடத்தி காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். அன்பின் தேவனே, தேவாதேவனே, நீங்க உறங்குவதும் இல்லை ஐயா, தூங்குவதும் இல்லை. எங்களை நோக்கி எந்த நிமிஷமும் ஆண்டவரே பார்த்து கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. கத்தாதி கத்தாவே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். சுவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்து மக்களை நீங்கள் வழிநடத்தின தேவனையும் கூட துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். என்றும் உங்களை நேசிக்கும் மக்களுக்கு முன்னால் என்னென்ன சுதந்திரம் சமுத்திரங்கள் முன்னுக்கு நின்றாலும் என்னென்ன எரிகோ முதல் நின்றாலும் அவைகளை விட பண்ணி அந்த சமுத்திரங்களை பிரித்து உங்களை நோக்கி வெற்றி நடப்பட்டு உங்களை ராஜ்யத்துக்கு காணான் தேசத்துக்கு பங்குள்ளவர்களாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். எங்களுக்காக, எங்களுக்காக, மனுக்குலத்துக்காகவும் ஜாவையும் செய்து முடித்தவரே, எல்லாம் முடிந்தது என்று சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்து வெற்றி சிறந்த வீரனாக எழும்பினவரே, அந்த வெற்றியை நாங்கள் உணர்ந்து அந்த வெற்றியான ஜீவனுள்ள வாழ்க்கைக்குள் நாங்கள் ஆண்டு பிரசிக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் ஆண்டு உணர்த்தி உணர்த்தி உணர்த்தி பரிசுத்த பாதையில் வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம். உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாகி எங்களை மட்டுமல்ல ராஜா, மாம்சமான யாவருக்காகவும் தானே இந்த பாடுபட்டீர்கள். இந்த மாம்சமான யாவரும் ராஜா உங்களை அறியாமல் என்னும் மனுஷருக்கும் விக்கிரகங்களுக்கும் ஆண்டவரே வாங்கியை கொடுத்து கொண்டு வார அந்த சந்ததிகளையும் ஆண்டவரே தொட்டு தொட்டு உங்களால் குணமாக்க முடியும். தொட்டு தொட்டு குணமாக்க முடியல. ஆகாரம் உங்களும் எல்லா முழங்காலும் முடங்க வேணும், எல்லாம் நாவும் ஜேசு என்று அறிக்கை செய்ய வேணும் என்ற அந்த வார்த்தை உங்கள் ஒருவரால் தான் ஐயா நிறைவேற்ற முடியும். நீங்க வல்லமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், நீங்க சர்வ வல்லமுள்ள தேவன். உங்கள் கிரியைகள் எல்லாம் ஆண்டவரே மனசரால் எண்ணி முடிய பார்க்க முடியாத ஐயா. அப்படிப்பட்ட கிரியை நிறைந்த கிருவை நிறைந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே கால தொடங்கி இந்த சங்கம மொழியலியே நீங்க தடதாம இதுவரை நேரம் நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா, நன்றி. எப்படி சிலேந்த விதத்தில் போய் படுத்தீங்களோ ராஜா, அதே போல் உங்களோட பிள்ளைகள் மனதிலேவி தொடக்கத்தில் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் போல் இந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் என்று நீங்கள் உயர்வர்களை வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. எத்தனையோ பேருக்கு ஐயா வார்த்தைகளை வாசிக்க முடியாத பிளவீனத்தில் இருப்பவருக்கு இந்த வார்த்தைகள் உதவியா இருக்கிறதுக்காக, வாசிக்க நேரம் இல்லாமல் இருப்பவருக்கும் இந்த வார்த்தைகள் கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாக இருந்து கொள் நடத்தி கொண்டு வரதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து அன்பிந்தவனே எந்தெந்த ஜபத்துக்கூடாகவோ துதிக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ ஆறாருக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுத்தீங்களோ உங்களை மாமப்படுத்த அந்த ஆத்மாக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். அவளை வாஞ்சியை நீங்கள் நிறைவேற்றுறதுக்காக நன்றி. அது மட்டுமல்ல உங்களை மாமப்படுத்த எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததே என்று அவர்கள் நன்றி உள்ளவர்களாக சாட்சியாக இருந்து நினைச்செதியை மற்றவர்களுக்கும் பெறப்பிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, வழிநடத்தி கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ உலகத்தில் நடக்கும் காரியங்களை ஒன்றையும் பார்க்கும் பொழுது உங்களோட வருகை சமீபம் ஐயா, உங்களுக்கு மறவாக ஒன்றுமே இல்லை, உங்களை அறியாமலும் ஒன்று நடக்க முடியாது ஐயா. அப்பா போராட்டங்களுக்காக உங்களோட பிள்ளைகளுக்காக போராடுறதேவன் ஐயா, அதுக்காக உங்கள்கிட்ட அன்பின்றவனை விசேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு நடக்கும் துன்பங்களுக்கு நெருக்கங்களுக்காக ஆண்டவரே அவர்கள் இந்த உலகத்தில் ஒடுக்கப்படுறதுக்காக அவர்களை ஆண்டவரே எத்தனை விதமான ஆண்டவரே வேதனை அவர்களுக்கு கொடுத்தவர்களை உயிர்களை ஆண்டவரே அப்போக்குறது அந்த வல்லாத சக்திகளுக்காக உங்களிடம் வருவோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க வல்லமுள்ள தேவன் ஐயா. இதுகளுக்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு. இதுகளை கேட்கும் பொழுது நாங்கள் கண்ணால் பார்க்க அவற்றாலும் காதுகளால் கேட்டு வேதனை அடைகிறோம் ராஜா. விசேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களை ஆராய்ப்பது இயேசுவின் பிள்ளைகளே, உங்களை ஆராய்ப்பது பிள்ளைகளுக்கு நடக்கும் அநியாய அக்கிரமங்களை கேட்டு கேட்டு கேட்டு அப்பா ஆரிடத்தில் நாங்கள் கதைக்க முடியும். அப்பா கேட்டு கேட்டு ஆண்டவரின் கூட பாதத்தில் ஓடி வந்து கண்ணீரோடு எங்கட விண்ணப்பத்தை ஒப்படைக்கிறோம் ஐயா. உங்களோட பாதத்தில் ஆண்டவர் ஊற்றப்படும் கண்ணீருக்கு நீங்க பதில் திருத்தி சேர்த்து வைத்து பதில் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட அநியாயம் சாசானம் செய்யாதபடி உங்களோட பிள்ளைகளை வருத்தாதபடி உங்களின் உயிர் உள்ள தேவனாகி உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை துன்புறுத்தாதபடி வேதனைப்படுத்தாதபடி உங்களால் தானே இந்த பொல்லாத பிசாசை நசுக்க முடியும். இந்த பொல்லாத பிசாசை கூட காக்கு கீழே போட்டு நசுக்க உங்களால் முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கும். அந்த நைகீரிய மக்களுக்கு நடந்ததை கேள்விப்பட்டு ஆண்டவரே அங்கள் வியாபாரம் வேதனை உங்களுக்கு தெரியும், உங்களை நேசிக்கும் பிள்ளைகளையா. இவர்களுக்கு இப்படிப்பட்ட பாடையே நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே. உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் என்னும் உணர்வோடு உங்களை உண்மையோடு உங்களை நேசித்து உண்மையோடு அன்பாக மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக எங்களுக்கு தெரியவில்லையா. கர்ணகத்தரே கர்ணமூர்த்தியே கர்ணக்கடலே உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னும் இப்படிப்பட்ட அநியாயங்களை பிசாசு செய்யாதபடி உங்களோட பிள்ளைகளை உங்களை நேசித்து உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்கதாக அந்த சுதந்திரத்தை பிசாசானவன் கொள்ள கொண்டு போகாதபடி பிசாசை நசுக்க உங்களால் முடியும். இந்த பொல்லாத பிசாசை எங்கெங்கிருந்து ஈரான் தேசத்திலேயோ நைகீரியா தேசத்திலேயோ ஆண்டவரே, ஈராக் தேசத்திலேயோ கொரியா தேசத்திலேயோ எங்கிருந்து எழுந்திருக்கிறானோ அவனை நசுக்க உங்களால் முடியும். நசுக்க வல்லவரே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் கேட்குவோம். நசுக்க வல்லவரே, எங்களை துதிக்குவோம். என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன தேவன், எங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த சங்கமம் ஒலியலையிலோ நேர்ந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை வல்லமுள்ள நாமத்தில் கேட்கிறோம் ராஜா. இப்படிப்பட்ட உங்களோட பிள்ளைகளுக்கு நடக்காதபடி அவளுக்கு வேண்டிய பாதுகாப்பை நீங்க கொடுத்து, அவளுக்கு கூடாரத்தை அமைத்து கொடுத்து, அவர்களை ஆண்டு ஜீவகாலம் எல்லாம் உங்களை துதித்தவண்ணம் ஜீவிக்கத்தக்கதாக கிருபை செய்ய முடியும். கிருபை செய்ய வல்லவரே, உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் மனுக்குலத்தின் மேல் கண் வைத்து வழிநடத்துறது நீதி உள்ள நியாயாதிபதியே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். எங்கட நீதி எல்லாம் கந்த சிலைக்கு சமன் ஐயா, நாங்கள் நீதி நியாயம் தைக்க வர

இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வராதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகளும் உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகளும் ஆண்டனும் கூட ஊழியத்தை செய்து அபிஷேகம் பட்ட ஊழியக்காரரே எங்கெங்கிருந்தாலும் உங்களோட சிறகினால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்களோட ரத்தத்தினால் மூடி காத்துக்கொள்ளுங்க. காக்க வரல வரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. சோத்திருக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அசியங்களையும் செய்கிற எங்கள் தேவனே, உங்களால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோத்திருக்கிறோம் அப்பா. இந்த சங்கம மொழியிலே நடத்தும் பிள்ளைகளுக்காக, சகோதரனுக்காக, சகோதரிக்காக, அவருடைய குடும்பத்துக்காக உங்களிடையில் வருகிறோம் ராஜா. அப்பா அன்பின் உங்களுடைய அன்பின் நிமித்தம் நீங்கள் தொட்டு குணமாக்கி உங்களை நேசி ஜீவனுள்ள தேவனை கண்டடையத்தக்கதாக செய்த தேவனே, அது கூடாக இன்றைய நேசன பந்துக்கள் அன்பானவர்கள சகோதரங்கள் உங்களை அறிய வேண்டும் என்ற மனவாஞ்சை இந்த சங்கம மொழிகளுக்குள்ளால் நடத்தத்தக்கதாக செய்து நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. உங்களுக்கு என்று நான் அறிந்த எங்கள் தேவனுக்கு, திரியக தேவனுக்கு ஆண்டவரே, என்னத்தை செய்யலாம் என்று எழுதி கொண்டிருந்த பொழுது ராஜா, அவற்றை மனவாஞ்சை நீங்கள் நிறைவேற்றி இந்த சங்கம மொழிகளையே தொடக்கினீங்களே ராஜா. சங்கமம் என்ற பெயரை கொடுத்து தொடக்கினீங்களே. அந்த நோக்கத்தை இதுக்குள்ளால் நீங்கள் நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காகும். இது நடத்தத்தக்க ஞானம் அறிவு வல்லமை நேரம் சோகலதெல்லாம் தைரியம் எல்லாம் உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்து நீங்க பல் நடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. நீங்க கொடுக்கும் ஒவ்வொரு கிருபையை நாங்க நினைத்து நன்றி சொல்ல சொல்ல கிருபமே கிருபை ஊட்டி வல் நடத்துறதுவனே. இங்க கிருபமே கிருபமே கிருபை ஊட்டி சோகரனையும் சோகருடைய குடும்பத்தையும் ஆசீர்வத்து காத்து கொண்டிருக்கிறதுக்காக ஒளியாக அந்த குடும்பம் இருக்கத்தக்கதாக இத்தனையோ பேருக்கு ஆறுதல் உள்ள குடும்பமாக அன்பை பெருமாற குடும்பமாக இருக்கத்தக்கதாக அவர்களையும் அவர்களுடைய சந்ததியையும் நீங்கள் ஆசீர்வத்து காத்துக்கொள்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். சந்ததி ஆசீர்வத்த நோக்கம் உங்களோட ராஜ்யம் வளர வேண்டும் என்றும் உங்களோட நாமம் மாமப்பட வேண்டும் என்றும் ஆசீர்வாதங்களே, அதையும் நீங்கள் நிறைவேற்றி கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா. அவருக்கு கொடுத்த உங்கள் மேலத்திற்கு அன்புக்காக நன்றி. அவருக்கு கொடுக்குற ஞானம் அறிவுக்காக நன்றி. அவருடைய நேரத்தை நீங்க கொள்ள கொண்டு ஆண்டவரே நீங்க நடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி இனி மாவு சாட்சியாக இருக்கும் நாள் எல்லாம் உங்களோட மகப்படுத்தி கூட ராஜ்யம் வளர்றதுக்கு அவவே ஆயுதமாக வல்லமையாக பார்த்து கொண்டு வாருங்கள். வாய்ப்பு வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். மகனுக்காக மருமகளுக்காக கொடுத்த ரெண்டு பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய சந்ததியை நீங்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ராஜா நன்றி. அந்த பேர பிள்ளைகள் வாழ்வு வயதில் வந்திருக்கும் அந்த பிள்ளைகளை வலுதம்பி போய்விடாதபடி கடுவாளம் போட்டு கட்டி வழி நடத்துறதுவனே, அவர்களை நீங்கள் உங்களோட கிருபியை ஊட்டி உங்களோட இரக்கத்தை ஊட்டி கருதிராட்சி செடி போலும் பலன் கொடுக்கும் மரக்கன்றுகள் போலும் ஆண்டிலே ஆசீர்வதித்துக் கொண்டு வாரா. ஆசீர்வதிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோதரிக்கிறோம். மகனே மகன்மகள் ஆசீர்வதிங்கள். கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்கள் ராஜா. என்ன மகளுக்குள்ளாலும் ஆண்டவரே உங்களோட அன்பை என்னென்ன விதமாக மாற்ற வேலையில திரு வைக்கப்படும் திரு பங்கு மத்திய பங்கட வேணும் என்று பயந்து கொடுக்க வேண்டும் என்று நீங்களை சித்தம் கொள்றீங்களோ உங்களோட சித்தத்தின்படி அவர்களையும் உங்களோட ஆயுதங்களாக வெனந்து வெனந்து பாவிக்க முடியும் பாவித்துக் கொண்டு வாரதுவனே உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பொல்லாத காலம் ஐயா. எந்த பொல்லாங்கும் வந்து அணுகாதபடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் வேலை செய்யும் வேலை ஸ்தலம் இந்த பாலுவ பிள்ளைகள் படிக்கும் பள்ளிக்கூடம் இந்த விடுமுறை நாட்களில் என்ன விதமாக செலவழிக்கிறார்களோ ஆண்டவரே எங்கைக்கப்பட்டே உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. சகோதரன் சகோதரியும் வாசம் பண்ணும் கூடாரத்தையும் சிங்கமொழியில் நடத்தும் ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் ஓடும் வாகனம் ஒவ்வொன்றையும் ரத்தத்தால் மூடி பாதுகாத்து வழிநடத்துறீங்க. நம் வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோதரிக்கிறோம். இருதய வாஞ்சலை நிறைவேற்றது இவரே உங்களுக்கு நன்றி. என்னென்றாய் அந்த சங்கம மொழிகள் என்னென்ன விதமாக

0: பிரியமுள்ள விதத்தில் உலக ராஜ்யம் வளர்த்தக்கதாக உடன் நாமம் மகிமைப்படுத்தக்கதாக நடத்த வேணும் என்று வாஞ்சைகளை உண்டு பண்ணுகிறீங்களோ, அது மட்டுமில்ல உலகத்தில் இரவோ பகலோ என்று அதுபடி தொடர்பு கொள்ளும் சகோதரங்களோடும் உங்களோட அன்போடும் தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களை பயந்து கொள்ளத்தக்கதாக பதில் கொடுக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுக்குற நேரம், உங்களோட அன்பு, சுவல தைரியம், வசதிகள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சொல்லிருக்கிறோம். என்னும் உங்களை என்னென்ன விதமாக மாமப்படுத்த வேணும், புடராட்சத்துக்கு என்னென்ன விதமாக ஒத்தாசை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் வாங்கியிருக்கிறீங்களோ அதை வேற்ற நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றி அவர்களுக்குள்ளால் நீங்கள் மகமப்பட வல்லவர், மகமப்பட்டு கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சங்கம மொழியில் நடத்தும் ஸ்டூடியோ என்றத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்று இடத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. எந்த விதத்திலும் ஆண்டின் வலப்பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி இம்மட்டும் காத்தது போல் இனிமேலும் காத்துக்கொள்ளுவீங்க. காக்க வல்லவர், உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஒளியாயிருங்கள், உப்பாயிருங்கள் என்று சொன்ன தேவனே, உங்களோட பிள்ளைகளில் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை, இந்த சங்கம மொழியிலே நடத்தும் பிள்ளைகளோடு வாழ்க்கையிலும் இதில் இணைந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் எங்களோடும் நீங்கள் கூட நாங்கள் ஒளியாக இருக்கிறதுக்காக சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ற எங்கள் ஒளியே, மெய்யான ஒளியே, எங்கள் ஒவ்வொருதலும் உங்களோட ஒளி வீசத்தக்கதாக இந்த ஒளி மங்காதி போய்விடாதபடி உங்களால் காத்துக்கொள் நடத்த முடியும். காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். திக்கற்றவர்களும் தனித்தவர்களுக்கும் விதவர்களுக்கும் துணையான தேவனே, விதவைகளை நேசிக்கிற தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்திலேயே எண்ணிக்கையில் பார்க்கும் பொழுது விதவைகளும் பெண்கள் விதவைகளும் தான் கூட இருக்கிறார்கள் என்று ஆண்டவரே சொல்லுகிறார்கள். எங்களோட கண்களுக்கு முன்னாலும் ஆண்டவரே எங்களையும் நீங்க விதவைகளை தான் விட்டு ஆதரிக்கிறீர்கள் ஐயா. நீங்க விதவைகளின் தேவன், விதவைகளை நேசிக்கிற தேவன். அப்பா, அந்த விதவைகளா இருக்கும் ஒவ்வொருவருக்காக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் எங்கெங்கிருந்தாலும் உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் அவர்களை பாதுகாத்துக்கொள்ள தேவைகளை சந்திங்கிறாங்க. சந்தித்து அவர்களுக்கு இருக்க கொடுத்து இருப்பிடங்களை அமைத்து கொடுத்து இங்க வழிநடத்துற கிருப்பைக்காக, நீங்க தான் அவர்களுக்கு எல்லாமாக கூடாரமாக இருந்து அவர்களை வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் விதவைகளாக இருக்கிறார்களோ உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை கைவிடாதபடி காத்து ஆண்டவரே அவருடைய அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வத்து அவர்கள் ஆசீர்வாதமான தாய்மாராக இருக்கத்தக்கதாக, இன்னும் ஆண்டவரே அநாத பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான தாய்மாராக இருக்கத்தக்கதாக நீங்கள் பாவித்து கொண்டு வர ஒவ்வொரு தாய்மாருக்காக அவர்கள் செய்யும் ஊழியத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அன்பு தேவனே, திரேசாவை நீங்கள் இவ்வளவு அற்புதமாக ஆண்டவரை பாவித்தீங்கள் ராஜா. அவ உலகத்திலே போயும் கூட அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவரை இவ்வளவு தூரம் பாவித்தீங்கள். அப்படி ஆண்டவரே இதற்கும் காய்மாரை எழுப்பி ராஜா, உங்களுடைய அன்பை அவர்கள் இருக்கும் இடங்கள் மட்டுமல்ல உங்களை அறியாதவர்கள் மத்தியிலும் ஆண்டவர் ஏழைகள் எளியவர்கள் மத்தியிலும் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை உங்களால் ஒவ்வொருத்தையும் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, நாங்கள் வாசம் பண்ண இந்த சீனியர்ஸ் ஹோமில் ஆண்டவரே எத்தனை விதவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை மிஷன் ஒர்க்கை செய்தவர்கள் ஆண்டவர் விதவர்களாக இருக்கிறார்கள். பார்வை குறைவில் இருந்து எழும்பி நடக்க முடியாமல் வீழ்ச்சியரிலும் வாக்கரிலும் இருக்கிறார்கள் ஐயா. அப்பா, எல்லாவற்றுக்கு மேலாக இவர்களை நீங்கள் ஜீவனோடு வைத்திருக்கிற நோக்கம் ஒன்று இருக்குது. அவர்கள் இருக்கும் இடத்தில் அவர்கள் சாட்சியாக இருக்கத்தக்கதாக எந்த விதத்திலும் அவர்களை சோர்வினாவிய அடிமையாக்காதபடி உங்களை நேசிக்கும் தாய்மாரை ஆண்டவரே உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த கனடா தேசத்தில் அமெரிக்கா தேசத்தில் ஆண்டவரே மக்களுக்கு வாழத்தக்க வழியை நீங்கள் வகுத்து கொடுத்ததுக்காக நன்றி. இந்த கனடா தேசத்தில் இலவசமான வைத்திய வசதியை வழி இல்லாதவர்களுக்கு இருப்பிடங்களை கொடுக்கத்தக்க வசதிகளையும் நீங்கள் கொடுத்ததுதான், அதுக்காக நன்றி. இதை அனுபவிக்கும் பிள்ளைகள் இதை போட்டடித்து விடாதபடி உண்மை உள்ளவர்களாக ஒவ்வொரு ஆத்மாவும் இருக்கத்தக்கதாக, விசேஷமாக உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள், உங்களை அறியாத தர்மத்திய சாட்சியாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு தாய்மாரையும் தகப்பன்மாரையும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டு பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்க ராஜா, இடகட்டி உங்களால் வழிநடத்த முடியும். இருக்கும் இருக்கும் இடத்து சாட்சியாக நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களுடைய அன்பை இருந்த இடத்தில் இருந்தே வார்த்தை கூடாக, பாடலுக்கூடாக, நல்ல செய்திகள் கூடாக சொல்றவர்களாக, பரசாற்றி சொல்றவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்களால் பாவிக்க முடியும் ஐயா. பாவித்துக் கொண்டு வார தேவனே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எப்படி எப்படி அற்புதங்களையும் அசயங்கள் செல்வல்ல ஒரு ஒட்டு ஆத்மா மனம் திரும்பும் பொழுது ரட்சிப்பு கொடுப்பதற்கும் கூட கை கொடுக்கவில்லை ஐயா, ரட்சிப்பு கொடுப்பதற்கும் கூட வயது இல்லை தகப்பினே. ஒன்று ஆத்மம் என திரும்பும் பொழுதும் பரலோகத்தில் எவ்வளவு சந்தோஷம், பூலோகத்தில் மட்டுமல்ல பரலோகத்திலேயே தூதர்கள் துதிப்பார்கள். அப்படி துதிக்கத்தக்கதாக அனுதினமும் ஆண்டவரே ஆத்மாக்களை தொட்டு குணமாக்க முடியும், குணமாக்க வல்லவரே உங்களை துதிக்கணும் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அநாதி தேவனே உங்களை துதிக்கணும் ஐயா, ஆதியும் அந்தம் இல்லாத அருப்பெரும் சோதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலக தலைவர்கள் எல்லாருக்காகவும் உங்களுடைய வருகிறோம் ராஜா. ஆண்டு இருந்த தலைவர்களுக்கு ஆண்டி ஜபிக்க வேணும் என்ற வாஞ்சை நீங்கள் எங்களுக்கு தந்து இந்த தலைவர்களுக்காக உங்களுடைய வருகிறோம். இவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்த தலைமையை போட்டு அடித்து விடாதபடி விசேஷமாக உங்களை நேசிக்கும் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் இடகட்டி உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் அவர்களுடைய தேசங்களை ஆளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா இந்த தலைவர்களை வழிநடத்த முடியும். சோபல தைரியம் கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும், ஞானத்தை கொடுத்து வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிரிக்கிறோம். வாலிப சந்ததிக்காக உங்களுடைய வருகிறோம் ஐயா. வருங்கால சந்ததி இந்த வாலிப சந்ததியை அன்பின் தேவனே நீங்க பொருட்படுத்தி காத்துக்கொள்ளுங்கோ. பழுதப்பி போய்விடாதபடி இந்த வாலிப சந்ததிகளை காத்துக்கொள்ளுங்கோ. இந்த வாலிப சந்ததிகளையே படித்து பட்டம் பெற்று ஆண்டு வேலை வாய்ப்பின்றி இந்த ஆவலோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு உங்களால் ஐயா ஒரு வார்த்தை வேலையை காட்டி கொடுக்க காண்பிக்க முடியும். அந்த அதுக்கூடாக அவர்களுக்கு எந்த சோர்வினாவையும் அவர்களை அடிமையாக்காதபடி உங்களை விட்டு அவர்கள் தூர போகாதபடியும் உங்களால் அவர்களை பாதுகாத்தவர்களுக்கு நல்லது செய்ய முடியும். வருங்கால சந்ததி ஐயா, வருங்கால சந்ததி ஆண்டவரே இவர்களுக்குள்ளால் நீங்கள் தான் பெரிய காரியங்களை உங்களால் செய்ய முடியும். தீக்கதரிசிகளாக ஊழியக்காரராக அபிஷேகம் பண்ணி அழைப்பை கொடுக்க முடியும். உங்களுடைய சித்தத்தின்படி, பரலோக சித்தத்தின்படி, கிருபையின் சித்தத்தின்படி இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் எங்கள் அன்பானவர்கள் மத்தியில் இருக்கும் வாலிப பிள்ளைகள், எங்கள் சபையில் மத்தியில் இருக்கும் வாலிப பிள்ளைகள், தூரத்திலும் தூர தேசங்களில் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. இவர்களை இடகட்டி உங்களோட வார்த்தையினால் இடகட்டி வழிநடத்தி கொள்ளுங்கோ. எந்த விதத்திலும் உலக ஆசபாச இச்சைகளுக்கும் அட்டின்மையாகி போய்விடாதவர்கள் கடைவாலம் போட்டு கட்டி இந்த வாலிப சந்ததியை நடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வேலை வாய்ப்புக்கு வாய்ப்புக்காக அவளோடு எங்கெங்கு பிரயாணம் பண்ணினாலும் எங்கு போனாலும் ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க ராஜா. எந்த விதத்திலும் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாததை செய்ய சிந்தியாதபடி செய்யாதபடி பேசி விடாதபடி கடுவாளம் போட்டு கட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரதேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் வைராக்கியமாக உங்களை நேசிக்க கூடாது என்று வைராக்கியமாக இருக்கும் பிள்ளைகளையும் தொடுங்கு ராஜா, தொடுங்கு. எப்படி பவுலாக்கின தேவன் அல்லவா, உங்களால் முடியும். இவர்களோடு பேசி உங்களை நேசிக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இஸ்ரேல் தேசத்துக்காக உங்களிடையில் வருகிறோம் ராஜா. அந்த தேசத்து தலைவரை பொறுப்படுங்க வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க. நல்ல ஞானம் அறிவை கொடுத்து அந்த தேசத்தை அவர் உங்களுக்கு பிரியமில்லா பிரியமாக ஆளத்தக்கதாக என்ன உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு எதுக்கும் இடம் கொடுக்காதபடி வைராக்கியமாக அந்த தேசத்தை ஆளத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி மெஞ்ச பண்ணத்தாக்கோ உங்களால் ஆண்டுகளை வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரதேவனை உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் தலையை முட்டி கொண்டிருக்கும் ஜூத மக்களையும் தொடுங்கு ராஜா, தொடுங்கு. இயேசுவேரே எங்கள் இரட்சகராக வந்து ஆண்டவரே என்றும் திரும்பவும் ராஜராஜனாக வருவார் வருவீங்கள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த கடினமான இதயத்தை தொட்டு சதையாக மாற்றி நீங்க தொட்ட யூத மக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். என்ன நீங்க தொட வல்லவராய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தை உயர்த்தி நன்றி சொல்லுகிறோம். பிறதாப்பினை பெறலோக தேவனே, பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் ராஜாதிராஜனே, இந்த பொல்லாத போராட்டங்கள் ஒவ்வொன்றையும் உங்களால் நிப்பாட்ட முடியும் ராஜா. ராஜ்யத்துக்கு ராஜ்யம் எழும்பி சுதேசத்துக்கு தேசம் எதிராக எழும்பி நின்று எல்லாவற்றுக்கும் எல்லா உங்கட பிள்ளைகளை நசுக்கி நொறுக்கும் இந்த பொல்லாத சத்துராதியை
1: உண்மையை பாடுங்கள். அவர்
0: உங்களால் இந்த காலுக்கு கீழே போட்டு நசுக்க உங்களால் முடியும் ஐயா. அதுக்காக உங்களை திரும்ப திரும்ப உங்களை பாத்தில் ஓடி வருகிறோம். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அங்கெங்கெல்லாம் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பிரயாணம் பண்ணுகிறார்களோ, இருக்கும் இடத்திலும் இருக்கிறவர்கள் சபைக்கோ சமுதாயத்திலோ எங்கிருந்தாலும் சபை தலைவர்களாக இருந்தாலும் சமூகத்து தலைவர்களாக இருந்தாலும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளோ வரையும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பிரயாணம் பண்ணும் பிள்ளைகளே, ஆண்டுகளையும் கூட சத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கள் ராஜா. எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் நீங்கள் அவர்களை வழிநடத்துற கிருபைக்காக வழியில திறந்து வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, விதைக்கிறவனாலும் முடியாது, நீர்ப்பாய்ச்சிறவனாலும் முடியாது, வெளியே செய்கிறவங்கள ஒற்றுவரால் தானையோ ஒரு ஆத்மாவையும் மனம் திரும்ப செய்ய முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துடிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். என்னும் இந்த மீதியான சங்கம மூலையிலேயே வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நேருக்கு வந்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளுக்குள்ளாக உங்களை மாமப்படுத்த கிடைத்ததே எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவன் உள்ள தேவன் அவருடைய பிள்ளைகளின் உரிமையோடு உங்களை மாமப்படுத்த கிடைத்ததே என்று நன்றி உள்ளவர்களாக உங்களை உயர்த்தி தங்களை தாழ்த்தி உங்களுடைய நாமத்தை வெளிப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவர், கிருபை செய்து கொண்டு வாரீங்கள், கிருபை செய்ய வல்லவர், அதுக்காக நன்றி. ஒவ்வொரு ஆத்மாவையும் பொருட்படுங்க ராஜா. அவளுக்கு என்னும் பரலோக ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி காத்துக்கொள்ளும் ராஜா. அவர்கள் அவளுடைய குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிங்க. அவளுடைய சபை அழைக்கப்படும் சபை அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. என்ன சபை தலைவர்களாக இருந்தாலும் அவர்களை அபிஷேகத்தை நிறைத்து ஆசீர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றையும் உறங்காமல் தூங்காமல் விழித்தவன் அந்த வலது வாரத்திலிருந்து பிறந்து பேசிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறதுவனே, உங்களோட கிருபை நிறைந்த சித்தத்தின்படியும் நீதி உள்ள வழியிலும் வெற்றியோடு இந்த சங்கம மொழியை நடத்தி முடிக்க உங்களால் முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கன மாய்மை செலுத்தி மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். வேறு நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதே ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தங்குவதாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாளைய நாளிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமீன். அழைக்க இருக்கிறோம். தாமே வழி நடத்துவாராக. காலை வேளையிலே அவர் எங்களுடன் நினைவார்.
0: நன்றி சொல்லுறோம் கிருவையப்பா, கிருவை அப்பா, அந்த விலைக்கா நன்றி ஆண்டவரே, இந்த மாலை விலைக்கா நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சாமி, கிருவைதானப்பா எங்களை தாங்குறது, எங்களை கிருவைதானப்பா எங்களை வழி நடத்துகிறது அப்பா. ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஆண்டவர், துதிக்கிறோம் கத்தர் கிருவை என்றும் உள்ளது என்று துதிக்கிறோம் சுவாமி அப்பா. இந்த காலங்களுக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக, இந்த ஜனங்களுக்காக ஆண்டவரே வேண்டிக் கொள்கிறோம் அக்கிரமமும் அநியாயங்களும் பாவங்களும் ஆண்டவரே சூழ்ந்து கொண்டிருக்கிற காலமாயிருக்கிற சுவாமி. எங்கும் அமைதியிலே சமாதானம் இல்லையப்பா, பாவங்களும் அக்கிரமங்களும் பெருகிக் கொண்டே போகிற சுவாமி. அப்ப நீங்க தானப்பா இறங்க வேணும், இந்த ஜனங்களுக்கு நீங்க தானப்பா இறங்க வேணும், ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி அப்பா. தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேணும், சத்தியத்துக்கு பெரிய வேணும் ஆண்டவரே. இந்த காலத்தில், இந்த அனுக்கிற காலத்தில், இந்த கிருபையின் காலத்தில் ஜனங்கள் தங்களை ஆண்டவரே தாழ்த்தி கூடமா திரும்ப வேண்டும் என்று சிக்கிறோம் சுவாமி, திரும்ப வேண்டும் என்று சிக்கிறோம் சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்றோம், ஜனங்களுக்காக வேண்டிக்கிறோம் ஐயா. யுத்தத்தில் வல்லப்பட்ட அலைகிற மக்கள் ஆண்டவர் கண்ணீரோடு அங்குமிங்கும் ஆண்டவரங்கள் அழைக்கிற மக்கள், பயிருப்பங்கள் இல்லாமல், வாழ்வாதாரம் இல்லாமல் தகப்பனே தயிக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளலாம் கிரவையப்பா. இறக்கம் சிற தேவன் நீங்க ஆண்டவரே, இறக்கமுள்ள தேவன் நீங்க ஆண்டவரே, போஷிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே, வாழ்வாதாரங்களை கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டவர் அப்பா. அங்குதமா ஜோவிக்கிறோம் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் மன்னிங்கப்பா. அவருடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் ஆண்டவர் எல்லாரையும் மன்னித்து ஒரு விஷயம் தகப்பனே, இவர்களுக்கு இறக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்றவங்க எல்லாம் இருக்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் காண்கிற தேவனே நன்றி சொல்றோம். அவர்கள் தங்களை தாழ்த்தட்டு சுவாமி, கீழ்படியட்டும் சுவாமி, சத்தியத்துக்கு கீழ்படுகிறவர்களாய் இவர்கள் மாற வேணும் என்று வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம் வியாதி அப்பா, வியாதியும் கொடுமை ஆண்டவரே, கர்த்தாவையே வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே, எங்கும் ஆண்டவரே இந்த நாட்களில் வியாதியஸ்தர்கள் கணீரோடு தவிக்கிற வியாதியஸ்தர்கள் ஆண்டவர் இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் குணப்படுத்துங்க. எங்களை நோக்கி வியாதியஸ்தர் ஒவ்வொருவரும் குணப்படுத்துங்க சுவாமி அப்பா. வியாதியஸ்தர்களை தொட்டு குணமாக்கின தேவன் நீங்க, மாறாதவர் அப்பா. இருக்கிறவரா இருக்கிறேன்னு சொன்னது இருக்கிறீங்க சுவாமி, நீங்க மாறுவதில்லை சுவாமி. தகப்பனே இந்த வியாதியஸ்தன் இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே இந்த வியாதியஸ்தர்களும் ஆண்டவரே தங்களுடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றிலும் விடுதலையாகி ஆண்டவரே சுகத்தை பெற்று, ஆசீர்வாதத்தை பெற்று, ரட்சிப்பை பெற்று ஆண்டவரை மனம் திரும்பி கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம், வியாதியஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். தேவைகளோடு இருப்பார்கள், ஆனால் அவரே தேவைகளை சந்திக்கிற வழிகளை உண்டு பண்ணுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டி வயதிபர்கள் அப்பா, முதியோர்கள் அப்பா, வைத்தியசாலை எல்லாம் நிரம்பி விடுகிறார் சுவாமி ஆண்டவரே. அநாதரவாய் யாரும் மற்றவர்களாய் எத்தனையோ முதியோர்கள் ஆண்டவரே கிடக்கிறவர் சுவாமி, தாங்குகிற கர்த்தர் நீங்க, யார் கைவிட்டாலும் நான் கைவிடாத தேவன் என்று சொன்ன தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான் சுவாமி. சகப்பனே இவர்களுக்காக உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுறோம், மன்னிப்புகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் இவருடைய சுகங்களுக்காகவும் ஆண்டவர் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. இவருடைய தேவைகளை நான் சந்திக்கப்பட ஆண்டவரே, சிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, இதை விசாரிக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி அப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம்,
3: அப்போ அந்த நாட்களில் தேசங்களின் தலைவர்களுக்காக வேண்டி தேசங்களின் தலைவர்கள் மத்தியில் இருக்கிற குழப்பங்கள் போராட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா அந்த தேசத்தில் ஒவ்வொரு தேசத்திலும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களுக்காக அவங்க சமூகத்தை ஜபிக்கிறோம் சுவாமி. சகபனே இவர்களுக்கு தேவ பயம் தேவ நீதிவர்களை ஆளுகை செய்யட்டும் சுவாமி. சகபனே இந்த தலைவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் அவட சமூகத்தில் கொண்டு வருகிறோம் சுவாமி. எங்க எல்லாம் இருக்கிறார்கள் ஆண்டவரே அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. உங்களோட வழிகளில் நடக்க வேணும் கொடுத்த ஆளுகையை தேவனுக்கு பயந்து வேதத்தை ஆண்டவரே அவர்கள் கதங்களுடைய கரங்களில் இருந்து அதன்படி ஆண்டவரே தேவையத்தேசங்களை ஆளுகிறவளாய் மாறி வேணும் சுவாமி. அருகையெல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாக கொடுத்த தேவன் சுவாமி. நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும். இவர்கள் குடும்பங்கள் எல்லாம் இந்த நாட்களில் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. மனம் திரும்பட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கிறோம் ஆண்டவர் தேசத்தில் உள்ள மக்கள் அநீதியினாலும் ஆண்டவர் நீதிகள் பொருத்தப்பட்ட நிலையிலும் அதே மக்கள் கோடி மக்கள் அப்பா ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு நீதி செய்கிற தலைவர்களும் தேவ பயன் நிறைந்தவர்களும் செய்யட்டேன் சுவாமி. தேசத்திலே ஆண்டவரே இந்த கண்ணீரோடு சகிக்கிற மக்களுக்கு உதவி செய்யற தலைவர்களாக ஒவ்வொரு தலைவர்களையும் ஆசீர்வதிங்க. அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவர்களுக்காக வேண்டிப்பா நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் கூட கிருபைதானப்பா கிருபைதானப்பா. தகப்பனே தகதையிலும் தகப்பனே அப்பா பிதாவே ராண வீரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. எங்கெல்லாம் நிலையில நிற்கிறார் அந்த இடங்களில் எல்லாம் இவருடைய ஆத்மா வந்தவரே எங்களுடைய காலங்கள் இவருடைய காலங்கள் எல்லாம் கூட கரத்தில் இருக்கிறோம் சுவாமி. அப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இவர்களை தான் நீங்க வைத்த தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம். கிருபையப்பா கிருபையப்பா உங்களை சேவப்பா உங்களை பாதுகாப்பப்பா பொழுது இவர்களை சூழ்ந்தோடட்டும் சுவாமி. இவர்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களில் அங்கே இருந்தாலும் தேவனே வழி நடத்துங்கப்பா வழி நடத்துங்கப்பா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க வேண்டிக்கொள்ளும் தேசத்தில் இருக்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக்கொள்ளப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவர் அக்கிரம அநியாயம் பாவங்கள் நடந்த இந்த காலத்தில் ஆண்டவர் எங்கெல்லாம் ஆண்டவர் ஊழியர்கள் நிற்கிறார் சுவாமி. ஐயா அவர்களை வேலைப்படுத்துங்க எல்லா போராட்டங்களிலும் இந்த ஆண்டவர் விசுவாசம் இன்னும் பஞ்சனையில் இருந்தும் உபதேசமான பஞ்சனையான உபதேசத்தில் இருந்தும் இவர்களை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எந்த நிலையில எங்கெல்லாம் நிற்கிறாரோ சுவாமி உங்களுடைய கண்கள் அவர்களை காண்கிறதா இருக்கும் சுவாமி. பலப்படுத்துங்க பாசீர்வதிங்க பயணங்களை ஆண்டவரை ஆயத்தப்படுத்துகிறவளாய் உங்களுடைய வகைக்கு நிற்கத்தக்க மக்களை கொண்டு வருகிறவளாய் அப்போ ஆயத்தப்படுத்துகிறவளாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நிரப்புங்க சுவாமி நிரப்புங்க. ஆவினால் நிரப்புங்க உங்க பரிசுத்தினால் நிரப்புங்க உண்மையில ஸ்தானாதிபதிகளாக நிரப்புங்கப்பா. அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி. அப்படியாக அப்போஸ்தல ஊழியன் செய்கிறவர்கள் செய்தியாளர்கள் போதவர்கள் ஆண்டவரே அப்பா சுவிசேஷர்கள் என்று சொல்லி எத்தனையோ நிலை நிற்கிறார் சுவாமி. இவர்களுக்காகலாம் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி வேண்டிக் கொள்ளுறோம். இவர்களுக்காகலாம் வேண்டிக்கிறோம் அப்பா நன்றி சொல்லுறோம் அப்பா. ஸ்தோத்திரம் சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. அந்த சபைகள் எல்லாம் கடைசி நாட்களில் நிற்கிற சபை ஆண்டவரே பரிசுத்தத்தில் நிரம்பட்டும் சுவாமி உண்மையில நிரம்பட்டு ஆவியோட உண்மையோட ஆராதிக்கிறவளை சபைகளில் நிற்கட்டும் சுவாமி. ரட்சிப்பை ஆண்டவரை மேன்மைப்படுத்துகளோ நிற்கட்டும் சுவாமி. சபைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை எங்களுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுற சபைகளாக மனவாட்டி சபைகளாக பரிசுத்தமுள்ள சபைகளாக வளர்ந்து கொண்டு வரட்டும் சுவாமி. நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு வரட்டும் சொல்லு சத்ருவா ஆண்டவரே சபை கெடுத்து விடாதபடி அப்பா சபைக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டில் இருங்கள் அப்பா. அவங்களுடைய கருத்தினால் மூடிக்கொள்ளுங்க சுவாமி. சபைகளுக்காக எங்கெல்லாம் சபைகள் இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் அப்பா சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஐயா சபைக்கு தலைவராக இருக்கிறவர் நீங்க சுவாமி அப்பா. நீங்க கொடுத்த விலை அதிகமாண்டவர் அப்பா. சகல சபைகளை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இந்த நாட்களில் ஆண்டவர் எங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாய் குடும்ப குடும்பமாய் நிற்கட்டும் சுவாமி குடும்பமாய் நிற்கட்டும் சுவாமி குடும்பமாய் எங்களுடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படட்டும் சுவாமி. வழிநிற்கிறார்கள் சுவாமி. எவ்வளவு மக்கள் ஆண்டவர் அப்பாவியர்களும் ஆண்டவரே சபைகளில் சேர்க்க ஆதி அப்போஸ்தல காலத்தில் நடந்த ஒரு அசைவும் ஆண்டவரே இந்த நாட்களில் ஐயா ஒன்று வேண்டும்படியாக வேண்டிக் கொள்ளணும் வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே 3000 5000 10000 என்று சொல்லி ஆண்டவர் ஜனங்கள் சபைகளில் சேர்த்துக் கொள்ள போல ஒரு அசைவு உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். அவர்களும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே கடைசி நாட்களில் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று ஆசீர்வாதத்தை பெறுவார்களாக அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சபையில் நிற்கிற போதவர்களுக்காக வேண்டிக் கொள் பலப்படுத்துங்கப்பா. சபையை நடத்துற ஆண்டவரையே பலத்தை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா, மேற்கத்தக்க ஆண்டவரையே வார்த்தைகளை கொடுங்கப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சான் அப்பா. அவங்களும் சொல்ல முடியும் அப்பா இரண்டுகத்தை நீங்க செயல்படுத்துறத்தை நீங்க அப்பா நன்றி சொல்லுறோம். போதர் மரவர்களுக்காக வேண்டி சபையில நிக்கிற போதர் மரவர்களுக்காக வேண்டி உதவி ஊழியர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். உதவி ஊழியர்கள் ஆண்டவரே போதரோடு சேர்ந்து ஊழியத்தை கட்டுறவளாய் அப்பா அவர்களை வழிநடத்தி அவர்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் சாட்சி உள்ளவர்களாய் முன்மாதிரியான பிள்ளைகளாய் இந்த நாட்களில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் அடக்கட்டு சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சகாபனே, நன்றி சொல்வர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஐயா. விழுந்து போன ஊழியர்கள் அநேகம் வந்தவரை சகாபனே, இவர்களுடைய பாகங்களுக்காகவும் உங்களுடைய குற்றங்களுக்காகவும் உங்களுடைய மன்னிப்பு விளக்கங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இவர்கள் மனந்திரும் பட்டம் சுவாமி, மனந்திரும் பட்டம், மனந்திரும் பட்டம் அப்பா. அங்கெல்லாம் ஆண்டவரே உங்களை ஊழியத்தை துச்சம் என மதித்து ஐயா கால்கள் எங்கள் மிதித்து ஆண்டவரே எங்கெல்லாம் ஆண்டவரே இருக்கிறார்கள் அந்த இடங்களுக்கு சகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வர்கள் மனந்திரும் பட்டம் சுவாமி, மனந்திரும் பட்டம். இவர்களை சுயம் மாறட்டும் ஆண்டவரே. இவர்களுடைய காரியங்கள் தங்களுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே அப்பா நீங்க நேராக்கி ஆண்டவரே இவர்களுடைய மாயாண்டவரே நீங்க உங்களுடைய கரங்களை நீட்டும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இவர்கள் மனம் திரும்பி உங்களுடைய சமூகத்துல வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு நாமத்தை மகிமைப்படுத்தலாகட்டும். அப்படியாக ரட்சிப்பை பெற்றவர்கள் எத்தனையோ மக்கள் ஆண்டவரும் கத்தாவே ரட்சிப்பின் மகிமையை அறியாமல் ஆண்டவரே பின் வாங்கி போய் அழகிற மக்களாய் போய் சுவாமி. ரட்சிப்பின் மகிமை ஆண்டவரே அப்பா ரட்சிப்பு நீங்க கொடுத்த விலை மதிக்க முடியாத ஒரு சத்து தகப்பனே. அதனுடைய மகிமையை அறியாதபடி எத்தனையோ மக்கள் ரட்சிப்பை ஆண்டவரே கத்தாவே உதாசீனப்படுத்தி போய்கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவர் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வாங்க எங்களை ஜெபத்தின் மூலம் ஆண்டவர் எங்களை சமூகத்துல வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ரட்சிப்பை. இழந்து போன காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் திரும்பமாய் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். இழந்து போன ஊழியர்கள் திரும்பப்பட்டால் குடும்பங்கள் எல்லாம் சத்துரு ஆண்டவரே, சத்ரு ஆண்டவரை கழித்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறாங்க, வேண்டிக் கொள்ளப்பா. தேசம் எல்லாம் வறட்சி அப்பா, எத்தனையோ தேசங்களில் ஆண்டவரே வேலை இல்லையா ஆண்டவரே, பற்றாக்குறை ஆண்டவரே, ஜனங்களுடைய போராட்டம் ஆண்டவரே, பசி அப்பா. அப்படியான காலங்களா இருக்கிற சுவாமி, இவற்றுக்கெல்லாம் காரணமாயிருக்கிற பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். தங்கள் தங்களை தாழ்த்தி, தங்களை தாழ்த்தி, தங்களை தாழ்த்தி உங்களை முகத்தை தேடுவார்கள். ஆனால் சோமத்தை கொடுக்கிற தேவன் நீங்க வாக்கு மாறாதவர் அப்பா. அப்படியான ஜனங்களாக இவர்கள் தங்களை தாழ்த்தி மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். நேரம் இல்லாம தவிர்க்கிற மக்களுக்காக வேண்டி இறக்கம் செய்யுங்கம்மா. பசியின் கொடுமை ஆண்டவரே அப்பா நீங்க சாணியே இந்த பூமியில எல்லா உணர்வுகள் எல்லாரும் வந்த பசியை கூட நீங்கள் ஆண்டவரை அறிந்த தேவன் சுவாமி. பனாந்தரத்துல கூட தனியா இருப்பு, பனாந்தரத்துல கூட தாங்குணா இல்லாமல் இருந்த மக்களுக்கு ஆண்டவரை உணவு கொடுத்த தேவன் சோவன் தேவன் நீங்க ஆண்டவரை. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இறக்கம் செய்யும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை. இவர்களுடைய மனந்திரும் இவருடைய சாதங்கள் பாவங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு ஆசீர்வாதம் வேணும் சுவாமி. அந்த ஆசீர்வாதம் நீங்க தானப்பா, நீங்க தானப்பா மக்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். தகப்பனே, ராஜ்யத்தின் சுவிசேஷம் சதவாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய சித்தம். ஆண்டவரே, ஆண்டவரே, எவ்வளவு நல்ல தேவன் சுவாமி, ஒருவர் தானும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே நீங்க சிலுவையில் எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் தீர்த்த தேவன் சுவாமி, தகப்பனே இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். ஆண்டவரே, இவர்கள் எல்லாரும் இந்த நாட்களில் ஆண்டவரே எங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும் சுவாமி. அப்பா, ஊழியங்கள் எல்லாம் அந்த நாட்களில் நீங்கள் இந்த காலத்தில் தந்திருக்கிறீங்க சுவாமி, எல்லாம் தந்திருக்கிறீங்க சுவாமி. டெக்னாலஜி வளர்ந்து ரேடியோக்கள், மீடியாக்கள், டெலிவிஷன், போன்கள் வந்து சொல்லி வார்த்தை எவ்வளவு வேகமா செல்ல முடியும், அவ்வளவு வேகமா செல்லக்கூடிய காலங்களை தந்திருக்கிறீங்க சுவாமி. நன்றி. அவைகளை நாம் பயன்படுத்துகிறவர்கள் ஆண்டவரே, எங்களுடைய நாம மகிமைக்காகவே பயன்படுத்தட்டும், உங்களுடைய நாம மகிமை திருத்திரவர்களாக இருக்கட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சகப்பணியவர்களுக்கான இன்னும் ஆண்டவரே. அப்பா, ஊழியர்கள் வேணும் சுவாமி, ஆண்டவரே ஊழியர்கள் வேணும் சுவாமி, மிஷனரிகள் வேணும் சுவாமி, சொல்ல முடியாத இடங்களுக்கு சொல்லக்கூடிய மிஷனரிகள் வேணும் சுவாமி. தகப்பனி எழுப்பு மட்டும் சுவாமி, எழும்பட்டும் இந்த நாட்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களோட சுவிசேஷத்தை சொல்லுறவர்களாய் மாறட்டும், மாறட்டும். காண்கிற மக்கள் ஆண்டவரே பல சாமி வீடு செய்கிற இடம் அன்று ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உங்களோட சுவிசேஷத்தை சொல்லுறவர்களாய் மாறட்டும், மாறட்டும். ஆண்டவரே அவர்களிடத்தில் இருக்கிற தாழ்மை ஆண்டு தாழ்மை குணம் ஆண்டவரே பயம் என்று எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே உங்களோட வார்த்தையை சொல்லக்கூடிய வெள்ளனை கொடுங்க சுவாமி, வெள்ளனை கொடுங்க சுவாமி. தாழ்வு மனப்பான்மை எல்லாம் எடுத்து போடுங்க சுவாமி, எவ்வளோ பயங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க சுவாமி. எவ்வளவுக்காக வேண்டி கொள்ளுறோம் இன்னும் ஆண்டவரே, இந்த இடங்களுக்கு ஊழியர்கள் மிஷனரிகளுக்காக வேண்டி கொள்ளுறோம். தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, விளம்பரத்தோடு கண்ணீரோடு வியாதியோடு ஆண்டவரே மக்களால் அடிக்கப்படுகிறவளா, ஆண்டவரே சிறைச்சாலையில் வைக்கப்படுகிறவளா இருக்கிற மிஷனர்களும் ஊழியர்களும் உண்டு சுவாமி. தகப்பனே தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, விதப்படுத்துங்கப்பா, இவர்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், சிறைகளோடு இருக்கப்பார்கள் ஆண்டவரே, உதவுற மக்களை எழுப்பி கொடுங்க, உதாரத்தம் உள்ள மக்களை எழுப்பி கொடுங்க, ஐயா விசாரிக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. தகப்பனே ஜனங்களும் பெற்றும் சுவாமி, பூமிக்காக அல்ல ஆண்டவரே, இந்த பூமியில் வாழ்ந்த காலம் முழுவதும் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே தங்களுக்கு தங்களுக்கு என்று வைத்தார்களோ அத்தனை காரியங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரங்கெல்லாம் ஊழியத்துக்கு தேவையோ அந்த இடங்களில் எல்லாம் கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. அப்பா, இந்த காலங்களையும் நேரங்களையும் பார்த்து உணர்ந்தவர்களை இங்கே ஒன்றும் இல்லையாண்டவரெல்லாம் அழிந்து போற காலம் அழிந்து கொண்டே வருகிற சுவாமி. சூழ்நிலைகளை பார்க்கட்டும் தகப்பனே, ஒன்றையும் உணர்ந்தவர்களாய் ஊழியத்துக்கு கொடுக்கிற மக்கள் அனுப்பி கொடுக்க லட்சியம் வளரட்டும், வளரட்டும், பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். இரண்டு தேசங்கள் அநேகம் ஆண்டவரே, எல்லாம் நிற்கிற ஊழியர்களுக்கு ஆண்டவரே அப்பா உதவியோ தேவை சுவாமி. இரண்டு தேசமெல்லாம் பெரிய வெளிச்சத்தை காண வேணும், அது காலத்தில் ஆண்டவரே நேர்த்தியாய் நடத்துற தேவன் சுவாமி. நீங்க ஒவ்வொன்றையும் காலத்தின் காலமாக இருந்தவரே என்னென்ன நடக்கணும் அத்தனை காரியங்களை நடத்தி கொண்டு வாரீங்க சுவாமி. நாங்கள் உங்களுடைய ஆதீனத்தில் இருக்கிறத அறிவிக்க முடியாது சுவாமி, ஆனாலும் நீங்கள் அந்தந்த காலத்தில் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் நடப்பித்து வருகிறீங்க சுவாமி. நீங்க நீதியின் தேவன் சுவாமி, நீதியின்படி நீதியும் கூட சிங்காசனம் அப்பா, நிலத்திலுள்ள தேவன் அப்பா. நன்றி சொல்கிறோம். இப்படியாக தேசங்கள் வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும். தகப்பனே, இந்த நாளில் வாழ்ற ஜனங்களுக்காக வேண்டிக்கிறோம். அன்பு சனிந்து போன காலம் ஆண்டவர், அப்பா அன்பில்லாமே தாத்தானப்பா, தேசங்களில் நன்மை இல்லை, இரக்கம் இல்லை, ஆண்டவர் அன்பில்லை, ஒருவரே பகைத்து ஒருவரே ஆண்டவரே விரோதித்து வாழ்கிற காலமாயிருக்கிற சுவாமி. விசேஷமாக இந்த குடும்பங்கள் ஆண்டவரே, பிறந்திருக்கிற குடும்பங்கள், உறவுகள் ஆண்டவர், பிள்ளைகள் ஆண்டவர், கண்ணீர் ஆண்டவர், ஐயா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இவர்கள் எல்லாரும் உங்களுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு குடும்பங்களில் ஒன்று சேரவான குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பிள்ளைகளும் வரவேணும் சுவாமி. அப்பா உங்களை அவர்கள் நோக்கி ஆண்டவரை குடும்பத்தில் ஒருவராய் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வழிகளில் நடக்கட்டும் சுவாமி. சமாதான கத்தர் நீங்கி குடும்பத்தை கட்டுகிற கத்தர் நீங்கி ஆண்டவரே இவர்கள் ஒருவரை நேசித்து ஆண்டவரை குடும்பத்தை கட்டுகளை ஆசீர்வதிங்கப்பா. பிறனுக்கு காரணம் இருக்கிற இல்லாத பொல்லாத கிரியர்கள் இவர்களை விட்டு நீங்கும்படி செய்யுங்கப்பா, நீங்கும்படி செய்யுங்கப்பா, நீங்கும்படி செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், எப்படியாக வேண்டி கொள்ளுறோம். வாலிய பிள்ளைகள வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்ளுறோம், வாலிய பிள்ளைகளோட வாழ்க்கைக்காக வேண்டி கொள்ளுறோம். வாழ்க்கை ஐயா வாலிய பிள்ளையோட வாழ்க்கை சிதைந்து சீரழிந்து கட்டு போய்விடாதபடி ஐயா அவர்களுக்கு உதவி செய்யபடியாக வேண்டிக் கொள்ளுறோம். சத்துருவானவனுடைய எல்லாரும் வஞ்சனையில் இருந்து அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. நீங்க மீட்டா தோணப்பா இந்த வாலிய பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வு சகப்பனே எனக்கும் செய்யப்பா, எனக்கு செய்யப்பா. அவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களை பிள்ளைகளுக்காக ஆண்டவரை எங்களை நோக்கி கூப்பிடுகளாக இருக்கட்டும். இவருடைய கண்ணீரின் ஜெபம் ஆண்டவர் பிள்ளைகளை ஆண்டவரே திருப்பி கொண்டு வருகிற ஜெபங்களாக இருக்கட்டும் சகப்பனே. இந்த பெற்றோருக்காக வேண்டிக் கொள்வோம், வாழ்க்கை பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க்கை வயது ஆண்டவரே பிள்ளைகள் சந்தோஷமா சமாதானமாய் வாழ வேண்டும். உங்களுடைய வழிகளில் நடக்க வழி இதுவே இதிலே நடக்கும் என்ற சத்தத்தை கேட்கிறோம். உங்களுடைய வழி ஆண்டவரே செம்மையும் உத்தமமான வழி ஆண்டவர் அந்த வழிகளில் நடக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம், இவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம். கனடா தேசத்துக்காக வேண்டி கொள்கிறோம், தேசத்தின் நன்மைக்காக வேண்டி கொள்கிறோம் சுவாமி. தேசத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு போலும் பாவங்களும் தேசத்தை விட்டு நீங்க மரியா வேண்டிக்கும் தேசம் ஆண்டவரே. அப்பா ஊழியர்களால் மிஷனர்களால் அந்த நாட்கள் கட்டப்பட்ட தேசம் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த தேசத்துக்கு ஒரு மண்ணை பூத்தாங்கப்பா, ஒரு மண்ணை பூத்தாங்கப்பா, ஒரு விடுதல் வைத்தாங்கப்பா, ஒரு ஆசீர்வாதித்தாங்கப்பா. எங்களாத்தானப்பா முடியும் ஆண்டவரே, இந்த தேசத்தின் வழக்காக வேண்டிக்கணும். எங்களோட உறவுகள் எல்லாம் ஆண்டவர் இந்த தேசத்திலே வந்து அந்த உலக நன்மையை பெற்று அவர்கள் ரட்சிக்கப்பட வேணும் சுவாமி. அவருடைய ஆத்மாவை அவர்கள் உணர்ந்தவர்களாய் அந்த ஒரு ஆத்மாவின் நிலை என்ன என்பதை அறிந்தவர்களாய் இந்த நாட்களில் சத்தியத்துக்கு எங்கும் சத்தியம் உண்டு சுவாமி, எங்கும் உண்டு, கரங்களில் உண்டு சுவாமி, வீடுகளில் உண்டு, தெருக்களில் உண்டு, சபைகளில் உண்டு. கேட்டு ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அப்பு கொடுக்கிறாய் மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக இவர்களுக்கு தடையாக இருக்க எல்லா தடைகளும் நீங்கி அந்த இவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டு பண்ண முடியாது ஜெயிக்கணும். எங்கள் தாங்கிற உறவுகள் இருக்கிறார்கள் விடுவிக்கப்படட்டும் சுவாமி, விடுவிக்கப்படட்டும் சுவாமி, விடுவிக்கப்படும் சுவாமி. இந்த தேசத்தில் உள்ள சார்ந்த தலைவர்களுக்காக வாழ்கிறவர்களுக்காக வேண்டிக்கணும். அப்பா நீதி நீதி ஆண்டவரே, தேவபாயம் தேவபாயம் இவர்களுடைய ஆளுகை செய்யட்டு ஆண்டவரே. வேதம் ஆண்டவரே எங்கும் உண்டு சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த தலைவர்கள் கரங்களில் ஆண்ட வேதத்தை படித்து அதன்படி ஆண்டவரை ஆளுகை செய்வளாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், அப்படியாக கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம், தேசத்தின் மக்கள் எல்லாருக்காக வேண்டிக் கொள்வோம். எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படணும் தகப்பனே. எங்கள் தேசத்துக்காக வேண்டிக் கொள்ள தேசம், எங்களோட தேசம், எங்களோட தேசம் ஆண்டவரை கண்ணீரோடி ஜபிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு தேசம் ஒரு விடுதலை பெற வேணும், விடுதலை பெற வேணும் சுவாமி. எங்களோட தேசம் ஒரு நன்மையை காண வேணும் சுவாமி. தகப்பனே எங்களை முதலாளியர்கள் அந்த சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா விக்கிரக ஆராதனை வெளியை கொண்டு இருக்கிறவர்கள் தேசத்துல ஆண்டவரே. தகப்பனே ஒரு விஷயம் ஒரு விஷயம் ஒரு விஷயம் ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதமான கரங்களை நீட்டுபடியா வேண்டிக்கொள். எல்லா விக்கிரகங்களும் எல்லா பாவங்களும் நீக்கப்பட்ட தேசம் ஒரு ஆசீர்வாதமான தேசமா மாற வேணும் சுவாமி, மாற வேணும், மாற தேசத்தின் கண்ணியை துடைக்கப்படும். எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டவர்கள் கண்ணீர் ஆண்டவர் தேசத்துல கொஞ்சம் அல்ல ஆண்டவரே, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. ஜனாதிபதிக்காம அவரோடு சேர்ந்து அந்தரி சுவைக்காம வேண்டிக் கொள்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீதி நியாயம் ஆண்டவரை அருகில் வரத்தக்கதாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா மக்களும் ஒரு மக்களும் ஆண்டவர் எல்லாரும் சுதந்திரமாய் சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள் என்று சொல்லி ஆண்டவரை பாகுபாடு சகோதரத்துவமாய் ஒரே தேவன ஆராதிக்கிறவங்களா தேசம் மாறவே ஜெபிக்கிறோம் சார். அப்பா இரண்டு தேசங்களா இந்திய தேசம் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே தகப்பனே, தேசத்துல இருக்கிற எல்லாவித பிசாசின் கிரியைகளும் எல்லாம் நீங்க ஆண்டவர், தேசம் பரிசுத்தப்பட வேணும் ஜெபிக்கிறோம் சுவாமி, பரிசுத்தப்பட வேணும். எத்தனையோ கோடி மக்கள் வாங்குற தேசம் ஆண்டவர், எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ற தேசம் ஆண்டவர், அங்க சிறைக்கப்படட்டும், காதில் சிறைக்கப்படட்டும் தகப்பனே. இன்னும் அறியாமைக்கு போய்கொண்டில்ல, அறியாமை இல்லையா ஆண்டவரே, அறியாத காலங்களை திறன் காணாத போது இப்போது அப்படி சொல்ல போக்கு முடியாது சுவாமி. எங்கும் ஆண்டவரே சுவிசேஷம் சொல்லப்படுகிறது, எங்கும் வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்பா கீழ்படுகிறவராய், கீழ்படுகிறவராய், தாழ்த்துகிறவளாய், ஒவ்வொருவரையும் மாறி இவனோட ஜீவனை ஆராதிக்கிறவளாய் மாறட்டும் சாமி. இப்படியா இரண்டு தேசங்களும் வந்து கா வேண்டிக் கொள்ளுற, வேண்டிக் கொள்ளுற, வேண்டிக் கொள்ளுற, அப்பாவே வேண்டிக் கொள்ளுற, அப்பா நன்றி சொல்லுறோம். எத்தாவே சமூக ரேடியோக்காக வேண்டிக் கொள்ளுறோம். நடத்துற பிள்ளைகளையும் ஆசீர்வாதிங்க, சுகத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சேவைகளை சந்திங்க. இன்னும் இன்னும் ஆண்டவர்கள் இன்னும் செய்ய வேணும் என்று ஆண்டவரே இருக்கிறார். அவியானவரே முன்னின்று உங்களுடைய ஆலோசனையின்படி ஆண்டவரை நடத்துங்க சுவாமி. மனுஷிகம் வேணாம் சுவாமி, சுயம் வேணாம். எங்களை சித்தத்தின்படி தங்களை எப்போ கொடுத்து நடத்துவதா இருக்கட்டும் சுவாமி. அவருடைய குடும்பங்கள் எல்லாம் நடத்துங்க சுவாமி. அசீரங்க நஞ்சிருக்கிற பிள்ளைகள் ஊழியக்கார ஒவ்வொருவருக்கும் நன்றி. ஊழியக்காரரை ஆண்டவரே, அவருடைய ஊழியத்துக்கு தக்கன பலனை கொடுக்கறதே நீங்க, அந்த பலனை அவர்கள் காண முடியாது செய்யுங்கப்போ. அப்பா கிருபை எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அப்பா நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். கொடி நாவுகள் போதாது, ஆயிரம் நாவுகளும் போதாம். சில பிள்ளைகளை மட்டுமா என் தகப்பனே, எங்களை கரத்தினால் மூடி பாதுகாத்து வழிநடத்தி பிள்ளைகளை ஆசீர்வதித்து இருக்கிற கிருபைக்கு அஷ்டோத்தம். எல்லாம் கிருபையப்பா, தகுதியற்ற மக்களுக்கு எங்களுக்கு கிடைத்ததெல்லாம் உங்களுக்கு கிருபையப்பா, கிருபை கிருபை கிருபை. நன்றி சொல்றோம். எல்லா கணவன் துதியும் மகிமை உங்களுக்கே தான். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்,
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. நாளை காலையிலே 10 மணிக்கு திரும்பமாக இணைவோம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே உங்களை திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். காட் பிளஸ் அம்மா. ஆமீன்,
3: ஆமீன், ஆமீன். கத்தர் உங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்,
2: ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சோதி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து இவங்களோடு வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேர்வு செய்தி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் பாஸ்டர் அண்டனிஸ் லே இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான மாலை நேர ஒலிபரப்புகளும். டொரண்டோ நேரம் மாலை 2 மணி. இன்று 14ஆம் தேதி 7ஆம் மாதம், 14ஆம் தேதி ஜூலை மாதம், 14ஆம் தேதி ஆடி மாதம் 2026 அன்று செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில் இணைந்திருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிஸ் லே இப்ராஹிம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு மாலை 7 மணி ஆகிறது. அந்த வகையிலே இந்த வேளையிலும் தேவசதி கூட கடந்து செல்ல பரிசுத்தாவியானவர் தாமே அவர் கூட வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் அவருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரையும் அவருடைய சபையையும் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் நமக்காக எடுத்து வரப்போகிற தேவசதிக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோ பாஸ்டர்.
4: பிரைஸ்லோ.
2: ஆமீன். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் எங்கள் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழியிடத்துக்கு பாச. காட் பிளஸ்.
4: ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் 100%க்கு 100% செய்து முடித்தார். ஆமென். இன்றைய நாளிலும் அதை நாங்கள் விசுவாசிப்போம், பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். நாங்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களும் நம்முடைய விடுதலையை பார்த்து விசுவாசித்து அவர்களும் விடுதலை அடைவார்களாக. பிதாவே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தை ஜீவனுள்ளதாய், உயிர்ப்பிக்கிறதாய், கட்டுகிறதாய், நாட்டுகிறதாய், புதுப்பிக்கிறதாய், உருவாக்குறதா இருக்கிறது. ஆகவே இது நம் அனைவரை மேற்கொள்ளுவதாக, பலிகி பெருக பண்ணுவதாக, இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன். எடுப்போம், வாசிப்போம். ஜோவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமேன். நாங்கள் பேசுகிற நன்மையான வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், நிச்சயமாக விடுவிக்கிற வார்த்தைகளாய், தேவனுடைய வார்த்தைகளாய், தேவனாய் கிரியை செய்கிற வார்த்தைகளாய் அவைகள் இருக்கிறது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது. கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள், தேவனுக்குள், பரிசுத்த ஆவியானவருக்குள் இருப்பது என்ன? ஜீவன். ஆமேன். ஆகவே அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. பிரியமானவர்களே, மிக மிக முக்கியம், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அப்படியானால் நமக்குள்ளே ஒளி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. ஆமேன். மரணம் இல்லை, சுகயீனம் இல்லை, பலவீனம் இல்லை, தருத்திரம் இல்லை, போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் இல்லை. ஏனென்றால் இவைகள் எல்லாம் இருளோடு இணைக்கப்பட்டது. ஆனால் அவரோ, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. வேதனைகளாய் அல்ல, துன்பங்களாய் அல்ல, போராட்டங்களாய் அல்ல, சோதனைகளாய் அல்ல, மனுஷருக்கு ஒளியாக, ஜீவனாக இருக்கும் அல்லது இருக்கும் என்றல்ல, இருந்தது. அந்த ஒளி, கவனியுங்கள், அந்த ஒளி இருளிலே பிரவேசிக்கிறது. அப்ப தேவ ஒளி நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட இருளா இருந்தாலும் சரி, அந்த இருள் என்ன செய்ய முடியாது? தேவ ஆசீர்வாதங்களை, விடுதலைகளை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த ஒளி இருளிலே பிரவேசிக்கிறது, இருளானது அதை தட்டி கொள்ளவில்லை. இருளினால் தடுத்து நிறுத்த முடியாது தேவ ஆசீர்வாதத்தை, தேவனுடைய விடுதலையை, தேவனுடைய ஜீவனை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, பலத்தை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பலத்தை இருளானது பற்றி கொள்ள முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. அதற்கு வல்லமை இல்லை. நமக்கு தெரியும், ஒரு இடத்துல இருளா இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒளியை கொண்டு வந்தார், இருள் தானாக ஓடி போகும். ஆகவே தேவனுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் நமக்கு ஒளியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அந்த ஒளி இருளிலே பிரவேசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உலகத்திலே வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப கவனியுங்கள், நாங்கள் விடுதலையோடு கூட நிறுத்தி கொள்ளுகிறோம். தேவன் வந்தார், எங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், இதோடு நிறுத்தி கொள்ளுகிறோம். ஆனால் வசனத்தை கவனியுங்கள், உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும், எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், எப்பேற்பட்ட தகுதியற்றவனா இருந்தாலும், அந்த மனுஷனை விடுவிக்கிற தேவனாக மாத்திரம் அல்லாமல் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, எழுந்து பிரகாசிப்பிக்க பண்ணுகிற ஒளி. ஆமென். ஆகவே நாங்கள் சாதாரணமாய் விடுவிக்கப்படவில்லை, பிரகாசிக்கிறவர்களாய், தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய், தேவனுடைய வல்லமை நிறைந்தவர்களாய், தேவனுடைய சுபாவத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் அந்த ஒளியினுடைய வேலை. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. எல்லாவற்றையும் நமக்குள்ளே உண்டாக்கி விட்டார், புதிதாக உருவாக்கி விட்டார், நம்மை புதிய பிரவியாக மாற்றி விட்டார். ஆனால் நாங்கள் இன்னும் அதை அறிந்து கொள்ளவில்லை. நாங்கள் இப்பொழுதும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், இன்னும் சிலர் ஒரு நாள் எங்களை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக் கொள்ளவில்லை. கவனியுங்கள், நாங்களும் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களைப் போல் அவருக்கு சொந்தமானவர்கள், ஆனால் அவர் கொடுத்த எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரையே கொடுத்திருக்கிறார், அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார், நம்மை அவரோடு கூட எழுப்பு உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் பண்ணியிருக்கிறார், ஆனால் இவைகளை நாங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது, கவனிங்கள், இதுதான் மிக மிக மிக முக்கியமான வசனம். அவர்கள் இரத்தத்தினாலாவது, மனுஷ சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். அப்ப மாமிசத்தோடு எங்களுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. எங்களுடைய அப்பா அம்மா, எங்களுடைய ஜெனரேஷன், இவைகளோடு எந்த கனெக்ஷனும் இல்லை. நாங்கள் எந்த நாள் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டோமோ எல்லாவித மாமிச கனெக்ஷனும் என்ன செய்யப்பட்டாயிட்டு, கட்டோ பண்ணப்பட்டாயிட்டு. அப்ப இரத்தத்தினாலாவது, மாமிச சித்தத்தினாலாவது, மனுஷருடைய புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறப்பார்கள் அல்ல. என்றைக்கோ ஒரு நாள் அவர்கள் எல்லாவற்றையும் சரியாய் செய்து அதற்கு பிறகு தேவன் அவர்களை பிறப்பிப்பார் என்பதாகவும் அல்ல. தேவனாலே பிறந்தவர்கள் இப்பொழுதே அப்படியாக இருக்கிறோம், தேவனால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவனால் நான் பிறப்பிக்கப்பட்டிருப்பேனானால் அவரே எனக்குள்ளே ஜீவனாக ஒளியாக இருப்பாரானால் எந்த தருத்திரம், எந்த வேதனை, எந்த சுகையினம் என்னை மேற்கொள்ள முடியும்? இருள் மேற்கொள்ள முடியாது. வேதனைகள், துன்பங்கள், தருத்திரங்கள், பற்றாக்குறைகள், தடைகள், தாமதங்கள், பிசாசின் கிரிகைகள், பில்லி சூனியங்கள், இவை எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவனாக ஒளியாக இருக்கிறார். ஆமென். 1 Corinthians 15:45-49 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனிங்கள், அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். கவனிங்கள், பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்ப பிந்தின ஆதாம் ஆகிய அவர் எங்களை உயிர்ப்பிக்கிறவரை ஒழிய எங்களை சாக பண்ணுகிறவரோ அல்லது எங்களை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கிறவரோ அல்லது வேதனை துன்பங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறவராக அல்ல, மாறாக பிசாசை மேற்கொள்ளுகிறவர்களாய், பிசாசை துரத்துங்கள், மரணத்தை மேற்கொள்ளுகிறவர்களாய், மரணத்தை மரித்தவர்களை உயிர்ப்பியுங்கள் என்று சொல்லி உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமேன். ஆகிலும் கவனியுங்கள், ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது என்றால் இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தது. முந்திய மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். அப்ப முந்திய மனுஷனோடு நான் என்னை இணைத்துக் கொள்வேனானால் நான் மண்ணுக்கு சமானம் பிரியமானவர்கள். எல்லாம் வந்து மேற்கொள்ளும். மண்ணுக்கு சமானம் என்றால் என்ன? எல்லாம் வந்து மேற்கொள்ளும். காத்து வந்து மேற்கொள்ளும், மழை வந்து மேற்கொள்ளும், எல்லா பிரச்சனையும் வந்து என்னை மேற்கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். கவனியுங்கள், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்ப ஆதாம் எப்படிப்பட்டவனோ, சபிக்கப்பட்டவனாய், வேதனை துன்பம் நிறைந்தவனாய் இருக்கிறவன், அவனோடு நாங்கள் இணைக்கப்பட்டு இருப்போமானால் மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்குரியவர்களும் என்னையும் உங்களையும் குறித்து சொல்லப்படுகிறது. அவரோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் நாங்கள் வானத்துக்குரியவர்கள், வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மன்னாவினுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். முன்னாடி நாங்கள் என்ன செய்தோம்? மண்ணானவனுடைய சாயலை நாங்கள் அணிந்து கொண்டிருந்தோம். தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, இப்பொழுதோ வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுகிறோம். இப்பொழுது வானவருடைய சாயல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாமிச சாயல் அல்ல. மாமிசம் நமக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. ஆனால் வானவருடைய சாயல் நமக்கு ஜீவனும் சமாதானமுமாயிருக்கிறது. ஆமென். அப்ப

கொடுப்படுவோம். கானான் தேசம் எல்லோருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருக்கும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது. ஆனால் அதிலே அநேகர் அவவிசுவாசப்பட்டு எவ்வளவோ வேதனைகள், துன்பங்கள், மரணங்களுக்குள்ளாய் அவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதையே பெற்றுக்கொள்ளாமல் மரித்து போனார். 1 கொரிந்தியர் 3:1-3 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பெலன் இல்லாதவர்கள் ஆனதால், அப்ப கவனியுங்கள், பெலன் இல்லாதவர்களாயிருக்கிறீர்கள் அப்ப என்று சொன்னால் எல்லாம் வந்து நம்மை மேற்கொள்ள முடியும். பெலன் இல்லாமல் இருக்கிறோம், ஏனென்றால் நாங்கள் ஆவிக்குரியவர்களாக தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட சமாதானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது தனியாக இல்லை. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அதை அப்படியே நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாக மேன்மையான மகிமையான காரியங்கள் நமக்கூடாக நடக்கும், நம்மை மேற்கொள்ளும். ஆமென். நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடுக்காமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடினால், அப்ப என்ன சொல்லுகிறார், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லிக் கொண்டு மாமிசத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. கவனியுங்கள், இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்கு இருக்கிறபடினால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாயிருந்து மாம்ச மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. அப்ப கவனி, நாங்கள் தேவனுடையவர்களாய், தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய சுபாவம் உடையவர்களாய், நாங்கள் வானத்துக்குரியவர்களாய் இருக்க வேண்டிய நாங்கள் பூமிக்குரிய மனுஷனோடு, மண்ணான மனுஷனோடு இணைத்து கொண்டிருக்கிறபடினால் மண்ணான குணாதிசயங்கள் நமக்குள்ளே கிரிகை நடப்பிக்கிறது. 1 பேதுரு 3:4 வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும், கவனிங்க, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். அல்லேலூயா. இப்பொழுது வானத்துக்குரியவர்களாய் நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், புறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் வானத்துக்குரிய வானவருடைய சாயலாய் பிறந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அங்கே பிறந்தார், இந்த பூமியிலே பிறந்தார், மாமிச சரீரத்தோடு பிறந்தார், ஆனால் வானத்துக்குரியவராய் பிறந்தார். அதே போலத்தான் நாங்கள் இந்த பூமியிலே இப்பொழுது பிறந்திருந்தாலும் மறுபடியும் தேவனால் புறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படியாக புறப்பிக்கப்பட்டிருக்கிறோம், வானத்துக்குரியவரால், வானத்துக்குரியவர்களால் புறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே இவற்றை மறுபடியும் நாங்கள் தியானிக்க வேண்டியது மிகவும் அவசியம். மறுபடியும் ஜனிப்பித்தார், வானத்துக்குரியவர்களாய் ஜனிப்பித்தார், பூமிக்குரியவர்களாய் அல்ல. ஆதாமோடு இணைத்து கொள்ளக்கூடாது, அவன் பூமிக்குரியவன், மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். நாங்களோ வானத்துக்குரியவர்கள். ஆமேன். தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அவன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டு ஜீவசுவாசம் அவனுக்குள்ளே ஊற்றப்பட்டது. ஆனால் இப்பொழுது நாமோ கிறிஸ்துவை போல, வானவர் எப்படி இருக்கு

0: இருக்கிறாரோ அவரை போலவே வானவரை உடையவர்களும் அப்படியே இருக்கிறார்கள். கிறிஸ்துவை போலவே வார்த்தையினால் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கோம். ஆமென். மண்ணா முந்தினாதாம் மண்ணினால் உருவாக்கப்பட்டான். ஆனால் இப்பொழுது நாங்கள் மண்ணினால் உருவாக்கப்படவில்லை, மண்ணினால் மறுபடியும் பிறப்பிக்கப்படவில்லை, தேவனுடைய ஆவியினால் அவருடைய ஜீவனை கொண்டு அவருடைய வார்த்தையினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே நாங்கள் மேன்மையாக பிறந்திருக்கிறோம். ஆமென். அப்ப சாதாரணமாய் அல்ல. அப்ப ஆதாமோடு இணைத்துக் கொள்ள கூடாது, நான் மாமிசம்தானே என்று நினைக்க கூடாது. நான் மாமிசம் அல்ல, மாமிசத்துக்குரியவன் அல்ல. அநேகர் எனக்கு சொல்லி இருக்கிறார், நாங்கள் மாமிசம்தானே பாஸ்டர். ஆனால் ஒன்று கொரிந்தியர், தயவு செய்து மறுபடியும் படியுங்கள். ஒன்று கொரிந்தியர் 15:45 49 வரைக்கும் வாசியுங்கள். 49 மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல என்றால், ஒரு காலத்திலே அப்படி அணிந்திருந்தோம், ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் வானவருடைய சாயலை அணிந்திருக்கிறோம், அணிந்து கொள்வோம் என்றால், அநேகர் அணிந்து கொள்ளவில்லை என்றால் இன்னும் அவர்கள் தங்களை வானத்துக்குரியவர்கள் என்று எண்ணவில்லை. மறுபடியும் வாசிப்போம், சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று பேதுரு 1:18-21 வரைக்கும் வாசிக்கிறேன் உங்களுக்காக. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கையிலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், கவனியுங்கள், எங்களுடைய காணிக்கைகள், தசபாங்கள், எங்களுடைய பலிகள், ஒருத்தல்கள், இவைகளினால் நாங்கள் மீட்கப்படாமல், அழிவுள்ள வஸ்துக்களாகிய இவைகளினால் நாங்கள் மீட்கப்படாமல், குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இன்றைக்கு அநேகம் நாங்கள் சொல்லுகிறோம், ஆனால் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. கவனியுங்கள், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய இயேசுவின் இரத்தத்தினாலே, வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறோம். மீட்கப்பட்டது மாத்திரமல்ல, புதிதாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும், கவனிங்கள், உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படிக்கு, எங்களுடைய கிரிகையின் மேல் அல்ல, எங்களுடைய செயல்கள், எங்களுடைய ஒருத்தல்கள் மேல் அல்ல, மாறாக உங்கள் விசுவாசம் நம்பிக்கையின் தேவன் மேல் இருக்கும்படிக்கு, அவரை மரித்தோலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். கவனிங்க, அப்ப அவரை மரித்தோலிருந்து எழுப்பினது மாத்திரமல்ல, மற்ற வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது என்னத்தை காண்கிறோம், அவரோடு கூட நாம் எழுப்பப்பட்டு, கொலசேர்களை வாசிக்கிறோம், அவரோடு கூட நாங்கள் எழுப்பப்பட்டு அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரவும் பண்ணியிருக்கிறார். ஆமேன். 1 பேதுரு 1:23 25 தொடர்ந்து வாசிக்கிறேன். கவனிங்கள், அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். அப்ப ரெண்டு காரியம் நடந்திருக்கிறது. ஒன்று வந்து நாங்கள் என்ன செய்தோம், பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவருடைய இரத்தத்தினால் பெற்றுக்கொண்டோம் மாத்திரமல்ல, அவருடைய வசனத்தினால் அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான, அப்ப இது அழிக்க முடியாது, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. மாமிசம் எல்லாம் இங்கதான் பிழை இருக்கிறது. ஏனென்றால், ஏனென்றால் என்று சொல்லித்தான் இந்த வசனம் வருகிறது இங்கே ஆங்கிலத்தில். ஆனால் இங்கே ஏனென்றால் என்பது இல்லாமல் எழுதியிருக்கிறார், அதனாலே அர்த்தம் புரியவில்லை. மாமிசம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உதிர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமும். கவனிங்க, இதுல இப்படியான வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எப்படியான வாழ்க்கை? மாமிசம் எல்லாம் புல்லை போலவும் மாமிச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த வாழ்க்கை புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உதிர்ந்தது, அப்படிப்பட்ட மாமிச கிரிகைகள் ஒளிந்து போனது, அழிந்து போனது. மாமிச கிரிகை என்னத்தை கொண்டு வரும்? மரணத்தை கொண்டு வரும். அதின் பூவும் உதிர்ந்தது. கவனியங்கள், இதெல்லாம் முடிந்தாயிற்று. உதிர்ந்தது, உதிரும் அல்ல, உதிர்ந்தது. இது முடிந்து போயிட்டு. இன்றைக்கும் அநேகம் பேர் இந்த வார்த்தையை வைத்து என்ன செய்கிறார்கள்? மனுஷனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டது, அது புல்லு, இது புழு, இது பூச்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது வந்து நம்முடைய பழைய வாழ்க்கை. இது உதிர்ந்தது, உதிரும் அல்ல, உதிர்ந்தது, முடிந்து போயிட்டு. அதுக்கு பிறகு என்ன வருது தெரியுமா ஆங்கிலத்திலே? பட், ஆனால், ஆனாலும். ஆனாலும் என்றால் இதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட இந்த புல்லு பூச்சி இதை பற்றி சொல்லப்பட்ட காரியங்களுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் மாமிசத்தோடு இணைக்கப்படவில்லை, ஆவிக்குரியவர்களாய் வானவர்களாய் தேவனோடு கூட நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த உதிர்ந்து போகிற வாழ்க்கை நமக்கு கிடையாது. ஆமென். எந்த பிசாசும் நம்மை அழிக்கிறதுக்கு அவனுக்கு வல்லமை கிடையாது. எந்த நோய்களும் நம்மை அழிக்கிறதுக்கு வல்லமை கிடையாது. அப்படி அவர்கள் செய்யப்பட்டால் அது இல்லீகல். ஏனென்றால் தேவன் லீகலாக எல்லா சாபத்திலுமிருந்து, நியாய பிரமாணத்தினால் வந்த எல்லா சாபத்திலுமிருந்து நம்மை முழுமையாக விடுதலையாக்கினார். கலாத்தியர் 3:13. கர்த்தருடைய வசனமோ, ஆனாலும், ஆங்கிலத்திலே ஆனாலும் என்று இருக்கிறது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலை நிற்கும். அவருடைய வசனத்தினால் எங்களை மீட்டிருக்கிறார், புதுப்பித்திருக்கிறார். அந்த வசனம், அந்த வசனத்தினால் புதுப்பிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை என்ன செய்யுமா? என்றென்றைக்கும் நிலை நிற்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்ப எந்த கிரியையும் என்ன செய்ய முடியாது? நம்மை அழிக்கவோ அல்லது தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுத்து விடவோ முடியாது. இது யாருக்கு வந்து பலிக்கும்? யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறார்கள் அவர்களை வந்து இது நிச்சயமாய் மேற்கொள்ளும். ஆமென். நாங்கள் விசுவாசிக்காமல் போகும் பொழுதுதான் நாங்கள் என்ன செய்கிறோம்? இயேசு செய்து முடித்ததை ரிஜெக்ட் பண்ணுகிறோம். அப்படி ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. எபேசியர் 4:24 இப்படியாக சொல்லுகிறது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட. கவனிங்கள், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிப்பிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்றால், புதிய மனுஷனாக செயல்பட ஆரம்பியுங்கள், விசுவாசியுங்கள். தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், உங்களுடைய சிந்தையை மாற்றி மாமிசத்தோடு இணைக்காமல் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாய், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவனோடு கூட இருக்கிறேன் என்று எண்ணம் கொண்டவர்களாய் என்ன செய்யுங்கள், நடந்து கொள்ளுங்கள். ஆமென். 2 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து 4 வசனம் வரைக்கும் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெரிய கடவுள். கவனிங்கள், அறிகிற அறிவினால்தான் இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும். அறிந்தால்தான் விசுவாசிக்க முடியும், விசுவாசித்தால் தான் இவைகள் வந்து நம்மை மேற்கொள்ள முடியும். தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும்
1: மகிமையை அவர்
0: பக்திக்கும் வேண்டிய யாவற்றை என்றால் பரிசுத்த வாழ்க்கைக்கும் தேவனோடு உள்ள வாழ்க்கைக்கும் இந்த மாமிச பிரகாரமான வாழ்க்கைக்கும் தேவையாகிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையான நமக்கு தந்தருளினதும் அன்றி என்றால் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாய் இச்சையினான் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ வார்த்தையினால் இவைகள் எல்லாம் நமக்கு அருளப்பட்டாயிற்று. இன்றைக்கு இவைகளை விசுவாசிப்போமானால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்போம். ஆமேன். ஜெபம் பண்ணு. அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உருவாக்கினவர், எங்களை புதிதாக்கினவர், உம்முடைய சாயலாகவே எங்களை படைத்திருக்கிறீர். நீர் வானத்துக்குரிய சாயலாயும் நீர் வானத்துக்குரிய சாயலாய் இருக்கிறபடினான் நாங்களும் வானத்துக்குரியவர்களும் வானத்துக்குரிய சாயல் உடையவர்களும் உம்மோடு இணைக்கப்பட்டவர்களும் உமக்குள்ளே வாழுகிறவர்களுமாய் இருக்கிறோம். அப்போ சிலர் 17:28 வாசிக்கிறோம், உமக்குள்ளே அசைகிறோம், உமக்குள்ளே இருக்கிறோம், உமக்குள்ளே ஜீவிக்கிறோம். ஆகவே நாம் உமக்குள் இருக்கிறபடி, நீ நமக்குள் இருக்கிறபடி உம்முடைய சாயல் வெளிப்படட்டும், உம்முடைய கிரிகைகள் வெளிப்படட்டும், உம்முடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும். பூமியில் உள்ளவர்கள் யாவும் இவர்கள் தேவனுடைய ஜனம் என்பதை கண்டு உம்மை மகிமைப்படுத்தட்டும். நீர் கொடுத்த சகல நன்மைகள் மேன்மைகள் மகிமைகள் யாவும் இவர்களுக்குள்ள இருந்து பலகி பெருகட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். எங்களை கர்த்தர் விசேஷித்தவர்களாக காண்கிறார். அதனுக்காகவே எங்களை தேடி வந்து ரட்சித்து தங்களுடைய பிள்ளையாக அவர் எங்களை தத்தெடுத்து கொண்டார். அருமையான வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை சித்தமானால் நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளைய நாளிலே திரும்பமாக சந்திப்போம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன்,
2: ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ.
3: Recording stopped.
2: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே
1: அவர் மீட்பை, அவர் தயவை, அவர் நமக்கு செய்தவைகளை எல்லாம் எண்ணி போற்றி பாடுங்கள் என்று வேதத்திலே பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆரம்ப நாட்களிலே நான் இளம் வயதிலே கர்த்தருக்காக எழுதிய பாடல்கள் சிலவற்றையும், என் மனைவி ஜெயராணியும் எழுதின பல பாடல்களில் சிலவற்றையும் தொகுத்து ஆராதனை என்ற ஒரு MP3 உங்களுக்கு வழங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பாடல்கள் எல்லாம் ஆரம்பத்திலே கர்த்தரோடு நடந்த அந்த இள வயதின் அன்பிலிருந்து பெற்றவைகள், தேவ பிரசன்னத்திலே கிடைத்தவைகள். கர்த்தருக்காக இருதயம் அடித்து கொண்டிருந்த பொழுது எங்கள் நேசமெல்லாம் அவர் மேலே ஊற்றப்பட்டு அவருடைய சமூகத்தில் இருந்த பொழுது பெற்ற பாடல்கள். அந்நாட்களில் இந்த பாடல்கள் வாலிபர் மத்தியில் அதிகமாய் பாடப்பட்டவைகள். இவைகளை பாடுங்கள். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே தங்கி தாபரிக்கும், உங்கள் இருதயம் பூரிக்கும், ஆவி களிக்கூறும் தேவ பக்தியில பெருகுவீர்கள். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
4: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி,
2: தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு என்று இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் நகோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவர்கள் காலை நேரத்திலே கத்துடைய அபிஷேக ஆராதனை வழி நடத்துவார். துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழி நடத்துவார்.
4: நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்.
2: அவரிடம் ஒப்படைப்போம். அவரை காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ்லோட்டம்மா.
4: உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும்.
2: உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்தி
5: இணைப்பு
2: சென்று விட்டது.
5: துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஐயரா. தப்பனே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவியார தன்மை எங்களுக்கு தந்தவரே, நீர்தான் எங்களுக்கு அப்பா தகப்பனே. அப்பா அப்பா என்று வாயார கூப்பிடுகிறோம் ஐயா, அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஐயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் விட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் சொன்னவரே, எங்கள் இருதயம் எங்கள் சிந்தனை எல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடுகிறதப்பா. அப்பா அப்பா அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஐயா ராஜா. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் எங்களை மறவாத தெய்வமே, உண்மை அல்லாமல் வேறொரு வழியும் இல்லையப்பா ராஜா. தகப்பனே ஐயா, நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கூட்ட, நாங்கள் நம்பி இருக்கிறவர், நீர் எங்கள் தேவனன் சொல்லுகிறோம் ஐயா. நீர் எங்களை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்பு வைக்கிறவர். ஆண்டவரே முக்க சூத்திரம் சமயத்தில் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனப்பா. என் அப்பாவே, என் ஆண்டவரே, இந்த கால வேளையில ஐயா உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கால தோறும் இறக்கங்கள் புதியதாயிருக்கிறபடினால் புதிய இரக்கத்திலே எங்களை வழிநடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமலே நம்பாலிருப்பீனோ. இந்த பாடல் எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். ஊழியக்கார பத்மநாபா அவர்கள் அந்த காலத்திலே எழுதி படித்த பாடல். ஹலேலூயான் அப்படின்னா எல்லோருக்கும் இது தெரிந்த பாடல். காலை வேளையிலே நான் எழும்புகின்ற வேளையிலே அநேகமான நேரங்களில் இந்த பாடல்கள் சத்தம் என்னுடைய ஆவியிலே வெளிப்படும். ஆவியானவர் உங்கள் ஆவியிலே ஒரு பாடலை கொண்டு வருவாரா இருந்தால், ஒரு வார்த்தையை கொடுப்பாராக இருந்தால், அதை நீங்கள் திரும்ப தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அதற்குள்ளேதான் உங்களுடைய ஆறுதலும் உங்களுடைய வெளிச்சமும் இருக்கிறது. ஹல்லேலூயா.

நோன் இருள் உன்னை சூழாதே, சிவ ஒளி உன்னை வழி நடத்தும். மேகாவலி ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, சத்ருவானவனே சந்தோஷப்படாதே, நாங்கள் இருளில் இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய ரட்சிப்பை நான் காண்பேன் சொல்லி. அல்லேலூயா. இந்த வேளையிலே கூட அந்த பாடலை பாடி நாங்கள் துதிக்க போறோம். இருள் உன்னை சூழாதே, சிவ ஒளி உன்னை வழி நடத்து, அழிகின்றதை நீந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய், சிவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, சிவ சமூகம்

போம். அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அல்லேலூயா, எங்களுடைய வழிகளில் எல்லாம் அல்லேலூயா, தேவன் எங்களை விடுதலை ஆக்கியிருப்பார். அவருடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். அல்லேலூயா, எங்கள் கால்களை அவர் தள்ளாட விட மாட்டார். காக்கின்ற தேவன் எங்களை, ஆண்டவரே எங்களை விட்டு உறங்க மாட்டார். அல்லேலூயா, ஆண்டவராகிய தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த தேவனே, எங்களுடைய நினைவுகள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் வாயின் வார்த்தைகள் அப்பா உம்மை நோக்கி கொண்டிருக்கிறத நீர் காண்கின்ற தேவன் அப்பா. ஆகாருக்கு ஆண்டவரே தண்ணீர் ஊற்றை காண்பித்த அதே ஆண்டவர், நெருக்கத்திலே நமக்கு உதவி செய்கிற தெய்வம் ஐயா ராஜா. ஹாலேலூயா, ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், இல்ல அன்பு கூறுகிறோம், உங்களுடைய அன்பை உமக்கு வெளிப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே மேல் ஆண்டவரே நாங்கள் வைத்திருக்கிற அன்புக்காக ஆண்டவரே அப்பா தேவனே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆவியானவரே இயேசு என்கிற நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தின ஆவியானவரே உம்மில நாங்கள் அன்பு கூறுகிறோம் அப்பா ராஜா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டப்பா. இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்து. இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி நம்மை வழி நடத்து. அழிகின்றதை நீ அந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய். தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே.

என்றும் என்னோடிரு பார் நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது ஆண்டவரே தேவனே எங்களை தப்புவிக்கிற தேவனை பாராச்சா. ஆண்டவரே தேவனே அலைகளையும் திரைகளையும் தாண்ட பண்ணுகிற தேவனை பாராச்சா. ஆண்டவரே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்களை செழிப்புள்ள இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறீர் ஐயா. எத்தனையோ இடர்கள் ஆண்டவரே, எத்தனையோ முக்கள் ஆண்டவரே, எத்தனையோ கல்லுகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த போதெல்லாம் ஆண்டவரே தேவனே தேவரே ரொம்ப நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு வேளையிலும் எங்களை தப்புவித்திரப்பா, தப்புவித்திரப்பா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா. கடனே வாங்காயே, கடனே கொடுத்துடுவாய். ஆண்டவரே நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்கள ஐயா ராஜா. உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே வாருங்கள், என்னோடு வழக்காட வாருங்கள் சொன்னீர் ஐயா ராஜா. உம்முடைய வார்த்தைகள் வெறுமனை திரும்புவதில்லை என்று சொன்னீர் ஐயா. அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு திரும்பும் சொன்னீங்களையா. காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் சொன்னீங்களையா ராஜா. என் ஆண்டவரே, அப்பா நீயும் கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீங்களே ஐயா ராஜா. உன் களஞ்சியங்கள் பூர்ணமா நிரம்பும் என்று சொன்னீங்களையா. ஆண்டவரே நாங்கள் கைட்டு செய்யும் வேலைகளிலும் ஆண்டவரே தேவனே தகப்பனே அப்பா நாங்கள் பெற்ற பிள்ளைகளிலும் ஆண்டவரே உடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும் என்று சொன்னீங்களே ஐயா ராஜா. ஆண்டவரே கைட்டு செய்யும் வேலையிலும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜாங்கள் கர்ப்பத்தின் கனியிலும் ஆசீர்வாதங்களை கட்டளிடுவேன் என்று நீங்க தானே சொன்னீங்கள ஐயா ராஜா. ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நெருக்கத்திலே உங்களை நாங்க நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. நிறங்களை விசாலத்திலே வைக்கிற தேவனையா ஆண்டவரே, எங்கள் நினைவும் சிந்தனையும் உண்மை நோக்கி கூப்பிடுகிறதப்பா. அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோம், ஆனால் ஆண்டவரே எங்களை இருதயத்தை நீர் அறிய மாட்டீரோ தகப்பனே. எங்கள் இருதயத்தில இருப்பது நீங்க ஒருவர் தானப்பா ராஜா. எஸ்அப்பா சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். அநேகருடைய சூத்திரங்களை நான் கிருபை பெருகுமன் சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. நாங்கள் சூத்தரிக்கிறோம் ஐயா. சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஆண்டவர் ஒவ்வொரு பகுதிகளையும் இருந்து கூப்பிடு. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேசத்தை நீர் ஆக்கிரமியும் அப்பா, பிள்ளைகளை ஆக்கிரமியும். எங்கள் தமிழ் ஜனங்கள் ஆண்டவரே எந்தெந்த தேசங்களில் இருந்தாலும் தகப்பனே அந்தந்த தேசங்களில இருக்கிற எங்கள் உடன்பிரபா தமிழர்களை ஆண்டவரே நினைத்தருளும். ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை நினைத்தருளும், குழந்தைகளை நினைத்தருளும் ஐயா ராஜா. ஆண்டவரே ஒருவர் சொந்த வீட்டையும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஆண்டவரே சொந்த ஜனங்களையும் ஆண்டவரே விசாரியாமல் விட்டால் அவன் ஆண்டவரே அவிசுவாசியிலும் கெட்டவனும் சொல்லப்படுகிறது ராஜா. எங்கள் சொந்த ஜனங்கள் ஆண்டவர் எந்த தேசங்களில் இருந்து இவர்கள் கூப்பிடுகிறார்களோ அந்த தேசங்கள் இருக்கிறவங்கள் தமிழ் ஜனங்களை ரட்சியும் ஐயா, விடுதலை பண்ணும் ஆண்டவரே. அப்பா இந்த உலகம் மண்ணுக்காகவும் ஆண்டவர் எதற்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிறதப்பா. நாங்கள் ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி எங்கள் ஜனங்களுக்காகவும் இடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. விக்கிர ஆராதனை என்கின்ற ஆண்டவரே மதில்கள் உடையட்டும் ஆண்டவரே. அப்பா தேவனே பெருமைகள் ஆண்டவரே தேவனே தகப்பனே ஆண்டவரே தேவனே எத்தனையோ காரியங்கள் நம்முடைய தமிழ் ஜனங்களிடம் இருக்கிறது ஐயா. அவை எல்லாவற்றையும் சத்ருவானவன் கொண்டு வருகிறானப்பா. அந்த சத்ருவை இயேசு நாமத்தை கடிந்து கட்டுகிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினானும் சாட்சியின் வசனத்தினானும் அவனை ஜெயங்கொள்ளுவீர்கள் சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. சொல்லி இருக்கிறீங்கள ஐயா. சொல்லி இருக்கிற வார்த்தை தான் எங்களுடைய பதிலப்பா ராஜா. என் தகப்பனே முக்கு சூத்திரம், என் ஆண்டவரே முக்கு சூத்திரம், என் அற்புதமே முக்கு சூத்திரம், ஆலோசனை கத்தரே முக்கு சூத்திரம் ஐயா. ஆறு இக்கட்டுகளுக்கு விளக்குகிறவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராத சொன்னவரே முக்கு சூத்திரம், விடுதலை தருகிறவரே முக்கு சூத்திரம், விண்ணப்பங்களை கேட்கிறவரே சூத்திரம், மகாதேவனே சூத்திரம், மரித்தேன் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொன்னவரே முக்கு சூத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை விசுவாசிக்கிறவர் மறித்தாலும் பிழைப்பான்னு சொல்லி இருக்கிறீங்கள ஐயா. ஆண்டவரே கடந்த உள்ளங்களிலே பிள்ளைகள் காரியங்களிலே உணர்வுகளிலே சிந்தனைகளிலே ஆண்டவரே வேதனைகளிலே மறித்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களை நீங்க உயிர்ப்பிக்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே ஜோபு சொன்னானையா, ஹல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல அவருடைய சூழ்நிலை மாற்றப்பட்டதப்பா. தகப்பனி உமக்கு சூத்திரம், தகப்பனி உமக்கு சூத்திரம். யோகுடைய பின்னிலை முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆசீர்வித்த அதே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பண்ணுகிறேன். ஆண்டவரே எங்கள் கிராமங்கள்ல ஆயிரம் ஆயிரமான ஆடுகள் ஆண்டவரே பெருகுமென்று சொல்லி இருக்கிறீங்கள ஐயா. எங்கள் சபைகளிலே ஆடுகள் பெருக்கம் அடைவதாக, வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல ஆண்டவரே எங்கள் ஊழியங்களிலே பெருக்கங்களை நாங்கள் காணும்படி செவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே பெருக்கங்களை காணும்
செவிக்கிறோம் கர்த்தாவே. அன்னால் கேட்டதையா ஒன்று ஆண்டவரே, நீர் மூன்று நாலுமாய் ரெண்டு மூன்றுமாய் கொடுத்தீர் ஐயா ராஜா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம் கேட்கிறோம் ஐயா, பெற்றுக் கொள்ளுகிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு சோத்திரம். சத்ருவானவனே சந்தோஷப்படாதே, நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம். நாங்கள் இருளில் இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் பிள்ளைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் சபைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் தமிழ் ஜனங்களை விடுவிப்பார். ஹாலே லூயா, அவருடைய ரட்சிப்பை நாங்கள் காண்கிறோம். ஹாலே லூயா, ஆண்டவரே உமக்கு சோத்திரம். காண்கின்றது வரப்பா, காண்கின்றது வரப்பா ராஜா. ஹாலே லூயா. கடனே வாங்காயே, கடனே கொடுத்துடுவாய், உண்ணாமல் நான் உன்னை போசித்திடுவேன், உறங்காமல் நான் உன்னை காத்திடுவேன். ஜீவாப்பம் நானே, ஜீவாப்பம் நானே, என் வள்ளல் என்றும் என்னோடிருப்பார், என் வள்ளல் என்றும் என்னோடிருப்பார். நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோம். அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஆம் யானவரே எழுதி கொடுத்திருக்கிறபடியால் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அப்படியே நீர் செய்வீர். உம்முடைய வார்த்தைகள் தீவிரமாய் செல்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் மலைகளையும் பேர்க்கும் ஆண்டவரே. அப்பா மலையை பார்த்து இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொன்ன அப்படி ஆகும் சொன்னீரையா ராஜா. கடன்கள், பில்லுகள், மோர்கேஜ்கள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறது. பிள்ளைகளுக்குரிய தடைகள், திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறதப்பா ராஜா. ஆண்டவரே அத்திமரத்தை சபித்தது போல ஆண்டவரே சத்ருவானவன் கொண்டு வருகிற பகைகள், விரோதங்கள், கோபங்கள், ஆத்திரங்கள், எரிச்சல்களை இயேசுவின் நாமத்தின சபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் சொன்ன தேவனே. ஹாலேலூயா. எங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் எங்கள் பட்சத்தில் வருகிறார்கள் ஐயா. எப்பொழுதும் மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாருமாண்டவரே. உம்முடைய சுபாவத்தை எங்களுக்கு தாருமையா. சிநேகிதனே என்று கூப்பிட்டு அன்பு ஊர்ந்தாதே அன்பு எங்களுக்கு தாருமாண்டவரே. என் ஆவியானவரே உமக்கு சோத்திரம். என் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. கடலும் கலங்கி தெளிந்திடலாம், மனக்கவலையும் ஒரு நாள் கலைந்திடலாம். அந்த ஒரு நாள் இன்றைக்கு தானப்பா ராஜா. எங்க கரங்களை பிடித்து ஆண்டவரே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் தேவன் என்று நீ சொல்லுகிற தேவனப்பா ராஜா. தேவனே சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்த தாட்சியா இருக்கும், கர்த்தர் நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹாலேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெல நடைந்து செட்டுகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இடப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அப்பா ராஜா, என் தகப்பனே, என் ஆண்டவரே, என் பிதாவே, என் தேவனே, எங்களுக்கு அன்புக்குரியவரே, நாங்கள் நம்பி இருக்கிறவரே, கூப்பிடுகின்றவர்களிலே குரல் கொடுக்கிறவரே, அன்புள்ள தெய்வமே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா என்று ஆராதிக்கிறோம். எரேமியாவில சொல்லப்படுகிறது ஐயா ராஜா. தேவனே அப்பா உன் பிள்ளைகளுக்காக உன் கரத்தை எடுந்து. ஹாலேலூயா. ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்காக கரத்தை எடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்காக கரத்தை எடுக்கிறோம், எங்கள் சபைகளுக்காக கரத்தை எடுக்கிறோம் ஐயா, எங்களுக்கு அன்புக்குரியவர்களுக்காக கரத்தை எடுக்கிறோம், எங்கள் தேசங்களுக்காக கரத்தை எடுக்கிறோம் ஐயா. என் தகப்பினே உமக்கு சோத்திரம். என் ஆண்டவரே உமக்கு சோத்திரம். எங்கள் விடுதலையே உமக்கு சோத்திரம். எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரே உமக்கு சோத்திரம் ஐயா. நாங்கள் விரும்புகிறது உமாலே வரும் என்று சொன்னவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. எங்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தினவரே உமக்கு சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை இன்றைக்கு காண செய்கிற தேவனையா. மேல அதிசயமானவரப்பா, அற்புதமானவரப்பா. கானாவு கல்யாணத்திலே ஐயா வெறும் ஆண்டவரே ஜாடியில தண்ணீரை நிரப்பி ஆண்டவரே அதை திராட்சை ரசமாக மாற்றி கொடுக்கிறது, மாற்றி கொடுத்தவரப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் களஞ்சியங்களை நிரப்பமான் முடியும் ஐயா. ஆண்டவரே எங்கள் சபைகளை கட்டவுமான் முடியும் ஆண்டவரே. அப்பா உண்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம்.
ஜனங்கள் நடுவிலே துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, கடலும் கலங்கி தெளிந்திடலாம்,

0: போதும். இந்த நாளிலும் வேத தியானத்தை எடுத்துக்கொண்ட பகுதி எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? இருந்தால் உன்னிலும் மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே அவனுடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? இருந்தால் தீங்கின் காலத்தில் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருக்களுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு நான் சகாயம் செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற தீங்கு, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கம், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற உபத்திரவம், இப்படியான சில காரியங்கள் மத்தியிலும் தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு கூட உதவி செய்கிறார். சத்ருவானவன் சில வேளைகளில் நம்மை நெருக்குவான், நம்மை ஒடுக்குவான். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், அங்கே சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு எங்களுக்கு சகாயம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இங்கே இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் ஒரு சகாயர் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனாலதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், அப்படியாக எனக்கு எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த மெய்யாகவே என்று சொல்லப்படுகிற காரியத்திலே அநேக ஆவிக்குரிய காரியங்கள் இந்த நாட்களில் அடங்கியிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் இந்த வார்த்தையை இந்த நாட்களில் உறுதிப்படுத்துகிற வார்த்தையாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். தீங்கு காலங்கள் எந்த நேரத்தில் வரும், எப்படியாக வரும், எந்த சூழ்நிலையிலே வரும் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு இந்த நாட்களே தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாருங்கள், அந்த காலங்கள் வருகிற வேளையிலே தேவன் நமக்காக அங்கே நமக்காக, அதாவது சத்ருக்களுக்கு எதிர்ப்பட்டு நமக்கு சகாயம் செய்கிற வேளையிலே அங்கு அந்த நாட்களை பாருங்கள், எந்த சூழ்நிலையிலே எந்த நிலைமையிலே இந்த நாட்களில் இருந்தாலும் நமக்குள்ள இந்த நாட்களிலே பாருங்கள், இப்படிப்பட்ட காரியத்திலே பார்க்கிற வேளையிலேயே தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பார்ப்போமா? இருந்தால் அங்கே ஒரு மகத்துவமான காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே தீங்கு வருகிற காலங்களிலே பாருங்கள், தன்னுடைய ஊழியக்காரர்களை இந்த நாட்களிலே தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். சங்கீதம் 92 எடுத்து இந்த நாட்களை வாசித்து பாருங்கள். உன்னதமானவருடைய மரபில் இருக்கிற நாங்கள் அங்கே அவருடைய சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவோம் என்று சொல்லுகிற விதமாக அந்த நாட்களை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அந்த சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கிற வேளையிலேயே நம்முடைய சத்துருக்களுக்கு தேவன் இந்த நாட்களிலே நம்மை விலக்கி காப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே சங்கீதம் 23 எடுத்து வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவன் சத்ருக்களின் கையிலே இருந்து நம்மை விடுவித்து நம்மை இந்த நாட்களிலே அங்கே தப்புவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். என கத்துடைய பிள்ளைகளே, நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் கர்த்தர் அவர் உங்களுக்காக இந்த நாட்களிலே சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு உங்களுக்கு சகாயம் செய்வார். அதனாலே தான் நாங்கள் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை தீங்குக்கும் பொல்லாப்போலுக்கும் நெருக்கங்களுக்கும் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் விலக்கி இந்த நாட்களை பாதுகாத்து இந்த நாட்களை நமக்கு சகாயம் செய்வார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் என கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால்தான் சங்கீத 91 சொல்லப்பட்டது போல அவர் தமது சிறகுகளினால் மூடுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நாட்களிலே நம்மை தன்னுடைய சிறகுகளினாலே மூடி இந்த நாட்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நாட்களிலே தேவன் உங்களை காப்பாராக. அவரை விசுவாசியுங்கள், அவரிடத்தில் இந்த நாட்களை திரும்புங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:19. பிரியமானவர்களே, சரீரத்தை குறித்து பலவிதமான கருத்துக்களை மக்கள் கூறுகின்றனர். ஆவி தேவனுக்கு சொந்தமானது, சரீரம் தமக்கு சொந்தமானது, அதை எப்படியும் தம்முடைய விருப்பம் போல பயன்படுத்தி கொள்ளலாம் என்று எண்ணுபவர்கள் சிலர் உண்டு. மேலும் இந்த சரீரத்தை வருத்துவதன் மூலம் பல நன்மைகளை பெறலாம் என்ற நம்பிக்கையில் சரீரத்தை காயப்படுத்தி வருத்தி இன்னும் பல காரியங்களை செய்து தாங்கள் நினைத்ததை அடைய முயற்சிக்கும் மக்களும் இருக்கின்றார்கள். ஒரு கிறிஸ்தவரை பொறுத்தமட்டில் சரீரமானது பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் ஆலயம் என்று பவுல் எழுதியிருப்பதை நாம் வாசிக்கிறோம். ஒருவன் இந்த சரீரத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்ற எச்சரிப்பையும் அவர் கொடுத்திருக்கின்றார். தேவன் மண்ணினால் மனிதனை உருவாக்கி அவனுக்குள் தனது ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவர் உருவாக்கிய இந்த சரீரம், ஆவி, ஆத்மா அனைத்தும் அவருக்கே சொந்தமானவை. பாவத்தில் விழுந்து போன எம்மை தமது ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டார் என்றால் நாம் அவருக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள். அவர் எமக்குள் வாசம் செய்யும் ஆலயங்களாக இருக்கிற கிருபையை பெற்ற நாம் எவ்வளவு பாக்கியவான்கள், இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கூறுகின்றார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை 3 நாளுக்குள் எழுப்புவேன் என்று. அப்பொழுது பரிசேயர்கள் நினைத்தார்கள், அவர் எருசலேம் ஆலயத்தை குறித்து பேசுகிறார் என்று. ஆனால் அவர் தமது சரீரமாகிய ஆலயத்தையே குறிப்பிட்டார். தேவாலயத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, அதை சுத்தமாக வைத்திருக்க எவ்வளவு முயற்சிக்கின்றோமோ, அதுபோலவே எமது சரீரமாகிய ஆலயத்தையும் துப்பரவாகவும் பரிசுத்தமாகவும் வைத்திருக்க பிரயாசப்பட வேண்டும். ஏனெனில் நாம் அவர் தங்கி வாழும் ஆலயங்களாய் இருக்கின்றோம். ஆகவே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
2: Recording stopped.

0: கலவரை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.
1: வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த திருமறை நேரம் நிகழ்ச்சியானது அநேகருடைய வாழ்க்கையிலே விழிப்புணர்வை, தெளிவை, சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை காண்பிக்கிறது என்பது தேவனுக்கு மகிமையா இருக்கும். இப்பொழுது நீங்க கூட வேதத்தை கையில் எடுத்து எப்பயும் சொல்ற ஒரு நோட்டை வச்சுக்கோங்க, ஒரு பென் வச்சுக்கோங்க, குறிப்புகளை எடுங்க, பிறகு அதை பற்றி ஆராய்ந்து படிங்க. அது நமக்கு நித்திய ஜீவனா இருக்கிறது மட்டுமல்ல, நற்குணசாலியாக நாம் இருப்பதற்கு வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆகவே இந்த செய்தி வழியாக நாம சத்தியத்தை கவனிக்கலாம், செய்திக்கு போகலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள்.
2: வணக்கம். திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேர் என்ற இந்த தொடரில் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சந்தித்த மக்களை குறித்து நம்ம படிக்கிறோம். அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை நேருக்கு நேராக சந்தித்த மக்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பு, ஆசீர்வாதம், அவர்கள் அனுபவித்த அந்த நன்மைகளை நாம் இன்றைக்கும் பெற முடியும். ஏனென்றால் இயேசுவை நாம் நேரில் சந்திக்கலனாலும் அவருடைய வார்த்தைகளை நேருக்கு நேர் கேட்கிற ஒரு மக்களாகவும், அதை செய்யத்தக்கதான கீழ்ப்படிதல் உள்ள இறுதியுடையவர்களாகவும் இருக்கிறோம். நமது நிகழ்ச்சிகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிற அதே நேரத்தில், அதாவது காலை 5:30 உங்களிடத்தில் இன்டர்நெட் இருக்குமானால் www.tamilintv.com அப்படி நீங்க போட்டீங்கன்னா லைவ் ப்ரோக்ராமை நீங்க பார்க்க முடியும். நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சிகள் எப்பேற்பட்ட மக்களையும் பாதிக்கக்கூடியதாகவும், மனம் திரும்ப செய்யக்கூடியதாகவும், கத்திடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கவும் அவர்களை மாற்றுகிறது. காரணம், ஒரு தொழில் ரீதியாக ஒரு வியாபார நோக்கத்தில் இல்லாத பொய் தகவல்களை, சாட்சிகளை அல்லது பொய்யான ஒரு மொழியை பேசுகிறவராக நாம் வராமல் கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள் என்று உங்களை அழைக்கிறோம். இது ஒரு கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவை பார்வை இல்லாத ஆள் கூட சந்திச்சிருக்கான், பார்வை பெற்றான். இன்றைக்கு நாம் படிக்கிற மனிதன் செத்தே போன ஒரு ஆள். இயேசு அவனை சந்திக்கிறார், அவனை உயிரோடு எழுப்புகிறார். அதை குறித்தான் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:43 நீங்க உங்க பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் இதை நீங்க படிங்க. இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்கிறது என்று கேட்டீங்கன்னா, பெத்தானியா என்ற ஒரு ஊர்ல இன்னைக்கும் இருக்கு. 2000 ஆச்சு. இன்னைக்கு நீங்க எருசலேமுக்கு போனீங்கன்னா இந்த பெத்தானியாவை நீங்க போய் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த லாசரு அடக்கம் பண்ணப்பட்டிருந்த கல்லறை இருந்தது இல்லையா, அந்த கல்லறையை கூட இன்னைக்கு நீங்க போய் பார்க்க முடியும். இந்த பெத்தானியா என்ற கிராமத்தில் மார்த்தாள், மரியாள், ஒரு தம்பி, அவனுடைய பேர் வந்து லாசரு. இவன் வியாதிப்பட்டு மிகவும் கொடிய நிலையில மரித்து போனான். மரித்து 4 நாள் ஆயிற்று. இயேசு கிறிஸ்து அவனை அந்த மரண கட்டுகளிலிருந்து, அந்த மரண குழம்பிலிருந்து, மரித்து அழுகிய உடலிலிருந்து மறுபடியும் சரீரத்தில் அவனை உயிரோடு எழும்பி வெளியே வர செய்தார். இதுதான் இந்த அற்புதம். என்னுடைய கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்துவால நேரடியே பார்க்கக்கூடிய எந்த ஒரு மனிதர்களையும், எந்த ஒரு சூழலையும் மாற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார். அவர் உயிராக இருக்கிறார், உயிரின் வாழ்வாகவும் இருக்கிறார். அதனாலதான் இயேசுநாதர் இந்த 11:25 ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வசனம் நீங்க பல முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல நானே என்ற ஒரு சொல் இருக்குது, முதல்ல அதை கவனிக்கணும். நீங்க இந்த வார்த்தை தேவனுக்குரிய ஒரு வார்த்தை, தேவன் ஒருவரையே குறிக்கும். அடுத்தது உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். உயிர்த்தெழுதல் என்பது ஒரு விஷயம், அதுக்கு பிறகு வாழ்வது என்பது இன்னொரு விஷயம். இயேசு கிறிஸ்து இரண்டாகவும் இருக்கிறார், அதாவது லைஃப் ஆகவும் இருக்கிறாரு, ரிசரக்ஷனாகவும் இருக்கிறார். ரிசரக்ஷனாகவும் இருக்கிறாரு, லைஃப் ஆகவும் இருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் சொன்னார். இந்த மாதிரியான ஒரு சொற்களை, இப்படிப்பட்டதான ஒரு வலிமையான வார்த்தையை உலகத்தில் எந்த மதத்திலும் ஒரு வரி இப்படி நாம் படிக்க முடியாது. இப்படி தெய்வங்களாக இந்த உலகத்துக்கு வந்தோம், தெய்வ பிறவிகளாக இருந்தோம் என்று சொன்னவங்க கூட இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, அவர் இந்த வார்த்தையை சொன்னபடியே அவருடைய வாழ்க்கையில கூட அவருடைய மரணத்தை அவர் ஜெயிச்சதுனால அவர் உயிர்த்தெழுதலாக இருக்கிறார் என்பதை நிரூபணம் செய்திருக்கிறார். இந்த விஷயத்தில் படித்து வேத மாணாக்கர்களாகவும் நல்ல விசுவாசிகளாகவும் போதகர்களாகவும் குருக்களாகவும் மேதைகளாகவும் இருக்கிற கண்மணிகளே, பரிசுத்தவான்களே, பைபிளில் பல விஷயங்கள் இருக்கு, ரொம்ப கருகலான விஷயங்கள். அதை கிறிஸ்தியன் சபையாருடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் கவனிச்சாதான் அவங்க கொடுக்குற அந்த விளக்கம் தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் இல்லையா, அப்படி மரித்த போது அவர் ஜீவனை விட்ட போது கல்லறைகள் திறந்தது, மரித்தோர் உயிரோடு எழும்பினார்கள், அவர்கள் பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டார்கள். இந்த தகவலை மத்தேயு 27 அதிகாரம் 52 வசனத்தில் நம்ம படிக்கிறோம். கேள்வி, அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் விட்ட போது கல்லறையில் இருந்த பரிசுத்தவான்கள் எப்படி எழுந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்படியானால் உயிர்த்தெழுதல் என்று வேதாந்தத்தில் பேசப்பட்டிருக்க அது நடந்து விட்டதா, அல்லது இயேசு உயிர் விட்ட போது மரித்தவர்கள் எப்படி எழுந்திருக்க முடியும்? ஒன்று கவனிக்கணும், எல்லாரும் எழுந்திருக்கல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது பக்கத்தில் இருந்த கல்லறைகளில் இருந்து சில பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பி அவர்கள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமில் காணப்பட்டார்கள். பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு என்ன ஆயிருப்பாங்க, அவங்க மறுபடியும் மரிச்சிட்டாங்க. இது வந்து இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகையில் நடக்கிற உயிர்த்தெழுதல் இல்லை, அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். மத்தேயு 10 அதிகாரம் 8 வசனம், வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை

மரித்தோரை எழுப்பும் அதிகாரம் அவங்களுக்கு இருந்தது. அதே போல இயேசு கிறிஸ்துவும் கூட மரித்தோரை எழுப்புகிற ஒருவராகவே இருக்கிறார். ஆகவே சிலுவைக்கு முன்னால வரைக்கும் சிலர் மரித்தோர்ந்து எழுந்தாங்க. அப்படி அவங்க எழுந்ததுனால அது வந்து நித்தியமாக இருக்கிற உயிர்த்தெழுதல் என்று நீங்கள் நினைக்க கூடாது. அதனால்தான் யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:11 இவைகளை அவர் சொல்லி பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். இது வந்து சிலுவைக்கு முன்னால் நடந்த சம்பவம். ஆக இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையை மரித்தோர் மீது பிரயோகிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆனால் இந்த கருத்தை நாம் சரியாக ஜீரணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். சிலுவைக்கு முன்னாலே எழுப்பப்பட்ட மக்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில் எழுப்பப்பட்டதாக எண்ணக்கூடாது. இவர்கள் எல்லாரும் எழுப்பின பிறகு மறுபடியும் கொஞ்ச காலம் வாழ்ந்து பிறகு அவர்கள் மரித்து விட்டார்கள். அந்த மாதிரி யாராவது இன்னைக்கு உலகத்தில் உயிரோட இயேசு கிறிஸ்துவால் எழுப்பப்பட்ட ஆள் இருந்தா அவனுக்கு வயசு 2000 இருக்கும். இவர்கள் எல்லாருமே முதல் நூற்றாண்டு காலத்திலேயே ஏறக்குறைய அவர்கள் எல்லாரும் மரித்து விட்டார்கள். இதே யோவான் எழுதிய சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில் உலகத்தினுடைய முடிவில் மரித்தோரை எழுப்புவதாக இயேசு சொல்லியிருக்கிறார். இதையும் அதையும் போட்டு நம்ம குழப்பிக் கொள்ளக்கூடாது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 6:54 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பெனார்ந்த அந்த கடைசி நாளில் என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்புகிற இன்னொரு கூட்டத்தை குறித்து இங்கே பேசுகிறார். சிலுவைக்கு பிறகு வாழப்போகிற மக்களுக்காக இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் இங்க சொல்றார். ஆக சிலுவைக்கு முன்னால அப்போஸ்தலர்களோ அல்லது இயேசு கிறிஸ்துவோ நேரடியாக எழுப்பின மக்கள் அவர்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்து பிறகு மரித்து விட்டார்கள். இதை முதல்ல நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15:51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம், எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் அவரோடு எழுந்திருப்போம். இந்த பகுதி இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகையில நிகழப்போகிற உயிர்த்தெழுதல். 1 தெசலோனிக்கேயர் 4:1 ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வசன பகுதியும் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில கல்லறையிலிருந்து மனிதர்கள் எழுந்து மேகங்கள் மீது அவரை சந்திக்கிற காட்சியை நமக்கு காண்பிக்கிறது. வெளிப்படுத்தல் 20:12 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களின் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இந்த வசனமும் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில மரித்தோர்ந்து எழுந்த மக்களுக்கு எவ்விதமான நியாய தீர்ப்பு கொடுத்து தேவன் அவர்களை பிரிக்கப் போகிறார் என்பதை காண்பிக்கிறது. நண்பர்களே, இந்த விஷயங்கள்லாம் நல்லா உள்ள வாங்கிக்கிட்டு இப்பொழுது நாம் வந்து யோவான் எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை நாம் இன்றைக்கு படிக்கலாம். இந்த 43 வசனத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் என்ன பேசினார்கள், இயேசுனுடைய வருகை ஏன் தாமதமானது, மரித்த லாசருடைய அக்காள்கள் அதாவது மரியாளும் மார்த்தாலும் எப்படிப்பட்டவர்களா, என்ன பேசினாங்க,

0: பெத்தானியா ஊரில் இருந்த மக்கள் இயேசுவை கண்டபோது அவங்க என்னென்ன பேசினாங்க? கடைசியாக இயேசு கிறிஸ்து எவ்விதமாக அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார், இந்த தகவல் எல்லாம் நம்ம சேர்த்து படிக்கிறோம். ஏற்கனவே இந்த ஊரில் இருக்கிற மக்கள் இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசி என்றும் வல்லமை உள்ளவர் என்றும் அறிந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு குருடனுடைய கண்களை திறந்ததை அந்த ஊர் மக்கள் நன்றாக அறிந்து அதை அற்புதம் என்று நம்பியிருந்தாங்க. இதை யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:37 படிக்கலாம். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமலும் இருக்க பண்ண கூடாதா என்றார்கள். இந்த வசனத்தில் பெத்தானியா கிராமத்தில் அல்லது சிறிய ஊரில் இருந்த அனைத்து மக்களும் இயேசுவை அற்புதம் செய்கிற ஒரு தீர்க்கதரிசியாக அறிந்திருந்தார்கள். சரி, இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அவனுடைய சகோதரிகள் அவங்க எப்படி இயேசுவை கவனிக்கிறாங்கன்றது பார்ப்போம். யோவான் 11:23, இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிரோடு இருந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இதிலேயே உங்களுக்கு தெரியுது, யூதர்கள் ஒரு கடைசி காலத்தில் தேவன் மரித்தோரை உயிரோடு எழுப்புவார் என்பதை அறிந்திருந்தார்கள். இயேசு தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்ற அந்த கருத்தை அவளுக்கு சொல்லும் போது, அவள் ஒரு பழைய யூத ஸ்திரீயாக அவளுடைய பாரம்பரிய எண்ணத்தின்படி தன்னுடைய சகோதரன் கடைசி நாளில், உலகத்தினுடைய முடிவு நாளில் எழுந்திருப்பான் என்பதாக பதில் சொன்னான். அதுக்குதான் இயேசுநாதர் அவளை பார்த்து சொன்னாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். இந்த 11 அந்த முழு கிராமம் அல்லது அந்த சிறிய ஊர் எல்லாம் ஒரு பெரிய கூட்டமாக சேர்ந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகை அங்கே ஒரு மதிப்பீடாக இருக்கிறது. இன்னைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவின் மெய்யான வார்த்தைகளை கேட்கிற மக்கள் அந்த வார்த்தை எவ்விதமாக செயல்படுகிறது என்பதை கவனிக்க ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இயேசு ஆதியிலே இருந்த தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததாகவும் அது தேவனாய் இருந்ததாகவும் நாம் வாசிக்கிறோம். யோவான் 1:1, அந்த வார்த்தை மாம்சமானார் என்று யோவான் 1:14 வாசிக்கிறோம். ஆகவே வாழ்விக்கும் இந்த வார்த்தை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சியும் ஒரு புதிய உயிர்த்தெழுதலையும் சரீரப்பிரகாரமாக நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகிற அந்த அனுபவத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் ஞானஸ்தானம் எடுத்தவர்களை புதிய சிருஷ்டி என்று வேதாகமம் அழைக்கிறது. 2 Corinthians 5:17. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது என்று கொலோசியர் 3:1 நாம் வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்னால மனிதர்களை உயிரோடு எழுப்பினார். இயேசு தனியாக கணக்கு பார்த்தீங்கன்னா, யாவீரனுடைய மகளை உயிரோடு எழுப்பினார், நாயினுடைய விதவியினுடைய மகனை உயிரோடு எழுப்பினார், இங்கே பெத்தானியாவில் லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஆகவே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் தனியாக செத்த 3 மனிதர்களை எழுப்பி காண்பித்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் என்னன்னா, கொஞ்சம் முன்னால உயிர் போச்சு, அரை மணி நேரத்துக்கு முன்னால செத்து போயிட்டான் என்ற மாதிரியான ஆட்களையும் உயிரோடு எழுப்பியிருக்கார். ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னால இறந்தாள் அந்த நாயினூர் விதவையினுடைய மகன், ஏன்னா பாட கட்டி அவனை அடகுமடுத்து எடுத்துட்டு வராங்க, நேற்று இறந்தான் அவன், இன்னைக்கு கொண்டு போறாங்க, ஒரு நாளாச்சு, அந்த ஆளையே உயிரோடு எழுப்பினார். ஆனா இந்த கேஸ்ல லாசர் இறந்து 4 நாளாயிற்று. யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:39, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 ஆயிற்றே என்றாள். இந்த வசனத்துல லாசரு இறந்து 4 நாளாயிற்று. நீங்க எப்பாவது உங்க வாழ்க்கையில செத்த ஒரு ஆள், ஒரு 4 ஆன ஆளை நீங்க பார்த்திருப்பீங்களா? அங்க போக முடியுமா, அங்க நிக்க முடியுமா? அந்த சரீரம் என்ன ஆகும்? மெழுகு போல கொல கொலனாயிடும். சகல புழுக்கள் அதுக்குள்ள இருக்கும், மரண துர்நாற்றம் வீசும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை, அழுகி போன ஒரு மனிதனை கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டு நாலு நாள் ஆயிப்போச்சு. இப்ப போய் அந்த கல்ல எடுங்கன்னு நீங்க சொல்றீங்களே, அவனை எழுப்ப முடியுமா? இது சாத்தியமா? இது விஞ்ஞானத்துக்கு ஏற்புடையதா என்பது போல இருக்கு கேள்வி. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ வெளியில நின்று வீட்டுக்குள்ள தூங்குற ஒரு ஆளை சத்தம் போட்டு கூப்பிட்டா அவன் எப்படி எழுந்து வருவானோ அவிதமாக எழுப்பி விடுகிறார். வாசிப்போம் 43 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இயேசு இந்த மனிதனை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். சின்ன கேள்வி, நாலு நாளைக்கு முன்னால அவனுடைய ஆவி ஆத்மா வெளியே போயிட்டது. மரணம் என்பது ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிவது. கிரேக்க மொழியில தனாட்டா என்ற ஒரு வார்த்தை இருக்கு, அதான் மரணம் என்ற வார்த்தை, டெத். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செப்பரேஷன், பிரிவுன்னு அர்த்தமா. சரீரத்துல ஆவி பிரிஞ்சு வெளியே போனா அதான் மரணம். அப்போ வெளியே போன ஆவி மீண்டும் அந்த மனிதனுக்குள்ள வந்தாதான் அவன் மறுபடியும் உயிரோடு இருக்க முடியும். இது நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒவ்வொரு மனிதனும், நீங்களும் நானும், மூன்று அடுக்கு உடையவர்களா இருக்கிறோம். சரீரம், அப்புறம் ஆவி ஆத்மா. ஆகவேதான் ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு வேதாகமம் பேசுகிறது. இந்த ஆவி ஆத்மா சரீரத்துல ஆவி ஆத்மாவும் வெளியே போயிடும் போது இந்த சரீரம் தரையில விழுந்து மரித்ததாக இருக்கிறது. இப்போ வெளியே சென்ற ஆவி ஆத்மாவை மறுபடியும் தேவன் அழைத்து அந்த சரீரத்துக்குள் கொண்டு வர வேண்டும். அப்போதான் அந்த ஆள் உயிரோடு எழுந்திருக்க முடியும். 1 Corinthians 15:45 அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அதாவது ஆதாமுக்குள்ள நமக்கு ஆத்மாவாகிய இந்த சரீரத்துக்குள் வாழ்கிற ஒரு உரிமை மட்டும்தான் கிடைக்குதான். ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள உயிர்ப்பிக்கிற ஆவி இருக்கான். ஆடம் வாஸ் எ சோல், கிரைஸ்ட் வாஸ் த ஸ்பிரிட். இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? தேவன் மனிதனை முதலாவது உண்டாக்கி அவனுக்குள் அவனுடைய நாசியில சுவாசத்தை ஊதினார்னு பாக்குறோம். ஆக சுவாசம் ஊதப்பட்டவர் சுவாசத்தை பெற்றுக் கொண்டவன். ஆதாம் ஜீவ ஆத்மாவாக மாறினான். அது போல லாசரு ஒரு சரீரத்தில் இருக்கிறான். அவனுடைய ஆத்மாவுக்குள் வரவேண்டிய ஆவி வெளியே இருக்கிறது. இயேசு அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறதுனாலே அவர் அந்த உயிரை அவனுக்குள் மீண்டும் கொண்டு வர வல்லமையுடையவராக இருந்தார். நண்பர்களே, இது ஒரு கடினமான ஒரு உபதேசமும் கூட. அதாவது இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இணைக்கும் மாற்றல் இருக்கிறது. அதனால் அவர் நம்மை பிழைக்கும்படி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பும் போது அவன்தான் கூடா போனானே, சீடா போனானே, அதுக்குள்ள எப்படி உயிர் வந்திருக்க முடியும்? நீங்க நினைக்கலாம், அதுதான் வல்லமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமை. இவனாவது கூழா கடக்கிறான், நம்ம எல்லாரும் மரித்து மண்ணாயிடுவோம். ஆனாலும் கூட இயேசுனுடைய இரண்டாம் வருகை வரும்போது நாம் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சமுத்திரத்துல கடந்தாலும், எந்த மலை மேல கடந்தாலும், நம்மை அவர் எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாம் ஆதாமாகிய அந்த மனிதன் ஜீவ ஆத்மாவாகத்தான் இருக்கிறான். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறார். ஆகவே தான் லாசருவை அவரால் உயிரோடு எழுப்ப முடிந்தது. சரி, லாசரு உயிரோடு எழுந்தானே, அதுக்கப்புறம் மறுபடியும் போய் கல்லறைக்குள்ள படுத்துக்கிட்டானா? இல்ல, கொஞ்ச காலம் அவன் வாழ்ந்தான், அவனுடைய வாழ்க்கை நீடிக்கப்பட்டது. எப்படி எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகள் கர்த்தர் ஆண்டுகளை கூட்டி கொடுத்தாரோ, அவ்விதமாக அவனுடைய வாழ்க்கையில பல ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்டது. உயிரோடு எழுந்தாலும் மறுபடியும் பேய் பிசாசா இல்ல, அவன் பழைய மனிதனாக தான் இருந்திருக்கிறான். 12 அதிகாரத்தை பாருங்கள். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு இராவிருந்து பண்ணினார்கள். மாத்தால் பணிவிடை செய்தால் லாசரும் அவரோடு கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். ஆகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின லாசரு அதுக்கு பிறகு அந்த சமுதாயத்தில் அவன் வாழ்ந்தான், விருந்துகளில் கலந்து கொண்டான். இந்த லாசருவை உயிரோடு எழுப்பினது நிமித்தம் யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய மிகவும் தீவிரமானார்கள் என்று இதனுடைய
1: அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த
0: பிற்பகுதியில் நம்ம படிக்கிறோம், லாசர் மரித்தோர்ந்து எழுந்து விருந்திலே அவரை முகமுகமாக தரிசிக்கிறவனாக, சந்திக்கிறவனாக, அவரோடு சாப்பிடுகிறவனாக, அந்த வல்லமையை உணர்ந்தவனாக அவன் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை பொழுதுல இந்த லாசருவின் ஆண்டவர், அவரை எழுப்பின ஆண்டவர் நமது ஆண்டவராயும் இருக்கிறார். நமக்கும் அவர் உயிர்த்தெழுதலாக இருக்கிறார். நீங்கள் மரித்தாலும் உங்களை எழுப்புகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த நேருக்கு நேர் என்ற இந்த நிகழ்ச்சியை இன்று காலை நான் நிறைவு செய்து நாளை மீண்டும் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, லாசருவை மரித்தோழ்ந்து எழுப்பினது போல கடைசி காலத்தில் எல்லா மனிதர்களையும் நீர் உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு நியாயம் செய்ய போகிறீர் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறார் என்ற தகவலுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அவரே எங்களுக்கு உயிரும் ஜீவனுமா இருக்கிறார் என்ற செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
2: ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமற நேர நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என்ன நேர்களே, இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சி எப்படி போகிறது? உங்களுக்குள் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? அநேகர் கடிதங்கள் எழுதியிருக்கிறீர்கள், உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த செய்தி எல்லாம் நீங்கள் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வரீங்க, உங்களை பாராட்டுகிறோம். உங்களுடைய வாலிப பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த கிறிஸ்தவர்களாய் மாற இந்த செய்திகள் பிரயோஜனமாக நிச்சயமாக இருக்கும். காலையில் எழுந்து இந்த வேத வசனத்தை நீங்கள் நிர்மலமான மனதோடு படிக்கிறீங்க இல்லையா, இதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தை நீங்கள் அதிகாலையில் தேடும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். சமீபத்தில் நிறைய பேர் கர்த்தருக்குள் வந்தார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள், அவர்களை பாராட்டுகிறோம். இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் படித்தீர்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை லாசரு நேருக்கு நேர் சந்தித்தினாலே அவனுக்கு கிடைத்ததான ஒரு பாக்கியம். இன்றைக்கு அநேகர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் நாம் இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நாம் சந்திக்கும் பொழுது அதிலிருந்து நாம் உயிர்த்தெழுகிறோம், அதிலிருந்து புதிய வாழ்க்கையை நாம் பெறுகிறோம். புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளும்படி கிறிஸ்து நம்மை எழுப்புகிறவராயிருக்கிறார். தொடர்ந்து சத்தியத்தின்படி வாழுங்கள், சத்தியத்தின்படி நடக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான், சிலுவைக்கு முன் இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார்? வசன குறிப்போடு சரியான பதிலை எழுதுங்கள். சிலுவைக்கு முன் இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார்? சரியான பதிலுக்கு நல்ல பரிசு உண்டு. முகவரியை சில பேர் சரியாக எழுதுவதில்லை, தயவு கூர்ந்து முழுமையான முகவரி, வீட்டு எண், தெரு எண், பகுதி, பின்கோடு, தொடர்பு கொள்ள தொலைபேசி அல்லது செல்போன் நம்பர்களை தயவு செய்து குறிப்பிடுங்கள். மற்றவர்களை கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
3: என் அன்பார்ந்த நேயர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் கிறிஸ்துவின் சபை, 1288 லோன் பார்க் ரோட், கிளார்க்சன், மிசிசாகா, ஒன்டாரியோ. நேயர்களே, உங்கள் வீட்டில் இருந்தபடி இன்னும் வேத வசனங்களை பகுத்து படிக்க விரும்புகிறீர்களா? அழையுங்கள் சகோதரர் செபாஸ்டியன் டேனியல். தொலைபேசி இலக்கம் 9052165344. மின்னஞ்சல் bibleourtoronto@thereateofgmail.com. மறுபடியும் நான் இந்த நிகழ்ச்சி

0: வானொலியின் வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு, நேரடி ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான இன்றைய நாள் பத்தாம் தேதி ஏழாம் மாதம் பத்தாம் தேதி ஆடி மாதம் பத்தாம் தேதி ஜூலை மாதம் 2026 வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 7:27 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு என எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியம் செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து வானொலி கூடாக சங்கமம் .com சங்கமம் டபுள் கஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்திரை கரத்தில் இந்த புதிய நாளையும் உபயோகிப்போம். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். கத்திர தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், இதோ ஆசாரியனாகிய அமரியா கத்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜா கடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள். நீங்கள் திட்டமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கத்தர் துணை என்றான். ஆமேன். 2 Chronicles 19:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. எங்களுக்கு கத்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய உத்தியோகஸ்தராயிருக்கிறார். நாங்கள் திட்டமனதாயிருந்து காரியங்களை நடத்துவோம். உத்தமனுக்கு கத்தர் துணையாயிருக்கிறார். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம், பெற்றுக் கொள்வோம். ஆமேன். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கத்தர் துணை. ஆமேன். இந்த நாளுக்காக பரிசுத்த வேதாபுத்தத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கான அதிகாரங்கள், 1 Samuel 23, ஏசாயா 66, பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து மத்தேயு 11 இவற்றை நாங்கள் நேற்றைய நாளில் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாளைய நாளுக்கான அதிகாரங்களையும் பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். நீங்களும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். இப்பொழுது நாங்கள் காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் தேவ ஊழியர் பஸ் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். அதிகாலையிலே சௌரி டொலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் அதிகாலை வணக்கங்களை கூறுவோம். மாலை வழியில் எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கூட நாங்கள் இந்த வேளையிலும் ஆராதனை கூடாக வழிநடத்த அபிஷேக ஆராதனை கூடாக வழிநடத்த தேவ ஊழியர் பாசன் நகோமி லோகன் அவரிடம் ஒப்படைப்போம். பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். கத்திரி கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவரை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோடமா காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க. ஆமேன்.
1: ஆமேன். அல்லேலூயா.

கொண்டாடுவோம், மகள் கொண்டாடுவோம், மகள் கொண்டாடுவோம். இந்நாளிலே கர்த்தர் படைத்தார், களி கூறுவோம், மகள் கொண்டாடுவோம். இந்நாளிதே கர்த்தர் படைத்தார். This is the day, this is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice, we will rejoice and be glad in it, and be glad in it. This is the day that the Lord has made, we will rejoice and be glad in it. This is the day, this is the day that the Lord has made. Hallelujah. ஆண்டவராகிய தேவனே, எல்லா நாளும் கர்த்தருடைய நாளப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே அப்பா, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறது ஐயா. நீர் மோசையோடு இருந்தது போல் எங்களோடும் கூட இருக்கிறீர். நீர் எங்களை விட்டு விலகுறதும் இல்லை, எங்களை கைவிடுகிறதும் இல்லை அப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவர் ஆகிய தேவனே, மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஐயா. ஹாலேலூயா. மகிமையும் மக்கன்றோம், மாட்சிமையும் மக்கன்றோம், தூதியும் கனமும் சோத்திரமும் தூயவரும் மக்கன்றோம். எல்லா தூதியும் கனமும் சோத்திரமும் தூயவருமக்கன்றோம். ஆராதனை ஆராதனை என்ன

விலையேறப்பெற்ற உம் ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேறப்பெற்ற உம் ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேறப்பெற்ற உம் ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே மகிமையுமக்கன்றோம், வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, அன்பால் பிளத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பிளத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, நம்மை அன்பால் பிளத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக

என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமையுமக்கன்றோம். எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் சித்தம்

நண்பர் இயேசுவுக்கே மகிமையும் கன்றோம். உங்கள் செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோம். உம் தூய வழிகள் மேன்மையான

ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. என் தகப்பனே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆறு இக்கட்டுகளுக்கு விளக்கினவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதம் சொன்னவரே உமக்கு சோத்திரம். தகப்பனே எங்களை வாலாக்காமல் தலையாக்குறவரே, கீழாக்காமல் மேலாக்குறவரே சோத்திரம். ஹாலேலூயா ராஜா. நெருக்கத்திலே நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிட்டோம், நிறங்களை விசாரத்தில வைத்தேர் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. சோத்திர பலியிடுகிறவன் தேவன மாயமப்படுத்துகிறான் அப்பா ராஜா. என் தகப்பனாகிய ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கிற துருகமே, எங்களுக்கு ஆண்டவரே தேவனே பிரதான ஆசாரியரே, உமக்கே சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹாலேலூயா. என் அப்பாவே துதிக்கிறோம், அப்பாவாய் வந்தவரே துதிக்கிறோம். ஆண்டவரே உடைய பார்வையில் இருக்கிற குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றை மன்னியும் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஊற பக்கரது வர வர பக்கரது வர வர பக்கரு தகப்பனே

வீட்டில் உம்மை போல் யாருண்டு? வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்துடு.

ஆண்டவரே, அப்பா இந்த பாடின பாடலின் படி ஆண்டவரே, தேவனே ஆண்டவரே, வீட்டிலும் வெளியிலும் ஆண்டவரே, செல்லும் இடம் அங்கும் ஆண்டவரே, சோதனை வந்துடுத்து வாங்களை காத்திடும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, தினந்தோறும் வேதத்தை வாசிக்க ஆண்டவரே, எப்பொழுதுமே எங்களை உணர்த்தும், எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, முக்கு சூத்திரம், நீர்தான் எங்கள் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறேன் ஐயா ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே, முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா அப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா.

கொஞ்ச நாள் உபவாசிப்போம்னு சொல்லி உபவாசிக்க தொடங்கி இருக்கிறார். அப்பொழுது அவருடைய மூத்த ஊழியக்காரர் வரை கூப்பிட்டு, என்ன இப்படி உடம்பு மெலிந்து கொண்டு போகுது, என்ன என்ன பிரச்சனை எடுக்கிற உடையில? அவர் சொன்னாராம், ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்காக நான் உபவாசித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னாராம், ஹலேலூயா, கிரியைகளினால அல்ல, தேவனுடைய கிருபையினால்தான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவன் செய்கிறாருன்னு சொல்லி. ஹலேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் அநேக அநேக காரியங்களை குறித்து மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். ஹலேலூயா. மற்றவர்களும் எங்களுக்கு உதவி செய்யவில்லை. நான் ஆரம்ப காலங்களில் எல்லாம் இப்படி ஊழியக்காரன் சொல்லுவேன், அவர்கள் எழும்புகிறார்கள் இல்லையே, அவர்கள் ஊழியத்தை செய்கிறார்கள் இல்லையே, அவர்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிறார்கள் இல்லையே என்று சொல்லி நான் புலம்புவது உண்டு. ஹலேலூயா. அப்பொழுது ஒரு ஊழியக்கார் சொன்னார், அது அவர்கள் அவர்களுக்கு அழைப்பு இல்லையே அம்மா, அதுக்கு என்ன பண்றதுன்னு பாரு. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் அநேக அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம் மார்த்தாளை போல. ஆனால் மரியாளு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹலேலூயா. ஆனபடி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய கிருபையை, ஹலேலூயா, காலதோறும் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலதோறும் புதியவைகளாயிருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலபெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுரூர கர்த்தர் சொல்லுகிறார். ஹலேலூயா. அதே போல அந்த மரியாதை போல எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஹலேலூயா கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து கொள்வோம். அவருடைய கிருபைக்கு காத்திருப்பது நல்லது. ஹலேலூயா. இவர் இந்த பூமிக்கு வருகின்றவளிலே கிருபையும் சத்தியம் உள்ளவராய் வந்தார். ஹலேலூயா. அவர் அசட்ட பண்ணப்பட்டவரும், மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும், பாடு அனுபவித்தவரும், துக்கம் நிறைந்தவருமாயிருந்தார். அவரை நாங்கள் எண்ணாமல் போனோம். ஹலேலூயா. அவர் அசட்ட பண்ணப்பட்டிருந்தார், நாங்கள் தேவனால் அவர் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி எண்ணினோம். எங்களுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், எங்கள் துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். நமக்கு சமா நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணமாக்கின மேல வந்தது. ஹலேலூயா. போன வாரத்திலே எங்களுடைய திருச்சபையில கம்யூனியன் சர்வீஸ் எனக்கு முதல் நாளும் வேலை இருந்தது. ஆனால் அடுத்த நாள் காலையிலே எனக்கு கொஞ்சம் களைப்பா இருந்தது. ஆனாலும் அந்த கம்யூனியனுக்கு நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற வழியில, ஆண்டவரே டயர்டா இருக்கு ஆண்டவரே என்று சொல்லி அவரோட பேசி கொண்டிருக்கிற வழியில ஆண்டவர் சொன்னார், இந்த கம்யூனியனை அதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் தான் எடுக்கிறது. அந்த ரத்தத்தை தானே நாங்கள் அதை அதற்கு அந்த கம்யூனியன் அந்த கம்யூனியன் திராட்சை ரசத்தை நாங்கள் ரத்தமாக பாவிக்கிறோம். ஹலேலூயா. ஆனால் உனக்காக எத்தனையோ மணித்தியாலங்கள், கிட்டத்தட்ட 6 மணித்தியாலம்னு சொல்கிறார்கள், அத்தனை மணித்தியாலம் பாருங்கள், அத்தனை மணித்தியாலங்களும் ஹலேலூயா. சிலுவையிலே அவருடைய அவருடைய பாடுகளை நினைத்து பாருங்கள். ஹலேலூயா. அந்த பாடுகள் மத்தியிலே அவர் எங்களுக்காக ரத்த ஊற்றாக அவர் தொங்கினார். ஹலேலூயா. கால்களிலே காயம், கைகளிலே காயம், தலையிலே காயம். ஹலேலூயா. முதுகு உழுத நிலம் போல், அதுவும் பாருங்கள் சிலுவையிலேயும் அந்த சரீரத்தை வைத்து அவர்கள் அடித்தார்கள். ஹலேலூயா. அவருடைய முள்ளந்தாண்டு முழுவதும் ரத்தம். ஹலேலூயா. அதெல்லாம் நமக்காக, அவர் சிந்திய ரத்தத்துக்காக அப்படித்தான் வெளிப்படுத்திட்டு சொல்லப்படுகிறது. ஹலேலூயா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்ருவை ஜெயித்தார்கள். ஹலேலூயா. ஆண்டவர் நமக்கு துணையாயிருக்கிறார், நமக்கு உதவியாயிருக்கிறார். அந்த ஆண்டவரையே நாங்கள் பற்றி கொள்வோம். ஆண்டவர் ஒருபோது நம்மை விட்டு விலகுறவரும் அல்ல, நம்மை கைவிடுகிறவரும் அல்ல. ஹலேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நானும் உம்மை பற்றி ராட்சகா விண்டுக்க மாட ஏன்,

0: ஹல்லேலூயா தகப்பனே, அப்பாமே துதிக்கிறோம் ஐயா, அப்பாமே சோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர், சர்வ வல்லமுள்ள தேவனப்பா ராஜா, இரக்கங்களின் தேவன் ஐயா ராஜா. தகப்பனேமே சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இந்த நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கத்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவர் ஆகிய தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளே நீங்க விடுதலையாக்குற கத்திரப்பா ராஜா. மாயை பேசும் பாயும் கள்ளத்தனமான வரது கையுடைய அந்நிய புத்திர கைகளுக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் விடுவித்து காத்து கொள்ளும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவர் ஆகிய தேவனே, பிள்ளைகள் கர்த்தரால் கிடைத்த சுதந்திரம் ஆண்டவரே, கற்பத்தின் தனி அவரால் கிடைத்த பலன் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, வால வயதில் உள்ள பிள்ளைகள் ஆண்டவரே, பராக்கிரமன் கையில் இருக்கிற அம்புகள் ஆண்டவரே, அப்பா பிதாவே சோத்தரிக்கிறோமே, துதிக்கிறோமே ஐயா ராஜா. திருச்சபைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கத்தாவே. திருச்சபைகளை ஆண்டவரே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக்கமாக்குற தேவன் ஐயா ராஜா, தடைகளை நீக்கி போடுகிற தேவன் ஐயா, சத்துடைய வல்லமகளை முறியடிக்கிற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே அற்புதமான ஆண்டவரப்பா ராஜா, ஹாலேலூயா. அப்பா இந்த நாளிலும் நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உமை சோத்தரிக்கிறோம் ஐயா. நீரே எங்களை அடைக்கலம், எங்கள் ஆண்டவரே அன்பு, ஆண்டவரே தேவரே நீரே எங்களுடைய பாதம், ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஆண்டவரே எல்லாம் அப்பா ராஜா. தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இலங்கை தேசத்தை பொறுப்படும் ஐயா. ஆண்டவரே இலங்கை தேசத்திலே நடக்கிற அந்தகாரத்தின் வல்லமகளை இயேசு நாமத்தை கட்டிந்து கட்டுகிறோம் ஐயா. தேசத்திலே அமைதி நிலவனமா செபிக்கிறோம். ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் உம்முடைய ரத்தத்தில தோய்த்து ஆண்டவரே தேவனே, அப்பா தகப்பனே வைக்கிறோம் ராஜா. தகப்பனே ஆண்டவரே எமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஒவ்வொரு ஆண்டவரே அரசியல்வாதிகளையும் பொறுப்படும் ஐயா. டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் ஐயா, போலீஸ்காரர்கள் ஐயா, இராணுவங்கள் ஆண்டவரே, புத்தபிக்குகள், பாராளுமன்றத்தில இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தை ஆண்டவரே இலங்கை தேசத்துல வைக்கும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தேவனே, உம்முடைய கரமங்களோடு கூட இருப்பதாக. பொருளாதார காரியங்களிலே ஆண்டவரே அப்பா சிக்கல் படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அன்றைக்கு எலியா மூலம் அற்புதம் செய்த அதே ஆண்டவர், எலிசா மூலம் அற்புதம் செய்த அதே ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறேன். இந்த நாளிலே விடுதலை தருகிறேன், வழிகளை உண்டு பண்ணுகிறேன், பாதைகளை உண்டு பண்ணுகிறேன், சரியான ஆலோசகர்களை கொடுக்கிறேன். தகப்பனே உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
1: ஆமீன், ஆமீன். ஒரு நேரமும் சாட்சிகளோடு, பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு வழி நடத்தினீர்கள் கத்திரதாமே. உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக ஞாயிற்றுக்கிழமை அபிஷேக ஆராதனை வேளையிலே தேவசையோடு திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே உங்களையும் ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திர கூட இருந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்திக் கொண்டு நாங்கள் ஞாயிற்று கிழமை சத்திய அபிஷேக ஆராதனை நிலை தகவசையோடு சந்திப்போம். God bless you. Amen.
0: Amen.
1: Bless you. Bless you everybody. Bless Amen. You. Amen. அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்திய திருச்சபையிலிருந்து இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்தார்கள். தெய்வங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு வழி நடத்திய அவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நாங்கள் ஜெபவேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
1: வழி நடத்துவாராக.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இன்று 10ஆம் தேதி 7ஆம் மாதம், 10ஆம் தேதி ஆடி மாதம், 10ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இதுவரை நேரம் அபிஷேக ஆராதனையோடு தக ஊழியர் சத்திய திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் வழிநடத்தினார்கள். நாங்கள் இந்த வழி ஜெப வழி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான வசனம் 2 நாளாகமும் 19:11 பி பகுதிக்கு பார்ப்போம். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கத்திர துணை. நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கத்திர துணை. ஆமேன். கத்திரங்களுக்கு எல்லோருக்கும் துணையாக இருக்கிறார். அந்த வகையிலே கத்திர தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு சங்கீதம் 23, பழைய ஏற்பாடுனும் புதிய ஏற்பாடுனும் மத்தேயு 11ஆவது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளை பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். நாளைய நாளுக்கான அதிகாரங்களையும் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசம் முடிக்கத்தக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள், இவற்றை கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அத்தோடு வாக்கு தத்துவம், ஜீவம் அண்ணா, தேவனுடன் ஒரு நிமிடம், நற்சிந்தனை, இவற்றையும் கூட நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள், அவர்களும் ஆசீர்வாதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு செய்தி மாற்றம் அறிவித்தல் குறித்து கொள்ளுங்கள். பலர் இந்த கால வேளையில் இணைவதில்லை, அதனாலே நீங்கள் ஒரு சிலர் மாலை வேளையில் இணைகிறீர்கள். உங்களுக்கு பரவாயில்லை, நான் இரவு 12 மணிக்கு வேலை முடித்து வந்து காலையிலே கிட்டத்தட்ட 6 மணிக்கு எழும்பி இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். பலர் இணைவதில்லை, அதனாலே நேர மாற்றத்தை அறிவிப்போம். இனிமேல் சகோதரி பாஸ்டர் நகோமி லோகனுடைய அபிஷேக ஆராதனை இந்த நேரத்திலே தொடரும், அதாவது 8 மணிக்கு எங்கடி நேரம் தொடரும். அந்த வகையிலே கத்தர்தாமை வழி நடத்துவாராக. ஏனென்றால் பலர் இணைவதில்லை, அது மட்டுமல்லாமல் 9 மணிக்கு முடித்து விடுகிறோம். அங்காலே எனக்கு 1 மணிக்கால நான் எக்ஸ்ட்ராவாக வைத்திருந்தேன் இந்த ஜெப வேலைக்காக. அதையும் பலர் இணைவதில்லை என்றால் சமர் என்றபடியால் அவர்கள் பாக்குக்கு போவார்கள், ஓக்குக்கு போவார்கள், பிரயாணத்துக்கு போவார்கள், குடும்பத்தாரோடு ட்ராவல் செய்வார்கள். அப்படியான காரியங்கள், ஒவ்வொரு ஊழியங்கள், அவற்றை நாங்கள் மனதிற்கொண்டு 8 மணிக்கு ஆரம்பிப்போம். 8 மணிக்கு ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து 8:30 மணிக்கு நாங்கள் எங்களுடைய ஜெப வேலையை கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு தான் அந்த நேர மாற்றம் எஃபெக்ட் பண்ணும். அடுத்த வாரத்திலிருந்து அவரும் வெக்கேஷன் எடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ரிட்டையர் பண்ணுறதாக கூறினார். அதனுடைய அவருக்கும் அது அனுகூலமாக இருக்கும். கத்திருக்கு அதே வழியில் பாஸ்டர் அன்றன் தாசனை கூட அனுகூலமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அதிகால வேளையில் இணைந்திருக்க சௌரி டோலி அவர்களை வரவேற்றுக் கொண்டு, காலை வேளையில் இணைந்திருக்க பாஸ்டர் அன்றன் தாசனை அவர்களை வரவேற்றுக் கொண்டு, சௌதரி ஜெனட் அவர்கள் யமன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்றுக் கொண்டு மீதியான ஜெபங்களை கூட கடந்து செல்வோம். கத்திர வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமென். இந்த வேளையிலிருந்து ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம்.
0: நாளே
1: சௌரி ரொமானா அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவருக்காக ஜபித்துக் கொண்டு மீதியான ஊழியர்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ். ஆமென்.
0: சங்கமமானொழி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமமானொழியை நடத்தி கொண்டிருக்க லேஸ்டியண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நாங்கள் வாழி வஜுவதிகளுக்காக ஜபிக்கிற நாளாக இருக்கிறது. நாங்கள் இந்த நாளில் தீத்து என்ற அந்த வாலிபன் எவ்வளவு எப்படியாய் அந்த சபையை நடத்த ஒரு அனுகூலமான துணையாய் இருந்தான் என்று சொல்லி நாங்க பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் அப்போஸ்தல பவுல் கிரேத்தா தீவில் உள்ள இளம் சபைகளை ஒழுங்குபடுத்தவும் தகுதியான தலைவர்களை நியமிக்கவும் அங்கு போய் போதங்களை எதிர்க்கவும் தேவ பக்தி உள்ள வாழ்க்கை வாழவும் அங்கு தீத்துவுக்கு எழுதுகிறதை நாங்க காண்கிறது. பாருங்கள், சபை முதலாவது அதிகாரத்திலே எழுதுகிறார், சபை மூப்பர்களை நியமிப்பதற்கான ஒழுங்கு முறைகளை அவர்களின் தகுதியை பற்றி அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாங்க வேதத்திலே காணக்கூடியதா இருக்கிறது. 2வது பொய் போதகங்களை குறித்து எழுதுகிறார், மக்களின் தவறான போதனைகள் அதை எதிர்க்கவும் விசுவாசிகள் ஆரோக்கியமான போதனை செய்யும்படி அங்கு அறிவுறுத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, விசுவாசிகள் எப்படி வைராக்கியமாய் நற்கிரியைகள் செய்ய வேண்டும், தேவ கிருபை காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் பாருங்கள், தேவ பிள்ளைகள் தேவ பக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நடைமுறை ஆலோசனையாய் அங்கு பவுல் அவர்களுக்கு
3: பவுல் அவர்கள் தீத்துவுக்கு எழுதுறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறோம். ஆகவே தீத்து ஒரு வாலிப மகனா இருந்து அநேக காரியங்களை செய்தது போல இந்திய வாலிப யுவதிகள் எல்லாரும் அங்கு சேர்ந்து வாலிபர்கள் எழுந்து சபையை கட்டக்கூடிய ஒரு கிருபையை, இரக்கத்தை, விசுவாசத்தை, அன்பை ஆண்டவர் தான் ஊற்ற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இயேசு நாமத்தை பயன்படுத்துகிறோம், கட்டளை கொடுக்கிறோம். ஆனால் அந்த இயேசு நாமம் மட்டும் போதாது, அங்கே பரிசுத்தாவியானவர் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த பரிசுத்தாவியினால் உண்டாகிற அந்த அதிகாரமும் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் சில இடத்திலே அப்போ சில 19 அதிகாரத்திலே அங்கு பிசாசு என்ன சொல்லுகிறது என்றால், எங்களுக்கு பவுலையும் தெரியும், எங்களுக்கு எல்லாரையும் தெரியும் என்று சொல்லி அங்கு பீறி அந்த சத்துருவின் திட்டம் அங்கு அதிலே அங்கு இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அதே மாதிரி நாங்களும் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு தேவன் அங்கு அதிகாரமும் அங்கு அரிசுத்தாவியின் வல்லமையும் அவர்களுக்குள்ளே முதலாவது வர வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த வாலிப பிள்ளைகள் நடத்தக்கூடிய நல்ல ஆவிக்குரிய மூப்பர்கள், மேய்ப்பர்கள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் இந்த வாலிப பிள்ளைகள் இந்த நாட்டிலே வந்திருக்கிறார்கள், நாங்கள் ஸ்ரீலங்காவிலே இருந்து வந்தவர்கள். இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற காரியங்கள், இந்த தேவ பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை அங்கு பரிசுத்தாவியானவர் இருந்தா தான் அந்த இடத்திலே அந்த பிள்ளைகளை நடத்தி செல்லலாம். ஆகவே அந்த பரிசுத்தாவிக்குள்ளே இந்த மூப்பர்கள் இந்த வாலிப பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஞானம், தெளிந்த புத்தி, அறிவு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உம்மை உண்மையோடும் ஆவியோடும் தொடர்ந்து கொள்கிறோம். இயேசு நாமம் உயரவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். ஆவியானவரே, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து இயேசு சொன்னபடி சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் நீர் அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வசனத்தின் ஊடாக மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் மரணத்தினால வெற்றி சிறந்து சகல அதிகாரங்களையும் வாலிப பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, உம்மை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கு நீர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தோடு வாலிப பிள்ளைகள் போய் ஊழியம் செய்யும் பொழுது அந்த அதிகாரம் பொல்லாங்கானை ஜெயிக்கிற அதிகாரமாக இருக்கிறது. அவர்களிடத்தில் இருக்கிற அபிஷேகம் சாதாரண மற்ற ஊழியக்காரர்களை விட அதிகமான அபிஷேகத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையோடும் ஆவியோடும் பரிசுத்தத்தோடும் தொழுது கொள்ளுகிற வாலிபர்கள், அவர்கள் வல்லமை நிறைந்தவர்களாக இந்த உலகத்தை கலக்கிறவர்களாக எப்படி சவுல், பவுல், தாவீது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு, ஜோசேப் இப்படியாக ஒவ்வொரு வாலிபர்களும் எழுந்து பிரகாசித்தது போல ஒவ்வொரு வாலிபனும் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொண்டு வார்த்தையின்படி வாழும் பொழுது அவனை தேவன் பயன்படுத்தி இந்த தேசங்களில உயர்த்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆண்டவரே, அந்த வாலிபர்களை நடத்துகிற அந்த மூப்பர்கள், ஊழியக்காரர்கள் இன்னும் அதிகமான அபிஷேகத்தோடு உம்முடைய வசனத்தோடு அந்த வாலிபர்களுக்கு ஏற்ற வண்ணை கோட்டாக ஆண்டவரே அந்த வாலிபர்களோடு இணைந்து செயற்படக்கூடிய அந்த ஒருமனப்பட்டு அவர்களோடு அந்த ஊழியத்தை செய்ய நீர் அப்படியான ஊழியர்களை, எல்டர்ஸை, ஊழியக்காரர்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவியானவரே, அந்த வாலிபன் தன்னுடைய வார்த்தையினால தன்னுடைய வாலிப பருவத்தை காத்து கொள்ள வேண்டும் என்பதை, அவனுக்கு ஏற்ற ஒவ்வொரு வழிகளை நீர் திறக்கிற தேவனாக இருக்கிறீர். அவனுடைய வாழ்வில ஒவ்வொரு தேவைகளையும், ஒவ்வொரு காரியங்களையும், திருமண காரியங்கள், ஒவ்வொரு ஊழிய காரியங்கள், ஒவ்வொரு காரியங்களிலேயும் நீர் ஞானத்தை கொடுத்து, புத்தியை கொடுத்து, அறிவை கொடுத்து ஒவ்வொரு வாலிபனையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இருக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு வெளிநாடுகளில் இப்படியான ஊழியர்கள் பலவிதமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு நேர போதாமையின் காரணமாக அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் இவர்களுக்கு அந்த எப்படி அந்த வாலிபர்களோடு இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஞானத்தை ஒவ்வொரு மூப்பர்களுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஊழியம் செய்ய அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரியில மற்றும் பலவிதமான ரெண்டு ரெண்டு பேராக அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக போய் அந்த ஊழியங்களை செய்ய உண்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக, சத்ருவை வெல்லுகிற பொல்லாங்கான வெல்லுகிற அதிகாரத்தை தேவனே, தொடர்ந்து உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்தில ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த எழுப்புதல் தேவனுடைய எழுப்புதலில் ஐந்து கண்டங்களிலேயும் செயற்படும்படியாக அந்த நோக்கத்தோடு அவர்கள் பிரயாணம் பண்ண கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு அந்த பாடல் பாடுகிற அதிகாரத்தை கொடுப்பீராக. பரலோகத்தில் இருந்து இந்த ஞானத்தை கொடுத்து ஒரு இப்படி ஒரு உலக மக்கள் அந்த திசைக்கூடாக அவர்கள் தங்களுடைய பாவத்தை செயற்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த கிறிஸ்தவ வாலிபர்கள் ஒவ்வொருவரும் உம்மை துதிக்க ஆராதிக்கிற தன்மையை கொடுத்து அந்த துதி ஆராதனையின் மூலமாக அபிஷேகம் இறங்கி ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதலை காண உதவி செய்வீராக. ஒரு ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிறா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊடத்து கூடாக வாலிபர்கள் செய்கிற ஊழியங்களை அதிகரித்து இந்த ஊழியங்களுக்கு கூடாக ஒவ்வொரு வாலிபர்களும் எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்வீராக. உம்முடைய சித்தத்தின் படி உம்முடைய அழைப்பின்படி அவர்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக, இந்த மகள் ஒவ்வொருவரும் அந்த ரெண்டு மாணவர்களை நீர் எடுத்து இந்த ஊழியத்தில பயன்படுத்தி ஞானம், புத்தி, அறிவு, அந்த ப்ரொஃபெட்டிக் அனாயிண்டிங்களை கொடுத்து நீர் எழும்பி பிரகாசிக்க செய்வீராக. இந்த அணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபனுக்கும், ஆண்டவரே அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. வேலையோ அதிகம், அறுவடையோ அதிகம், வேலையாட்களோ குறைவு, வாலிபர்களை பயன்படுத்தி இந்த தேசங்களை அசைப்பீராக. துதி, கன, மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
5: ஆமீன். நாங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் உங்கள் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளோடும் கூட இருந்து கர்த்தராமே அவர்களை எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன்,
4: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
5: ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் வாலிய பிள்ளைகள் மத்தியிலே வீண் பேச்சுக்கள், ஏமாற்றுக்கள், இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து விடுதலை அடையவும் அவர்களுக்கு அதுக்குரிய நல் அறிவுரைகள் சொல்லக்கூடிய ஜனங்கள் எழும்பவும் ஒரு தாயாய் தகப்பனாய் நின்று அவர்களுக்கு அந்த நல்ல ஆலோசனையை கொடுக்கவும் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, எங்களுக்கு மறுநாளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போறவங்க கிருபைகளுக்கு ஆணி நன்றி செலுத்துறேன். பிகாஸ் ஹி லிவ்ஸ், வி கேன் ஃபேஸ் ஃபார் அனதர் டே. நீங்க ஜீவிக்கிறபடியா நாங்க மறுநாளை சந்திக்க கூடிய தந்த அந்த மகா பிரிதான அன்புக்கும் கிருபைகளுக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் வாலிபர்களுக்கான ஜபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரும் ஆண்டவர் இந்த வாலிபர்கள் அப்பா உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிற அவர்கள் வழித்த தப்பி போகாத வண்ணமாக உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவரே, வாக்கு மாறாதவரே, இன்றும் அவர்களை நீங்க வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீங்க அப்பா. எங்களுக்கு ஆண்டு ஜீவனை கொடுத்தவரே, எங்களோடு எழுந்தவரே அப்பா, எங்களுக்குள்ள பேசுற தேவன் அவங்க கூட பேச வல்லவராய் இருக்கிறீங்க அப்பா. அப்பா, அவங்களை கண்களை திறவுங்க, செவிகளை திறவுங்க அப்பா. மந்திரமா இருக்கிற எல்லா விதமான ஆவியலும் அவர்களை விட்டுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை காலத்துல அப்பா ஒரு பெரிதான அற்புதங்களையும் உங்களோட வல்லமையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தபடியாக ஜபிக்கிறார் அப்பா. நீங்க அவங்களுக்கு பயத்தின் ஆவியை கூடாம தெளிந்த புத்தியை கொடுத்து அப்பா தெளிந்த உள்ள ஒரு மூப்பர்களை அனுப்பி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி கொடுப்பதற்கு அப்பா அவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பை ஊற்றி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களோட நாம மீதான நாமம் என்று கூறத்தக்கதாக ஆண்டவரே, பிசாசின் சோதனையில் இருந்த ஆண்டவரே விலகி காப்பதற்கு ஒரு சரியான ஆலோசனை உள்ள கர்த்தரே, உங்களுடைய ஆலோசனை அனுப்பி பெரிதான ஒரு மூப்பர்களை அவர்களுக்கு அனுப்பி அவர்களை அப்பா வழி நடத்தும்படியாக ஜோபிக்கிறேன் அப்பா. அப்பா வாலிபர்கள் அப்பா உங்களுடைய வாலிபர் நாக்கல்ல உங்களை நினைவு கூறும்படியா சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதன்படி அப்பா இந்த வாலிபர்கள் உங்களே நினைந்து உங்களுக்கு சிந்தித்து உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அவருக்குள்ளாண்டவரே உங்களோட தாகம் உள்ளவன் தண்ணீரை கொடுக்கிற தகப்பனே, தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை கொடுக்கிறவனே அப்பா, வறண்ட நிழலில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பனே, இவர்களுக்குள்ள நீங்க இப்பொழுது அந்த அந்த அந்த ஊற்று தண்ணீரை அவர்களை ஊற்றி அபிஷேகத்து பண்ண வல்லவர் உள்ள தகப்பனே, இப்பொழுது உங்க இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து அவர்களை விடுதலையாக்க வல்லவர் உள்ள தகப்பனே, உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின் படி நடத்துங்க ஐயா. அப்பா மனுஷரால முடியாத காரியங்கள் உங்களால முடியும். புள்ள இடங்களில் மேய்க்கிறவரே, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துறவரே, ஆத்மாவே தினம் தேற்றுறவரே, இந்த ஆத்மாக்களும் வழி தப்பி போகாத வண்ணமாக தேற்றும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. உங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். அவங்களுக்கு ஏற்ற ஆலோசனையில் ஆலோசனை கற்றுக் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சரியான ஆக்கள் அவர்களுக்கு போயிட்டு உங்களோட ஆலோசனை சிந்திப்பதற்கும் உங்களை பற்றி நினைப்பதற்கும் உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கும் இந்த வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறார். அவர்கள் உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அவர்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான சோதனையிலையும் இருந்து அப்பா இருந்து எல்லா விதமான பாவத்துல இருந்து விட்டுதலையாக்கி அவர்களை அப்பா உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இரத்தமே ஜெயம், இரத்தமே ஜெயம் அப்பா. உங்க இரத்தத்தின் மூலமாக நாங்கள் மீட்கப்பட்டோம் அப்பா. அதே போல அவர்களை மீட்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே அவர்களை உயர்த்துவதற்கு சரியான ஆட்களை அவங்களுக்கு அனுப்பி உங்களோட ஆலோசனைகளை சொல்லி கொடுப்பதற்கு சரியான மூப்பர்களை சரியான பேரர் பெற்றோர்களை அனுப்பி அப்பா அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த கால நேரம் Leslie, Sister Rita. காலை நேரங்கள் அப்பா ஒரு டைம் இல்லாத வெண்ணமாக்க ஒரு டைம் பார்க்க அம்மைக்கு அப்பா 2 மணி 3 மணிக்கு தூங்கி அப்புறம் எழும்பி அப்பா நடத்துற இந்த ஊழியத்தை நீங்க அவங்களுக்கு பொறுப்பாக கொடுத்த இந்த ஊழியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். சங்கமம் வானொலி ஊழியத்தின் மூலமாக நாங்களும் வந்து உங்களை ஆவியோடு உண்மையோடு தொழுந்து கொள்வதற்கு தெரிந்து கொண்ட ஊழியர்களுக்காண்டி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த கால நேரம் வந்திருக்க ஒவ்வொருதரையும் கூட கரத்துல கொடுக்குற அவங்கள தேவலையும் சந்தித்து ஆண்டவரே அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது சகலதம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கூறியபடி யாவரையும் உங்களை சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறிய தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
3: அவங்களை கேட்டது அவனுக்கு சூத்திரம். நன்றி டவுலி சிஸ்டர். கத்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
6: ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ சிஸ்டர்.
3: ஆமேன். நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்,
7: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: இந்த எல்லாம் வாலிப பிள்ளைகள் வாழ வேண்டிய விதத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்படியும் விசுவாசத்துக்கு விசுவாசிகளாய் அவர்கள் வாழ்ந்து அங்கு நில நிற்க கூடிய ஒரு பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கூடிய ஒரு நற்குணசாலிகளாய் இந்த பிள்ளைகள் நிக்க கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
7: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, கிருபையும் இரக்கமும் உடைய நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே. இந்த நாளிலே கூட கர்த்தரப்பா நாங்கள் ஒரு மனதோடு கூடிய அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க நீ தந்த சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த எல்லா சுகபெல்ல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி அப்பா. அப்பா நீர் வரும் வரை நீர் கொடுத்ததான இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் கரை திரையற்றதா இப்போ பாதுகாத்துக் கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை புரியும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வேலையில கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. வாலிபர்களின் வாழ்வுகளை எல்லாம் அப்பா நீர் தாமே ஆசிர்வதித்து அவர்களை உயர்த்தும்படியா உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நல்ல வாலிபர்கள் ஆண்டவரே அநேகமா அதிகமாக தங்களின் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையிலே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற காரியத்துக்கா ஆண்டவர் சாமியே நீர் மனம் இறங்கி ஒவ்வொரு வாலிப ஆண் மகனையும் ஆண் பெண் மகளையும் தெய்வன் நீங்க ஆசீர்வதித்து அவர்கள் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க உமது வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அந்த வாலிபர்கள் மேலேயும் வாலிப ஆண் பெண்கள் மேல கர்த்தர் நீர் பரிசுத்த ஆவியை நீர் ஊற்றி அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்களை நீர் வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கர்த்தாவே அவர்கள் வாழ வேண்டிய விதம் தேவன் நீர் அவர்களை வேதத்தின்படி அவர்களுக்கு நீர் வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். கற்றுத்தரும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. விசுவாசத்திலே அவர்கள் வளர்ந்து வாழ ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. வேதத்தை வாசிக்க தியானிக்க வேதத்தின் ரகசியங்களை எல்லாம் காண அவர்களுக்கு கர்த்தர் நீர் சிறு வயதிலிருந்தே அப்பா அந்த இளம் பிராயத்திலிருந்து அவர்கள் உமக்கா எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம் மற்றபடியாய் கூட ஆண்டவரே உமக்கு என்று எழும்பி ஊழியர் செய்ய அவர்களுக்கு கர்த்தாவே நீர் உதவி செய்வீராக. அபிஷேகிங்கப்பா சுவிசேஷ ஊழியத்தை அவர்கள் எல்லா இடத்திலும் அறிவிக்கும்படியான ஒரு நல்ல ஆண்டவரே அபிஷேகம் அவர்கள் மேல நீர் ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல நற்குணத்தினாலே ஆண்டவரே அவர்களும் கர்த்தாவே அவர்கள் உமக்கென்று கடைசி நாட்களிலே உமக்காய் அப்பா சேனைகளாய் எழும்ப கர்த்தர் தாமே நீர் கிருபை செய்யுங்க ராஜா. உமக்கு சோத்திரம். அப்படியே கூட வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான் உம்முடைய வேத வசனத்தின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி அவர்கள் கர்த்தாவே உமக்கு சோத்திரம். அவர்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. வாலிப நாட்களிலே சிருஷ்டிகரை நினை என்ற வார்த்தையின்படி அவர்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை நினைத்து உமது வசனங்களுக்கு அண்டவரே செவி சாய்த்து அதன்படி நடந்து கர்த்தர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதித்து எல்லா வாலிப ஆண் பெண்களையும் ஆண்டவரே அப்பா அவர்கள் உமக்காய் எழும்பி பிரகாசிக்க சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே உமக்கு பிரியமானதை அவர்கள் செய்ய கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. நல்ல விசுவாசத்தோடு அவர்கள் வாழ ஆண்டவர் கிருபை செய்து வழி நடத்துறதுக்காக அன்பு நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியே நீர் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்தப்பா இந்த ஊழியத்தை சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இந்த நடத்துகிறதான தேவதாஸ் ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. இணைகிறதான இணைந்து பதிபுரிகிறதான எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பம் மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவரின் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதிங்க. ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காக சோத்திரம். இனி ஜெபிக்க வருகிறதான எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவராக தேவன் நீர் தாமே ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள பரிசுத்தாவே. ஆமென்.
8: நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் வீட்டில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஒரு தரம் இல்லாதபடியினால் நான் ஜெபத்திலே வழி நடத்துவேன். வந்தால் கொடுப்போம் அல்லது முடிப்போம். ஹலிலூயா யானவரே உங்களை ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாளுக்காய் இந்த வாலிப யுவதிகளுக்காய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் தமிழினத்துக்காய் தமிழினத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே உம்முடைய ஆவியும் உம்முடைய அதிகாரமும் ஆண்டவரே கடந்து வரட்டும் ஐயா. இந்த கடைசி நாட்கள்லே ஆண்டவரே வாலிபர்களை நீர் எழுப்புவேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வாலிபர்களுக்குள்ளே அவருடைய இருதயங்களுக்குள்ளே அவருடைய சிந்தைகளுக்குள்ளே அப்பா இயேசு நாமம் ஒன்ற
3: ரத்தமும் ஆண்டவரே சத்தியமும் சிறை பிடிக்கிறோம் ஐயா. அவர்கள் தப்பி போக முட்டையாதபடி உம்முடைய ஊழியங்களை செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் ஆண்டவரே செல்வங்களாய் நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே உண்மை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ளே அந்த நித்திய ஜீவனாய் ஊற்றெடுக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மனுஷன் முகத்தை பாப்பா நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் ஆண்டவரே ஐயா. எங்கள் இலங்கை தேசத்துக்காய் இலங்கை தேசத்தில் இருக்கிற வாலிப ஜோதிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கெங்க எல்லாம் இந்த வாலிப ஜோதிகள் இருக்கிறார்களோ அவர்கள் வீடுகள் குடும்பங்கள் சந்ததிகளை நீர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யார் யார் எல்லாம் இந்த நாட்கள்ல நீர் ரட்சிக்க சித்தமாய் இருக்கிறீரோ அவர்களை எல்லாம் நீர் ஆசீர் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் வருவான்னு எழுதி இருக்கிறபடி வாலிப ஜோதிகள் கத்தாவை வேலைக்கு போகிற வாலிப ஜோதிகள் ஆண்டவரே கத்தாவே உண்மை உள்ளதாய் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அவர்கள் பெற இருக்கிற தடைகள் உலகம் ஆண்டவரே அதன் நீச்சைகள் எல்லாம் வெளியேறும்படிக்கு நாங்கள் கல்லோடுகிறோம் தகப்பனே. நீர் இறங்கும் ஐயா உம்முடைய இரக்கமும் தயவும் மனதுருக்கமும் அன்பும் கடந்து வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவோம் உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வன்தான் தானே ஆண்டவரே. அப்பா உம்முடைய வசனத்தை இந்த பிள்ளைகள் காத்து கொள்ளக்கூடிய நல்ல கிருபைய கத்தாவே வரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொட்டுக்கிறோம் ஐயா. எங்கெங்கே வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களை நீர் சந்தியும் எங்கள் இனத்தின் வாலிப பிள்ளைகளை சந்தியும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அந்த ஆண்டவரே. சங்கம வானொலியிலே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நினைத்தள்ளும் ஆண்டவரே. அவர்களுடைய திருமண காரியங்களை நினைத்தள்ளும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாங்கள் டொனால் பிரதர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் வாலிப பிள்ளைகள் ஞானத்தை முனர்வை மருளும் ஆவியும் ஆலோசனையும் வெள்ளனையும் மருளும் ஆவியும் அறிவும் கத்தருக்கு பயப்படுற பயத்தை மருளும் ஆவியுமாய் கத்துடைய ஆவியானவர் இந்த பிள்ளைகளை முழுமையாய் நிரப்பி தன்னுடைய ஊழியத்தை தன்னுடைய சீத்தத்தை இந்த பிள்ளைகளை கொண்டு செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
9: அன்பும் கிருபாவே தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன்ப்பா. வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் என்று வாக்களித்தேன் தேவனப்பா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் என்று வாக்களித்தேன் தேவனே. எங்களுடைய பலத்தினாலும் அல்லப்பா, பராக்கிரமத்தினாலும் அல்ல என் தேவனே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் அப்பா. தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்களப்பா. தேசமெங்கும் உள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்களப்பா பிதாவே. என் தேவனே திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே கிருபசே, உலக காரியங்கள் மாம்சம் பிசாசின் கிரிகள் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. ஆவியானவரே உம்முடைய சிந்தையினாலே இவளை நிரப்புங்க, உம்முடைய வார்த்தையினாலே இந்த பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா பிதா. தேவனே இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உம்முடைய சத்திய வார்த்தை தேவனே அறிவிக்க கிருப செய்யுங்கப்பா. சத்தியம் ஒன்றே இவளை விடுதலை செய்யும் அப்பா. தேவனே கிருப செய்யுங்களப்பா. உம்முடைய வார்த்தை வறுமையாக திரும்பாதே ராஜா. தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை முற்றியுங்களப்பா பிதாபி. தேவனே வான மண்டலங்கள்ல இருந்து கிரிய சேர பொல்லாத ஆவியலப்பா. இந்த பிள்ளைகளுக்கு எதிராக கிரிய சேர ஆவியல், தற்கொலையின் ஆவியல், சோர்வின் ஆவியல், பலவீனத்தின் ஆவியல், பயத்தின் ஆவியல் எல்லாம் அவளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே விடுதலை செய்யுங்கள் ஆவியானவரே இந்த பிள்ளைகளை அப்பா பிதாபி. இந்த கல்லான இருதயத்தை எடுத்தவளுக்கு சதையான இருதயத்தை கொடுங்கப்பா. ஒரு புதிய ஆவிய கொடுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு அப்பா பிதாவி. ஓ நன்றி. சத்திய வார்த்தை தேசம் எங்கும் அறிவிக்கப்பட, வாலிப பிள்ளைகளுக்கு எங்கும் அறிவிக்கப்பட கிருபை செய். குடும்பங்கள் தேவனே உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட, வாலிப பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஓ நன்றி அப்பா. என்னுடைய ஜனங்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாறல் சொன்னீங்களே ஐயா இயேசு ராஜா. இந்த வாலிப பிள்ளைகளை சங்காரமாக நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எல்லா அடிமத்தின ஆவியல், போதை வசன ஆவியல் தேவனை, விபச்சார வேசத்தின் ஆவியல் தேவனை இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே இச்சைகளின் ஆவியல் தேவனே, கண்களின் இச்சை மாம்ச இச்சைகள் எல்லாம் அவளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே கிருபசே இங்கப்பா பிதாபே. தேவனே கிருபசே எங்களப்பா என் தேவனே. ஓ வஞ்சிக்கிற ஆவியலப்பா பிதாபே. இந்த டெலிபோன் மூலமா தேவனே இந்த பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவியல் எல்லாம் தேவனை இவளை விட்டு வெளியேறுவதாக. தெளிந்த புத்திய குடங்கள் ஆவியானவரே, உணர்வுள்ள ஆவிய குடங்க இந்த பிள்ளைகளுக்கு, ஞானத்தின் ஆவிய குடங்களப்பா பிதாவே, ஆலோசனை கத்தாவே, ஆலோசனையின் ஆவியினாலே இவளை நிரப்புங்கப்பா பிதாவே. ஆலோசனை இல்லாமல் தேவனே சனங்கள் தேவனே ஓ வீணாகி போறாள் என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா அவருடைய வார்த்தையிலே. ஓ நன்றி ராஜாவே, என் தேவனே அணிந்து போற இந்த பிள்ளைகளை மீட்டு வச்சுங்களப்பா பிதா. ஓ சீர்கட்டு போற பிள்ளைகளை தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு வச்சுங்கள ஐயா இயேசு ராஜா. ஓ நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே சோஸ்திரம் ஐயா. எல்லா தற்கொலையின் ஆவியல் தேவனே பிதாவி, ஓ தேவனே கொலை முறையின் ஆவியல், பொய்யின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல் தேவனே, பிரிவினையின் ஆவியல், தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஓ தேவனே கிருப செய்யுங்கப்பா, கிருப செய்யுங்க ஆவியானவரே. ஊற்றுமையா உம்முடைய ஆவிய இந்த வாலிப பிள்ளைகள் மீதப்பா, தேசமங்கும் உள்ள வாலிப பிள்ளைகள் மீது ஆவிய ஊற்றுங்கப்பா. தேவனே மூதாதையர் செய்து வந்த பாப சாப அக்கிரமங்களை மன்னியுங்க இயேசுவே, ரத்த பழிகளை மன்னியுங்கப்பா பிதாவே. சகலத்தையும் புதிதாய் மாற்றுங்கப்பா, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் சொன்ன தேவனே, இந்த வாலிப பிள்ளைய வாழ்க்கையிலே சகலத்தையும் புதிதாய் மாற்றுங்கப்பா இயேசு ராஜாவே. தேவனே விசுவாசமாய் தேவனே இந்த ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவி, அவர்கள் வழிதப்பி போகாதபடி அப்பா, பின்வாங்கி போகாதபடி தேவனே. நீங்க சொன்னீங்களப்பா கிறிஸ்துவுக்கள் அநேக வார்த்தையா உங்களுக்கு உண்டு, ஆனா தகப்பன்மாரோ சிலர் என்று சொன்னீங்களே தேவனே பிதாவி, வார்த்தை மூலமா தேவனே பிள்ளைகளை தேவனே தகப்பன்மார் போல தேவனே இந்த பிள்ளைகளை வழிநடத்த தேவனே இந்த ஊழியக்காரர்களை பொறுப்படும் அப்பா பிதாவி. அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை போதிக்கிற வார்த்தை தேவனையா, அறிவை உணர்த்துகிற வார்த்தை தேவனே, பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துற வார்த்தைகளை தேவனே இந்த பிள்ளைகளுக்கு போதிக்க தேவனே கிருப செய்யுங்கப்பா. உங்களுடைய வார்த்தை வறுமையாக திரும்பாதே ராஜாவி, ஒவ்வொரு சபைகளையும் பொறுப்படும் அப்பா, அங்குள்ள ஒரு வாலிப பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா, அந்த பிள்ளையுடைய எதிர்காலங்களை பொறுப்படும் ஐயா இயேசு ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு தேவனை ஏற்ற துணையை கொடுங்கள் அப்பா பிதாவே, தேவனே கிருப செய்யுங்களப்பா, தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்களப்பா, பிரகாசம் உள்ள மன கண்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்களப்பா, உம்முடைய ஞானத்தின் ஆவியினால் இந்த பிள்ளைகள் நிரப்புங்கப்பா, விவேகத்தின் ஆவியினால் நிரப்பும் நிரப்புங்கப்பா இந்த பிள்ளைகளை, இந்த தேவனே கிருப செய்யுங்க, கிருப செய்யுங்கப்பா. நன்றி ராஜாவே, நன்றி. அப்படியாக தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் மீட்டு ரட்சிக்க போவதற்காய் நன்றி அப்பா. ஜபத்தை கேட்கிற தேவனே கிருப செய்யுங்களப்பா, விசுவாசமாய் சபைகளை பொறுப்படும் ஐயா, ஊழியக்கார விசுவாசிகளை பொறுப்படும், அங்குள்ள குடும்பங்கள், அங்குள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்கள் அப்பா. அங்கு ஒரு மனத்தின் ஆவிய கொடும் ஐயா, ஐக்கியத்தின் ஆவிய கொடும், அன்பின் ஆவிய கொடும் அப்பா பிதா. எல்லா பிரிவினையின் ஆவியல் வஞ்சிக்கிற ஆவியல் தேவனே சபைகளை விட்டு வெளியேறுவதாக தேவனே கிருப செய்யுங்க அப்பா, ஆவியானவரே கிருப செய்யுங்க, மீட்டுக் கொள்ளுங்க அப்பா இந்த பிள்ளைகளை, ரட்சித்துக் கொள்ளுங்க தேவனே. சங்கமம் ஊழியத்திலே இணைந்திருக்கிற குடும்பங்களில் உள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா பிதாவே, இந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடும், சுகத்தை கொடும், விடுதலை கொடும், ஆறுதலை கொடும் அப்பா. உம்முடைய வார்த்தையினாலே வந்த பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா இயேசு ராஜாவே, கிறிஸ்துவின் நிருபங்களா இந்த பிள்ளைகளை மாற்றுங்க, இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கொடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. என் தேவனே ஓ வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி அப்பா, பிசாவுடைய தந்திரங்கள் கண்ணியல்லே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, மாம்ச இச்சைகள் கிரிகளிலே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி என் தேவனே இந்த குடும்பங்களை மூட்டு பிள்ளைகளை மூட்டு ரசிங்கப்பா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சுவஸ்திரம் ஐயா. கட்ட தேவனே குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்டுடைய முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்னீங்கப்பா பிதாவே, இந்த குடும்பங்கள்ல உள்ள வாலிப பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையிலே கட்டுங்க. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, ஓ நன்றி என் தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே, இந்த பிள்ளைகளை மீட்டு ரசிங்கப்பா. நன்றி ராஜாவே, தேவனே இந்த வேண்டுகோளை அப்பா உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. அற்புதங்களை காண செய்யும் ஐயா, ஒரு குடும்பங்களிலேயும் விசேஷமாய் வாலிபப்புடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, மீட்டு ரட்சியுங்க தேவனே. கல்வாரி அன்பினாலே அவளை நிரப்புங்கப்பா பிதாவி, உம்முடைய ஞானம் அறிவு தெளிந்த புத்தினால் இந்த பிள்ளை நிரப்புங்கப்பா பிதாவி. நன்றி, இவருடைய பலவீனத்திலே பலம் கொடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. இந்த வாலிப பிள்ளைகள் யார் யார் நோய் வியாதியோடு இருக்கிற உம்முடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் இயேசு ராஜாவே. கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தால் தேவனே இவளை மீட்டு ரட்சியுங்கப்பா, விடுதலை செய்யுங்க ஆவியானவரே. நன்றி நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்படியாக தேவனே இந்த ஜபத்துகளை கேட்டு நீங்கள் பால் கொடுப்பதற்காக நன்றி அப்பா, நன்றி என் தேவனே சோசம் அப்பா. தேவனே சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா, லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் பொறுமையாக திரும்பாதப்பா தேவனே, இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி அப்பா, இந்த ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி அப்பா பிதாவே, பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா பிதாவே. உடைய வார்த்தையே தேவனே தண்ணீர் மேல் போடு, அநேக நாளுக்கு பின்பு தேவனே அதன் பலனை காண்பான் சொன்ன தேவனே. அப்படியாக தேவனே பெரிய காரியங்கள் இந்த ஊழியத்தின் மூலமா நீங்கள் செய்ய போயிருக்காய். நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சந்ததியை ஆசீர்வதிங்க, சந்தானத்தை ஆசீர்வதிங்க அப்பா. ஜனசிஸ்டர் புறப்படுங்க, பிள்ளைகளை புறப்படும் தேவனே. அந்த பிள்ளையோட எதிர்காலம் ஏற்ற துணையை கொடுத்து அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க அப்பா. வேலை இடங்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா. பிதாவே சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்க அப்பா. அதே போல் தேவனே இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா நமது கரத்தில் ஒப்படைக்கிறேன். யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு வேதனையோடு நோய் வியாதியோடு இருக்கிறாளோ தேவனே பிதாவே, தேவனே உங்களுடைய வார்த்தை அனுப்பியோட சுகப்படுத்துங்க. அவளை ஆசீர்வதிங்க அப்பா பிதாவே, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்க அப்பா. கையிட்டு சேர வேலைகளை ஆசீர்வதிங்க அப்பா பிதாவே. உடைய பாதம் படமெல்லாம் உங்களை கொடுத்தேன் சொன்ன தேவனே, அப்படியாக உங்களுடைய நாமம் மயப்பட தேவனே பெரிய காரியங்களை செய்யுங்கள் அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே.
3: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். ஐரீன், பிரைஸ் லார்ட். ஐரீன் மைக் எடுத்து விடுங்க.
1: மைக் எடுத்து விடுங்கம்மா, மைக் ஆஃப்ல இருக்கு. சிஸ்டர் ஐரீன், நாங்க பேசுறது கேக்குதா? வந்துட்டாயா? ஓகே.
10: நீங்கள் இந்த பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற பிரச்சனைகள், இந்த மரண கட்டுக்கள், மனத்தாக்கல்கள், இப்படி பாதிய பிள்ளைகள் அங்கு பாதி வயதிலே அவர்கள் தங்களுடைய தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஒரு மாற்றங்கள் மாறுதல் வரக்கூடியதா? கர்த்தருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளணும், ரட்சிப்பு சூழ்ந்து கொள்ளணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
11: நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. அப்பா அந்த நிமிஷம் வரையிலும் தெய்வன் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பெற்றோர் பிள்ளைகளை தெய்வன் நீங்க ஏற்படுத்தினவர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கிற கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மன முறிவுகளை எல்லாம் எடுத்து கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்களிடத்திலே நல்ல சமாதானத்தை தேவன் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கும்படி அச்சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை குறித்து கர்த்தாவே. அப்பா பெற்றோர்கள் விடுகிற கண்ணீர், கவலை, துக்கங்கள் கர்த்தாவே, மன உளைச்சல்கள், பாரங்கள் கர்த்தாவே, எத்தனையோ காரியங்கள் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா யாரிடம் பேசினாலும் பிள்ளைகளை குறித்ததான கவலையோடு இருக்கிறாங்க தகப்பனே. அப்படியான பெற்றோர்களை எல்லாம் தேவன் நீங்க ஆற்றி தேற்றும்படி அச்சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பெற்றோருக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே.

0: கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிற்று பெற்றோர் கீழ்படி உள்ள பிள்ளைகளா இருக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் கர்த்தாவே. அப்பா அந்த உலக காரியங்களுக்குள்ளாக சென்று கர்த்தாவே அநேக காரியங்களை கேட்டு பார்த்து கர்த்தாவே. அப்பா அந்த கீழ்ப்படிதல் இல்லாதபடிக்கு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இப்படியான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்குங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பெற்றோர் கீழ்படிந்த ஆசிரியர்கள் கீழ்படிந்த கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் வளரத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. அப்பா எந்த கீழ்படியும் இல்லாதபடிக்கு கர்த்தாவே. அப்பா அவர்கள் நினைத்த மாதிரி நடந்து கொண்டு போகிறாங்க தகப்பனே. அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா உடைய வார்த்தையை கொண்டு அவர்களை சுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி இந்த பிள்ளைகள் வளர தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இப்படியான காரியங்கள்னாலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே கர்த்தாவே அநேக பிரச்சனைகள் ஆண்டவரே. அப்பா குடும்பத்திலே சமாதான குலைச்சல் ஏற்படுகிறது கர்த்தாவே. அப்பா குடும்பங்களிலே சமாதான குலைச்சலை ஏற்படுத்துகிற எல்லா அந்தார கிரியையிலையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே பெற்றோரையும் பிள்ளைகளையும் இந்த செட்டையின் மறைவில வைத்து தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆவியானவர் நீங்க வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வீடுகளிலே கர்த்தாவே. அப்பா குடும்ப ஜெபங்கள் கர்த்தாவே. அப்பா நடக்க தேவன் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே அநேக வீடுகளிலே குடும்ப ஜெபங்கள் இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பமாய் சேவிக்கத்தக்கதாய் தேவன் அந்த குடும்பங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்தரும்படியா ஜெபிக்கிறேன். அதுக்குரிய வழி வாசல்கள் எல்லாம் திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒருவர் இருந்தால் ஒருவர் இல்லை ஆண்டவரே. இப்படியான நேரங்களிலே அந்த ஜெபங்கள் தள்ளி போய் கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இப்படியான காரியங்கள் இல்லாத படிக்கு கர்த்தாவே. அப்பா ஒற்றுமையாய் சமாதானமாய் மெனோக்கி பார்க்க குடும்பமாய் பார்க்க கர்த்தாவே தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தாவே. பெற்றோரும் பிள்ளைகளும் கர்த்தாவே ஒற்றுமை சமாதானத்தோடு மெனோக்கி பார்க்க தேவன் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. பிள்ளைகள் இடத்திலே பெற்றோர்கள் இடத்திலே இருக்கிற எல்லா கோபத்தின் ஆவியையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு நல்ல பொறுமையை கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. அப்பா நல்ல தயவை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உடைய கிருபை ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. நன்றி தகப்பனே. அப்பா ராஜா உமக்கூடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே சுவாமி. குடும்பங்களிலே இருக்கிற தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் மது திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுங்க வழிநடத்துங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்களுடைய சங்கமம் வாணிலி கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இணைப்பினோடாக கர்த்தாவே அநேக பிள்ளைகள் ரசிக்கப்பட தேவன் உதவி செய்ய இதில் பணி செய்கிறதான ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் கர்த்தாவே அந்த இணைப்புக்கு தேவையான எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாக சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அவர்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி தடைகளை எடுத்து போட்டு ஊழியத்தை நேர்த்தியாய் செய்ய தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஜெப இணைப்பை கூட நமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அநேக பிள்ளைகள் வந்து கர்த்தாவே தேசத்துக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்க கர்த்தாவே இந்த இடத்திலே கூடி வர தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இதுவரை ஜெபித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எனக்கு இந்த நேரத்தை கொடுத்தபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் புகழும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்
1: ஆமென். அமேனங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர்.
1: இவத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்திலே இன்றைக்கு ஜெபிக்க தந்த கிருபைக்காக தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி நீரப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காயும் அவருடைய தேவைகள் வாஞ்சிகளுக்காயும் நீரை இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வர முடியாமல் வியாதிப்பட்டு வழியிலே போய் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்தந்த இடத்திலே ஆசீர்வதித்து பிள்ளைகளை நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கம வானொலிக்காய், லேசிய நாமனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே ஆண்டவரே, நீ கொடுத்த தரிசனத்தை ஆண்டவரே வாழ்க்கை பெருக வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகலதை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகனமாகவே மக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.
2: ஆமீன். ஆமீன். இது ஒரு நிறமிழந்து ஜெபித்து ஆசீர்வதித்து உங்களை கத்தலாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதிகால வேளையிலே இணைந்து ஜெபித்த சகோதரி டாலி மாலை வேளையிலே இணைந்து தொகுத்து வழங்கியவங்களையும் கத்தலாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக சனி ஞாயிறு அபிஷேக ஆராதனையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். இதுவரை நேரம் நாங்கள் விசேடமாக வாலிபர்களுக்காக ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார்கள். இன்றைய நாளிலே கத்தர் தாமே ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.
3: Recording stopped.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டுக்கு பாட்டு, சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி. நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 9056077 0583 அல்லது

0: ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, நேற்றைய தினத்தின் இரவிலே பல பிரச்சனைகளோடு நீங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கலாம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தோடு வானொலி பெட்டி முன் இருக்கிறீர்கள் அல்லவா? இயேசு கூறுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று. அன்பர்களே, நீங்கள் ஏன் பிரச்சனைகளை சுமந்து கொண்டு இருக்க வேண்டும்? ஆண்டவர் பாதத்தில் அப்படியே பார சுமையை தூக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள். இன்றைய செய்தி மூலம் தேவன் உங்களோடு நிச்சயம் பேசுவார்.
1: கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, உங்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று முதல் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின இரண்டாவது நிருபத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன் முகவுரையாக சில காரியங்களை நாம் இன்று கற்றுக்கொள்வோம். இரண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தின்படி அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு தான் இந்த நிருபத்தின் ஆக்கியோன். ஆனாலும் புதிய ஏற்பாட்டிலே வேறு எந்த புத்தகத்தின் ஆக்கியோனை குறித்த தர்க்கத்தையும் விட இந்த புத்தகத்திற்கான ஆக்கியோன் பேதுரு என்பதை குறித்த தர்க்கம் அதிகம். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக டாக்டர் மோர்ஹெட் என்பவர் புதிய ஏற்பாட்டிலே பேதுரு எழுதின இரண்டாவது நிருபமே குறைவான சரித்திர ஆதாரத்துடன் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட தர்க்கம் காரணமாக அநேக வேத சாஸ்திர வல்லுநர்கள் இந்த புத்தகத்தை கற்றுக்கொள்ள முக்கியத்துவம் கொடுத்து இது பேதுரு எழுதின நிருபம்தான் என்பதை இறுதியாக நிரூபித்திருக்கிறார்கள். பொதுவாக நமது வேத ஆராய்ச்சியிலே புத்தகத்தின் முகவுரை அதன் ஆக்கியோனை குறித்தே இருக்கும் இல்லையா? மற்ற கருத்து வேறுபாடு உள்ள பகுதிகளை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கிறதில்லை. இரண்டு பேதுருவும் வேத புத்தகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வெளிப்பிரகாரமாகவும் புத்தகத்தின் உள்ளிருந்தும் இது பேதுரு எழுதினதுதான் என்று அநேக சான்றுகள் கூறுகிறது. இருந்தாலும் இதை பேதுருதான் எழுதினார் என்பதை குறித்து இருக்கும் தர்க்கங்களை குறித்து ஓரளவு நாம் அறிந்து கொள்வது நல்லதுதான். பேதுரு எழுதின இந்த இரண்டாவது நிருபமானது வேத புத்தகத்தின் ஒரு பகுதியாக திருச்சபை ஏற்றுக்கொள்வதற்கு அதிக காலமானது. கிறிஸ்துவுக்கு பின் 372 ஆண்டிலே லவோதிக்காவிலே கூடிய திருச்சபை தலைவர்களின் கூட்டமானது இந்த புத்தகத்தை வேதத்தின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டது. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு பின் 397 ஆண்டிலே கார்த்தேஜ் என்ற இடத்திலே கூடிய திருச்சபை தலைவர்களின் கூட்டமும் இதை ஏற்றுக்கொண்டது. வல்கேட் மொழிபெயர்ப்பிலே ஜெரோம் என்ற பேராயர் இதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் சீரிய மொழிபெயர்ப்பிலே இது இடம்பெறவில்லை. இந்த சீரிய மொழிபெயர்ப்பிலே ஏற்றுக்கொள்ள முடியாத அநேக காரியங்கள் இருக்கின்றன. எனவே அது முக்கியமான மொழிபெயர்ப்பாக கருதப்படவில்லை. ஆரம்ப கால திருச்சபை தகப்பன்மாரிலே யூசிபியஸ் என்பவரும் ஒருவர். இவரும் தர்க்கத்திற்குரிய புஸ்தகங்களிலே ஒன்றாக இரண்டு பேதுருவை கருதினார். ஆனால் ஆரிஜியன் இதை ஏற்றுக்கொண்டார். அலெக்சாந்திரியா தேசத்தைச் சேர்ந்த கிளமண்ட் என்பவர் இதை ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, இதற்கு ஒரு விளக்க உரையையும் அவர் எழுதினார். அப்போகலிப்ஸ் ஆஃப் பீட்டர் என்ற புத்தகத்திலும் இரண்டு பேதுரு நிருபத்திலிருந்து வார்த்தைகள் வாக்கியங்கள் காணப்படுகிறது. இருந்தாலும் அந்த புத்தகம் வேத புத்தகத்தின் ஒரு பகுதியாக கருதப்படவில்லை. யூதா நிருபத்தை நாம் வாசித்து பார்த்தாலும் அதை எழுதியவரும் இரண்டு பேதுரு புத்தகத்தை நன்கு அறிந்தவர் என்பது தெரிகிறது. ஆதி திருச்சபிலே எழுத்து பணி செய்த அரிஸ்டைடஸ், இரத்த சாட்சியான ஜஸ்டின், ஐரேனியஸ், இக்னேசியஸ், ரோமாபுரியைச் சேர்ந்த கிளமந்து இவர்களும் இரண்டு பேதுரு நிருபத்திலிருந்து வாக்கியங்களை எடுத்து தங்கள் எழுத்துக்களிலே சேர்த்திருக்கிறார்கள். மார்ட்டின் லூத்தரும் இது உண்மையாகவே பேதுரு எழுதின நிருபம்தான் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கால்வின் என்பவர் இதை குறித்து சந்தேகப்பட்டார். ஆனாலும் இதை ஒதுக்கி தள்ளவில்லை. எரஸ்மஸ் இதை நிராகரித்திருக்கிறார், இதை புறக்கணித்திருக்கிறார். எனவே நான் கூறிய இவ்வளவு காரியங்களை குறித்து கேட்கும்பொழுது இந்த புத்தகத்தின் சரித்திர பின்னணியத்தை ஓரளவு நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த நிருபமானது புறக்கணிக்கப்பட்டதற்காக சிலர் கூறும் காரணத்தையும் நாம் குறைவாக எடை போட முடியாது. இந்த நிருபத்திற்குள்ளே பார்க்கும்பொழுது பேதுரு எழுதியதற்கான அநேக சான்றுகள் இருக்கிறது. குறிப்பாக இரண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் 13-14 அவசரங்களை பாருங்கள். மேலும் முதலாம் அதிகாரம் 16-18 வசனங்களை மட்டுமல்ல, மூன்றாவது அதிகாரம் முதலாம் வசனத்தையும் பாருங்கள். இந்த வசனங்கள் யாவுமே சீமோன் பேதுரு தான் இதை எழுதினார் என்பதை நிரூபிக்கிறது. பேதுரு எழுதின முதலாவது நிருபத்திற்கு சில காலத்திற்கு பின்னர் கிறிஸ்துவுக்கு பின் 66 ஆண்டிலே இரண்டு பேதுரு நிருபம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இரண்டு பேதர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல அவருடைய இரத்த சாட்சி மரணத்திற்கு சற்று முன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்நேரத்திலே இரண்டு பேதர் முதலாம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். கவனியுங்கள், வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். 2 தீமோத்தேயு எப்படி அப்போஸ்தலனாய பவுலின் இறுதி பாடலாக இருந்ததோ அதே போல 2 பேதுரு அப்போஸ்தலனாய பேதுருவின் இறுதி பாடலாக இருக்கிறது. இந்த 2 புத்தகங்களுக்கும் இடையிலே அநேக ஒற்றுமைகள் காணப்படுகிறது. 2 புத்தகங்களுமே திருச்சபை போய்கொண்டிருக்கிற பாதையிலே விசுவாச துரோகத்தின் காலத்தை குறித்து எச்சரிக்கிறதா இருக்கிறது. இறுதியாக அப்படிப்பட்ட நாட்களிலேதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனின் உள்ளங்களை அளவான மேகம் போன்று தெரிந்த அந்த காரியங்கள் இப்பொழுது வானத்தையே மூடி மறைக்கும் அளவிற்கு பெரிய புயலை போல இருக்கிறது. வேத போதகர்கள் மத்தியிலே எழும்பக்கூடிய வேத புரட்டுகளை குறித்து பேதுரு எச்சரித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சபை மக்களிடையே எழும்பக்கூடிய வேத புரட்டுகளை குறித்து எச்சரித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுருவும் தங்கள் மரணத்தை குறித்து மகிழ்ச்சியுடனே எடுத்துச் சொல்கிறார்கள். இந்த இடத்திலே நாம் 2 பேதுரு 3:13-14 வசனங்களை மீண்டுமாக எண்ணி பார்க்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4:6-8 வசனங்களையும் கவனித்து பாருங்கள். வாசிக்கிறேன். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இங்கே அப்போஸ்தலனாய பவுல் தான் தேகத்தை விட்டு கடந்து போகும் காலம் வந்துவிட்டது என்று சொல்கிறார். ஓட்டத்தை முடித்தேன். இதுவரை வாழ்க்கையின் ஓட்டப்பாதையிலே இருந்ததாகவும் இப்பொழுது அதை விட்டு கடந்து அவர் செல்லப் போவதாகவும் சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்கிறார். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். இதைப் போல பேதுரு அப்போஸ்தலனும் தனது மரணத்தை குறித்து வெற்றி களிப்போடு பேசுகிறார். எனவே 2 அப்போஸ்தலர்களுமே திருச்சபையை வேத வசனத்தின் நங்கூரத்திலே இணைத்திருந்தார்கள். வரப்போகும் விசுவாச துரோக காலத்திற்கு, வேத புரட்டின் காலங்களுக்கு வேத வசனமே எதிர்த்து போராட வேண்டியது என்று அவர்கள் கூறினார்கள். எனவேதான் பிசாசானவன் 2 பேதுருவின் நிருபத்தையே எதிர்த்து போராடியிருக்கிறான். ஏனென்றால் பிசாசையும் அக்னி அஸ்திரங்களையும் தடுத்து நிறுத்தும் ஒரு கேடயமாக இந்த 2 பேதுருவின் புஸ்தகம் இருக்கிறது. 2 பேதுருவின் புஸ்தகத்திற்கும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதிய 2 தீமோத்தேயு நிருபத்திற்கும் இருக்கும் ஒற்றுமையானது பேதுரு அப்போஸ்தலன் எழுதிய 1 நிருபத்திற்கும் 2 நிருபத்திற்கும் இடையே உள்ள கூர்மையான வேறுபாடுகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பேதுரு எழுதின 1 நிருபத்தின் கருத்திற்கும் 2 நிருபத்தின் கருத்திற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்றால், அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதிய கடிதத்திற்கும் அவர் தீமோத்தேயுக்கு எழுதிய கடிதத்திற்கும் உள்ள வேறுபாடு போல இருக்கிறது. 2 பேர்களும் கற்றுக் கொடுக்கும் காரியம் என்ன? வேத புரட்டு வருகிறது, அது புயல் போர் வருகிறது, அதை சந்திக்க இவ்வாறு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஒரே ஒரு வழி அறிவின் வழி மூலமாகவே என்று பேதுரு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை கொண்டு மட்டுமல்ல, கிறிஸ்துவை நாம் சரியானபடி அறிந்திருப்பதனாலேயே. அவரை அறிவதே நித்திய ஜீவன் என்று இயேசு கூறியிருக்கிறார். யோவான் 17:3 பாருங்கள். உண்டான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆம், நாம் அவரை குறித்து மட்டுமல்ல அவரையே அறிய வேண்டும். அதுதான் நித்திய ஜீவன். சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க ஐக்கிய நாட்டைச் சேர்ந்த போதகர் ஒருவர் ஐரோப்பிய நாடு ஒன்றிலே ஒரு சபையை ஸ்தாபிக்க முயன்றார். எப்படி என்றால், தேவன் என்ற வார்த்தையையே, கிறிஸ்து என்ற வார்த்தையையே பயன்படுத்தாமல் அதை செய்ய முயற்சித்தார். மனிதன் செய்யக்கூடிய வேடிக்கையான காரியங்களிலே இதுவே மிகவும் வேடிக்கையான காரியமாகும். ஒரு ஸ்தாபனத்தை அவர் ஆரம்பிக்க விரும்பினால் அவர் அவ்வாறு அதை தொடங்கலாம். ஆனால் கிறிஸ்து இல்லாமல் எந்த கிறிஸ்தவத்தையும் அவர் துவங்க முடியாது. இது எப்படி என்றால், கோதுமையையே பயன்படுத்தாமல் கோதுமை அல்வா செய்ய முடியும் என்று சொல்வது போல இருக்கிறது இல்லையா? அல்லது எந்த எரிபொருளும் இல்லாமல் நான் காரை ஓட்டுவேன் என்று கூறுவது போல் இருக்கிறது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை குறித்து அறியும் அறிவு அல்ல, அவரையே அறிந்து கொள்வது. இது இரண்டிற்கும் பெரிய வேறுபாடு உண்டு பிரியமானவர்களே. கவனியுங்கள், விசுவாசத்தை விட்டு வழி விலகி போவது இந்த நிருபத்தின் முக்கியமான அம்சமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதை எதிர்த்து போராடுவதற்கு தேவையான அறிவை குறித்தும் இந்த புத்தகம் சொல்லுகிறது. இந்த அறிவானது எங்கே இருக்கிறது? அது எப்படி நமக்கு கிடைக்கும்? பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிற வழி அது வேத புத்தகத்தின் மூலமே கிடைக்கும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், 2 பேதுரு 1:19 வாசிக்கிறேன். 2 பேதுரு 1:19, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மறுபிறப்பை விட மேலானது. அதில் வளர்ச்சி காணப்பட வேண்டும், அதிலே முதிர்ச்சி இருக்க வேண்டும். இந்த நிருபத்திலே மிக முக்கியமான வசனம் அதன் இறுதி வசனமாகும். கவனியுங்கள், வாசிக்கிறேன். 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் கர்த்தருக்குள்ளே மனம் திரும்பியதை குறித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆனால் உண்மையாகவே இந்த வானொலி நிகழ்ச்சியின் நோக்கமானது தங்கள் விசுவாசத்திலே புதிய விசுவாசிகள் வளர வேண்டும் என்பதற்காகவே கொடுக்கப்படுகிறது. புதிதாக மக்களை ரட்சிப்பிற்கு நேராக வழிநடத்தும் பணியை விட விசுவாசிகளுக்கு வேத வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை கொடுக்கும் பணியைத்தான் இது செய்து வருகிறது. எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வேத வசனங்களை குறித்து சரியான அறிவில்லாமல் விசுவாசத்தை விட்டு அநேகர் வழிவிலகி போகும் காலத்திலே நீங்கள் உறுதியாக நிற்க முடியாது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் 2 பேதுரு நிருபத்தின் கருத்தாகும். அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 நிருபங்களிலேயும் சில குறிப்பிட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளிலே ஒன்றுதான் அருமையான என்ற வார்த்தை. இது 2 பேதுரு 1:2 2 முறை வருகிறது. கரடு முரடான சிறந்த பெரிய மீனவனான பேதுரு அருமையான காரியத்தை குறித்து பேசுகிறார். அருமையான என்ற வார்த்தையானது பெண்கள் அதிகமாக பயன்படுத்தும் ஒரு வார்த்தை என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, விசுவாசம் என்னும் வார்த்தையும் இந்த நிருபத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பேதுரு எழுதின 1வது நிருபத்திலேயும் 2 இடங்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 2வது நிருபத்திலே மிக முக்கியமான வார்த்தையாக சொல்லப்படுவது அறிவு என்பதாகும். இந்த வார்த்தை பல்வேறு விதங்களிலே 16 முறை வருகிறது. சீமோன் பேதுரு என்ன சொல்கிறார்? நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்று சொல்கிறார். உண்மையான நாஸ்டிசிசம் என்னும் விசுவாச கொள்கையும் இதுவே. இந்த கொள்கையின்படி அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆனால் வேறு யாருக்கும் இல்லாத ஓர் அறிவு இருப்பதாகவும், அந்த உள்ளான அறிவை பெற்றுக்கொள்ள குறிப்பிட்ட சடங்காச்சாரத்தையே, ரகசிய வார்த்தையையே, ரகசிய வழியையே பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் பேதுரு சொல்கிறார், உண்மையான அறிவு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் அறிவு என்று சொல்கிறார். சரி, 2 பேதுரு நிருபத்தை நாம் எந்தெந்த தலைப்புகளின் கீழே எவ்வாறு பிரிக்கலாம் என்று சற்றே கவனிப்போம். குறிப்பு 7, பேனா பென்சில் வைத்திருக்கிறவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 1:1-14 வரை இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பிதாவாகிய தேவனை குறித்தும் முழுமையாக அறிந்து கொள்ளும் அறிவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் குணநலன்களை கட்டி எழுப்பும் அஸ்திபாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பகுதியாக 2 பேதுரு 1:15-21 நாம் பார்க்கலாம். இந்த வசனங்களின்படி இருளான காலங்களிலே கீழ்ப்படிவதற்காக வெளிச்சத்தை வேத வசனம் கொடுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக கள்ள போதகர்கள் மூலமாய் எவ்வாறு விசுவாசத்திலிருந்து வழிவிலகி போகும் காரியங்கள் வருகிறது என்பதை 2வது அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். எனவே இப்படிப்பட்ட கள்ள போதகர்களை குறித்தும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் திருச்சபையானது கவனமாய் இருக்க வேண்டும் என்று அந்த பகுதி எச்சரிக்கிறது. நான்காவது பகுதியாக 2 பேதுரு 3:1-4 நாம் சொல்லலாம். இதிலே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறித்து எப்படிப்பட்ட எண்ணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 5வது பகுதியாக 2 பேதுரு 3:5-13 உள்ள பகுதியிலே இந்த உலகத்திற்கு தேவன் வைத்திருக்கும் திட்டம் என்ன என்பதை குறித்து வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக 3வது அதிகாரம் 5-6 கடந்த கால உலகத்தை குறித்தும், 7-12 இப்பொழுது நாம் வாழும் இந்த கால உலகத்தை குறித்தும், 3வது அதிகாரம் 13 எதிர்காலத்தின் உலகத்தை குறித்தும் குறிப்பிடுகிறார். 6வது பகுதியாக 2 பேதுரு 3:14-18 நாம் பிரிக்கலாம். இதிலே விசுவாசிகளுக்கான சில ஆலோசனைகளை பேதுரு எழுதியிருக்கிறார். தேவனுடைய திட்டத்தை குறித்த அறிவானது தேவனையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறித்த அறிவிலே வளர்வதற்கு உதவி செய்கிறதா இருக்கிறது என்று சொல்கிறார். சரி, இதுவரை 2 பேதுரு நிருபத்தின் முகவுரையாக சில காரியங்களை சிந்தித்தோம். இப்பொழுது நாம் 2 பேதுரு 3:1 சிந்திக்கப் போகிறோம். ஏற்கனவே நாம் பார்த்தது போல பேதுரு எழுதின 2வது நிருபமானது சிலுவையிலே அவர் மரிக்கும் முன்னதாக செய்த இறுதி வேலையாயிருக்கிறது. வரப்போகிற காலத்திலே விசுவாச வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போகும் சூழ்நிலை குறித்து புயல் போல வர இருக்கும் கள்ள போதனைகளுக்கு எதிராக வேதவசனமே காத்துக்கொள்ளக்கூடும் என்று கூறுகிறார். கிறிஸ்தவ குணநலனை கட்டுவதற்கான அஸ்திபாரம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளும் அறிவே என்று 14வது வசனங்களிலே அவர் எழுதியிருக்கிறார். இப்பொழுது 2 பேதுரு 3:1 பாருங்கள், வாசிக்கிறேன். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. அருமையான இந்த வார்த்தைகளை நாம் வாசித்த உடனேயே இது பேதுருவின் வார்த்தைகள் என்று புரிந்து கொள்கிறோம். தன்னுடைய முதல் நிருபத்திலே இந்த வார்த்தையை அவர் பல முறை பயன்படுத்தியிருக்கிறார். வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களில் எல்லாம் இந்த வார்த்தையை இந்த அர்த்தத்திலே பயன்படுத்தியிருப்பவர் இவர் ஒருவர் தான். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நபருடைய கையெழுத்தை நாம் புரிந்து கொள்வது போல இருக்கிறது. அருமையான இந்த வார்த்தையை பார்த்தவுடனேயே சீமோன் பேதுருவின் கையெழுத்தை இந்த நிருபத்திலே நாம் வாசிப்பது போல இருக்கிறது இல்லையா? அப்போஸ்தலனாய பேதுரு தன்னுடைய முதல் கடிதத்திலே தன்னுடைய பெயரை எழுதும் பொழுது பேதுரு என்று மட்டும் குறிப்பிடுகிறார். இங்கே 2வது நிருபத்திலே சீமோன் பேதுரு என்று சொல்கிறார். அவர் பிறந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் சீமோன் என்பது. பாறை என்னும் அர்த்தமுள்ள பேதுரு என்னும் மறுபெயர் இயேசு கிறிஸ்துவினாலே கொடுக்கப்பட்டது. இந்த நிருபத்தை எழுதும் பொழுது 2 பெயர்களையுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சீமோன் ஒரு பலவீனமான மனிதன், பேதுரு ஒரு வலிமையான மனிதன். பலவீனமாய் இருந்த மனிதன் இப்பொழுது உறுதியான பாறை போல இருக்கிறார். இப்பொழுது கிறிஸ்துவுக்காக சிலுவையிலே அறையப்பட போகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு. ஊழியக்காரன் என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் அடிமை அல்லது கொத்தடிமை என்று சொல்லலாம். திருச்சபையிலே உயர்வான ஒரு பொறுப்பை அவர் எடுத்துக் கொள்ளவில்லை, தன்னை ஒரு ஊழியக்காரன் என்றே சொல்கிறார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலன் என்று சொல்லும் பொழுது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த அதிகாரத்தை குறித்து அவர் சொல்கிறார். நான் மட்டுமே அப்போஸ்தலன் என்று கூறவில்லை, அப்போஸ்தலர்களில் ஒருவராக தன்னை இணைத்துக் கொள்கிறார். யாருக்காக? நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். விசுவாசம் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது நற்செய்தி என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த பூரண கருத்தை அவர் குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்த விசுவாசத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், அதை கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். கால்வின் என்பவருடைய கருத்துப்படி நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, விசுவாசிப்பதற்கு தேவனே விசுவாசத்தை தருவார், அப்பொழுதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்று கூறுவார்கள். இதிலே ஒரு பகுதியை சரி என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த அநேகர் கிறிஸ்துவண்டை வராமல் இருப்பதற்கு காரணத்தையும் வேதவசனத்திலே நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3:15-16 பாருங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:15-16 மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான ஐயா, அம்மா, அருமையான சகோதரியே, இப்பொழுது நீங்கள் ஒரு விசுவாசியாய் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் ஏதோ மனதிலே ஒரு காரியம் தடுக்கிறது என்று சொல்லாதீர்கள். நீங்கள் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வராததன் காரணம் பாவமான ஏதோ ஒரு காரியம் உங்களை பற்றி பிடித்திருக்கிறது. ஒரு இருதயம் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் பொழுது அவரே அந்த இருதயத்தை மூடியிருக்கிற அந்த முக்காட்டை எடுத்து போடுவார். நீங்கள் ஆயத்தமாகும் அந்த நேரத்திலே அவர் ஆயத்தமானவராகவே இருக்கிறார். அவர் உங்களை ரட்சிப்பார். யாரும் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. யோவான் 3:16 நாம் பார்க்கிறது என்ன? விசுவாசிக்கிறவன் எவனோ என்று பார்க்கிறோம். ஆம், அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் எவருக்கும் ரட்சிப்பு உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்தும் அவர் கேட்கும் ஒரே ஒரு காரியம் விசுவாசியுங்கள் என்பதுதான். அவரண்டை நீங்கள் வரும் முன்னதாக உங்களை நீங்களே சுத்தம் செய்து கொண்டு வர வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. உண்மையாகவே அவரண்டை வருவீர்கள் என்றால் அவரே உங்களை சுத்தம் செய்வார். 3 நாம் பார்க்கிறது போல அருமையான விசுவாசத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அது எப்படி? நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் அப்படி பெற்றிருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். நாம் அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அந்த நீதியானது நம்முடைய கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அவர் நமது பாவங்களை எடுத்து போட்டார் என்பது மட்டுமல்ல, அவருக்கே சொந்தமான நீதியையும் நம்முடைய கணக்கிலே சேர்த்திருக்கிறார். குற்றவாளிகளைப் போல நாம் மன்னிக்கப்பட்டு கட்டு அவிழ்த்து விடப்பட்டவர்கள் அல்ல. தேவனுக்கு முன்பாக நிற்கும் தகுதியை கிறிஸ்துவிலே பெற்றவர்களாய் இருக்கிறோம். தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்பின் நிச்சயம் உண்டா? விசுவாசத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களா? நல்லவர்கள் ஆன பின்னே நீங்கள் கடவுளிடம் வரலாம் என்பது அல்ல, நீங்கள் இருக்கும் நிலையிலே அவர் உங்களை மன்னிப்பார், உங்களை சுத்தம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு இன்றே கடந்து வாருங்கள். நம்பிக்கையை அவர் மேலே வையுங்கள். அவரே உங்களை சுத்தம் செய்வார், பாவத்திலிருந்து விடுதலை தருவார், பாவ மன்னிப்பு தருவார், மெய்யான சமாதானத்தையும் நித்திய வாழ்க்கையும் தருவார். நீங்களும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள அவர் அண்டை வரமாட்டீர்களா?

0: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது
1: முகத்தை ஆண்டவரே நீங்க போட்டு இந்த சங்கம மொழிகளே நடத்ததுக்காக கொடுத்தவர்
2: நன்றி சார். ஐயா, நீங்க பா

விக்கிரவாணர் விக்கிரவாணர் இருக்கிறவன் சுவாமி, தேசத்தை விட்டு நீங்கும்படியாக வேண்டி கழுவுற சுவாமி, நீங்கும்படியான எல்லா மக்களும் இவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களோ இந்த தேசம் மாறவேணும் சுவாமி, மாறவேணும் சுவாமி, மாறவேணும் சுவாமி. ஆகுவதெல்லாம் உங்களால் தான். தேசத்துக்காக வேண்டி கனடா தேசத்துக்காக எல்லா

என்ன தேசத்தை கட்டுகிற வார்த்தைகளின்படி அவர்கள் தேசத்தை கட்டுகிறவர்களாய் மாறட்டும். இவர்களுக்காக நிகழ்ந்தவங்க நிகழ்ந்தாப்பனி எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக எங்களுடைய தேசம், எங்களுடைய தேசம் ஆண்டவரை, எங்களுடைய தேசம் நாங்கள் பிறந்திருந்த அந்த தேசங்களை மூதாதீர் வாழ்த்த தேசம் ஆண்டவரை, இன்னும் இன்னும் ஆயாண்டவரே அப்பா தேசம் ஆண்டவரை சீர்கட்டு அணிந்து போய்விடாதே, விக்கிரங்களாக நிறைந்து ஆண்டவரே தேசம் ஆண்டவரே சபிக்கப்பட்டு போய்விடாதபடி இந்த விக்கிரங்கள் எல்லாம் நீங்கி எங்களை மூதாதையர் வழியில் வந்த சாபங்கள் எல்லாம் நீங்கி தேசமா சீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி. அதுதான் அப்பா ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே எங்களை தங்க தேசத்தின் சப்பட அனுபவிக்கிறோம் சுவாமி. மன்னிங்க சுவாமி, மன்னிங்க, மன்னிங்க இருக்கங்களும் கிருபைகளும் நீங்க தான் சுவாமி. தேசத்துக்காக வேண்டி சொல்லுவோம், ஜனாதிபதிக்காக அவரோடு இறந்து ஆண்டவராலே சில ஊர்களுக்காக வேண்டி கொள்ளுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. பாலா மக்கள் ஒரு மக்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக மாறக்கப்படியாக ஆண்டவர்களுடைய சங்கம் எல்லாம் வச்சுக்க வேண்டி கொள்ளுறோம்.

இருக்கக்கூடிய காலங்களையும் வச்சிருக்கிறீங்க சுவாமி. வார்த்தை இவன் உள்ள வார்த்தையப்பா மாறுவது இல்லையப்பா. எல்லாவற்றை அதன் காலத்தில் செய்து முடிக்கிறது. இரண்டு தேசங்கள் எல்லாம் பெருகிய வெளிச்சத்தை காண்கிற நாட்கள் வரும். ஆண்டவர் சோழருடைய முழங்காவது உண்டாங்க. நான் உங்களை யாருக்கு செய்கிற காலங்கள் வருகிறபடி நான் நினைச்சு கூறுவோம்.

கத்தரண்டு சொல்லுகிற தேசத்துல வந்து ஆண்டவரே குடிக்காம அந்த தேசத்தை ஆள வேணும் அடிச்சு வைக்கிறோம் சுவாமி. உடலுக்காக நிக்கொள்வோம், இவர்களுடைய நன்மைகளுக்காக நிக்கொள்வோம். இப்படியாக ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காம் எல்லா சீர்வாதங்களுக்காம் எல்லா கிருவிகளுக்காம் வேண்டிக்கொள். நீங்க மாத்திரம் தேவன் அப்பா, நீங்க மாத்திரம் தேவன். அந்த சராசரங்களையும் ஆண்டு கொள்ளுற தேவன், நடப்பிக்கிற தேவன் நீங்க சார்.

கர்த்தருக்கு மகிமைப்படுத்துறது சுவாமி, அதே மகிமையை இவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். சுவாமி ஜெபிக்கிறோம், சுவாமி ஜெபிக்கிறோம், சுவாமி இவர்களுக்காக வேண்டி எங்களோட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஏமாற்றமாக எங்களோட பிள்ளைகள் குடும்பங்களை ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆண்டவர் சட்டை நிலையில் மறைத்து வைத்திருக்கிற கிருவைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவர். கிருவைக்கா சத்ருவான கண்களில் மறைத்து ஆண்டவரை காத்துக்கொள்கிற கிருவைக்கா ஸ்தோத்திரம், கிருவைக்கா ஸ்தோத்திரம். இவ்வளோ கிருவையான பாவங்களை தாழ்த்துறோம் அப்பா. நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே, தகுதி இல்லாதவர்கள் ஆண்டாரம். உங்களுடைய கிருவை உண்டு, கிருவை உண்டு, கிருவை உண்டு. உங்களுடைய கிருவைகளால் எங்களை மட்டுமாய் காத்த கிருவை ஆண்டவர். ஒன்றுக்கா நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம்.

ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா? உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். தேவன் உங்களை தாங்குவார்.

0: சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி
1: உபரவாதின் உபதேசத்தை எங்களிடத்திலே ஒப்புவித்தார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது, நாங்கள் இயேசுக்காக

இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில ஜபத்தோடு உங்களுக்கு விளக்கி போதித்து இந்த வசனத்திற்குள் இருக்கிற வல்லமையினாலே நாம் நிரப்பப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நம்ம வீடுகளுக்கு போக போகிறோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். தயவுசெய்து அன்போடு கூட சொல்லுகிறேன், கூட்டம் முடிந்த பிறகு சகோதரர் நமக்காக ஸ்பெஷலாக ஜோ பண்ணுவார் அப்படிலாம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்க வேண்டாம். அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுதே ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுடைய பதில்கள் உங்களுக்கு தேவையான பதில்களை தருவார், உங்களை சுகமாக்குவார் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். நீங்கள் எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலேயே ஆகும். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் திரும்பி பார்க்கும்போது இங்கு வந்து ஒவ்வொருவரும் சொல்லுகிற பலவீனங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு வேதனையும் கஷ்டத்தையும் மக்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பயங்கரமான போராட்டங்களோடு நிறைய மக்கள், பிசாசின் போராட்டங்களோடு, பலவிதமான குடும்ப கவலைகளோடு, பொருளாதார ரீதியாக, சரீர பலவீனத்தோடு, வியாதிகளோடு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளும் மற்றவர்களும் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்னாலுமோ போய் முயற்சி பண்ணி பார்த்துட்டு கடைசியில் வேறு வழி ஒன்றும் தெரியாமல் என்ன செய்வது என்றே திகைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு வியாதி வந்தால், பணம் இருந்தால் எந்த டாக்டரை பார்க்கலாம்னு பார்க்கலாம் என்று சொல்லுவார்கள். வசதி இல்லாதவர்கள் அரசாங்க மருத்துவமனைக்கு தான் போகணும், அங்கே போனால் சரியான ஒரு சிகிச்சை அளிக்க முடியவில்லை, என்ன வியாதி என்று தெரியாமலேயே சில மாதங்கள் அநேக வித்தியாசமான மருந்துகளை பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா குடும்ப பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் நிறைய மக்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆலோசனை கொடுப்பதற்கு சரியான ஆட்கள் இல்லை, ஒத்தாசை பண்ணுவதற்கு வீட்டுக்குள்ள சரியான தலைவன் இல்லை, சிலரை உற்சாகப்படுத்துவதற்கு சரியான நபர்கள் இல்லை. இப்படி நிறைய பேர் பல விதங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இவர்களுக்கு ஆண்டவர் ஒருவர் தான் பதில் கொடுக்க முடியும். ஆமென். அப்போ அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியானவராலே எல்லாம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா.

0: அப்படியானால் எந்தெந்த காரியத்தில் ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார் என்பதை நீங்கள் இன்றைக்கு முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு நீங்க அதை கடைபிடிக்க ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணி பாருங்கள். ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். வேதத்தை திருப்புங்க, 2 கொரிந்தியர். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபத்தில், ரெண்டு கொரிந்தியர் 10:3-4 முதலாவது வாசியுங்கள்.
1: நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல எங்களுடைய போர் ஆயுதங்கள்
0: மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல்
1: அறங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது.
0: தேவனுடைய பலமுள்ளவைகளாக இருக்கிறது. 5வது வசனத்தை வாசிங்க.
1: அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும்
0: கிறிஸ்துவுக்கு கீழ்படிய
1: சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்.
0: இப்போது கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களோடு பேச போகிற முதலாவது காரியம் என்னவென்றால், இன்றைக்கு எல்லாவற்றிலும் நீங்கள் ஒருவேளை தோற்று போன நிலைமையில் எல்லாவற்றையும் முயற்சி பண்ணி பார்த்தேன், என் மூளை அறிவை பயன்படுத்தி பார்த்தேன், படிப்பை வைத்து பார்த்தேன், அல்லது பண பலத்தை வைத்து பார்த்தேன், அல்லது எனக்கு இருக்கிற சாமர்த்தியத்தை வைத்து பார்த்தேன், அல்லது எனக்கு இருக்கிற மக்கள் அல்லது மற்றவர்களுடைய பலனை வைத்து நான் பார்த்தேன், அது என்னால் ஒன்றுமே சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் என்று நீங்கள் உள்ளத்துக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற நல்ல ஒரு சத்தியம் என்னவென்றால், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற யுத்தங்களை ஆண்டவர் முறியடிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். யுத்தம் என்பது சரீர பிரகாரமான யுத்தம், ஆவிக்கு விரோதமாய் போராடுகிற யுத்தம். சரீர பிரகாரமான யுத்தம் என்றால் என்ன? சரீர பலவீனங்கள், அடிக்கடி வருகிற பலவீனங்கள், சரீரத்தில் ஒரு சின்ன பலவீனம் வந்தாலும் அதை நம்மை பயப்படுத்துகிற, கலங்க பண்ணுகிற சூழ்நிலைகள், வியாதிகள், துன்பங்கள், இது ஒரு பக்கம். மறுபக்கம் ஆவியில் ஏற்படுகிற ஒரு யுத்தம், ஆவியில் வருகிற ஒரு சின்ன காரியத்தையும் பிசாசு காண்பித்து பயப்படுத்தி உள்ளத்தில் திகிலையும் சந்தேகத்தையும் குழப்பத்தை ஏற்படுத்தி பலவிதமான பயங்கள், மரணம் வந்துவிடுமோ, அல்லது விபத்து வந்துவிடுமோ, தொழில் முடங்கி விடுமோ, இது நடந்து விடுமோ என்றெல்லாம் பிசாசு சந்தேகமான எண்ணங்களை கொண்டு வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே கலங்கி கொண்டே இருக்கும்படி செய்கிற ஒரு யுத்தம். இது ஆவியில வருகிற யுத்தம். ஆத்மாவில ஜபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல, ஆண்டவரை தேட முடியல. ஆண்டவரை தேடி இன்னைக்கு ஃபாஸ்ட் பண்ணி ஜபம் பண்ணலாம், இன்னைக்கு கர்த்தரை துதிக்கலாம் என்றா அது என்னால் முடியல. எப்போது பார்த்தாலும் எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய உள்ளத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம். இவைகள் எல்லாமே ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் சாத்தானிடத்திலிருந்து வருகிற யுத்தங்கள். அப்போ பவுல் இங்க என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி நாங்கள் போர் செய்கிறவர் அல்ல. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் பிசாசு பல விதத்தில் சொல்லுவாங்க, எங்களுக்கு விரோதமாய் இவர்கள் பலவிதமான பில்லி சூனியங்களை ஏவி விட்டிருக்கிறார்கள், அல்லது சிலர் சொல்லுவாங்க எங்களுடைய ஸ்கூலில், எங்கள் காலேஜில், அல்லது என் வேலை ஸ்தலத்தில், ஃபேக்டரியில், தொழிலில் போட்டி பொறாமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களால் தான் இந்த தொழில் முடங்குது, இவர்கள் தான் இதற்கு எதிர்ப்பு, இவர்கள் தான் என்னை முன்னேற விடாமல் தடை பண்ணுறாங்க, இவங்க தான் என்னுடைய ஃபேமிலியில் எனக்கு ஒரு இடைஞ்சலை உண்டாக்குறாங்க, இவர்கள் தான் என்னுடைய குடும்ப வாழ்க்கை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க என்றெல்லாம் உங்களுக்குள்ளே பல யுத்தங்கள் உங்கள் உள்ளத்திலே நடந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால இந்த யுத்தங்களை எப்படி நாம் சமாளிப்பது என்று இந்த வசனத்தை சொல்லுகிற இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களையே நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலன் உள்ளவைகளாக இருக்கிறது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. நான் சொல்லும் போது சகோதரன் வாசிக்கும் போது நீங்க அந்த வேத வசனத்தை கவனிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ஐந்தாம் வசனத்தை பாருங்கள். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்து. எந்த எண்ணம், எண்ணங்களிலே யுத்தம், எண்ணம், இந்த எண்ணம் எண்ணத்தில் பலவிதமான, ஒருத்தருக்கு இந்த டிப்ரெஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இந்த மனநிலைமை சிலருக்கு பாதிக்கப்பட்டோம். இதெல்லாம் வெளிநாடுகளுக்கு போனால் அந்த டிப்ரெஷன் என்று சொல்லப்படுகிற வார்த்தை அடிக்கடி கேள்விப்படலாம். ஆனால் நம்ம நாட்டில் அநேகர் டிப்ரெஷனில் இருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு அந்த டிப்ரெஷனில் இருக்கிறாங்கன்னு தெரியாது. பலவிதமான அவர்களுக்குள்ளேயே பலவிதமான கேள்விகள், சந்தேகங்கள், குழப்பங்கள், திகிலான எண்ணங்களை யோசித்து கொண்டே இருப்பார்கள். அவர்களோடு கூட சாத்தான் போராடுவது போல சிலர் வந்து சொல்வாங்க, காதில் ஏதோ ஒன்று கேட்டுக்கொண்டே இருக்கிறது, எதிர்மறையான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல, படுக்க முடியல, ஏதோ ஒன்று எனக்குள்ளே ஒரு அலகழிப்பு உண்டாகி கொண்டிருக்கு, சமாதானம் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்படி என்றால் இவர் சொல்லுகிறார் பார்கள், எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். ஆமென். எப்படி சிறைப்படுத்த முடியும், எப்படி நம்மால முடியும், என்னெல்லாம செஞ்சு பார்த்துட்டேன், என்னால ஒன்றும் முடியல. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், அது நம்முடைய பலத்தினால முடியாது, நம்முடைய பராக்கிரமத்தினால முடியாது, ஆனால் இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவரால் முடியும், ஆவியானவரால். உதாரணமா சொல்றேன், நமக்கு தெரிந்த வசனம் என்றாலும் அதை வாசிங்க. ரெண்டு வேதத்தில் வாசிக்கிறோம், சாமுவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 17 அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. சாமுவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 17 அதிகாரத்துக்கு திருப்புங்க. 1 சாமுவேல் 17:47 வசனம். ஒன்று சாமுவேல்,
2: பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல.
0: கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று
2: இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார்.
0: ஆமென். கரம் உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, அப்புறம் பராக்கிரமத்தினாலும் அல்ல என்று சகரியா 4:6 சொல்லுகிறது. இங்கு தாவீது சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் கர்த்தர் ரட்சிக்கிறவர் அல்ல. சகரியா சொல்லு, சகரியா தீர்க்க தரிசின் புத்தகத்தில் வாசித்தோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. இது தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்றான். நல்ல கவனிங்க, கோலியாத் மகா உயரமானவன், பயங்கரமான சத்தத்தோடு அன்னைக்கு சவுலுக்கு முன்பாக வந்து நின்றான். சவுலுக்குள்ள ஈட்டி இருந்தது, சவுல் கையில பட்டயம் இருந்தது, சவுலோடு கூட அந்த யுத்தம் பண்ணுகிறதுக்கு ராணுவம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்க அவங்களால முடியலையா? வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல தாவீது வந்தபோது, தாவீது சொல்லுகிறான், நான் வனாந்தரத்தில் இருந்தபோது சிங்கம் வந்தது, கரடி வந்தது, அவைகளின் வாயை நான் கிழித்து போட்டேன், அதை போல இவனை நான் கொல்லுவேன் என்று சொன்னபோது, சவுல், உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும், தன்னுடைய ஈட்டி எடுத்து, தன்னுடைய பட்டயத்தை எடுத்து, தன்னுடைய மார்க்கவசத்தை எடுத்து, தன்னுடைய தலை சீராவை எடுத்து தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது அதை போட்டுக்கொண்டு நடந்து பார்த்து அவன் சொன்னானா, இவைகளெல்லாம் எனக்கு அப்பியாசம் இல்லை, ஏனென்றால் ஏற்கனவே எனக்கு என் ஆண்டவர் ஆயுதங்களை தந்திருக்கிறார். ஆமென். அது வெளியே பார்க்க அந்த ஆயுதம் தெரியாது, வெளியே நீங்க பார்க்கிறது போல ஈட்டி அல்ல, பட்டயம் அல்ல, ஏனென்றால் கர்த்தர் ஈட்டி பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், நீங்கள் முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலையில, அல்லது என்ன தொட்டாலும் எதை செய்தாலும் நஷ்டம் கஷ்டம், அல்லது சமீப காலமா நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டே இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாம நான் ஒரு தடுமாறிட்டு இருக்கிறேன் என்று நீங்க உள்ளத்துல யோசிப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அது ஆவியினால எல்லாம் ஆகும். ஆமென். இந்த போராட்டங்களை மனுஷன் உங்களுக்கு எது எதிர்த்து வரலாம், சூழ்நிலை எதிர்த்து வரலாம், காலங்கள் எதிர்த்து வரலாம், இப்போது இருக்கிற பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு ஒரு சவாலா இருக்கலாம், உங்கள் தேவைகள் சந்திக்க முடியலையே, ஏதோ அவசரப்பட்டு ஞானம் இல்லாம நான் கடன் வாங்கிட்டேன், இந்த கடன்காரனுக்கு கொடுக்க முடியாம பயந்து பயந்து வாழ்றேன், போன் எடுக்க முடியல, பேச முடியல, நிக்க முடியல, தொழில் முடங்கிக்கிட்டே இருக்கு, வர வர நஷ்டமா இருக்கு, என்ன செய்துன்னு தெரியல, வாடகைக்கு வழி இல்ல, பிள்ளைகளுக்கு என்ன செய்துன்னு தெரியல, இப்படி ஏதாயில் ஒரு விதத்துல நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்கள் என்றால் அது ஒரு யுத்தம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் கர்த்தர் அல்ல. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் யோசபாத் ராஜா யுத்தத்துக்கு போயினான். ரெண்டு நாளாகமத்தின் புத்தகத்துல 20 அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், யோசபாத் ராஜா யுத்தத்துக்கு போகிறான், அவனுக்கு விரோதமாய் 3 ராஜாக்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள். அப்போது யோசபாத் கர்த்தரை நோக்கி அவன் ஒரு ஜபம் பண்ணுகிறான். 12 வசனத்தை மட்டும் சகோதரன் வாசிப்பீங்களா?
2: எங்கள் தேவனே,
0: எங்கள் தேவனே,
2: அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ,
0: நியாயம் தீர்க்க மாட்டீரோ,
2: எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக,
0: ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக
2: நிற்க எங்களுக்கு பலன் இல்லை,
0: பலன் இல்லை. நல்ல இந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் எப்போது கிரியை செய்வார்? நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவர் எனக்கு கிரியை செய்யல, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யல, ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணல. ஒன்று சொல்லுகிறேன்,

முன்பாக சொல்லுகிறான், ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிறான். அப்போதுதான் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி காட்டுகிறார். இன்னைக்கு உங்க சிந்தையில போராடுக, எண்ணங்களை சிறைப்படுத்த முடியாமல், இருதயத்தில் வருகிற உபத்திரவங்களை மேற்கொள்ள முடியாமல், உலக பிரகாரமான போட்டி பொறாமைகளை மேற்கொள்ள முடியாமல், ஆவிக்குரிய உலகத்தில் நீங்கள் எழுந்து பிரகாசிக்க முடியாமல், நல்லா கவனிக்கணும், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ உலகத்தில் மாத்திரம் ஆசீர்வாதமாக இருப்பதல்ல, நல்ல வேதத்தை வாசித்து கர்த்தருக்காக பிரகாசிப்பது. ஆமென். கர்த்தருக்காக பிரகாசிப்பது மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, இந்த உலகத்தில் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை செய்வது. அப்படியானால் ஏதோ ஒன்று உங்களோடு கூட போராடி கொண்டே இருக்கிறது, துவக்கத்திலிருந்து போராட்டமாக இருக்கிறது என்றால், அந்த போராட்டத்துக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். அந்த உபத்திரவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். எப்படி முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார்? அது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆமேன். இது ஆவியானவருடைய காலம். ஆமேன். கர்த்தருடைய ஆவியானவர் காலம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கதான் என்ன உண்டு? விடுதலை உண்டு. அவர் எங்க இறங்கி வருகிறாரோ அந்த இடத்துல ஒரு விடுதலை வந்துடும். இப்ப எனக்கு பாட தெரியும், ஜெபிக்க தெரியும், பைபிள் தெரியும், எனக்கு டேலண்ட்ஸ் இருக்கு, எனக்கு தாலந்து இருக்கு, திறமை இருக்கு, படிச்சிருக்கேன், சர்டிபிகேட் வச்சிருக்கிறேன், எனக்கு ரெண்டு வீடு இருக்கு, மூணு கார் இருக்கு, எனக்கு எனக்கு எல்லா வசதி இருக்கு, பிள்ளைகள்லாம் எங்க உள்ள வெளிநாட்டுல சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் சொன்னா கூட இப்படிப்பட்ட யுத்தங்களை மேற்கொள்வதற்கு ஆவியானவரால் தான் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நீங்க ஆவியானவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆவியானுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கணும். நாமவே போராடி போராடி போராடி அவரால் அவர்கிட்ட போனா சிபாரிசு பண்ணா முடியுமா? இந்த அம்மா ஒரு சிபாரிசு லெட்டர் கொடுத்தா முடியுமா? அவங்க அவங்க வந்து எனக்கு மனசு வச்சாங்கன்னா முடிஞ்சிடும், இவங்க இவங்களால தான் முடியும், அவங்களால தான் முடியும். அப்ப அந்த வார்த்தையை ஆண்டவர் வெறுக்கிறார். என் கர்த்தரால் ஆகாதது ஒன்றுமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவரால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் நம்முடைய பலத்தை நம்பி இருந்தோம் ஐயா, இதுவரைக்கும் படிப்பை நம்பி இருந்தோம். எனக்கு தெரியும், நான் சின்ன வயசுலேருந்து நான் வசனத்தை கேட்குறேன், சின்ன வயசுலேருந்து நான் பைபிள் வாசிக்கிறேன், சின்ன வயசுலேருந்து நான் ஆண்டவரை தேடுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆவியானவரால் தான் முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் நடத்துங்கன்னு சொன்னால் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென்னு சொல்லுங்க. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும்னா நம்ம சும்மா இருக்கணும், நம்ம அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கணும். அன்னைக்கு மார்த்தாள், மரியா, லாசரு, மூணு பேரையும் ஏசப்பா சிநேகித்தார். பைபிள்ல சொல்லுது மூணு பேரையும் சிநேகித்தார். ஆனா லாசரு எங்க போனான்னு தெரியல, பைபிள்ல சொல்லல. மார்த்தாள் கிச்சனுக்கு போனா, மரியாளோ மரியாளோ ஆண்டவருடைய பாதப்படியில் இருந்தாள். மூன்று பேரையும் இயேசு சிநேகித்தார். ஆனால் மூன்று பேரில் மரியாளுடைய சிநேகம் ரொம்ப வித்தியாசம். அதனால தான் இன்ன வரைக்கும் அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நம்முடைய மூளை அறிவை வச்சு நீங்கள் யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி, ஒருவேளை உங்கள் புருஷன் ரட்சிக்கப்படாத ஒரு ஆளாக இருப்பான், இங்கே அவர் ரட்சிக்கப்பட மாட்டார், ரட்சிப்பட அவர் அப்படி தான், அவர் அப்படி தான், அவர் அப்படி தான், அவர் அப்படி தான், ஒரு 30% அப்படி தான், 70% கூட்டி அப்படியே ஆக்கிடக்கூடாது அவரை. நீங்க ஜபம் பண்ணி ஆண்டவர் அவரை மாற்ற வல்லவராயிருக்கிறாரு, அவரை மாற்ற வல்லவராயிருக்கிறாரு. செல்லத்தில் அவர் அப்படிதான் அப்படிதான் சொல்லி புருஷன் மாறிடுவான் இன்னைக்கு, ஆனா அப்படிதான் சொல்ற ஆட்கள் மாற மாட்டேன்றாங்க. அப்ப இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால என்னெல்லாம் முடியாம இருக்கோ அது கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே உம்முடைய நடத்துதலுக்காக நான் ஜபம் பண்றேன், உம்முடைய வேலைக்காக நான் ஜபம் பண்றேன். ஆமேன். ஒரு சகோதரி ஒரு பாஸ்டர் பார்த்து கேட்குறாங்க, ஐயா நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சியா, என் புருஷன் ரட்சிக்கப்படாத பயங்கரமான குடிகாரன், நான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின நாள்ல இருந்து நான் புருஷனுக்காக ஜெபிக்காத நாளே இல்லை,
குடிய விடுறதில்லை, முரட்டு மனுஷன், சர்ச்சுக்கும் போக மாட்டான், என்னையும் போக விட மாட்டாரு, ஒரே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. நானும் ஜோமணி பார்த்தேன், இன்னைக்கு தான் கணக்கு போட்டு பார்த்தா நான் வந்து ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, இன்னையோட 10 வருஷம் முடியுது. அப்படின்னா என்ன, 10 வருஷமா அவருக்காக நான் ஜோ

0: பண்ணி பார்த்துட்டேன், அவர் திருந்துறதுக்கு கொஞ்சம் கூட ஒரு அடையாளமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு சந்தேகம், அவருக்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்றதா, ஜெபத்தை விட்டுறலாமா என அப்படின்னு அவங்க போய் கேட்ட போது அந்த ஊழியர் கொஞ்சம் யோசித்துட்டு நிதானித்து பதில் சொன்னார், அம்மா 10 வருஷம் ஜெபம் பண்ணீங்க உண்மைதான், ஆனா நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஒருவேளை இந்த வருஷம் அவர் ரட்சிக்கப்படக்கூடும். அந்த வார்த்தை நம்பி அவங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்த போது அதே வாரத்தில் அந்த சகோதரனை கர்த்தர் ரட்சித்தார். ஆமென். அப்போ நம்முடைய முயற்சியை வச்சு சிலர், சில சகோதரிகள் தங்க பேச்சு திறமையை வச்சு புருஷனை அடைக்கிறலாம் நினைக்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா, சில சகோதரர்கள் மிரட்டி விரட்டி பயங்கரமான வார்த்தை பேசி அவங்கள ஒரு ஆளுகைக்குள்ள கொண்டு வந்துடலாம் பாக்குறாங்க. அதுதான் வந்து பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலதான் ஆகும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு விரோதமாய் ஏவப்படுகிற ஒவ்வொரு போராட்டங்களை நீங்க மனதில் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப ஜெபம் பண்ண போறோம், ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க, அப்படியே கண்ணை மூடுங்க, தலைகளை தாழ்த்துங்க. இயேசுவின் நாமத்தினால உங்கள் சிந்தையில வருகிற போராட்டங்கள் என்ன? பயம், திகில், ஐயோயோ இது நடக்குமா நடக்காதா தெரியலையே, கல்யாணம் கூடி வருமா வராதா, ஐயோ கல்யாணம் கூடி செட்டில் ஆகி போச்சுன்னா இதுக்கு இத்தனை லட்சம் கேட்பாங்களே, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, ஐயோ எனக்கு ஒரு வீடு இல்லையே, வீட்டுக்கு இத்தனை லட்சம் வேணுமே, நான் எங்கே போகிறது, எங்கே போய் கடன் வாங்கிறது, கடன் கூட வாங்கினா அதை அடைக்க முடியுமா முடியாதா, ஐயோ என் பிள்ளைகள் எங்கே போனான்னு தெரியலையே, அவன் என்ன செய்கிறான்னு தெரியலையே, இப்படிப்பட்ட எதிர்மறையான போராட்டங்கள் உங்கள் சிந்தையை வாட்டி வதைக்கிறது அல்லவா. கையை உயர்த்துங்க, உயர்த்தி கையை உயர்த்தணும், நல்ல கையை உயர்த்தி ஜோம். ஏன்னா வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரை நோக்கி இப்ப சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவரே உங்களாலதான் ஆகும்னு இப்ப இந்த செய்தியை கேட்கிறேன். இதுவரைக்கும் என் பலத்தை நம்பினேன், என் பராக்கிரமத்தை நம்பினேன், என் படிப்பை நம்பினேன், என் மூளை அறிவை நம்பினேன், எனக்கு இத்தனை லட்சம் ஒரு வருஷத்துக்கு வரும், இதை வச்சு நான் இதை வாங்கிடலாம், அதை பண்ணிடலாம், இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் 3 வருஷம் கழித்து அது இவ்வளோ பணமாக மாறும், இப்படிப்பட்ட உலக அறிவெல்லாம் நாங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு அப்பா உம்முடைய வல்லமையை நம்புகிறோம். வல்லமை கர்த்தருடையது, உம்முடைய வல்லமையை நம்புகிறோம். உயர்த்தி சொல்லுங்க, வாயை தரங்க, வாயை தரங்க, வாயை தரங்க, எனக்கு கல்யாணமே நடக்காது, எப்ப நடக்க போகுது, யார் உதவி செய்ய போறாங்க, யார் எனக்கு மாப்பிள பார்க்க போறாங்க, யார் யார் பார்க்க போறாங்க, எனக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இனி இல்லை போல தெரியுது, ஆமா இல்ல போல, இல்ல போல, எனக்கு காரியங்கள் நடக்காது போல, இனி அவ்வளவுதான். இயேசுவின் நாமத்தினால எல்லா எண்ணங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிறைப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆவியானவரே, எத்தனை பேர் கைகளை உயர்த்தி என்னோடு சேர்ந்து இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, பயத்தின் ஆவி, மரண பயம், விபத்தை குறித்து பயம், வியாதியை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம், புருஷனை குறித்து பயம், இயேசுவின் நாமத்தினால சரீரங்களை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியேறும்படி நாங்கள் இப்பொழுது கட்டளை கொடுக்கிறோம். நசரேயராகிய இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வசிக்கிற இடங்களுக்கு தேவ தூதர்களை அனுப்புகிறோம், வீடுகளுக்கு தேவ தூதர்களை அனுப்புகிறோம், மிகாவேல் தூதனை அனுப்புகிறோம். யுத்தம் பண்ணுவட்டும் ஐயா, வானத்தில் யுத்தம் உண்டாவதாக. ஓ க்ளோரி, க்ளோரி. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. வானத்தில் யுத்தம் உண்டாகிறது. உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பொல்லாத பலவானே, எல்லா சரீரங்களில லிவர்ல, நுரையீரல்ல, ஆமே கல்லீரல்ல, மூளையில இருக்கிற பலவீனத்தின் ஆவியே, வயிற்றுக்குள்ள இருக்கிற பலவீனத்தின் ஆவியே,
1: வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே.
0: Glory. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஜபத்துக்கு பதில் கொடுத்துட்டீங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிங்க. சாத்தான் வெட்கப்பட்டு போகிறான். நன்றியோடு

0: இப்போ மட்டும் இல்ல, இனிமே இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணம், சந்தேகம், குழப்பம் சிந்தைக்கு வரும்போதே இந்த 2 கொரிந்தியர் 10:3-5 இதை நீங்க மைண்ட்ல வச்சு ஜெபம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உபாகமத்தின் புத்தகம் 8 வேதத்தை திருப்புங்க வேகமாக, சீக்கிரமாக. உபாகமும் 8:17-18 உபாகமும்
1: என் சாமர்த்தியமும்
0: என் சாமர்த்தியமும்
1: என் கைபலனும்
0: என் கைபலனும்
1: இந்த ஐசுரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல
0: ஐஸ்வர்யத்தையும்
1: சம்பாதிக்கிறதற்கு ஏதுவான பலத்தை உனக்கு கொடுக்கிறார்.
0: ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் வருகிற யுத்தங்களை நடத்துகிறவர் ஆவியானவர். அதனாலதான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலேயே ஆண்டவர் நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணி நமக்கு விரோதமா எழுப்புகிற சாத்தானை துரத்தி நமக்கு விடுதலை தருவார். இரண்டாவது, இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். ரொம்ப முக்கியமான வசனம் வேதம் சொல்லுகிறது.

0: Sí, se me gra.
1: ஹலேலூயா ஹலேலூயா கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது சங்கமம் வானொலி, வார்த்தையின் வெளிச்சம். இந்த வார்த்தையின் வெளிச்சமானது உலகம் எங்கும் வீசத்தக்கதாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறது சங்கமம் வானொலியின் வார்த்தையின் வெளிச்சம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் நிகழ்ச்சி நிரல்களை நாங்கள் ஒரு விசை பார்ப்போம். ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் மேகலா வாஸ், ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா அவர்கள், துதி ஆராதனை தியானம் சிஸ்டர் மேகலா வாஸ். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படி வருகிறார் சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி. ஊழியர்களுக்காக ஜெபிக்கும்படி வருகிறார் சிஸ்டர் டாலி அவர்கள். வார்த்தையை கொடுப்பதற்கு முதலாவதாக பாஸ்டர் ராஜமணி அவர்கள் வருகிறார்கள். அடுத்ததாக பாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் வார்த்தையை கொடுக்கும்படி வருகிறார்கள். அடுத்ததாக பாஸ்டர் கெஸ்ரோன் அவர்கள் வார்த்தையை கொடுக்கும்படி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சி நிரல்களை நாங்கள் கவனித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை நாங்கள் செலுத்துவோம். இந்த வேளையில ஒரு ஜெபத்தை செய்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்போம். ஹலேலூயா ஹலேலூயா, கர்த்தருக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். தகப்பனே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, உம்முடைய நாமமே அல்லாமல் இந்த பூமியில வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்று நீங்க சொன்ன அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வார்த்தையில இந்த இடத்துல கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளோ, துதிகளோ, பாடல்களோ அனைத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிதான ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுகஹீனமாக, பலவீனமாக, சோர்வாக இருக்கிறவர்கள் மத்தியில இந்த வெளிச்சம் வீசி ஒரு புதிய உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை தகப்பனே, ஆமேன். ஹலெலூயா ஹலெலூயா. முதலாவதாக இந்த இடத்துல ஜெபம் பாடல்களுக்கூடாக எங்களை வழிநடத்த வருகிறார் சிஸ்டர் கருணா அவர்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
1: ஜெபம் பாடலுக்கூடாக வழிநடத்துங்க.
2: ஆமென் ஆமென். காட் bless you சிஸ்டர்.
1: காட் bless you.
2: நன்றி அப்பா. ஜீவனுள்ள தகப்பனே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின்படியே எங்களை நீர் உள்ளங்கைகளில் வரைந்து எங்களுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதி எங்களை உயிரடைய செய்தீர் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் எப்போது நன்றி உள்ளவர்களாய் நினைக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நினைக்கிறதுக்கு நாங்களும் மாத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, வானத்திலே நீர் சிங்காசனம் அமைத்து வீற்றிருக்கிறவரப்பா, பூமியிலே நாங்கள் கத்தாவே மண்ணென்று நீர் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆனாலும் அந்த மண்ணை நீர் அப்போதும் உயர்ந்த ஸ்தானத்திலே வந்து வைத்து பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு எங்களுக்கு எங்களுக்காக உம்மை ஜீவ பலியாக கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா தகப்பன், எங்களை மீட்டுக் கொள்ளும்படியா, எங்களை ரட்சிக்கும்படியா உம்முடைய திரு ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியா, எங்களை எல்லா காரியங்களிலிருந்தும் கத்தாவே நீர் இதுவரை மீட்டு வழி நடத்தினது போல இனிவரும் காலங்களிலும் வழி நடத்துங்க. அப்பா தகப்பனே, பாதுகாப்பு உம்முடையதாண்டவரே. நாங்கள் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் நரணமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சட்டைகளின் நிழலிலே எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சௌரன் லெஸ்லி பிரதருக்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜபிக்கிறோம். தொடர்ந்து உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தேவைகளில் அவற்றையும் சந்தித்து குடும்ப காரியங்களை சந்தித்து வழி நடத்த வேண்டுமா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொருட்படுத்து வழி நடத்துங்க. என் மைந்திரணங்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் ஜபிக்கிறோம் அப்பா. அப்பா, ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலங்களில் கத்தாவே தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிறவர் சுகம் ஆரோக்கியம் பலன் கொடுத்து தொடர்ந்து நடத்தும்படியாய் உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தகப்பனாய் மூக்கு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. நம் சௌரியமாக அவாசுக்காக ஜெபிக்கிறோம். உடைய பணியை எடுத்து நடத்தும்படியாய் சௌரிக்கு தேவபலனை கொடுங்க. தொடர்ந்து கத்தாவே இந்த ஊழியத்திலே பங்கு பெறும்படியாய் நீர் அழைத்த அழைப்பில் கத்தாவே அவர்களுக்கு தேவையான எல்லா குடும்ப ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும்படியாய் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க ஆசீர்வாதையும் அது போல ரஞ்சினிக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க ஆசீர்வதிங்க. இன்னும் கத்தாவை வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரன் கொடுக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய மன்னாவை பூசிக்கிறவர்கள் கத்தாவை தங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த ரட்சிப்பை காணும்படியாய் அவர்களினை பயன்படுத்துகிறார். எனவே ஆண்டவரே அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உலகத்தில் இருந்து கத்தாவை தகப்பனே எங்களுக்கு உம்முடைய பரமராஜ்யம் என்ற குடியிருப்பாய் இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா இந்த பூமியில இருக்கிறது எல்லாம் மாயை என்று ஒரு நாளை அவை எல்லாம் ஒளிந்து போகும் என்று வார்த்தை சொல்கிறது. ஆண்டவரே அப்பா இந்த பூமியின் மேலே ஆசை வைக்காதபடி உம்முடைய பரமராஜ்யத்துக்கு ஆசையை வைத்து ஓடும்படியாய் ஒவ்வொருவரை நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஊழிய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்தியத்தை சொல்லும் போது அநேக ஆத்மாக்கள் விடுதலை அடைய செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நடத்துகிறவர் நீர். அவர்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் விசுவாச குடும்பங்களையும் அவருடைய சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க ஆசீர்வதிங்க. அதுபோல கத்தாவே எருசலேம் நகரத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே உம்முடைய ரட்சிப்பை கட்டளையிடுங்க. ஆண்டவரே மெசியா நீர் வந்து விட்டீர் என்பதை அறிய முடியாதபடி தடைபட்டிருக்கிற எல்லா காரியங்களில் இருந்தும் அவர்களை விடுதலையாக்குங்க. சாத்தானுடைய திட்டங்களுக்கு அந்த ஜனங்களை விடுதலையாக்குங்க. ஆண்டவரே அப்பா எல்லா பாவியல் வணக்கங்களையும் விட்டு நீர் இதுவரை அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த தகப்பன் அல்லவா சுவாமி. தகப்பனை கைவிடாதவர், பாவங்களை மன்னிக்கிறவர். ஆண்டவரே அப்பா தொடர்ந்தும் உமக்கு எதிராய் வரும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொன்னீங்க. ஆண்டவரே அப்படியே எருசலேமுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். உம்முடைய திரு ரத்தத்துக்குள்ளே அவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அதில் உள்ள தேசத்து மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அறியாமை நிரலுக்குள் இருக்கிற அந்த ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வரும்படியாய் கத்தாவே அப்பா நீர் யோனாவை நினைவேக்கு அனுப்பினது போல அநேகரை அந்த தேசங்களுக்கு அனுப்புங்க. ஆண்டவரே அப்பா பொல்லாதவர்களையும் கல்லான இதயமுடையவர்களையும் சதையான இதயமாய் மாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்க. ஆண்டவரே அப்படியே அந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா நரகத்துக்கு ஒருவரும் போக கூடாது. ஆண்டவரே அப்பா அந்த நரகத்துக்கு தப்பி வைக்கும்படியாய்த்தானே நீங்கள் பலியானீங்க. ஆண்டவரே ஒரு விசை அந்த ஜனங்களை மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா இன்னமாக இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்துல நடக்கிற எல்லா புல்லாங்கான வலியர்மாய் அக்னி அஸ்திரங்களை அவித்து போடும்படியாய் நாம் உம்முடைய பாதத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கழுவி சுத்தம் பண்ணுங்க. அழுகை செய்கிறவருக்கு பாதுகாப்பை கொடுங்க. ஆண்டவரே அப்பா போலீஸ் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க. நேர்மையாய் வாழும்படியாய் உத்தமமாய் நடக்கும்படியாய் எல்லா இருதயங்களிலும் பேசுங்க. ஆண்டவரே தபுவிக்கிற நீர் கத்தாவே தகுப்பணி தொடர்ந்து நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அது போல கரடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்தை சுற்றி கத்தாவே அப்பா தகப்பனே சாத்தானுடைய வலைகளிலிருந்து எல்லா ஜனங்களையும் விடுதலை ஆக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். ஆண்டவரே அப்பா உலக காரியங்களுக்கும் இந்த உலகத்தின் வாஞ்சுகளுக்கும் பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லாரையும் விடுதலை ஆக்குங்க. கழுவி சுத்தம் பண்ணுங்க. ஆளுகை செய்கிறவர்கள் உமக்கு எதிராய் விரலை நீட்டாதபடி உமக்கு பயந்தவர்களாய் மாறும்படியாய் அவர்களையும் ரட்சிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இன்னுமாக போதை வஸ்துக்கு அடிமை ஆகிற பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க. ஆண்டவரே தங்களுடைய குடும்பங்களை மறந்து போகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற அந்த பிள்ளைகள் அப்பா குழந்தைகள் வாலிபர்கள் வயோதிபர்கள் மேற்கொண்டு எல்லாரையும் விடுத்திருக்கிறது ஒப்பு கொடுக்கிறோம். விடுதலை ஆக்குங்க. உலகமெங்கிலும் விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே அது போல சிறைச்சாலைகளிலே குற்றங்களினால் பிடிபட்டவர்கள் உம்முடைய வார்த்தையினால் கழுவப்பட்டு ரட்சிப்பை காண கிருபை பாராட்டுங்க. விடுதலை அடைய கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே பாவங்களை மன்னிக்கிறவர் நீர் அல்லவா சுவாமி. அப்பனே தொடர்ந்து வைத்தியசாலைகள் நாட்களாக தங்களுடைய ஒருத்தர் உங்களுக்குள்ளே கடந்து போகிற நோய்களுக்குள்ளே கடந்து போகிறவர்களை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். முடியானிப்பா, இந்த கரங்களினால் அவர்களை தொட்டு சுகமாக்குங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகட்டும், எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படட்டும். அன்னவரே அப்பா, தொடர்ந்து உம்முடைய திருப்பாதத்தில் எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்தீனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

பாடன் நீ வா.

0: தேங்க்ஸ் லாட் சிஸ்டர்.
1: தேங்க்யூ சிஸ்டர், அழகான பாடல்களை பாடி நீங்க கேட்டுக்கொண்டு சங்கமம் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் இது ஒரு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொன்ன ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் நீங்க ஜெபித்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமேன், ஹலேலூயா. தேங்க்யூ சிஸ்டர். சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்ததாக துதி ஆராதனை தியானங்களை நடத்தும்படியாக சிஸ்டர் மேகலா வாஸ் அவர்கள் வருகிறார்கள். நாங்கள் இப்பொழுது துதித்து ஆராதித்து தியானத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தரை துதிக்கும்படியாக உற்சாகத்தோடு நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது. பூமியில் இருக்கிற எந்த நாமத்துக்கும் ஈடு இணையில்லாத நாமம் அது இயேசுவின் நாமம் மாத்திரம். அதை நாங்கள் உயர்த்தி ஆராதித்து அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஹாலேலூயா. கர்த்தாவே, நீ பெரியவர், சிறந்தவர், உன்னதர். உம்முடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஜீவன் உள்ளது ஆண்டவரே. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக உம்முடைய வார்த்தையினால் எங்களை தேற்றின நாமம் அது இயேசுவின் நாமம், அது இயேசுவின் நாமம், அது இயேசுவின் நாமம். ஹாலேலூயா. துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன்,

0: ஹல்லேலூயா. இந்த வேளை முழுவதிலும் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் துதிப்போம், ஆராதிப்போம். அவர் மாத்திரம் துதிக்கு பாத்திரர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று. எங்களை படைத்து உருவாக்கின தேவன், எங்களுடைய துதிகளின் மேல் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை நாங்கள் எப்பொழுதும் உயர்த்துவோம். அது பரலோக நாமம், அது மகிமை உள்ள நாமம். சேருபின்களும் கேராபின்களும் துதிக்கிற பரலோக நாமம். 24 மூப்பர்களும் சாஷ்டாங்கமாக விழுந்து அவருடைய நாமத்துக்கு முன்பாக மண்டியிடுகிற நாமம், அது இயேசுவின் நாமம், அது இயேசுவின் நாமம். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி அவருடைய நாமத்தை நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா. அடுத்த நாங்கள் கடந்து போவோம் வார்த்தை, அது டிவோஷனுக்கூடாக, தியானத்துக்கூடாக நாங்கள் கடந்து போவோம். இந்த வேளையில எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற தியானத்துக்காக கொடுத்திருக்கிற வார்த்தை, அழைத்த அழைப்புக்கு பாத்திரராயிருங்கள். நாங்கள் மத்தேயுல நாங்கள் மத்தேயு நாங்கள் பார்ப்போம் இந்த வார்த்தைய. மத்தேயு 4 அதிகாரத்துல இயேசு ஞான ஸ்நானம் பெற்று பிசாசினால் சோதிக்கப்பட்ட பிறகு பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று எல்லா இடங்களையும் பிரசங்கித்துக் கொண்டு வந்தார். முதலாவது அவர் அழைத்தது பேதுருவையும் அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயாவையும் அழைக்கிறார். வாங்க, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி அழைக்கிறார். அந்த அழைப்பு, முதலாவது அழைப்பு வந்து பேதுருவுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பேதுருவை குறித்து நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் தியானிப்போம். இந்த பேதுரு அழைத்த வேளையில அவன் விருப்பத்தோடு தன்னுடைய எல்லா காரியங்களையும் விட்டு தன்னுடைய சகோதரனோடு அந்த இடத்துல இயேசுவோடு சுவிசேஷம் அறிவிக்கும்படி, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது இயேசு சொல்லிக் கொண்டு போகிறார். அவரோடு இணைந்து அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். இந்த இடத்துல நாங்க பாக்குற வேளையில அந்த பேதுரு இயேசுவோடு இணைந்து ஊழியம் செய்கிறார். ஆனா 12 சீஷர்களை இந்த வேளையில இயேசு அழைத்துட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போகிறார். போகிற நேரத்துல என்ன காரியத்தை இயேசு சொன்னாலும் முதலாவதாக பாய்ந்து ஒரு பதில் சொல்றதும் பாய்ந்து அந்த காரியங்களை செய்கிறதும் பேதுருவாகத்தான் இருக்கிறது. கடல் மேல இயேசு நடந்து வந்த வேளையில நானும் நடந்து வர போறேன் என்று சொல்லி போன முதலாவது ஒரு சீஷன் அது பேதுரு தான். இயேசு என்ன கேள்வி கேட்கிறார், என்ன இந்த இடத்துல யார் என்று சொல்கிறார் என்று சொன்னே, நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி முதலாவது பதில் சொல்றதும் பேதுரு தான். அதே நேரத்துல இயேசு நான் மறிக்க போறேன் என்று அவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் சொன்ன வழியில நீங்க மறிக்க கூடாது என்று சொன்ன இயேசுட்ட ஏச்சு வாங்கின சீசனும் பேதுரு தான். இப்படிப்பட்ட பேதுரு எவ்வளவெல்லாம் அன்பா இருந்துட்டு பாருங்க, இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன் யோவான், ஆனா இயேசுவின் மேல் அதிக அன்பு வைத்த சீசன் என்று சொன்னா அது பேதுரு. அந்த பேதுரு தான் ஒரு பெண்ணிட்ட போயிட்டு இயேசு பிடிக்கப்பட்ட அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்ட வேளையில அந்த அரண்மனைக்கு இயேசுவை பார்க்கும்படி போன சீசர்ல பேதுருவும் ஒருவர். அந்த பேதுரு அந்த வேலைக்கார பெண் வந்து நீயும் அவரோடு இருந்த மனுஷனான்னு கேட்ட வேளையில உடனே மறுதளித்து அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி மறுதளிக்கிறார். அந்த மறுதளிச்சிட்டு அடுத்த நிமிஷம் அவர் மனம் கசந்து அழுறார். இந்த வேளையில நாங்க பார்க்க வேண்டியது என்னண்டா, எங்களை தேவன் அழைத்த அழைப்புக்கு நாங்க பாத்திரமா இருக்கிறோமா? இந்த பேதுருவை தேவன் அழைத்த வேளையில அவன் விழுந்து போனான், என்ன இயேசுவை மறுதளித்து விழுந்து போனான். ஆனா அடுத்த நிமிஷம் அவன் எழுந்து நின்று, இல்ல நான் அவரை மறுதளிச்சிட்டேன் என்று சொல்லி மனம் திரும்புறான். அதுக்கு பிறகு இயேசு உயிரிழந்த பிறகு பேதுருட்ட கேட்கிற வேற யார்ட்டையும் அவர் கேட்கல, பேதுருட்ட கேட்கிற நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? மூன்று தரம் கேட்டார். மூன்று தரம் சொன்ன, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஒவ்வொரு காரியமா சொல்லி அவனைத்தான் அந்த சபையை நிறுவுறதுக்கு, முதலாவது சபையை நிறுவுறதுக்கு அவர் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த வேளையில நாங்க பார்க்கிறது என்னண்டா, பெந்திகோஸ்தே நாள்ல அந்த பேதுரு, படிப்பறிவில்லாத அந்த பேதுரு சொன்ன வார்த்தையை கேட்டு 4000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட அபிஷேகம், அப்படிப்பட்ட காரியங்கள், காலந்துகள் இருக்கிறது. ஆனால் அவன் ஆரம்பத்தில் அது விழுந்து போனான், அவன் சோர்ந்து போனான், ஆனா எழும்பிட்டான். அதே வண்ணமாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டு ஏதோ ஒரு வகையில பின்வாங்கியோ, விழுந்தோ, சோர்வோ, எங்களோட வாழ்க்கையில நடந்த காரியத்தின் நிமித்தமாக பின்வாங்கியிருக்கலாம். ஆனால் இன்றைய நாள்ல இந்த வார்த்தையின்படி நாங்கள் எழுந்திருப்போம். கர்த்தர் எங்களுக்கு அழைத்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரராய் காணப்படுவோம். அவருக்கென்று அநேக காரியங்களை செய்வோம். இந்த இடத்துல பேதுரு வந்து சுவிசேஷம் அறிவித்த வேளையில அவன் ரட்சிக்கப்பட்டான், அவன் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டான். ஆனா அது மாத்திரம் இல்ல, இந்த 4000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த ரட்சிக்கப்படுவதற்கு காரணராக இருந்தார் இயேசு. அந்த அவனுடைய உள்ளத்தில் போட்ட எண்ணத்தை அவன் அந்த இடத்துல நிறைவேற்றினான். அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருந்தான். அதே வண்ணமாக நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி இருந்த காரியங்களை எல்லாம் விட்டெழிந்து எழும்பி நின்று தேவனை ஏற்றுக்கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்போம். அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுவோம். கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வேளையில இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொருடைய இதயத்தின் ஆழத்திலும் இந்த சங்கமம் வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது ஒவ்வொருடைய இதயத்தின் ஆழத்திலும் விழுந்து ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறபடினாலே தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை நிமித்தமாய் ஒவ்வொருவரும் எழுந்திருப்பார்களாக. உம்முடைய நாமம் ஆண்டவரே இந்த பூமியில கட்டப்படுவதாக. உலகம் முழுவதும் இந்த வானொலி எந்தெந்த இடங்கள்ல ஆண்டவரே ஒலிக்கிறதோ அந்த இடமெல்லாம் வார்த்தையின் வெளிச்சம் செல்லட்டும். அநேகர் ரட்சிக்கப்படட்டும். அநேகர் விழுந்தவர்கள் எழும்பட்டும். ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அதை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த தேவ வார்த்தைக்குள்ளாக தேவன் கொடுத்த காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாங்கள் கடந்து செல்வோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படி சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி அவர்கள் வருகிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பலவீனமாக இருந்தாலும் சுகீனமாக இருந்தாலும் சோர்வாக இருந்தாலும் மனதில குழப்பங்கள் இருந்தாலும் இந்த வேளையில இந்த வெளிச்சம் அவருடைய உள்ளத்தின் ஆழத்துல பெரிதான ஒரு காரியத்தை நடப்பிக்க போகிறபடினால் கர்த்தருடைய நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி அவர்களை அழைப்போம். Praise the Lord, sister.
1: Praise the Lord, sister Mahala. நீங்கள் கொழும்பு ஸ்ரீலங்கா எங்கட நாட்டில் இருந்து அதிகாலையில எழுந்தி இருந்து இந்த மாதிரி உசவுபாலினியாக வந்து நித்திய வெளிச்சத்தின் பகுதியிலே நீங்கள் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தரே உங்களை அபரிகமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பதின் படி உங்களை உபயோகிப்பார். God bless you. Amen. Amen. Thank you, thank you, thank you, Lord. We bring the sacrifice of praise to the house of the Lord. We bring the sacrifice of praise unto the praise.

0: time, Father, with much of the time and dedication, along with Sister Rita, Lord, at this time, Father. We thank you, Lord, for their time and their dedication with all that is going on, morning till evening, Father, with much patience. And all it takes is nothing but of us, Lord, but the power of your Holy Spirit, but the enablement of the power of your very will and your purposes to be coming to fruition, Lord, in our lives. It's only, Lord, not by might nor by power, but by my Spirit, saith the Lord. And we thank you for that, Lord, for your very promise that you are bringing to pass, Lord, through this entity that you have chosen through the media networks. I pray in Jesus' name. Amen and amen.
1: Amen, amen. Thank you, sister. Thank you, sister. இந்த
0: வேளையில
1: எங்களுக்காக ஜபித்தவர், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜபித்தவர் சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி. தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டு இந்த வெளிச்சத்துக்கூடாக, வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக அவங்க ஜப பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜபத்தை கேட்டு அநேகருக்கு பெரிதான ஒரு விடுதலையும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் இறங்கி இருக்கும் என்று நாங்கள் தேவனுக்குள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாம் இந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க போகிறபடினாலும் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக இந்த இடத்துல ஊழியர்களுக்காக ஜெபிக்கும்படி சிஸ்டர் டாலி அவர்கள் வருகிறார்கள். ஊழியத்துக்காக இந்த வேளையில பாஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த வானொலி சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சத்தை நடத்த வேண்டும் சரியான முறையில் என்று சொல்லி, இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்காக அநேக ஊழியக்காரர்கள் அநேகர் பாடுபடுகிறார்கள். இதுல பிரதர் லெஸ்லி அண்ட் ரீட்டா, அதே போல அந்த ஐயா அவர்கள், மகேந்திரன் ஐயா அவர்கள், எத்தனையோ அதற்கு கீழாக எத்தனையோ ஊழியர்கள் செயற்படுகிறார். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிப்போம். அவர்கள் தேவனுக்கென்று பாடுகிற பாடுகளுக்கு தேவன் தக்க பலனை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும்படியாக வருகிறார் சிஸ்டர் டாலி அவர்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நன்றி, நன்றி. கர்த்தர் நல்லவரும் போதுமானவர். அதுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேனப்பா. ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சத்துல ஒளியாக வந்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற மகா பிரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறப்பா. எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வர்ற கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமேனப்பா. இன்று மட்டும் அருமையான ஊழியக்காரர் கண்ணு மணியும் போல நீங்க காத்து வந்த மகா பெரிதான அபிஷேகத்துக்கும் அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. ஒரே தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதுக்கும் அதிகமாக எங்கள் மேல் அன்பு கூர்ந்தார். எங்களை பேர் சொல்லி அழைத்த உங்களோட மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்து. உங்களுக்கு என்று ஊழியம் செய்வதற்கு பிரித்து வைத்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. அவங்களோட ஏக்கம் ஏக்கம் எல்லாம் உங்களோட நினைவாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. உங்களுக்கேற்று இதய துடிப்பாக மாற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. சுவிசேஷ பாரத்தை கொடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு சுமை தாங்கியாக உங்களுக்கு அப்பா ஆத்மாக்களை கொண்டு வர்ற ஆத்மா பாரத்தை யாவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க நல்லவர், போதுமானவர், அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்க ஒருபோதும் கைவிட மாற்றீர்கள் அப்பா. அப்பா, இந்த அபிஷேகம் பண்ணின ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களுக்கு வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதித்து கவிதைகளை கொடுத்து பாட்டுகளை கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களுக்கென்று அப்பா வாழ்வதற்கு இந்த உலகத்துக்கேற்ற ஒத்த வேஷம் தரிக்காமைக்கு உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக மாற்றி ஒரு சுவிசேஷ பாரத்தை எங்களுக்குள்ள கொடுத்து இன்னும் அதிகமாக உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்கள் உயர்த்துவதற்கு எங்களை அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். மலைகள் குன்றுகள் விலகி போனாலும் மாறாது உம் கிருபை அநாதி சிநேகித்தார் சிநேகித்ததா சிநேகத்தால் இழுத்து கொண்டீர் அனைத்து சேர்த்து கொண்டிருப்பா. மறுபடியாகவும் சேர்த்து உங்களை உன்னதமான கரத்தில் உங்களோட உன்னதமான மறைவில் இருக்கிற அந்த நிழலில் தங்கும்படியாக அலே தோபுரதரை மறுபடியும் உங்கள் கரத்தில் கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. பொதுவாக பிரதர் லெஸ்லி மகேந்திரன் ஐயா, சிஸ்டர் பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா மகேந்திரன் ஐயா அவர்கள் தொடக்கி அந்த ஊழியத்தை உங்களோட அழைப்பை கொடுத்த பிரதர் லெஸ்லிக்கான சிஸ்டர் ரீட்டாக்க நன்றி செலுத்துற இந்த வானொலியில் அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களையும் இந்த அழைப்பின் அழைப்பின் நோக்கம் என்ன என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வந்திருக்கிற ஊழியர் மூலமாக நீங்க உங்களோட நாமத்தை உயர்த்த கொடுத்த கிரிபலுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் அப்பா உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமை படவேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக யாவரையும் இன்னும் அதிகமாக உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமமே இனிதான நாமம் என்று முழங்கால் யாவும் முடங்கிடத்தக்கதாக யாவரையும் உங்களோட அன்பில நிறுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஊழியர்களுக்காக பரிந்து மன்றாடி சிஸ்டர் ஜபித்திருக்கிறாங்க. இப்பொழுது ஜபித்தவர் சிஸ்டர் டாலி அவர்கள். அடுத்ததாக நாங்கள் வார்த்தையின் பகுதிக்குள்ளாக கடந்து போவோம். வார்த்தையும் இயேசுவும் ஒன்று என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தை கூட ஒவ்வொருவரோடும் இடைப்படுவாராக என்று சொல்லி ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவரையும் நாங்கள் அழைப்போம். இந்த வேளையில வார்த்தையை கொடுக்கும்படியாக பாஸ்டர் ராஜமணியை நாங்கள் அழைப்போம்.
3: சிஸ்டர் மோகனவாஸ், பாஸ்டர் மகேந்திரன் அழைங்க. பாஸ்டர் மகேந்திரன் முதலில்
1: இந்த வேளையில நாங்கள் முதலாவதாக வார்த்தையை கொடுக்கும்படி பாஸ்டர் மகேந்திரன் ஐயா அவர்களை அழைப்போம். அவர் வந்து தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்வார்கள். வெல்கம் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். ஹலோ, பிரைஸ் தி லார்ட்,
1: பிரைஸ் தி லார்ட்.
3: உங்களோட ஒப்புங்கள் பாஸ்டர், நீங்க வார்த்தையை கொடுங்க.
4: ஐயா இங்க கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. அந்த முதல்ல அந்த ஐயா பேச சொல்றீங்களா? இங்க பக்கத்துல நான் இருக்கிற ஏரியாலுக்குள்ள ரொம்ப பாட்டு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. ஒரு கரெக்டா ஒரு காமனத்துல அது முடிஞ்சிரும். நான் வெயிட் பண்ணட்டுமா இல்ல உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லையா? பிரைஸ் காட். ஆண்டவர் மருமை இரட்சகர் மகேஸ்வரி நாமத்தில் உங்களை யாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். காலை வேலையில உங்களோடு இணைந்திருப்பது கர்த்தரை எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். சரி, நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்த வார்த்தையை கொஞ்சம் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் நம்ம ஜெபிக்கலாம். மகிமை மகத்துவம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, உடைய தய உள்ள கரம் இந்த காலை வேலையில எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. நீர் எங்கள் மத்தியில தொடர்ந்து உடைய ஆண்டவரே வார்த்தையினால் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே சாமுவேலுக்கு இன்னும் வார்த்தை வெளிப்படவில்லை அன்றவரை. அதற்கு பிறகு கர்த்தர் நம்முடைய வார்த்தையினால் சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவே, உடைய திருவசனம் எங்கள் மத்தியில பலமாய் வெளியரங்கமாகட்டும். ஆண்டவருடைய நாமம் மயில்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்திலும் ஒரு வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 6 அதனுடைய 22 எஸ்ரா 6:22. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஏழு நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையில் பலப்படுத்தத்தக்கதால் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். கவுனிங்கள், இந்த வசனத்தினுடைய சாரம்சம் பின்னணியம், இஸ்ரவேல் ஜனங்கள் 70 அவர்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமைப்பட்டு இருக்கிற காலத்தில் தேவன் தம்முடைய தாசனாகிய எரேமியாவுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவை ஆண்டவர் எழுப்பி அவனுடைய ஆவியை ஏறி இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது யூத ஜனங்களை அவர்கள் சிறையிருப்புல இருந்து மீட்டு கொண்டு வந்தார். அப்படி மீட்டு கொண்டு வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எருசலேமுக்கு வருகிறார்கள். அவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை செருபாபேல் யோசுவா அவர்கள் தலைமையில் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுகிறது. அப்படி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டின உடனே அவர்கள் அங்கே பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். அப்போ அங்கே ஒரு வார்த்தை மிக அதிகமாய் பதிவு செய்யப்படுகிறது, கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி, கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி. எனக்கு அருமையானவர்களே, இந்த லைன்ல இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, விடுவிக்கப்பட்ட ஒரு கூட்டம், உலக மார்க்கத்திலிருந்து, அந்நிய இடத்திலிருந்து, காணியாட்சிக்கு புறம்பான இடத்திலிருந்து இதோ விடுவிக்கப்பட்டு மீட்கப்பட்டு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் உள்ளே கொண்டு வரும்போது அவர்களை முதலாவது தம்முடைய ஆலயத்தில் அவர்களை கொண்டு வந்து கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்களை மகிழ்ச்சியாக்குகிறார். அதாவது தேவன் ஒரு மனிதனுக்கு, மீட்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு, ரட்சிப்பை அருளுகிற அருளின ஒரு மனிதனுக்கு முதலாவது கர்த்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார், என்ன காரியத்தை அந்த மனுஷனுக்கு செய்கிறார் என்றால் கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சி ஆக்குகிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவர்களை என் ஜப வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன், அவர்களை நான் அந்த தேவனுடைய அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் ஒரு மனுஷனுக்கு தருகிறார். அதனால் ரொம்ப மிக மிக முக்கியம், நீங்கள் கவனிப்பீர்களானா, அன்னால் தேவனுடைய சமூகத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றி மனம் கசந்து அழுகிறாள். அவள் கேட்பது, இனி எனக்கு ஒரு குமாரனை தருவீரானால் நான் அவனை உமக்கே தருவேன். ஆனா வேதம் என்ன சொல்லுது, அவளுடைய நான் ஜெபத்தை கேட்டேன், அவளுடைய கண்ணீரை நான் கண்டேன், அவளுடைய வாழ்க்கையில அவர் எதை குறித்து அவள் அங்கலாய்த்தாலோ அதை பரலோகம் கேட்டு விட்டது என்பதற்கு அடையாளமே வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தோடு போ, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அப்படி என்றால் நான் தாழ்மையோடு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்துக்குள் வந்து தேவனுடைய சமூகத்தில் நின்று ஒருவர் ஒரு காரியத்தை விண்ணப்பிக்கும் போது, ஒரு காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும் போது அதை அவர் கேட்டார், அந்த நிச்சயமாக அவர்கள் கேட்ட கர்த்தர் அருள்வார் என்பதற்கு அடையாளமே தேவனுடைய மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் இருதயத்தில் எப்பொழுது நிரப்பப்படுகிறதோ அப்பொழுது நாம் விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் நிச்சயம் என் ஜெபத்தை கேட்டார், என் ஜெபத்துக்கு பதிலை தருவார். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி, நம்முடைய இருதயங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார் தேவனுடைய சமாதானத்தினால், சந்தோஷத்தினாலும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தாவீது ஒரு பாவத்தில் விழுந்த போது கூட அவன் தனக்கு சிங்காசனத்தை திரும்ப தாரும், என் ஜனங்களை திரும்ப தாரும், ஆண்டவரே மறுபடியும் என்னை சத்துருக்களுக்கு முன்னாடி என்னை வந்து தைரியம் உள்ளவனா நிறுத்தும் என்று ஜெபிக்காமல் அவன் கேட்கிற ஒரு வார்த்தை, உம்முடைய ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும், உம்முடைய ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும். அப்படி என்றால் என்ன புரிகிறது என்றால், இந்த உலகத்துல மிக விலை உயர்ந்தது எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் தருகிற சந்தோஷம், கர்த்தர் தருகிற சமாதானம். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவைக்கு போகிறார். அப்படி கல்வாரி சிலுவைக்கு தன்மையில் வைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமாகிய சிலுவை நிறைவேற்றக்கூடிய அந்த காரியத்தை இயேசு நிறைவேற்றுவதற்கு அவர் புறப்பட்டு போகும்போது சிலுவையில் தான் எல்லா விதமான நோய்களுக்கான விடுதலை, சாபத்துக்கான விடுதலை, எல்லா காரியத்திற்கான மாற்றத்தை ஆண்டவர் சிலுவையில் தான் ஆண்டவர் எல்லாருக்கும் சம்பாதிக்க போகிறார். ஆனா அப்படிப்பட்ட ஆண்டவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி தம்முடைய அப்போஸ்தலர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இதோ உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்படி என்றால் சிலுவையில் தான் எல்லாம் கிடைக்க போகிறது. ஆனால் அந்த சிலுவைக்கு ஒரு மனுஷன் வர வேண்டும் என்றால் அவனுக்கு முதலாவது நான் தருவது என் சமாதானத்தையும் என் சந்தோஷத்தையும். எனக்கு அருமையானவர்களே, எந்த மனுஷன் கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுகிறானோ அந்த மனுஷன் சிலுவையிலிருந்து கர்த்தர் செய்து வைத்திருக்க அத்தனை காரியத்தையும் அவன் சுதந்திரிக்கக்கூடியவனாய் மாறுகிறான். நான் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய ஆலயத்துக்குள், அவருடைய பிரசன்னத்துக்குள், அவருடைய அந்த தேவனுடைய சமூகத்துக்குள் ஒரு மனுஷனை கொண்டு வரும்போது கர்த்தர் முதல்ல அந்த மனுஷனுக்கு தர்றது தன்னுடைய இளைப்பாறுதல், தன்னுடைய சமாதானம், தன்னுடைய மகிழ்ச்சி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரும் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படி என்றால் அந்த வசனம் என்ன புரிகிறது? இதோ வெளியில இருக்கிற ஒரு கூட்டத்தை, தூரமாயிருக்கிற ஒரு கூட்டத்தை, அவர்களை உள்ள கொண்டு வரும்போது தேவன் முதலில் அவர்களுக்கு அருள்வது தம்முடைய இளைப்பாறுதல், தம்முடைய மகிழ்ச்சி, தம்முடைய சமாதானம். இந்த இந்த இந்த இந்த மகிழ்ச்சி ஒரு மனுஷனுடைய இருதயத்துல இருக்கும்போது, இந்த கர்த்தருக்குள், அதுதானா அப்போஸ்தலனாய் பவுல் இப்படி சொல்லுவார், நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இந்த தேவனுடைய சமாதானம், இந்த தேவனுடைய மகிழ்ச்சி ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்குமானா? வேதம் சொல்லுது, சங்கீதம் 66 சங்கீதம் 66:6 சொல்லுகிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 66:6 சொல்லுகிறது, இந்த மகிழ்ச்சி உடையவர்கள் பாருங்க, கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் கழிகூர்ந்தோம். மறுபடி நான் வாசிக்கிறேன், கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார்கள், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் கழிகூர்ந்தார்கள், கழிகூர்ந்தோம். அப்படி என்றால் பாருங்க, அங்க அவர்களுக்கு முன்பாக அங்க செங்கடல் இரண்டாய் பிளக்கிறது. மோசைக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கீழ்காற்றை வரப்பண்ணி செங்கடல் இரண்டாய் பிளக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆற்றை, அப்படின்னா யோர்தான் ஆற்றை கால்நடையாய் கடக்கிறார்கள். அங்க பயங்கரமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறது. அங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவனுடைய வல்லமை செயல்படுகிறது. ஆனால் அவர்கள் அற்புதங்களுக்காக சந்தோஷப்படாமல் அற்புதத்தை செய்தவரை நோக்கி சந்தோஷப்பட்டார்கள். அப்ப என்ன புரியுதுன்னா, இந்த மகிழ்ச்சி எந்த மனுஷனுடைய இருதயத்துல இருக்கிறதோ, இந்த தேவனுடைய சமாதானம், தேவன் அருளுகிற அந்த ரட்சணிய சந்தோஷம் யார் இருதயத்தில் இருக்கிறதோ, அவர்கள் அற்புதங்களை விட, அதிசயங்களை விட, அடையாளங்களை விட அவர்கள் எதில் சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் கர்த்தரில் சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் எங்களுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய கடல் திறந்துருச்சேன்னு கொண்டாடுறதை விட, எங்கள் தேவன் இதை செய்ய வல்லவர் என்று கொண்டாடினார்கள். எங்கள் தேவனுக்குள் நாங்கள் மகிழ்ந்தோம், அங்கே நாங்கள் அவரில் கழிகூர்ந்தோம். அப்போ இந்த மகிழ்ச்சி முதலாவது அற்புதத்தை விட அவருக்குள் நம்மளை மகிழ்ச்சியாக்குற, அவருக்குள் அவர் மேல் நமக்கு எப்பொழுதுமே அந்த மகிழ்ச்சியை காத்துக் கொள்ளுகிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல அற்புதம் நடந்தா சந்தோஷம், அது ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா சந்தோஷங்கிற ஒரு எல்லையில ஒரு ஜனக்கூட்டம் போய் கொண்டிருக்கும் பொழுது, இந்த தேவன் அருளுகிற மகிழ்ச்சி மட்டும் எப்பவுமே எதை நம்ம வாழ்க்கையில செய்யணும் கேட்டீங்கன்னா, அற்புதத்தை விட நடந்தாலும் சரி, நடக்காமல் போனாலும் சரி, அவர் செய்தாலும் சரி, செய்யாமல் போனாலும் சரி, ஆனா அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை நினைத்தே சந்தோஷப்படுவார்கள், கர்த்தருடைய அந்த மகிமையை நினைத்தே சந்தோஷப்படுவார்கள். இவ்வளவு பெரிய தேவன் எங்களை தேடி வந்தா, இவ்வளவு பெரிய தேவன் எங்களுக்கு ரட்சிப்பே அருளினா, இப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கா அப்படின்னு சொல்லி அவர்கள் எதுல சந்தோஷப்படுறாங்கன்னா, கர்த்தரிலேயே சந்தோஷப்படுறாங்க. வேற எதுலயும் அவங்க கண் போகாது, வேற எதுவும் அவங்க இருதயத்துல இருதயத்துல அவங்க யோசிக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர்றேன், இதுதான் அவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள். அதனாலதான் நீங்கள் கவுனிங்கள், வேதம் சொல்லுகிறது யோபுவுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சு, எவ்வளவோ போராட்டங்கள், எத்தனையோ இழப்புகள் வந்துச்சு. ஆனா யோபு என்ன தெரியுமா சொல்றார்? யோபு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றார், அதாவது, நான் இன்னைக்கு குப்பமேட்டுல கிடக்கலாம், என் உடம்புல பயங்கரமான பருக்கள் இருக்கலாம், நாற்றம் இருக்கலாம், ஆனா நண்பர்கள் எல்லாரும் குறை சொல்றாங்க, நீ ஏதோ கர்த்தருக்கு விரோதமா நடந்துட்ட, கர்த்தர் உன் கூட இல்லை அப்படின்னு சொல்லும் போது யோபு ஒரு வார்த்தை சொல்றாரு, என் கூடாரத்து மேலுடைய ரகசிய செயல் இருக்கிறது, என் தலை மேலுடைய தீபம் ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இதோ அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் காண்பேன், நான் நம்புறேன், இத்தனை துயரத்திலையும் அவர் ஒன்னே ஒன்னு எதிர்பார்த்தார், என் அப்பா என் கூட இருக்கிறது
5: அற்புதத்தை விட, அடையாளத்தை விட, இந்த உலகத்துல எந்த மெட்டீரியலை விட அவர்கள் கர்த்தருக்குள் மாத்திரம், கர்த்தரை மாத்திரம் சந்தோஷமாக எண்ணுவார்கள். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கர்த்தர் உங்கள் இருதயங்களில் அருள்வாராக இயேசுவின் நாமத்தினால. அதனால்தான் நெகேமியா சொல்றாரு, 8:10 சொல்றாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலம். ரொம்ப முக்கியம் பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில எது ஸ்ட்ரென்த், எது நம்முடைய வலிமைன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்குள்ள நாம இருக்கிறோம் பாருங்க, அந்த மகிழ்ச்சி. அது வந்து பணத்தை விட, நம்முடைய படைகளை விட, நம்முடைய பின்புலத்தை விட, நம்மகிட்ட எது இருக்கோ இல்லையோ, இந்த மகிழ்ச்சி இருந்தா அது நம்மள வலிமை, ஸ்ட்ரென்த். நம்ம எந்த இடத்துல எதையும் தாண்டி ஜெயிக்க முடியும், அதுதான் அந்த கர்த்தருக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, அவரு வந்து எந்த இடத்திலும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். உங்களுக்கு தெரியும், பவுளுடைய வாழ்க்கை எருசலேம் துவக்கி எல்லிரிக்கும் வரைக்கும் சுவிசேஷத்தை போறவன், பிரசங்கித்த மனுஷன். ஏதோ 5 தடவை 40 அடிக்கு 1 அடி குறைவா 39 அடிகள் பெற்றவர். எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அவ்வளவு வந்துச்சு. ஆனா அந்த மனுஷன், நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்பியமா இருக்கிறேன், எத்தனையோ முறை அடிச்சு வேதனைப்படுத்தினாலும் அவருக்கு அவருடைய ஸ்ட்ரென்த்தை யாரும் குறைக்க முடியல. காரணம் என்ன? அவருடைய உடம்பு பலமா இல்ல, அவர் சரீரத்தில் பலவீனப்பட்ட. வேதம் சொல்லுகிறது, கலாத்திய ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது நான் பலவீனப்பட்டவனாய் வந்தேன்னு சொல்றாரு. அவ்வளவு பலவீனத்துல உள்ள மனுஷன், அப்படி தன் கைகளால வேலை செஞ்சு ஊழியம் செஞ்ச மனுஷன், ஆனா அத்தனை பாடுகள் துயரத்திலையும் குறைவுகள்ல கூட அந்த மனுஷன் இவ்வளவு வலிமையா ஊழியம் செய்ய காரணம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒன்றுதான், அவருக்குள் இருந்த கர்த்தருடைய சந்தோஷம். அந்த கர்த்தருடைய சந்தோஷம் எந்த இடத்திலும் பவுலை தைரியம் உள்ளவனாக, பலம் உள்ளவனாக காத்து கொண்டது. எனக்கு கருமையானவர்களே, எனக்கு யாரும் துணை இல்லை, என் கூட யாரும் இல்லை, எனக்கு எந்த விதத்திலும் மனுஷர்களால எனக்கு ஆறுதல் இல்லை, நான் என்ன செய்ய போறேன் நீங்க சொல்லுவீங்கன்னா நான் தாழ்மையா சொல்லுவேன், அவருடைய மகிழ்ச்சி உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் எந்த இடத்திலும் நீங்கள் வலிமை உடையவளா இருப்பீர்கள். ஸ்ட்ரென்த் உங்களுக்கு சரீரத்துல எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பயண பலமான கர்த்தருடைய வலிமை உங்களை காத்து கொள்ளும். அப்போ ஒன்று, இந்த மகிழ்ச்சி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது அது அற்புதங்களை விட அவருக்குள்ளேயே சந்தோஷப்படுகிறது. ரெண்டு, இந்த மகிழ்ச்சி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது, கர்த்தரால் உண்டாக்கப்படுகிற இந்த மகிழ்ச்சி சமாதானம் இருக்கும் போது என்ன செய்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனுஷனை வலிமை உள்ளவனாக, மனசுல தைரியம் உள்ளவனாக காத்து கொள்ளுகிறது. அப்போ மூன்று, நீங்க வாசிப்பீங்கன்னா எஸ்ரா 6:22 நம்ம வாசித்த வசனத்திலேயே இப்படி சொல்லுகிறது, அதாவது கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தில், ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய். அப்ப என்ன புரியுது? இந்த சத்தியம் சொல்லுது, 70 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கள் பாபிலோன் ராஜாவினால் சிறைபிடிக்கப்பட்டு போன காலத்துக்கு பிறகு இந்த எருசலேமில் ஏற்கனவே சாலமோன் கட்டின ஆலயம் மட்டும்தான் இந்த எருசலேமில் இருந்தது. ஆனா இவர்கள் சிறையிருப்புக்கு போன பிறகு அங்க இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயம்னா, அங்க இஸ்ரவேலின் தேவன் இல்லாத பல ஆலயங்கள் எழுப்பி விட்டது. பல ஆலயங்கள் வந்து எருசலேமில் சத்துருக்கள் வந்து நிறைய அந்நிய மார்க்கத்தை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வரும்போது இவர்களை வேதம் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்துல நான் நம்புறேன், இந்த மகிழ்ச்சி ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருக்குமானால் இந்த மகிழ்ச்சி கர்த்தர் எங்கே நம்மை வைத்திருக்கிறாரோ, அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க, சரியான இடத்தில், அதாவது தேவன் நம்மை வைத்த இடத்தில் மாத்திரம், அந்த இடத்தில் தெளிவாய் நாம் நிற்பதற்கு இந்த மகிழ்ச்சியை உதவி செய்கிறது. நான் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி சொல்றேன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எதில் அவர் செயல்படுறாருன்னா, சமாதானத்தில் தான் செயல்படுகிறார். நம்முடைய இருதயம் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கும்போது, உதாரணம் சொல்றேன், நீங்க ஏதோ ஒரு பொருளை வாங்குறீங்க, ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, ஏதோ ஒரு ஊருக்கோ ஏதோ ஒரு பிரயாணம் போனீங்கன்னா, உங்கள் இருதயத்துல திடீரென்று ஒரு சமாதானத்தை இழந்து போறீங்க, அந்த அந்த சந்தோஷம் டக்குன்னு குறையுது அப்படின்னா, அப்ப நீங்க ஒன்றை நிதானிக்கணும், ஏதோ ஆவியானவர் என்னை இந்த இடத்திலிருந்து இதை இந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு சொல்றாரு, இல்லைன்னா ஏதோ இந்த இடத்துல எனக்கு என்ன சரிபடுத்துறதுக்கு ஆண்டவர் முயற்சி பண்றார். ரொம்ப முக்கியம் பாருங்க, நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற சமாதானத்தை கொண்டுதான் நம்மை நடத்துகிறார், இல்லைன்னா வழி திருப்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இஸ்ரவேலின் தேவன் என்ன என்னன்னா, கர்த்தர் விரும்புகிற இடத்தில் என்னை இந்த மகிழ்ச்சி காத்துக்கொள்ளு. நான் இன்றைக்கு வரைக்கும் நான் எல்லா இறக்கத்தோடு சொல்லுவேன், இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஒரு இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா எத்தனையோ நூற்றுக்கணக்கான செய்திகள் நம்ம கையில இருந்தாலும் எந்த செய்தி மேல எனக்கு மகிழ்ச்சியும் சமாதானம் இருக்கிறதோ அந்த செய்தி தான் அந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுக்க வைக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ளுகிறேன். அதனால் அப்போ அதனால பாருங்க, மக்கெதோனியா தேசத்துக்கு, அதாவது ஆசியா தேசத்துக்கும் மீசியா தேசத்துக்கும் பவுல் ஊழியத்தை நிறைவேற்றதுக்கு புறப்பட்ட போது ஆவியானவர் போக விட்டாது இருந்தார் அப்படின்னு பைபிள்ல வாசிக்கிறோம். அப்ப ஆவியானவர் போக விட்டாது இருந்தார்னா எப்படி ஆண்டவர் வந்து அவங்க கைகளை பிடிச்சு நிறுத்தினாரா, இல்ல நடுவுல ஏதாச்சும் பெரிய கம்புகளை போட்டு கற்களை போட்டு தடை பண்ணினாரா? இல்ல, அவர்கள் அங்க ஊழியத்துக்கு புறப்படும் போது அவங்க இருதயத்துல மகிழ்ச்சி இல்லாம போயிடுச்சு, சமாதானம் இல்லாம போயிடுச்சு. அப்போ சமாதானம் மகிழ்ச்சியும் இல்லாம போனோன்னையும் அவங்க நிதானிக்கிறாங்க, ஏன் எங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் இல்லை, ஏன் எங்க இருதயத்துல ஒரு சமாதானம் சந்தோஷம் இல்லாம இருக்குன்னு சொல்லி நிதானிக்கிறாங்க. அப்படி நிதானிக்கும் போதுதான் ஆவியானவர் மீசியா தேசத்துக்கும் ஆசியா தேசத்துக்கும் ஊழியத்து போவதுக்கு அவருக்கு சம்மதம் இல்லை, அவருக்கு சித்தம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துட்டு தேவ சமத்தில் காத்திருக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும் போது அவர்களுக்கு ஒரு தரிசனம் வருது, மக்கேதுனியா தேசத்துக்காரன் ஒருவன் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்போ அங்க அன்றைக்கு அவர் கேட்ட ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அப்ப புரிஞ்சு விட்டீங்களா? அப்போ நம்ம தேவன் இந்த மகிழ்ச்சி யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் தேவன் இருக்கிற இடத்தில் தேவன் எதை செய்ய சொல்லுகிறாரோ இல்ல எங்கே போக சொல்லுகிறாரோ அந்த இடத்தை அவர்கள் விளங்கி கொள்ளுகிறார்கள், அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். இந்த சமாதானம் அவர்களை விட்டு எடுபட்டு போகும்போது அவங்க கேள்வி கேட்கிறாங்க, டடி நாங்க போற பாதை சரிதானா, இந்த பாதையில உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் எந்த பாதையில் போக சொல்றாரோ அதன் பக்கம் தங்கள் வாழ்க்கையை திருப்புகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த தொடர்புல இணைந்திருக்கிற கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்கு தருகிற மகிழ்ச்சி ஒன்று அற்புதங்களை விட அவரில் மகிழ்ச்சியா இருக்க வைக்கும், ரெண்டு உங்களை எந்த நிலைமையிலும் வலிமையுள்ளவர்களாக காத்துக்கொள்ளும், மூன்றாவது அவர் விரும்புகிற இடத்தில் அவர் உங்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் தான் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தருகிற மகிழ்ச்சி சந்தோஷம் முக்கியம். என்னன்னா, இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மகிழ்ச்சி, இந்த இந்த இந்த தேவன் தருகிற இந்த மகிழ்ச்சிய யாரு காத்து கொள்ள முடியும், இந்த மகிழ்ச்சிய யாரு கடைசி வரைக்கும் இந்த மகிழ்ச்சியில நிலைத்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 85 அதனுடைய 6வது வசனம். சங்கீதம் 85 அதனுடைய 6வது வசனம் நான் வாசிக்கிறேன். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. மறுபடியும் சொல்றேன், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அப்ப ஒரு கூட்டம் கர்த்தர் சமூகத்துல அழுகிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு உங்களுக்குள்ள நாங்க மகிழ்ச்சியா விரும்புறோம், உங்க மகிழ்ச்சி எங்களுக்குள்ள எப்பவுமே வேணும், உங்க சந்தோஷம் எங்களுக்குள்ள எப்பவும் வேணும். நீங்க ஒரு மனுஷனுக்கு அருளுகிற அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி தான் எல்லாவற்றையும் விட விலை உயர்ந்தது. அந்த மகிழ்ச்சி இருந்தாதான் ஒரு மனுஷன் இந்த பூமியில அவன் உயிர் உள்ளவனா வாழ முடியும் அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, நாங்க உங்களுக்குள்ளேயே நாங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னா நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்கணும் கர்த்தாவே, திரும்பவும் உயிர்ப்பிக்க வேண்டும் கர்த்தாவே. அப்படி என்றால் எனக்கு ஆவியான என் உள்ளத்தில் வைத்ததை சொல்லுகிறேன், எந்த மனிதன் கர்த்தருக்குள், எந்த மனுஷன் கர்த்தரால் உயிர்ப்பிக்கப்படுகிறானோ அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அதாவது உள்ளான மனுஷன் கர்த்தருக்குள், அதாவது உள்ளான மனுஷனுக்குள் கர்த்தருடைய அந்த ஜீவன் எப்பொழுது பலன் செய்கிறதோ, எப்பொழுது அந்த தெய்வத்தின் மகிமையை ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில அதாவது உலகத்துல நீதிக்கு மறித்திருந்த மனுஷன் கர்த்தருடைய ஆவியானவரால் கர்த்தருடைய மகிமையினால் அவன் ஆட்கொள்ளப்பட்டு அவன் தேவனுக்குள் எப்பொழுது வாழத் தொடங்கி தன்னுடைய உள்ளான மனுஷன் இதோ மறுபடியும் கர்த்தருக்குள் வாழ தொடங்குகிற அந்த அனுபவம், அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவம் தான் அவன் வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு இருக்க இருக்க இருக்க அந்த மனுஷனுக்கு கர்த்தருடைய மகிழ்ச்சி அவனுக்குள் தங்க தொடங்குகிறது. அப்படி என்றால் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவம் தான் கர்த்தருடைய மகிழ்ச்சி எனக்குள்ள காத்துக் கொள்ளுகிறது. உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவம், உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், நான் எல்லாருக்கத்தோடு சொல்லுவேன், நான் 25 வயசு முடிகிற வரைக்கும் எனக்கு ஏசி இல்லாத காலங்கள், அன்றைக்கு ரொம்ப பாவங்களும் அசுத்தங்களும் உள்ள ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா 26வது வயசுல இயேசு என்னை தொடுகிறார். இயேசு என்னை தொட்ட பிறகு அவருடைய அந்த அந்த அந்த தொடுதல், அவருடைய அந்த டச், அந்த பிதாவாகிய தேவனுடைய அந்த மகிமையின் அறிவாகிய அந்த ஒளி, அந்த சுவிசேஷ வெளிச்சம், இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் இருந்த அந்த சுவிசேஷத்தின் வெளிச்சம் என் இருதயத்தில் ஒரு நாள் தோன்றினர். அவர் நான் இதுவரைக்கும் நான் வந்து உண்மைக்கும் நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் நான் மரித்து போய் கிடந்தேன், பாவத்துக்கு உயிரோடு இருந்தேன். ஆனா இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தினாலே பாவத்தின் தலையை நசுக்கி பாவத்தினுடைய அந்த கிரியைகளை அழித்து அவர் மேல் இருக்கிற அந்த நீதியின் சால்வை எடுத்து என் மேல் போர்த்தி, என் மேல் இருக்கிற பாவத்தின் சால்வை எடுத்து அவர் போர்த்தி கொண்டு அவருடைய நீதி எனக்கு தந்த போது, அவருடைய அந்த அந்த அவருடைய அந்த அந்த உண்மையின் நீதி எனக்கு தந்த போது, இப்ப எனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வருகிறார். இப்ப என் ஆத்மா தேவனுக்குள்ளாக வாழ தொடங்குகிறது. என் ஆத்மா தேவனுக்குள்ள வாழ தொடங்கும் பொழுது அந்த அந்த லைஃப் கண்டினியூட்டியா நான் கர்த்தருக்குள்ள உயிரோடு இருக்கும் போது கர்த்தருடைய சந்தோஷம் எனக்குள்ள நிறைந்து செலவழித்தாலும் மனிதனுக்கு கிடைப்பதில்லை. உங்களுக்கும் எனக்கும் தேவன் தம்முடைய சந்தோஷத்தை தம்முடைய சமாதானத்தை தந்திருக்கிறார். இந்த சந்தோஷம் சமாதானம் யாருக்குள்ள நிலைத்திருக்கும் என்றால், எந்த மனுஷனுடைய ஆவி கர்த்தருக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த மனுஷனுடைய ஆத்மா கர்த்தருக்குள் வாழுகிறதோ, அவர்கள் நிச்சயம் கர்த்தருடைய மகிழ்ச்சியினால் ஒவ்வொரு நாளும் நிறைந்திருப்பார்கள் நிறைந்திருப்பார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு மெய்யான அர்த்தம் என்னன்னா, நான் கர்த்தருக்குள் என்னுடைய பயணங்கள், அதாவது என் ஆத்மா வாழுகிறது. எப்போ ஒரு மனுஷனுடைய ஆத்மா வாழுது? எந்த மனுஷன் தன் ஆத்மா சிருஷ்டிகரை, தன் ஆத்மாவை படைத்தவரை எந்த மனுஷனுடைய ஆத்மா சந்தித்திருக்கிறதோ, அவரோடு கொண்டிருக்கிற உறவு, அவரோடு இணைந்திருக்கிற அந்த அனுபவங்கள், யாருக்கு தடையில்லாமல் இருக்கிறதோ அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தில் எந்த மனுஷன் நிலைத்திருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு அவருடைய மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியம். எப்பவுமே தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. அவர் நமக்கு தொட்ட அந்த தொடுதல், அந்த அவர் நமக்குள்ள தொடங்கினாரே ஒரு வாழ்க்கையை, அவரை நாம் காணும்படி, உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம் சொன்னது போல, அவருடைய வெளிச்சத்தை நம் இருதயத்தில் தந்து அந்த வெளிச்சத்துக்குள் நாம் பயணிக்கிறோம், வெளிச்சத்தை காண்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவர், அவருக்குள்ள ஒவ்வொரு நாள் நடக்கிறோம். அவரை துதிப்பதில், அவரை ஸ்தோத்தரிப்பதில், அவருடைய சமூகத்துல காத்திருப்பதில், தேசத்துக்காக ஜனங்களுக்காக பரிதவிக்கிறதுல, இப்படிப்பட்ட நோக்கத்தோடு சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் பயணிக்கக்கூடிய தேவனோடு வாழக்கூடிய அந்த அனுபவங்கள் தான் உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தை நாம் காத்துக்கொள்ள காத்துக்கொள்ள காத்துக்கொள்ள, தேவனோடு இருக்கிற உறவுல வளர வளர வளர வளர வளர, இந்த சந்தோஷமும் வளர்ந்து கொண்டே இருக்கும், இந்த மகிழ்ச்சியும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த மகிழ்ச்சியை ஒருவனும் எடுத்து போட முடியாது. இந்த மகிழ்ச்சி யாராலையும், பணம் இல்லாம பணம் இல்லாம போகலாம், இல்ல மனிதர்கள் நம்ம கூட இருந்தவங்க இல்லாம போகலாம், இல்ல ஒருவேளை நமக்கு திடீரென்று ஏதோ ஒரு விதத்துல நம்மளை சில பேர் தாக்கி பேசுற மாதிரி பேசலாம், யாரு என்ன பேசினாலும் இந்த மகிழ்ச்சியை யாரும் எடுத்து போட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் இந்த மகிழ்ச்சியை எப்பொழுதும் காத்து கொள்வார்கள். தேவனோடு கூட வாழ்கிறவர்கள், தேவனோடு உறவில் உள்ளவர்கள் எப்பொழுதும் இந்த மகிழ்ச்சியை காத்துக் கொள்வார்கள். அதனால்தான் அந்த காலை வேலையில சொல்லுகிறேன், இந்த லைன்ல இணைந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இந்த மகிழ்ச்சியில நீங்க நிலைத்திருக்கணுமா, இந்த தேவனுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் பெருகணுமா, அவருடைய அந்த ஆனந்த அந்த மகிழ்ச்சியினா நீங்க ஆட்கொள்ளப்பட வேண்டுமானா, தேவனுக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் நமக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய உயிர் மீட்சியின் உறவு, தேவன் நமக்குள்ள தொடங்கினாரே ஒரு தொடக்கம், அவரை நமக்குள் காண்பித்து நம்மை அவருக்குள் வாழ வைக்கும்படி ஒரு தொடங்கினாரே ஒரு தொடுதல், அந்த ஆவிக்குரிய உயிர் மீட்சி, அதை ஒவ்வொரு நாளும் அதுல வளர வளர வளர வளர நம்முடைய வாழ்க்கையில இந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும். நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன் பாருங்களேன். அதாவது வெளிப்படுத்தல 21:15-16 சொல்லுகிறது, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கைனா தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொள்றோம், அதை மட்டும் தான் பாக்குறோம். ஆனா உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது, திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவது என்பது, அது ஏற்கனவே நம்ம புதிதாய் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இழந்ததை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அளவை விட இன்னொரு அளவில் வளர்வதும் உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை தான். அதனாலதான் அவர் சொல்றாரு எப்படின்னா, பாருங்களேன், வெளிப்படுத்த 21:15-16 வேகமா வாசிக்கிறேன். என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதில்களையும் அளக்கிறதுக்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமா இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமா இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். இதை கவனிங்க, அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அப்படின்னு என்ன புரியுது? நகரம் என்பது எருசலேம், நகரம் என்பது எருசலேம் என்றால் எருசலேம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், அது மகாராஜாவினுடைய வீடு. அப்போ தேவ சமூகம் தான் எருசலேம். இப்ப என்ன புரியுதுன்னா, எருசலேம் என்பது அளக்கப்படுகிறது. அப்போ தேவனுடைய உறவுக்கு அளவு இருக்கிறது, தேவன் மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்துக்கு அளவு இருக்கிறது, தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்கு அளவு இருக்கிறது, நம்முடைய விசுவாசத்துக்கு அளவு இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய ஜப வாழ்க்கை, நம்முடைய பக்தி, நம்முடைய வைராக்கியம், நாம் தேவனை தேடுகிற விதங்கள், நாம் தேவனுக்காய் செயல்படுகிற விதங்கள், அத்தனையும் பரலோகம் மெசர் பண்ணுகிறது, அதை அளக்கிறது. அப்போ நம்முடைய உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை, அது தேவனுக்குள்ளா இருக்கிற அந்த உறவு ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எருசலேம் பொற்கோளினால் அளக்கப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்ம அப்பா, நான் தாழ்மையா சொல்லுவேன், அதாவது தேவனுடைய ஆலயத்துல எல்லாரும் காணிக்க போட்டுட்டு இருக்கிறாங்க. இயேசு காணிக்க பெட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாரும் தங்கள்கிட்ட இருக்கிற பரிபூரணத்துல இருந்து ஒரு பகுதியை எடுத்து போடுறாங்க. ஆனா ஒரே ஒரு அம்மா மட்டும் 2 ரூபா துட்டை மட்டும் போடுறாங்க. இயேசு என்னமா சொல்றாரு, எல்லாரை விட இவள் தான் அதிக காணிக்க போட்டால். எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா, எல்லாரை விட காணிக்கு கம்மியா போட்டது அந்த அம்மா தான். ஆனா இயேசு சொல்றாரு, இவதான் அதிகம் காணிக்க போட்டா. அப்ப நான் நம்புறேன், நம்ம அப்பா நம்முடைய பணத்தை அளப்பதில்லை, நம்முடைய பக்தியை அளக்கிறார். நம்ம அப்பா நம்ம கையில நம்ம கொடுக்கிற காணிக்கையை அளக்கிறது இல்லை, அதையும் தாண்டி நாம் அந்த காணிக்கை கொடுக்கும் போது பக்தியோடும் அவர் மேல வைக்கிற நேசத்தோடும் அவர் மேல வைத்திருக்க வைராக்கியத்தோடும் நம்ம கொடுக்கிறோம் பாருங்க. அந்த ஜபத்துல வைராக்கியத்தோடு ஜபிக்கிறோம் பாருங்க. ஆலயத்துக்குள்ள வரும்போது நம்ம அப்படியே துதியோடும் புகழ்ச்சியோடும் உள்ள நுழைறோம் பாருங்க. அந்த தேவ அன்பை, அந்த பக்தியை, அந்த பரவசத்தை கர்த்தர் அளக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஒரு வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்துல யார் வளர்கிறார்களோ அவர்கள் இருதயத்தில் அசைக்க முடியாத சந்தோஷம், அசைக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி என்னாலும் நிலைத்திருக்கும். நிச்சயமா இந்த வார்த்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அவர் நம்மளுடைய நம்ம ஆலயத்துக்கு போகும்போது நம்ம நம்ம வேதத்தை நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஏதோ ஒரு 4 அதிகாரம் வாசிக்கிறத ஆண்டவர் பாக்குறது இல்லை. ஒரு வசனத்தை வாசிச்சா கூட தேவனே நம்முடைய அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தள்ளும். அப்படி வேதத்தினுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போதே இதோ கண்ணீரோடு நான் தியானிக்கல் என் இறுதியை அனல் கொண்டது என்று சொன்னபடி, கண்ணீரோடு வாசிக்கிறவர்கள் அனல் உள்ளவர்களா வாசிக்கிற அந்த அனுபவத்தை, ஒரு வசனம் வாசிச்சா கூட அந்த வசனத்து மேல நம்பிக்கை, அந்த வசனத்தை புரிந்து கொள்ளுகிற விதங்கள், அந்த வசனத்தை ஆழமாய் புசிக்கக்கூடிய விதங்கள், இதைத்தான் கர்த்தர் அளக்கிறாரு. இதுதான் இந்த இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தினுடைய ஒவ்வொரு நாளும் இதுல நம்ம வளர்ந்துட்டோம். இந்த வைராக்கியத்தில், இந்த பாசத்துல, இந்த அன்புல, தேவன் மேல் வைக்கிற நேசத்துல வளர வளர வளர ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் பெருகிக்கொண்டே இருக்கிறது. இந்த மகிழ்ச்சி கர்த்தரை இதோ அற்புதங்களை விட கர்த்தரை பெரியவராய் பார்க்க வைக்கிறது. இந்த மகிழ்ச்சி நமக்குள்ள ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சி நம்மை சரியான இடத்தில் நிற்க பண்ணுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நான் தாழ்மையா சொல்லுவேன், என் ஆத்மா பொங்கி, என் ஆத்மால அவ்வளவு வார்த்தை முட்டிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் சமயங்கள் நமக்கு அவ்வளவுதான். ஆனா நான் தாழ்மையா சொல்றேன், உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தை விட்டு விடாதீர்கள். தேவனை துதிக்கும் போது, அதனாலதான் சங்கீதக்காரன் எப்படி சொல்லுவான், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். அப்ப என்னன்னா, அவரை தியானிக்கும் போது எப்படியோ அது ஒரு ஒரு ஒரு குலோப் ஜாம சாப்பிட்ட மாதிரி, ஒரு ரசகுல்லா சாப்பிட்ட மாதிரி, ஒரு தேனை ஒரு நாக்குல ஒரு சொட்டு வச்சு அதை அப்படியே தித்திப்பா அதை ருசிக்கிற மாதிரி, கர்த்தர் நல்லவருமே ருசித்துப்பாருன்னு சொன்ன மாதிரி, நாம அவர் சமூகத்துல இருக்கும் போது நமக்கு இருக்கிற அட்டென்ஷன், நமக்கு இருக்கிற அவர் மேல் வைத்திருக்கிற நம்முடைய கவனங்கள், இதெல்லாம் பரலவம் அளக்குதுன்னு சொல்றாரு. இந்த அளவுல நம்ம வளர வளர வளர வளரதான் அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த உறவுல, தேவனோடு இருக்கிற அந்த உறவுல நம்ம வளர வளரதான் சந்தோஷமும் பெருகுது. இன்னைக்கு ஏன் வந்து நிறைய பேருக்கு சந்தோஷம் இல்லாம போகுது, சமாதானத்தை டக்குன்னு யாராச்சும் டக்குன்னு பேசணும்னு ஏன் உடஞ்சிடறேன்னா, நான் சொல்றேன் கர்த்தருக்குள்ள இருக்கிற உறவுல நம்ம வளர்ந்துட்டேன்னா, நான் சொல்றேன் நம்ம எந்த இடத்துல நம்ம யார் நம்மளை எப்படி தாக்குனாலும், எவ்வளவு விரோதமான காரியம் நடந்தாலும் நம்ம சந்தோஷத்தை யாரும் தடை செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 85:8 சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானம் கூறுவார், தம்முடைய ஜனங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார், அவர்களோ தங்கள் மதிகேட்டுக்கு திரும்பாது இருப்பார்களாக. நான் சொல்லு தாழ்மையோடு சொல்லுகிறேன், உங்கள் இருதயத்தில் தேவனுடைய சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்திருக்குமானால் உங்களுடைய நினைவுகள் எப்பொழுதும் ஞானம் உள்ளவைகளா இருக்கும், தெளிவுள்ளவைகளா இருக்கும். உங்கள் இருதயத்துல சந்தோஷம்தான் உங்களை தெளிவான பாதையில் நடக்கிறது. மதிகேட்டுக்கு திரும்பாது இருப்பார்களாக. சந்தோஷம் குறைஞ்சிச்சுன்னா நம்ம மதியீனமான பாதைக்கு போயிடுவோம், சமாதானம் குறைஞ்சிச்சுன்னா தப்பான முடிவுகள் எடுப்போம். ஆனா சந்தோஷமும் சமாதானமும் உள்ளத்துல இருந்துச்சுன்னா நம்ம ஞானம் உள்ள பாதைகள்ல தெளிவான பாதையில் நடக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். எனக்கு சமயம் முடிந்து விட்டது. ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி. இந்த மகிழ்ச்சி அற்புதங்களை விட தேவனை பெரியவராய் பார்க்க வைக்கிறது. இந்த மகிழ்ச்சி நம்மை எப்பொழுதும் வலிமையுடையலாய் காத்துக் கொள்ளுகிறது. இந்த மகிழ்ச்சி நம்மை சரியான இடத்தில் நிற்க பண்ணுகிறது, சரியான இடத்தில் செல்ல பண்ணுகிறது. இந்த மகிழ்ச்சி யார் காத்துக்கொள்ள முடியும்? உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், அதாவது தேவனோடு கூட இருக்கிற உறவில் ஒவ்வொரு நாளும் வளர்கிறவர்கள். அதனை ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிற பாருங்களேன். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் முதல்ல அவர் சொன்னாரு, தமஸ்கு வீதியில கர்த்தர் என்னை கண்டு